இனிய காலை வணக்கம் நேயர்களே. இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 14 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி மாதம் 19 நாள், 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 6 தேதி செவ்வாய்க்கிழமை. ஆகாஷ்வாணி தருமபுரி வானொலி நிலையம் 102.5 MHz மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நேரம் காலை 5 மணி 56 நிமிடம்.

0: நேரம் காலை 6 மணி.
1: குரலோசை பெரியாரை துணைக்கோடல் 45ஆம் அதிகாரம் 4வது குறட்பா.
2: தம்பின் பெரியார் தமரா ஒழுகுதல் எல்லாம் தலை.
1: தன்னினும் பெரியோராக உள்ளவர்கள் தன் சுற்றத்தினராக ஆகுமாறு நடந்து வருதல் ஒருவரது வலிமையுளெல்லாம் தலையான வலிமையாகும்.
2: தம்பின் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை.
1: குரலோசை கேட்டீர்கள்.

நேயர்கள் இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சி நிரல். இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் சா அனிதா சோஃபியா மார்கரெட் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக, 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி, பங்கேற்கும் மழலை வி சாய் சிரஞ்சீவி, 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள்மலர், தருமபுரி உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம், தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது என கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, 7:30 சந்தோஷ சாரல், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி, 8:05 பொன்னியின் புதுப்புனல் இது அறிவு நேர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ வழங்குகிறார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன், 8:30 தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன், 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கச்சி கோ சுவாமிநாதன், 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல் அடிகளார், 9:05 வானொலியில் வசந்தம், 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றியை கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர் ஆவடியப்பன், 10:05 நீங்கள் கேட்டவை, 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 11:05 பூவே பெண் பூவே, 12:10 உங்கள் களம் இன்று புதிய தளம் தருமபுரி மாவட்டம் குண்டலப்பட்டி பகுதியைச் சேர்ந்த இளம் தொழில் முனைவோர் டி மாதேஷ் அவர்களுடன் நேர்முகம், 12:50 சூழல் காப்போம் தொடர்ந்து அறிவிப்புகள் மற்றும் இசை, 1:10 நேயர் விருப்பம். ஒன்று 30 தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ், பிற்பகல் 2:00 விவசாய அரங்கம் இந்நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கேற்ற வான்கோழி மற்றும் ஜப்பானிய காடை வளர்ப்பு குறித்து சென்னை கால்நடை பொறியியல் கல்லூரி கோழியின அறிவியல் பேராசிரியர் கே பிரேமாவளி அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம், 2:30 பூங்கொத்து, 3:00 கட்சவியல் கலக்கல் பாடல்கள், 4:00 விடைத்திடும் வினாக்கள், 5:00 மாலை தென்றல், 6:00 தருமபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரை இசை, 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள், 7:25 வயல்வெளி அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, தேனி வளர்ப்பு நேர்முகம், திருவள்ளூர் மாவட்டம் பெரிய நாகப்பூண்டி மோகன்தாஸ் அவர்களுடைய நேர்முகம், தொடர்ந்து மெல்லிசை, அதனைத் தொடர்ந்து வேளாண் செய்திகள் கேட்கலாம், 8:00 இளம் தென்றல் என்பாட்டு எசப்பாட்டு, 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய்மாரதி மருத்துவமனையின் ஆரோக்கியம் அனைவருக்கும், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:30 இடைவிடாத இசைமலை, 10:00 சுகுமான ரகங்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது இன்றைய நிகழ்ச்சி நிரல், பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக,

0: என்றால் மூன்று. கடுகம் என்றால் காரமான மருந்து பொருள். மருத்துவத்தில் சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய மூன்று மூலிகைகளின் கலவை உடலின் நோயை போக்குவது போல, திரிகடுகத்தின் ஒவ்வொரு பாடலிலும் கூறப்படும் மூன்று அறக்கருத்துக்கள் மனித மனத்தின் அறியாமை மற்றும் அறியாமையால் ஏற்படும் பிணிகளை போக்குகின்றன. புகழின் போது அடக்கமும், தூற்றுதலின் போது பொறுமையும், உதவி செய்வதில் பிரதிபலன் கருதாமையும் ஆகிய இந்த மூன்று பண்புகளையும் தன்னுள் கொண்டு வாழ்வதே ஒரு மனிதனுக்கு சமூகத்தில் உண்மையான பெருமையையும் ஆளுமையையும் தரும் என்பதை பிறர் தன்னை பேணுங்கால் நாணலும், பேணார் திறன் வேறு கூறின் பொறையும், அறவினையை கார் ஆண்மை போல ஒழுகலும் இம்மூன்றும் ஊராண்மை என்னும் செருக்கு. அதாவது, பிறர் நம்மை போற்றி புகழும் காலத்தில் அகந்தை கொள்ளாமல் அடக்கத்தோடு நாணம் கொள்வதும், நம்மை பிடிக்காதவர்களோ அல்லது எதிரிகளோ நம்மை பற்றி தவறாகவும் இழிவாகவும் பேசும்போது கோபப்படாமல் பொறுமையை கடைபிடிப்பதும், முகில் எவ்வாறு எந்த பிரதிபலனும் கருதாமல் உலகிற்கு மழையை பொழுகின்றதோ அதுபோல எந்த பயனையும் எதிர்பார்க்காமல் அறச்செயல்களை செய்வதும் ஆகிய இந்த மூன்று குணங்களையும் தன்னுள் கொண்டு வாழ்ந்த மாபெரும் வரலாற்று கதாபாத்திரமான வேல்பாரி அவர்களின் வாழ்க்கையோடு இப்பாடலை ஒப்பிட்டு நோக்கலாம். சங்ககாலத்தில் பரம்பு மலையை ஆட்சி செய்த கடையெழு வள்ளல்களுள் ஒருவரான வேல்பாரி கொடைக்கும் பெருந்தன்மைக்கும் பெயர் பெற்ற ஒரு குறுநில மன்னர். திருக்கடுகப் பாடல் கூறும் மூன்று குணங்களும் பாரியின் வாழ்க்கையில் எவ்வாறு மிளிர்கின்றன என்பதை பார்ப்போம். புகழுக்கு நாணுதல் எனும்போது பாரியின் கொடைத்திறமையையும் பரம்பு நாட்டின் வளத்தையும் பற்றி புலவர்களும் சான்றோர்களும் நாள்தோறும் புகழ்பாடினார்கள். கபிலர் போன்ற பெருமக்கள் பாரியின் அவைக்கு வந்து எல்லா புகழும் உமக்கே உரியது என்று பாடியபோது பாரியோ சிறிதும் தலைகணம் கொள்ளவில்லை. யான் செய்வது மாபெரும் சாதனை அல்ல, இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்ய வேண்டிய எளிய கடமையே என்று கூறி முகத்தில் புன்னகையோடும் அடக்கமான நாணத்தோடும் தலைவணங்கி நிற்கக்கூடிய பண்பை வெளிப்படுத்தினார். பாரியின் புகழும் செல்வாக்கும் நாடெங்கும் பரவியதைக் கண்டு பொறாமை கொண்ட தமிழ்நாட்டின் மூவேந்தர்களான சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் பரம்பு மலையைச் சுற்றி வளைத்து முற்றுகையிட்டார்கள். பாரியைப் பற்றி வஞ்சகமான வதந்திகளையும் இழிவான பழிச்சொற்களையும் பரப்பினார்கள். ஆயினும் பாரி அந்த பழிச்சொற்களுக்கு அஞ்சி விழவும் இல்லை, ஆத்திரப்பட்டு தன் நிதானத்தை இழக்கவும் இல்லை. பகைவர்களின் தூற்றுதலை பெருந்தன்மையோடு பொறுத்துக்கொண்டு அற வழியிலேயே நின்று தன் மலையைக் காக்கும் சாந்தமான பொறுமையை வெளிப்படுத்தினார். வானத்தில் பொழியும் மழையானது இந்த நிலம் நல்ல நிலமா, இது தனக்கு மீண்டும் ஏதேனும் தருமா என்று கணக்கு பார்ப்பதில்லை. அதுபோலவே பாரியின் காராண்மை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், ஒரு நாள் பாரி வேட்டையாடி திரும்பும்போது பாதையோரத்தில் ஒரு முல்லைக் கொடி பற்றி படர்வதற்கு கொம்பின்றி வாடி கிடந்ததைக் கண்டார். சற்றும் யோசிக்காமல் தான் ஏறி வந்த விலைமதிப்பற்ற தங்கத் தேரையே அந்த முல்லைக் கொடிக்கு ஒதுக்கிவிட்டு நடந்தே சென்றார். ஒரு சிறிய கொடிக்கு தேரை கொடுப்பதால் பாரிக்கு என்ன லாபம் கிடைக்கப் போகிறது? எதுவும் இல்லை. பிரதிபலன் கருதாது பொழியும் மலையைப் போன்ற கொடை உள்ளமே காராண்மையாகும். திரிக்கடுகம் சுட்டிக்காட்டும் இந்த மூன்று உயர்ந்த குணங்களும் புகழின் போது அடக்கம், தூற்றுதலின் போது பொறுமை, பிரதிபலன் கருதாத அறச்செயல் வேல்பாரியின் வாழ்க்கையில் முழுமையாக மிளர்ந்ததை நாம் உணர முடிகிறது. நமது அன்றாட வாழ்க்கையிலும் பிறர் நம்மை புகழும்போது தலைக்கணம் கொள்ளாமலும், யாரேனும் நம்மை பற்றி தவறாக பேசினால் பொறுமையை கடைபிடித்தும், இயன்றவரை பிரதிபலன் பாராமல் பிறருக்கு உதவியும் வாழ்வதே உண்மையான பெருமை என்பதை இப்பாடலும் வேல்பாரியின் வரலாறும் நமக்கு உணர்த்துகின்றன. இனிய சொற்களையும் உயர்ந்த சிந்தனைகளையும் நம் நெஞ்சில் ஏந்துவோமே.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ச. அனிதா சோஃபியா மார்கரேட் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:15. நாம் இணைகிறோம். இது பக்தி மாலை நிகழ்ச்சி.

பக்தி மாலை நிகழ்ச்சியின் முதல் பாடல் உன்னிகிருஷ்ணன் பாடியிருக்கக்கூடிய காவடியை ஏந்தி இணைந்து முகம் பாடல் கேட்டு ரசிக்கலாம். இணைந்துங்கள். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

நேர்களே, இன்று காலை 6:35 ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஹெலன் சத்யா பெட்டி சத்யா பாடியிருக்கக்கூடிய யோகவன் என துவங்கும் பாடல்.

6:28. பக்தி மாலை நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் மீரா கிருஷ்ணன் பாடியிருக்கக்கூடிய எட்டுக்குடி வேலன் என துவங்கும் பாடல்.

0: நேர்களே, ஒலித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 6:35. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஹோசூர் சங்கர் பயோடெக்.
2: சங்கர் பயோடெக் ஹோசூரில் ISO விதை உரிமம், தாவர தோற்றம், இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சான்றிதழ் பெற்ற ஒரே நிறுவனம். நடவு முதல் அறுவடை வரை விவசாயிகளுக்கு இலவச ஆலோசனை வழங்கும் நிறுவனம். அனைத்து வகையான திசுவாழை கன்றுகள் உற்பத்தி செய்யும் ஒரே இடம் சங்கர் பயோடெக், நகராட்சி அலுவலகம் அருகில் ஓசூர்.
1: ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக.

0: இன்றைய நிகழ்ச்சியில் பஞ்சகாவியம் தயாரிக்கும் முறை குறித்து விளக்கம் அளிக்கிறார் மேனாள் வேளாண் உதவி இயக்குனர் மற்றும் இயற்கை விவசாய ஆலோசகர் என் மதுபாலன் அவர்கள்.
1: அன்பார்ந்த இயற்கை விவசாய பெருமக்களுக்கு இந்த இனிய காலை பொழுதில் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, இன்று உங்களுக்கு மிகவும் பயனுள்ள, மிகவும் எளிதாக தயாரிக்கக்கூடிய ஒரு திரவத்தை பற்றி சொல்கிறேன். இது 75% பயிர் வளர்ச்சி ஊக்கியாகவும் 25% பூச்சி விரட்டியாகவும் பயன்படுகிறது. அது என்ன திரவம் என்று கேட்கிறீர்களா? அதுதான் பஞ்சகாவியா. பஞ்சகாவியாவை பற்றி எல்லோரும் தெரிந்து வைத்திருப்பீர்கள். ஆனால் இன்று உங்களுக்கு மிகவும் எளிமையான முறையில் இதனை எவ்வாறு தயார் செய்வது என்பதனை பற்றி சொல்லித் தருகிறேன். இந்த பஞ்சகாவியாவை பயன்படுத்துவதால் பயிர் ஒரே சீராக வளர்கிறது. அதே சமயம் நமது சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுத்தாது. மேலும் பயிர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அதே சமயத்தில் இந்த பஞ்சகாவியாவில் 13 வகையான சத்துக்கள் உள்ளன. அதனுடன் கிருமி நாசியாகவும் இது பயன்படுகிறது. பயிர்களுக்கு தேவையான விட்டமின் ஏ, விட்டமின் பி மற்றும் கொழுப்பு சத்துக்கள் மிக அதிகமாக இருக்கிறது. அதுவும் பயிர் வளர்ச்சி ஊக்கியான சைட்டோசைனின் அமினோ அமிலம் மற்றும் அனைத்து வகை தாதுக்கள் மினரல் உள்ளன. இந்த குறைந்த செலவில் நிறைந்த மகசூல் கொடுக்கக்கூடிய இந்த பஞ்சகாவியாவை நீங்கள் மிக எளிதாக தயாரிக்கலாம். இதனை மண்ணில் இடும்போது மண்ணில் நுண்ணுயிர்களினுடைய பெருக்கம் அதிகரிக்கிறது. அதே சமயம் செடிகளின் மேல் பூக்களில் தெளிக்கும் போது காய்கறிகளின் சுவையும் மனமும் கூடுகிறது. காய்கறிகளின் தரமாகவும் இருக்கும். சந்தைக்கு நல்ல விலையும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆகவே தான் இந்த பஞ்சகாவியாவை தயாரிக்க தேவையான பொருட்கள் மிக எளிமையாக சொல்லுகிறேன். நன்கு குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். பச்சை பசுஞ்சாணம் 5 லிட்டர், 5 கையை வைத்துக் கொள்ளுங்கள். பசுமாட்டு கோமியம் 4 லிட்டர், 5 கடுத்து 4. பசும்பால் 3 லிட்டர். நன்கு புளித்த தயிர் 2 லிட்டர். பசு மாட்டு நெய் 1/2 லிட்டர். இளநீர் 2. வாழைப்பழம் 12. சிறிதளவு சுண்ணாம்பு, நம்முடைய நிலத்தின் மண் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை 1/2 கிலோ. ஆகவே தான் இந்த பொருட்கள் இருந்தால் போதும் பஞ்சகாவியாவை மிக அழகாக தயாரித்து விடலாம். பசும் சாணம் 5 லிட்டர், 5 கிலோவை வைத்துக் கொள்ளலாம். கோமியம் 4 லிட்டர், பசும்பால் 3 லிட்டர், புளித்த தயிர் 2 லிட்டர், நெய் 1/2 லிட்டர், இளநீர் 2, வாழைப்பழம் 12, சிறிதளவு சுண்ணாம்பு, மண் கொஞ்சம், சர்க்கரை 1/2 கிலோ. தயாரிக்கும் முறை, முதல் படி, அதாவது பச்சை சாணம் இருக்கு இல்லைங்களா, அந்த 5 கிலோ சாணத்தோட பசுமாட்டு நெய் 1/2 லிட்டர் நல்லா கலந்து பிசைஞ்சு ஒரு பிளாஸ்டிக் வாளியில வச்சு 3 நாள் வச்சிடணும். இதை வந்து தினமும் 1 முறை பிசைஞ்சு கொடுக்கணும். சாணியும் நெய்யும் நன்கு பிசைஞ்சிங்கன்னா அது நல்ல வாசனை வருங்க. இதை 3 நாள் நீங்க தினமும் பிசைஞ்சு கொடுக்கணும். இரண்டாவது நாள், இரண்டாம் படி என்னன்னா, 4வது நாள் வந்து வாயகன்ற மண்பானை எடுத்துக்குங்க, இல்லைன்னா ஒரு சின்ன சிமெண்ட் தொட்டி, இல்லைன்னா ஒரு ட்ரம், அதுல வந்து மேல சொன்ன, அதாவது என்னென்ன, பசும்பால், புளித்த தயிர், இளநீர், வாழைப்பழம், கொஞ்சம் சுண்ணாம்பு, மண், 1/2 கிலோ சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, இவையெல்லாம் போட்டு நல்லா கலக்குங்க. பின்னால் வந்து அதுக்கப்புறம் பசுமாட்டு சாணமும் நெய்யும் கலந்துருக்கணும், அதையும் சேர்த்து நல்லா கலக்கிடுங்க. இதை வந்து தினமும் காலை மாலை 2 முறை நன்கு கலக்கணுங்க. நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ கலக்கிறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ காற்றோட்டம் ஏற்பட்டு நுண்ணுயிர்கள் நல்லா பெருகி வருங்க. அதாவது இந்த 2வது ஸ்டெப்பு தான் ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் நல்லா கலக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த சாணியும் நெய்யும் கலந்து சேர்த்து ஒன்றா கலக்கிடணுங்க. இப்படி 2 நாட்கள் தொடர்ந்து வந்தீங்கன்னா நீங்க வந்து பஞ்சகாவியா தயாராடுங்க. இந்த பஞ்சகாவியா கரைசல் தயாராகிடுச்சுன்னு எப்படி பார்க்கறதுன்னா, நல்ல வாசனை அடிக்கும். இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க. இதை மேலே நல்ல ஒரு துணியை போட்டு மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் இது வச்சு நல்லா வடிகட்டிட்டீங்கன்னா இது கெடாமல் 3 மாசத்துலேருந்து 6 மாசம் வரை கெடாமல் இருக்குங்க. இதை பயிருக்கு அடிப்பதற்கு தேவையான தண்ணீரை கலந்து நம்ம யூஸ் பண்ணலாங்க. இதை எப்படி பயன்படுத்தணும், காய்கறிகள், கொடி வகைகள்

0: பணப்பயிர்கள், தானிய பயிர்கள், மரப்பயிர்கள், எண்ணெய் வித்து அனைத்து பயிருக்கும் பயன்படுத்தலாங்க.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கிய உழவர்களுக்காக. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஹோசூர் சங்கர் பயோடெக்.
2: தொடர்ந்து விளக்கம் அளிக்கிறார் மேனாள் வேளாண் உதவி இயக்குனர் மற்றும் இயற்கை விவசாய ஆலோசகர் என் மதுபாலன் அவர்கள்.
0: இதை எப்படி பயன்படுத்துறதுன்னா, காய்கறி பயிர்களுக்கு 10 லிட்டர் தண்ணிக்கு 300 மில்லி என்ற விகிதத்துல பூ எடுத்த பின்பு வாரம் 2 முறை அடிக்கணுங்க. மரப்பயிரா இருந்தா மா, சப்போட்டா, மாதுளை, எலுமிச்சை, நெல்லி, வாழை பூ எடுப்பதற்கு 1 மாதத்திற்கு 1 முறையும், பூ எடுத்த பின்பு 15 நாளைக்கு 1 முறையும், பிஞ்சு எடுத்த பின்னும் அடிக்கலாங்க. இந்த மாதிரி 3 முறை அடிக்கலாங்க. அப்புறம் விதை நேர்த்தி செய்யணும்னு நினைச்சிங்கன்னா 1 கிலோ விதைக்கு 300 மில்லி பஞ்சகாவிய கலந்து 30 நிமிடம் நல்லா ஊற வச்சு நடலாங்க. சப்போஸ் ரொம்ப கெட்டியான தோல் உள்ள விதையாக இருந்தால் ஒரு மணி நேரம் நல்லா ஊற வைக்கலாங்க. இதை வந்து சொட்டு நீரில் கொடுக்கணும்னா 100 லிட்டர் தண்ணிக்கு 30 லிட்டர் பஞ்சகாவியாவை கலந்து நம்ம சொட்டு நீர் மூலமாக கொடுக்கலாங்க. எருவில் கலந்து ஊட்டமேற்றியும் போடலாங்க. இவ்வளவு நல்ல பஞ்சகாவியாவை நம்ம மிக எளிமையாக தயார் பண்ணிடலாங்க. அதுதான் சொன்னேன், இந்த பொருட்கள் இருந்தால் போதும், சாணம், கோமியம், பால், புளித்த மோர், நெய், இளநீர், வாழைப்பழம், சுண்ணாம்பு, கொஞ்சம் மண், சர்க்கரை, இது இருந்தால் போதுங்க. இதை எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தேன். முதல் படி வந்து நம்ம வந்து சாணத்தையும் நெய்யையும் நல்லா கலந்து வச்சு 3 நாள் பிசைஞ்சு வச்சுக்கணும். 4வது நாள் ஒரு நல்ல மண்பானையோட மித்த பொருளையும் இந்த சாணத்தையும் நெய்யும் சேர்த்து கலந்து ட்ரம்மில் வச்சு நல்லா கலக்கிட்டே வரணும். இந்த ட்ரம்மை, இந்த சட்டியோ ட்ரம்மையோ நல்லா மூடிடணுங்க. 22 நாளைக்கு நம்ம டெய்லி கலந்துட்டே வந்தீங்கன்னா இந்த பஞ்சகாவியம் ரெடி ஆகிடுங்க. நிச்சயமாக இதை நீங்கள் செஞ்சு உங்கள் வயலில் பயன்படுத்துவீங்க என்ற நம்பிக்கையோடு இன்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது பஞ்சகாவியம் தயாரிக்கும் முறை குறித்த விளக்கம் அளித்தார் மேனாள் வேளாண் உதவி இயக்குனர் மற்றும் இயற்கை விவசாய ஆலோசகர் என் மதுபாலன் அவர்கள்.
3: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
5: நேர்களே, இன்று காலை 6:55 தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மரளை மொழி பங்கிருக்கும் மரளை வி சாய் சிரஞ்சீவி. 7 மணிக்கு காலை மணக்கும் நிகழ்ச்சியில் தர்மபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனையின் நாள் மலர் கேட்கலாம். காலை 7:10 தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:25 தர்மபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. காலை 8 மணிக்கு தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி. காலை 8:15 தர்மபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ வழங்குகிறார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன். நிர்களை பண்பலைகள் தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக இணைந்திருங்கள். நீர்களே,

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவுக்கான முக்கிய வர்த்தகம் மற்றும் முதலீட்டு நட்புறவு நாடாக சுவிட்சர்லாந்து திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். கலப்படம் செய்யப்பட்ட பொருட்களுக்கு எதிராக சிறப்பு தடுப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி, தேனி,

0: கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி லக்னோவில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவுக்கான முக்கிய வர்த்தகம் மற்றும் முதலீட்டு நட்புறவு நாடாக சுவிட்சர்லாந்து திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பர்மலினுக்கு அளிக்கப்பட்ட விருந்து நிகழ்ச்சியின் போது அவர் இதனை தெரிவித்தார். வரலாற்று சிறப்புமிக்க இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மூலம் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை மேலும் விரிவுபடுத்துவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார். சுவிட்சர்லாந்து நாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் முக்கிய துறைகளில் முதலீடு செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக சாலைகள், ரயில்வே பாலங்கள், சுரங்கப்பாதைகள், கட்டுமானம் ஆகியவற்றில் அவை முக்கிய பங்களிப்பை கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தூய்மை மற்றும் பசுமை தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் உள்ள வாய்ப்புகள் குறித்து கண்டறியலாம் என்றும் அவர் கூறினார். அறிவியல், தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்பு, கலாச்சாரம், மக்களுக்கு இடையேயான தொடர்புகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் விரிவான ஒத்துழைப்பை கொண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். இந்தியா சுவிட்சர்லாந்து இடையேயான நெருங்கிய ஒத்துழைப்பு இரு நாட்டு மக்களுக்கும் பெரும் பயனளிக்கும் என்று குடியரசுத் தலைவரும் சுவிட்சர்லாந்து அதிபரும் தெரிவித்தனர். எதிர்வரும் பண்டிகை காலங்களில் கலப்படம் செய்யப்பட்ட மற்றும் பாதுகாப்பற்ற உணவுப் பொருட்களுக்கு எதிராக சிறப்பு தடுப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாநிலங்களின் உணவுத்துறை ஆணையர்களுக்கு அந்த ஆணையம் கடிதம் எழுதியுள்ளது. பால் மற்றும் பால் பொருட்கள், இனிப்பு, சிற்றுண்டி வகைகள் உள்ளிட்ட கலப்படம் செய்யப்பட்ட போலியான பாதுகாப்பற்ற உணவுகளின் விற்பனையை தடுக்க தீவிர கண்காணிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று அது வலியுறுத்தியுள்ளது. உணவின் தரம் குறித்த பரிசோதனையை எளிதாக்க முக்கிய சந்தை பகுதிகளில் வாகனங்களில் பரிசோதனை மேற்கொள்வதற்கான வசதியை பயன்படுத்த வேண்டும் என்று இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் மாநில அரசுகளை கேட்டுக் கொண்டுள்ளது. மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறவுள்ளது. தாராபுரம் தொகுதியில் மொத்தம் 320 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. முன்னதாக அத்தொகுதியில் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்பாக அந்தந்த வாக்குச்சாவடிகளில் அரசியல் கட்சி முகவர்கள் முன்னிலையில் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றது. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்காளர் சரிபார்ப்பு, காகித தணிக்கை இயந்திரங்கள் முறையாக செயல்படுகின்றனவா என்பதை உறுதி செய்யும் வகையில் இந்த மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றது. மாதிரி வாக்குப்பதிவில் பதிவான வாக்குகள் சரிபார்க்கப்பட்டு அதன் பின்னர் மாதிரி வாக்குகள் அளிக்கப்பட்டு இயந்திரங்கள் முறையாக சீல் வைக்கப்பட்டு உண்மையான வாக்குப்பதிவுக்கு தயார் செய்யப்பட்டுள்ளது. தாராபுரம் தொகுதியில் 223,306 வாக்காளர்கள் வாக்களிக்க 186 அமைவிடங்களில் 320 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. வாக்குப்பதிவு பணியில் 1486 தேர்தல் பணியாளர்களும் 320 நுண்பார்வையாளர்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு பணியில் 3000 மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திலிருந்து சபரீஷ்.
0: மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதியில் மொத்தம் 285 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதேபோல் அத்தொகுதியிலும் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்னர் காலை 5:30 முதல் 6 மணி வரை அந்தந்த வாக்குச்சாவடிகளில் அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றது. வாக்குப்பதிவு எந்திரங்கள் மற்றும் வாக்காளர்கள் சரிபார்க்க காகித தணிக்கை எந்திரங்கள் முறையாக செயல்படுகின்றனவா என்பதை உறுதி செய்யும் வகையில் இந்த மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றது. மாதிரி வாக்குப்பதிவு பதிவான வாக்கு சரிபார்க்கப்பட்டு அதன் பின்னர் மாதிரி வாக்குப்பதிவுகள் அழிக்கப்பட்டு எந்திரங்கள் முறையாக சீல் வைக்கப்பட்டு உண்மையான வாக்குப்பதிவுக்கு தயார் செய்யப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு பணியில் 1368 தேர்தல் பணியாளர்களும் 342 நுண் பார்வையாளர்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மதுராந்தகத்திலிருந்து ஜி சுரேகா.
0: மதுராந்தகம் தொகுதியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் திரு வீரப்பன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
3: நம்ம தொகுதியில் பார்த்தீங்கன்னா 167 லொகேஷன், ஒரு லொகேஷன்ஸ்க்கு ஒரு வீல் சேர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். சக்ஷம் ஆப்ல வந்து யாராவது பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இடத்துக்கும் நம்ம கொடுப்போம். நம்ம தொகுதியில் வந்து போஸ்டல் ஓட்டு வந்து மாற்றுத்திறனாளி

0: பேரும், 85 வயசு மேற்பட்டவங்க 450 பேர், மொத்தம் 931. அவ்வளோ பேருக்கு நம்ம இஷ்யூ பண்ணோம். அதில் வந்து 893 ஓட்டு போல் ஆயிடுச்சு. அதை இல்லாமல் ஒரு 221 பேருக்கு வந்து இடிசின்னு சொல்லுவாங்க, எலெக்ஷன் டியூட்டி சர்டிஃபிகேட். அவங்க என்னென்னா இங்கே டியூட்டியில் இருப்பாங்க, ஏதோ ஒரு போலிங் ஸ்டேஷனில் அவங்க போயிட்டு வந்து இடிசி சர்டிஃபிகேட்டை காமிச்சு போடலாம். நம்ம பாதுகாப்புக்காக வந்து கிட்டத்தட்ட 2700 போலீஸ் பர்சனல் இன்க்ளூடிங் சிஏபிஎஃப் சென்ட்ரல் ஆர்ம்டு ரிசர்வ் போலீஸ் அவங்க ஒரு 480 பேர், அவங்களையும் சேர்த்து 2700 பேர் அந்த பணியில் ஈடுபடும். அதே மாதிரி இப்போ வல்னரபிள் பூத் வந்து ஒரு 52 இருக்கு. நம்ம 285 போலிங் ஸ்டேஷனும் வெப் ஸ்ட்ரீமிங் பண்றோம். எல்லா இடத்துலயும் வந்து ஒரு மைக்ரோ அப்சர்வர், இந்த வல்னரபிள் இதுலலாம் ஒரு சிஏபிஎஃப் ஒருத்தர் இருப்பார்.
1: இந்த 2 தொகுதிகளிலும் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை வரும் 9ஆம் தேதி மேற்கொள்ளப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. சென்னையில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வரும் செவிலியர்கள் சங்க நிர்வாகிகளை தமிழக அரசு உடனடியாக அழைத்து பேச வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடும் செவிலியர்களை அழைத்து பேசாமல் அவர்களை கைது செய்வது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வது சரியான அணுகுமுறை அல்ல என்று தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர், தென்காசி உள்ளிட்ட பெரும்பாலான மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். கருங்கடலில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 வெளிநாட்டவர்கள் உயிரிழந்ததாகவும் 3 இந்தியர்கள் பாதுகாப்புடன் இருப்பதாகவும் ருமேனியாவில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அந்நாட்டு தொழில்துறை தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினார். சுதந்திரம் அடைந்த பின்னர் முதன்முறையாக அஸ்ஸாமிலிருந்து பங்களாதேஷுக்கு கப்பல் சரக்கு போக்குவரத்து நேற்று தொடங்கியது. கோவா சட்டப்பேரவையின் வெள்ளி விழாவையொட்டி இன்று முதல் 4 நாட்களுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களில் வைக்கோல் கழிவுகள் எரிக்கப்படுவதை கண்காணிக்கும் வகையில் பறக்கும் படைகள் நியமிக்கப்பட்டுள்ளன. திருப்பத்தூர் மாவட்டத்தில் வரும் 10ஆம் தேதியன்று வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ள நிலையில் அதுகுறித்த விழிப்புணர்வு வாகன பிரச்சாரத்தை ஆட்சியர் திரு நல்லசிவன் தொடங்கி வைத்தார். திண்டுக்கல், தேனி மாவட்ட அடித்தட்டு மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட இங்கிலாந்தைச் சேர்ந்த ஜேம்ஸ் கிம்ப்டன் பாதிரியாரின் நினைவு நாளையொட்டி கிராம மக்கள் முளைப்பாறை எடுத்து மரியாதை செலுத்தினர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பேரிடர் மீட்பு ஒத்திகை பயிற்சியை ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கடந்த 24 நாட்களில் 1,37,00,000 ரூபாய் அளவிற்கு உண்டியல் காணிக்கை கிடைத்துள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக துறை அலுவலர்களுடன் நகராட்சி நிர்வாக கூடுதல் தலைமைச் செயலர் திரு ககன்தீப் சிங் பேடி ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லக்னோவில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. புதுச்சேரியில் இப்போட்டி பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. அர்ஜென்டினாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவா பாட்டியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 6-3 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் இசபெல்லாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவுக்கான முக்கிய வர்த்தகம் மற்றும் முதலீட்டு நட்புறவு நாடாக சுவிட்சர்லாந்து திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். கலப்படம் செய்யப்பட்ட பொருட்களுக்கு எதிராக சிறப்பு தடுப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி லக்னோவில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:55. இன்றைய பிறந்தநாள் மற்றும் மனநாள் காணும் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5. நேயர்கள், இனி கேட்கலாம்

0: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
1: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து உருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
2: வணக்கம் நேயர்களே, சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மரளைமை நிகழ்ச்சி. இன்றைய மரளைமை நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தேங்கல்வாரை பள்ளி குழந்தை வி சாய் சிரஞ்சீவி. வணக்கம் சாய் சிரஞ்சீவி.
3: வணக்கம்.
2: எப்படி இருக்கீங்க?
3: நான் நல்லா இருக்கேன்.
2: நல்லா இருக்கீங்க, பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கீங்க, ஆனால் மென்மையாக இருக்கீங்களே, ஒரு சோகமா? ஏன் அந்த சோகம் உங்களுக்கு?
3: தெரியல.
2: தெரியலையா? சரி, எப்பயும் எப்படி தான் இருப்பீங்களா? நல்லா சாப்பிடுங்களா?
3: நீங்கள்
2: என்ன சாப்பிட்றீங்க?
3: தோசை.
2: தோசை சாப்பிட்றீங்களா? சரி இருக்கட்டும். மொத்த பொருளும் காணுமே, பல்லு இல்லாத வாயா இருக்குது. என்னாச்சு, பல்லெல்லாம் எங்க விழுந்து போச்சு?
3: சாரி, எங்க அண்ணன் புடிங்கிட்டான்.
2: அண்ணன் புடிங்கிட்டானா? அரோ அரோ, பல்லு புடுங்குற டாக்டர் அவர் அண்ணன்.
3: சார், விளையாடும் போது புடிங்கிட்டான்.
2: விளையாடும் போது புடிங்கிட்டானா? ஏன் அண்ணன் இப்படி பண்ற? அப்படியே
3: சார், எப்பவும் அப்படிதான்.
2: ஓ, எப்பவும் இப்படிதானா பல்ல புடிங்கி புடிங்கி விளையாடுறாரு
3: சார்.
2: நீ என்ன பண்ணுவ பதிலுக்கு?
3: சண்டை போடுவோம்.
2: சண்டை போடுறீங்க. சரி சாய் சிரஞ்சீவி, என்ன சொல்ல போறா?
4: பூனைக்குட்டியே பூனைக்குட்டியே, பானை உருடாதே, பசு தீர்க்க பால் தருவே, பானை விட்டாதே, ஆட்டுக்குட்டியே ஆட்டுக்குட்டியே, வேலையை தாண்டாதே, விரும்பி தின்ன தலை தருவே, வேலையை தாண்டாதே, சிற்றன்பே சிற்றன் கடித்து வைக்காதே, கத்திரல்ல நாம் தருவேன் கடித்து வைக்காதே, பச்சை கிளியே பச்சை கிளியே பறந்து போகாதே, பழத்தை நல்லா பழம் தருவேன் பறந்து போகாதே.
2: சரி, பழம்லாம் சொன்னீங்கல்ல, என்னென்ன பழம்லாம் இருக்குது? பழம் பேர்னு சொல்லுங்க, தெரிஞ்ச பழம் பேர்னா?
3: வாழைப்பழம், ஆப்பிள், ஆரஞ்ச், கொய்யாப்பழம்.
2: ஓ, இந்த பழமாக இருக்கா? சரி, நல்லா சாப்பிடுங்க. அடுத்த பாட்டு பாருங்க.
4: ஆடலாம் மாடலாம் ஆடிக்கொண்டே பாடலாம், பாடலாம் பாடலாம் ஆடிக்கொண்டே புடி குதிக்கலாம், குதிக்கலாம் குதிக்கலாம், குதித்து கைகள் தட்ட தட்டலாம் தட்டலாம், தட்டி கொண்டே சிரிக்கலாம் சிரிக்கலாம் சிரிக்கலாம், சேர்ந்து நாமும் சிரிக்கலாம்.
2: சேர்ந்து நாமும் சிரிக்கலாம்னு சொல்லிட்டு அழகாக சொல்லிட்டீங்க. சரிங்க சாய் சரஞ்சீவி, இப்போ சின்ன பையனாக இருக்கீங்க இல்லை, பாக்கெட்டில் கையை விட்டுக்கிட்டு நாளைக்கு படித்து ஒரு பெரிய பையன், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணும்
3: ஆசைப்படுறீங்க? போலீஸ்.
2: போலீஸாக என்ன பண்ணுவீங்க?
3: திருநாள் பிடிப்பேன்.
2: திருநாள் பிடிக்க போகிறீங்க. சரிங்க சாய் சிரஞ்சீவி, நீங்கள் படித்து ஒரு பெரிய பையனானது, அப்புறம் ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரியாக மாற தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்களை மனதார வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.
3: நன்றி, வணக்கம்.
2: இணையினே, இன்றைய மரளை மனுஷர் சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தேங்கல்வாரை பள்ளி குழந்தை வி சாய் சிரஞ்சீவி.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 7 மணி. நேர்களை நாம் இணைகிறோம், இது காலை வணக்கம் நிகழ்ச்சி. காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக
6: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
7: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EP ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
6: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
8: இன்று அக்டோபர் 6.
9: இந்தியாவில் அறிவியல் ஆராய்ச்சி துறைக்கு அடித்தளமிட்ட வானியல் விஞ்ஞானி ஐன்ஸ்டீனின் சார்பியல் கோட்பாட்டை ஜெர்மன் மொழியில் இருந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்தார்.
10: வெப்ப அயனியாக்க கோட்பாடு, கதிர்வீச்சு அழுத்த கோட்பாட்டை உருவாக்கினார்.
9: 1920 வெளிவந்த சூரிய மண்டலத்தில் அயனியாக்கம் என்ற இவரது ஆய்வுக் கட்டுரை நவீன வானியலின் திறவுகோளாக அமைந்தது.
10: இந்திய நாள்காட்டி முறையான சக ஆண்டு குறித்து தெளிவாக விளக்கமளி.

0: வைத்தார்.
1: கல்கத்தாவில் இவர் 1948 தொடங்கிய ஆராய்ச்சி நிறுவனம் சாகா அணுக்கரு இயற்பியல் நிறுவனம் என்ற பெயரில் செயல்பட்டு வருகிறது.
0: இவர் வெளியிட்ட ஆராய்ச்சி கட்டுரைகள், புத்தகங்கள் உலகம் முழுவதும் பிரசுரிக்கப்பட்டன. உலக புகழ்பெற்ற வானியல் விஞ்ஞானியான மேக்நாத் சாகா பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1893.
0: தென்னிந்தியாவை சேர்ந்த வயலின் இசை கலைஞர்.
1: இளம் வயதிலேயே புகழ் வாய்ந்த பாடகர்களுக்கு பக்கவாத்தியமாக வயலின் வாசித்தார். உலகின் பல நாடுகளுக்கும் இசை பயணம் செய்துள்ளார்.
0: பத்மஸ்ரீ, சங்கீத நாடக அகாடமி விருது, சங்கீத கலாநிதி விருது, இசை பேரறிஞர், பத்ம பூஷன் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றுள்ளார்.
1: கேரளாவை சேர்ந்த தென்னிந்திய வயலின் இசை கலைஞர் TN கிருஷ்ணன் பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1928.
1: இந்திய கரிம உலோகவியல் வேதியியலாளர் மற்றும் வேதியியல் துறை பேராசிரியர்.
0: கரிம உலோக இணைவுகளை பயன்படுத்தி பல வகைப்பட்ட மூலக்கூறு அமைப்புகளை கட்டமைத்தல் தொடர்பான பரிசோதனைகளுக்கு நன்கு அறியப்பட்டவர்.
1: இந்தியாவின் மிக உயர்ந்த அறிவியல் விருதுகளில் ஒன்றான அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திற்கான சாந்திஸ்வரூப் பட்நாகர் விருதினை வேதி அறிவியலில் இவரது பங்களிப்பிற்காக 1996 பெற்றார்.
0: மேலும் வேதியியல் துறை தொடர்பான பல விருதுகளையும் பெற்றுள்ளார்.
1: உயிரி பொருட்கள் மற்றும் சூரிய ஆற்றலிலிருந்து குறைந்த செலவில் மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கான செயல்முறைகளை உருவாக்கியுள்ளார்.
0: பல்வேறு ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதியுள்ள கரிம உலோகவியலில் பெரிதும் அறியப்படும் தமிழ்நாட்டை சேர்ந்த மாரியப்பன் பெரியசாமி பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1952.
2: நான் யார், நான் யார், நீ யார், நானும் தெரிந்தவர் யார் யார்.
0: ஒலித்த பாடல் மூலம் வெள்ளித்திரைக்கு பாடல் ஆசிரியராக அறிமுகமானவர்.
1: MGR தொடங்கி வடிவேலு வரையிலும் பாட்டெழுதியவர்.
0: ஏறக்குறைய அரை நூற்றாண்டு காலம் தமிழ் சினிமாவில் தன்னுடைய பங்களிப்பை செய்தவர். எழுத துவங்கிய காலத்திலேயே தனது முத்திரையை பதிக்க துவங்கினார்.
1: அவருக்கு தமிழ் இலக்கியத்தின் மீதும் மொழியின் மீதும் இருந்த அடர்த்தியான பற்று அவரது கற்பனை வயலுக்கு கூடுதல் பச்சையும் சேர்த்தது.

0: இந்த பாடலை போன்ற பாடல்கள் மூலம் தனது பளிங்கு தமிழை பாடல் முழுவதும் தூவியவர்.
1: புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை, எங்க பாரதத்தில் சொத்து செண்டு தீரவில்லை.
2: இது போன்ற பாடல்கள் மூலம் சமூக அக்கறையை ஊட்டியவர்.

0: இலக்கண புலமையையும் இலக்கிய புலமையையும் வடித்து காட்ட இது போன்ற பாடல்களையும் எழுதியுள்ளார்.
1: சட்டமன்ற மேலவையில் துணைத் தலைவராகவும் அரசவை கவிஞராகவும் பதவி வகித்தவர்.
0: தமிழ் எப்போதும் இவர் பெயரை திரை இசை மொழி வரலாற்றில் எழுதக்கூடிய அளவிற்கு அருமையான பாடல்களை தந்தவர்.
1: மக்களின் மனங்களில் நீங்கா இடம்பெற்ற கவிஞரும் பாடலாசிரியருமான புலமை பித்தன் பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1935.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவ குழுவும் அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு, பெட் சிடி, காமா கேமரானு கேன்சர் ட்ரீட்மெண்ட்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
5: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சீலநாயக்கன்பட்டி, சேலம்.
6: ஹெல்ப்ஸ் பப்ளிக் ஸ்கூல், வெண்ணாந்தூர் மெயின் ரோட், சேலம். IIT, JEE, NEET, TNPSC தேர்வுகளுக்கு தனி வகுப்புகள். ஒலிம்பியாட் பயிற்சி வழங்கப்படுகிறது. அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: பெண்கள் மகப்பேறு கால சிறப்பு மருத்துவம், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு சிகிச்சைகளுக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
8: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
9: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ட்ரீட், போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
1: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு

0: பிரசூதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: 7:06 கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். இது காலை வணக்கம் நிகழ்ச்சி. காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தருமபுரி உழவர் சந்தையின் இன்றைய காய்கறி விலை நிலவரம் குறித்த அறிவிப்புகள். தக்காளி 38 ரூபாய், கத்திரிக்காய் 18 ரூபாய், வெண்டைக்காய் 26 ரூபாய், அவரைக்காய் 80 ரூபாய், கொத்தவரை 46 ரூபாய், முள்ளங்கி 20 ரூபாய், பச்சை மிளகாய் 44 ரூபாய், சுரைக்காய் 16 ரூபாய், வாழைக்காய் 10 ரூபாய், முருங்கைக்காய் 60 ரூபாய், புடலங்காய் 25 ரூபாய், பிறக்கங்காய் 30 ரூபாய், சர்க்கரை பூசணி 16 ரூபாய், சின்ன வெங்காயம் 66 ரூபாய், பெரிய வெங்காயம் 64 ரூபாய், கேரட் 58 ரூபாய், ஊட்டி கேரட் 68 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய், பீன்ஸ் 120 ரூபாய், முட்டைக்கோஸ் 30 ரூபாய், பூண்டு உடைத்தது 178 ரூபாய், பூண்டு பெரியது 240 ரூபாய், இஞ்சி 220 ரூபாய், மா இஞ்சி 80 ரூபாய், மொச்சை 65 ரூபாய், பாகற்காய் 40 ரூபாய், உருளைக்கிழங்கு 32 ரூபாய், காலிஃப்ளவர் 35 ரூபாய், குடைமிளகாய் 68 ரூபாய், தேங்காய் 68 ரூபாய், எலுமிச்சை பழம் 235 ரூபாய், ஏலக்கி வாழைப்பழம் 90 ரூபாய், வெள்ளரிக்காய் 46 ரூபாய். நேர்களே, இவையாவும் இன்றைய நம் தருமபுரி உழவர் சந்தையின் கிலோ ஒன்றுக்கான காய்கறி விலை நிலவரங்கள் ஆகும். உழவர் சந்தை செல்லும் பொழுது மறவாமல் பிளாஸ்டிக் அல்லாத பைகளை எடுத்து செல்லுங்கள். அன்பு நேர்களே, பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
2: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
3: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
4: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90 டிகிரி கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய், 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229975555. ரத்த நாள அடைப்பு சிகிச்சை, வேரிகோஸ்வைன் லேசர் சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கான ஏவி பிஸ்டுலா அறுவை சிகிச்சைக்கு அணுகவும் வாஸ்குலார் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
6: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: நேர்களே, இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியின் தலைப்பு அதீத சிந்தனை. அதீத சிந்தனை என்ற தலைப்பில் பேசலாம் நேர்களே.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இனிது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை. தொடர்புக்கு 9487726251.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 7:10. நேயர்கள் இனி கேட்கலாம்.
3: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
4: என்ன தாத்தா, குச்சி வச்சு நடந்துட்டு இருந்தீங்க, இப்போ வண்டியே ஓட்டிக்கிட்டு போறீங்க?
5: ஆமா சாமி, கண்ணுல பொறை இருந்துச்சு. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் ஹாஸ்பிட்டல்ல கட் இல்லாம தையல் இல்லாம லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க சாமி.
3: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு JS லீல வினோதன்.
6: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். பெற்றோர்களுடைய துன்பங்களை போக்கக்கூடிய வல்லமை பிள்ளைகளுக்கு உண்டு. நிறைய பெற்றோர்கள் நடுத்தர குடும்பத்தை சார்ந்த தாயும் தந்தையும் நேரம் பார்க்காமல் உழைக்கிறார்கள். எதற்காக? நாம் தான் இப்படி ஆகிவிட்டோம். சரியாக படிக்கவில்லை, சரியான வேலைக்கு போகவில்லை, வறுமை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. ஒன்றுக்கு போதுமென்றால் ஒன்றுக்கு போதாததாக இருக்கிறது. இப்படியே வாழ்க்கை போகிறதே, நாம் பெற்ற பிள்ளைகளாவது நல்ல நிலையில் இருக்க வேண்டும். எதற்கும் பஞ்சம் இருக்கக்கூடாது, வறுமை இருக்கக்கூடாது என்று பிள்ளைகளை பல பெற்றோர்கள் படிக்க வைக்கிறார்கள். தன் சக்தியை மீறி, தன் எல்லையை மீறி பிள்ளைகளின் மீது அன்பும் அக்கறையும் பாசமும் செலுத்தி செலவு செய்து படிக்க வைக்கிறார்கள். சிலர் நன்றாக படித்து

முன்னேறுகிறார்கள். இன்னும் சிலரோ அதை புரிந்து கொள்வதே இல்லை. இப்படித்தான் பஞ்சாப் மாநிலத்தில் ஜலந்தர் என்கின்ற மாவட்டத்தில் ஒரு நீதிபதி வருவதற்காக அந்த நீதிமன்றத்திலே பணியாற்றக்கூடிய பணியாட்கள் எல்லாம் ஆவலோடு நீதிமன்ற வளாகத்திலே காத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் புதிய நீதிபதி வந்து விடுவார் என்று. அப்போது புதிய நீதிபதியின் கார் வந்து நிற்கிறது. அந்த காரில் இருந்து மிக குறைந்த வயதில், ஒரு 25 வயதுக்குள் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி, ஒரு பெண் வந்து இறங்குகிறார். அவரை பார்த்தவுடன் நிறைய பேருக்கு வியப்பு. இந்த இளம் வயதிலேயே இவ்வளவு பெரிய நீதிபதி பொறுப்புக்கு வந்து விட்டாரா என்கின்ற வியப்பு. அவர் அந்த அளவுக்கு படித்து தேர்வெழுதி சாதித்திருக்கிறார். இவர்கள் யாரையும் அந்த நீதிபதி பார்க்கவில்லை. நீதிமன்றத்துக்கு உள்ளே போனார். அங்கு டீ கேனிலே ஒருவர் டீயை ஊற்றி அனைவரிடமும் விற்று கொண்டிருந்தார். அவரிடத்தில் போய் நிறைய நேரம் சிரித்து சிரித்து மகிழ்ச்சி பொங்க பேசினார் இந்த நீதிபதி. சுற்றி இருந்தவர்களுக்கு ஏதோ ஒரு மாதிரியாக இருந்தது. நீங்கள் வர வேண்டும் என்பதற்காக மணிக்கணக்கில் காத்திருக்கிறோம். உங்களுக்காக சால்வை, பூங்கொத்து, புத்தகங்கள் மற்றும் பரிசு பொருட்களை எல்லாம் கையிலே வைத்து கொண்டு மணிக்கணக்கில் நின்று காத்திருக்கிறோம். நீங்கள் எங்களையெல்லாம் பார்க்காமல் டீ விற்கிற இந்த பெரியவரிடத்திலே போய் நின்று பேசி கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் ஒரு நீதிபதி, வாருங்கள் என்று அழைக்க, அப்போது அந்த பெண் நீதிபதி சொன்னாராம், இவர் யாருமில்லை, என் அப்பா. இவருடைய வியர்வையாலும் இரத்தத்தாலும் தியாகத்தாலும் தான் நான் நீதிபதியாக உயர்ந்திருக்கிறேன் என்று சொன்னாராம் அந்த நீதிபதி. அப்படியே சுற்றி இருந்தவர்கள் வியந்து போய்விட்டார்கள்.

0: கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த நீதிபதி டீ விற்கக்கூடிய அவரை தந்தை என்று சொல்வதற்கு முன்னால் அவரை எப்படி நடத்தியிருப்பார்கள்? டீ கொண்டு வா, என்ன சர்க்கரை குறைவாக இருக்கிறது, என்ன சர்க்கரை அதிகமாக போட்டிருக்கிறாய், இதையெல்லாம் எப்படி குடிப்பது, என்ன இவ்வளவு சூடா, என்ன டீ ஆறிவிட்டது, இப்படியெல்லாம் பேசியிருப்பார்கள். ஆனால் இப்போது அந்த டீ விற்கக்கூடிய பெரியவரை சுற்றியும் இருந்தவர்கள் பார்த்த பார்வை எப்படி இருந்திருக்கும்? அதை காட்டிலும் அந்த டீ விற்கக்கூடிய அந்த நீதிபதியினுடைய தந்தை அந்த பெரியவருக்கு மனசு எப்படி இருந்திருக்கும், எவ்வளவு பெருமையாக இருந்திருக்கும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். நல்ல பிள்ளைகள் தங்கள் பெற்றோருக்கு கல்வி மூலமாகவோ, விளையாட்டு மூலமாகவோ, தன்னிடத்தில் இருக்கிற திறமைகள் மூலமாகவோ, அல்லது ஒழுக்கம் மூலமாகவோ பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் பெரும் பெயரை வாங்கித்தர முடியும். இதை நாம் உணர்ந்தால், இன்றைய பிள்ளைகள் உணர்ந்தால், இந்த நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு JS லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
2: நேர்களே, நிறைவு பெற்றது காலை வணக்கம் நிகழ்ச்சி. பண்பலையில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. இணைந்திருங்கள் நேர்களே.
3: ஆகாஷவாணி

செய்திகள் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பர்மலின் உடனான பேச்சு ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பாக அமெரிக்காவில் உள்ள தொழில்துறை தலைவர்களுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாடு, மேற்குவங்க மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. சர்வதேச வானியல் மற்றும் வான் இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் பங்கேற்ற 5 இந்திய மாணவர்களும் பதக்கங்களை வென்றுள்ளனர். ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டி பின்லாந்தில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பர்மலின் உடனான பேச்சு ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், வர்த்தக

0: மற்றும் முதலீடு, பாதுகாப்பு தளவாட உற்பத்தி, அணுசக்தி, உட்கட்டமைப்பு, அறிவியல் தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்புகள், மாணவர்களுக்கான வாய்ப்புகள் ஆகியவற்றில் இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை முன்னெடுத்துச் செல்வது குறித்து தாம் சுவிட்சர்லாந்து அதிபருடன் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். சுகாதாரம், தூய்மை எரிசக்தி, விண்வெளி, யோகா, ஆயுர்வேதம் போன்ற துறைகளில் மேலும் ஒத்துழைத்து செயல்படுவது குறித்து விவாதித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். உலகளாவிய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்காக இருவரும் தொடர்ந்து இணைந்து செயல்பட போவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். G20 வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அமெரிக்கா சென்ற மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அந்நாட்டு தொழில்துறை தலைவர்களுடன் நியூயார்க்கில் ஆலோசனை நடத்தினார். இந்தியாவில் முதலீடு செய்வது குறித்து அவர்களுடன் விவாதித்தார். சிகாகோவிலும் அமெரிக்க தொழில்துறை தலைவர்களை சந்தித்த திரு பியூஷ் கோயல் அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடு சுதந்திரம் அடைந்த பின்னர் முதன்முறையாக சர்வதேச சரக்கு கப்பல் போக்குவரத்து அசாமிலிருந்து பங்களாதேஷுக்கு நேற்று தொடங்கியது. திப்ருகரிலிருந்து மெத்தனால் ஏற்றப்பட்ட சரக்கு கப்பல் போக்குவரத்தை மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சுமார் 80 ஆண்டுகளுக்கு பிறகு பிரம்மபுத்திராவை சர்வதேச வர்த்தக பாதையாக மீண்டும் புத்துயிர் பெறச் செய்யும் நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது. இது வடகிழக்கு பகுதிகளுக்கு நேரடியான குறைந்த செலவிலான வர்த்தக வழித்தடத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் படிவம் 6 தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் சட்டவிரோதமாகவும் தன்னிச்சையாகவும் மாற்றியுள்ளார் என்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தியின் குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையம் நிராகரித்துள்ளது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள ஆணையம் இந்த படிவம் 6 இணைக்கப்பட்டுள்ள உறுதிமொழியை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பான உத்தரவு கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஆணையத்தின் ஒருமனதான ஒப்புதலுடன் பிறப்பிக்கப்பட்டது என்று அது கூறியுள்ளது. கடந்த மே மாதம் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை உறுதி செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அதில் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, மேற்குவங்க மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளிலும், மேற்குவங்கத்தின் ரெஜிநகர், நந்திகிராம் சட்டப்பேரவை தொகுதிகளிலும், புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி தொகுதியிலும் தேர்தல் நடைபெற்று வருகிறது. அசாமின் நகோன் மக்களவைத் தொகுதியிலும் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இத்தொகுதிகளில் பதிவாகும் வாக்குகளின் எண்ணிக்கை வரும் 9 மேற்கொள்ளப்படுகிறது. கோவா சட்டப்பேரவையின் வெள்ளி விழா இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி போர் வாரிமில் உள்ள சட்டப்பேரவை வளாகத்தில் இன்று முதல் 4 நாட்களுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அப்போது சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கௌரவிக்கப்பட உள்ளனர். புகைப்பட கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று மாலை 4 நடைபெறும் வெள்ளி விழா கொண்டாட்டங்களில் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, கோவா ஆளுநர் திரு அசோக் கஜபதி ராஜு ஆகியோர் தலைமை விருந்தினர்களாக பங்கேற்கின்றனர். நிகழ்ச்சியின் போது கோவா மாநில சட்டப்பேரவை கட்டிடத்தை நினைவுகூரும் சிறப்பு அஞ்சல் தலை மற்றும் சிறப்பு அஞ்சல் உரையும் வெளியிடப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் உள்ள லால்பகதூர் சாஸ்திரி தேசிய சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்று உரையாற்றுகிறார். இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் தெரிவித்த அப்பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் முரளி மனோகர் பாதக், இந்த பட்டமளிப்பு விழாவில் 1300 மேற்பட்ட மாணவர்கள் பட்டங்களை பெற உள்ளதாக கூறினார். கல்வியில் சிறப்பிடம் பெற்ற 3 மாணவர்களுக்கு சங்கர்தயாள் சர்மா பதக்கங்களை குடியரசு துணைத்தலைவர் வழங்க உள்ளதாகவும் பல்கலைக்கழக துணைவேந்தர் தெரிவித்தார்.

0: சர்வதேச வானியல் மற்றும் வான் இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் பங்கேற்ற 5 இந்திய மாணவர்களும் பதக்கங்களை வென்றுள்ளனர். வியட்நாமின் ஹனோயில் நடைபெற்ற இப்போட்டியில் பிரஞ்சால் தீக்ஷித், சுமந்த் குப்தா, அக்ஷத் ஸ்ரீவத்சவா, அர்ணவ் ஷெஹ்ராவத் ஆகியோர் தங்கப்பதக்கங்களை வென்றனர். ஹர்ஷில் அமித்குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தை பிடித்தது. இந்த வானியல் மற்றும் வான் இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் 64 நாடுகளைச் சேர்ந்த 307 மாணவர்கள் பங்கேற்றனர். பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களில் நெல் அறுவடைக்கு பின்னர் வைக்கோல் கழிவுகளை எரிப்பதை கண்காணிக்கும் வகையில் பறக்கும் படைகள் நியமிக்கப்பட்டுள்ளன. அதன்படி அடுத்த மாதம் வரை அந்த மாநிலங்களில் உள்ள 34 மாவட்டங்களில் சிறப்பு பறக்கும் படையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். தலைநகர் தில்லியில் நேற்று பல்வேறு இடங்களில் வாக்காளர் பட்டியலில் பெயர்களை சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம் நேற்று நடைபெற்றது. ஜக்பூரா, அத்ரஷ் நகர், மதிப்பூர், அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட இடங்களில் இப்பணிகள் நடைபெற்றன. அப்பகுதிகளில் அடுத்த சிறப்பு முகாம் வரும் 11 தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதனிடையே நாளையும் நாளை மறுநாளும் தில்லியில் உள்ள அனைத்து கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் இதர கல்வி நிறுவனங்களில் வாக்காளர் பட்டியலில் பெயர்களை சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கருங்கடலில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 வெளிநாட்டவர்கள் உயிரிழந்ததாகவும் கப்பல் ஊழியர்கள் சிலர் காயமடைந்ததாகவும் ருமேனியாவில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. எனினும் கப்பலில் பயணம் செய்த இந்தியர்கள் 3 பேர் பாதுகாப்புடன் இருப்பதாக அந்த தூதரகம் கூறியுள்ளது. தூதரக அதிகாரிகள் அவர்களுடன் பேசியதாகவும் காயமடைந்த ஒருவர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐநா பாதுகாப்பு சபையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை அதன் பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸ் வலியுறுத்தியுள்ளார். சீர்திருத்தம் மேற்கொள்வது தொடர்பாக தடைப்பட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்லுமாறு உறுப்பு நாடுகளை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐநா பாதுகாப்பு சபையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படாவிட்டால் ஏற்படும் விளைவுகள் குறித்தும் திரு அன்டோனியோ குட்டரஸ் எச்சரித்துள்ளார். கேரளா, கர்நாடகாவின் தெற்கு உட்பகுதி, மாஹே, காரைக்கால், புதுச்சேரி ஆகிய பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக், தில்லி, பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், ஹிமாச்சல் பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா மற்றும் மேற்கு வங்கத்தில் இடியுடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தலைநகர் தில்லியில் இன்று பிற்பகல் மற்றும் மாலை நேரங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. பின்லாந்தின் வான்சாவில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் ஹெச்எஸ் பிரணாய், ஸ்ரீகாந்த், உன்னட்டிகூடா உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். அர்ஜென்டினா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவா பாட்டியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் இசபெல்லாவை வென்றார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லக்னோவில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. இரு அணிகளுக்கும் இடையே 5 ஆட்டங்களை கொண்ட இத்தொடரின் 2வது போட்டி வரும் 9ஆம் தேதியும், 3வது போட்டி 11ஆம் தேதியும், 4வது போட்டி 14ஆம் தேதியும், 5வது மற்றும் இறுதிப் போட்டி 17ஆம் தேதியும் நடைபெறவுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பெர்மலின் உடனான பேச்சு ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பாக அமெரிக்காவில் உள்ள தொழில்துறை தலைவர்களுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாடு, மேற்குவங்க மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. சர்வதேச வானியல் மற்றும் வான் இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் பங்கேற்ற 5 இந்திய மாணவர்களும் பதக்கங்களை வென்றுள்ளனர். ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டி பின்லாந்தில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103 புள்ளிகளில் நேரம் காலை 7:25 நிமிடம்.
2: நெஞ்சுவலி, மாரடைப்பு மற்றும் இருதயம் சார்ந்த அனைத்து சிகிச்சைகளுக்கும் உயர்தர மருத்துவ சேவையுடன் உங்கள் இதய நலனுக்கு நம்பிக்கையான ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னம்பள்ளி, சேலம்.
3: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90° கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய். 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229975555.
4: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவக் குழுவும் அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு, பெட் சிடி, காமா கேமரானு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை

0: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சீலநாயக்கன்பட்டி, சேலம்.
1: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
6: தர்மபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
7: ஆரோக்கிய வாழ்விற்கு சொத்தை பல்லை எவ்வாறு சரி செய்யலாம் என்பது குறித்து பல் மருத்துவர் டாக்டர் சாய் சரத் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
8: ஒரு சொத்தப்பல்லை வந்து மேனேஜ் பண்ணுறதுங்கிறது வந்து அது அதோட அளவை பொறுத்து இருக்கு. ஒரு சொத்தை வந்து இப்போதான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கு, இல்லை அந்த பல் வந்து சொத்தை வரத்துக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கடவாப்பல்ல சொத்தை வருது அப்படின்னா வந்து நம்ம பிட் அண்ட் ஃபிஷர் சீலன்ட்னு ஒன்று இருக்குது. இப்போ ஒரு பல்லை பார்த்தீங்கன்னா அந்த கடிக்கிற சர்ஃபேஸில் வந்து உங்களுக்கு குழியும் மேடுமாக இருக்கும், அதை தான் பிட் அண்ட் ஃபிஷர்னு சொல்லுவாங்க. ஒரு பாதை மாதிரி குழி இருக்கும், மேடு பள்ளமாக இருக்கும். ஸோ இந்த மேடு பள்ளத்தை தாண்டி அந்த குழி இருக்கிற டீப்பர் போர்ஷனோட டயாமீட்டரும் ப்ரெஷ்ஷோட டயாமீட்டரும் வந்து வேற வேறையாக இருக்கும். ப்ரெஷ்ஷோட டயாமீட்டர் வந்து பெருசாக இருக்கும் அந்த பல்லில் இருக்கிற அந்த குழியை கம்பேர் பண்ணும் போது. ஸோ என்னாகும்னா அந்த குழியோட ஒரு அளவு வரைக்கும் தான் ப்ரெஷ்ஷோட பிரிசில்ஸ் வந்து போய் கிளீன் பண்ணும். அதுக்கு அடியில் இருக்கிற அந்த குழியில் வந்து டீப்பர் போர்ஷன் ஆஃப் த குழியில் வந்து உங்களுக்கு சாப்பாடு மாட்டிக்கிட்டே இருக்கும். இந்த சாப்பாடு வந்து வெளியில் வரதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த சமயத்தில் என்ன பண்ணுவோன்னா அந்த பிட் அண்ட் ஃபிஷர் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஆசிட் மாதிரி போட்டால் அது வந்து கொஞ்சம் ரஃபன் ஆகிடும். அதுக்கு மேலே வந்து அந்த சீலண்ட்டுங்கிற சொல்லக்கூடிய அந்த ஃப்ளோ ஆகிற ஒரு மெட்டீரியல் வந்து நாங்கள் வந்து மேலே போட்டுருவோம். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து ஆழம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அங்கெல்லாம் போய் அது வந்து சீல் ஆகிடும். உடனே வந்து நம்ம வந்து லைட் கியூர் பண்ணிவிடுவோம். லைட் அடித்த உடனே அது வந்து ஹார்டன் ஆகிடும். ஸோ உள்ளே போய் மாட்டிட்டு அது உடனே ஹார்டன் ஆகுதுனால அது கொஞ்சம் ரிட்டன்டிவாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு பல்லோட பைட்டிங் சர்ஃபேஸ் வந்து செல்ஃப் கிளென்சிபிள் ஆகிடும். அதாவது நம்ம நாக்கு வச்சு தள்ளினாலே சாப்பாடு எதுவும் தங்காத மாதிரியும், நார்மலாக ப்ரெஷ் பண்ணாலே இருக்காத மாதிரியும், இல்லை வாய் கொப்பளிச்சாலே சாப்பாடு எதுவும் பல்லில் தங்காத மாதிரியும் ஆகிடும். ஸோ இப்படி பண்ணும்போது நம்ம டிகே ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். ஒன்று, செகண்ட் வந்து டிகே வந்து ஏதாவது ஒரு சர்ஃபேஸில் தான் இருக்குது, அது வந்து அடைக்கிற மாதிரி இருக்குன்னா நார்மல் ஃபில்லிங், டென்டல் ஃபில்லிங் பண்ணி அந்த சொத்தையை வந்து அடைச்சிடலாம். இல்லை இப்போ குழந்தைங்களுக்கு வந்து மல்டி சர்ஃபேஸாக இருக்குது, நிறைய இடத்துல சின்ன சின்னதாக இருக்குன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் க்ரௌன் இல்லை பல்லு கலரில் க்ரௌன் வந்து ப்ரிவென்டிவாக பண்ணிக்கலாம். அதாவது பெரிய பாதிப்பு எதுவும் இல்லாத மாதிரி நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொன்று, ஓரளவுக்கு அந்த டென்ட்டினை தாண்டி உள்ள பல் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த ஓட்டமும் நரம்பும் இருக்கிற இடம் தான் அந்த பல்ப்புன்னு சொல்லுவாங்க ஒரு பல்லில். ஸோ அந்த இடத்துக்கு வந்து இப்போ வந்து உங்களுக்கு சொத்தை வந்து இன்ஃபெக்ஷன் வந்து கொஞ்சம் பரவிடுச்சு, எனாமல் டென்டின்லேருந்து பரவிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா பல்பாட்டமின்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதாவது அந்த பல்லோட மேல் போர்ஷன், அதாவது க்ரௌன் போர்ஷன், ரூட் போர்ஷன் ரெண்டு இருக்குது. ரூட் தான் வந்து ஈருக்குள்ளே இருக்கும், க்ரௌன் போர்ஷன் வாய்க்கு வெளியே தெரிகிறது. அந்த க்ரௌன் போர்ஷன் வரைக்கும் இருக்கிற அந்த நரம்பை வந்து நம்ம வந்து ஆம்புடேட் பண்ணிவிடுவோம், கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு மெடிசன் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஃபில்லிங் வச்சுட்டு அது க்ரௌன் தேவைப்பட்ட க்ரௌன் இல்லைனா இல்லை, அது சொத்தை எவ்வளோ எக்ஸ்டென்ட் இருக்குன்னு பொறுத்து பண்ணுவோம். அதையும் தாண்டி ரொம்ப டீப்பாக போயிடுச்சு, வேறு வரைக்கும் இன்ஃபெக்ஷன் போயிடுச்சு, இல்லை வேருக்கு நுனியில் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது, இல்லை சீவு வடிஞ்சிட்ருக்கு அப்படின்னா பல்பெக்டமின்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அந்த ப்ரொசீஜரில் வந்து ஃபுல்லாக நரம்புலேருந்து எல்லாமே நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஸ்பேஸை ஃபுல்லாகவே வந்து டிப்ரைட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து மெடிசன் வச்சுட்டு சீல் பண்ணிவிடுவோம். ஸோ பல் வந்து நார்மலாக எப்படி கரைஞ்சி விழுந்துருமோ அதே மாதிரி கரைஞ்சி விழுந்துடும். இதே வந்து ஒரு அடல்ட் பேஷண்ட் வராங்க ஒரு பெர்மனன்ட் டூத்தாக இருக்குன்னா ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து பண்ணி பல்ல வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ டிகேவோட எக்ஸ்டென்ட்டை பொறுத்து தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டோட ஆப்ஷன் வந்து டிஃபர் ஆகும்.
7: சொத்தை பல்லை எவ்வாறு சரி செய்யலாம் என்பது குறித்து பல் மருத்துவர் டாக்டர் சாய் சரத் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
6: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.

0: ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 7:31.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேர்களே, இன்றைய சந்தோஷ சாரல் நிகழ்ச்சிக்கான பொது அறிவிப்பினா, 2026 மருத்துவத்துறைக்கான நோபல் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? 2026 மருத்துவத்துறைக்கான நோபல் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது என்பதே இன்றைய நிகழ்ச்சிக்கான பொது அறிவிப்பினா. நேர்களே, இந்த வினாவிற்கான விடை நிகழ்ச்சியின் நிறைவில் உங்களுக்காக காத்திருக்கிறது. நேர்களின் நிகழ்ச்சியின் முதல் பாடல் 7G ரெயின்போ காலனி திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் நாமுத்துக்குமார் பாடல் வரிகளில் கார்த்திக் பாடியிருக்கக்கூடிய பாடல் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: பாலவாசன் காஃபி ஒர்க் SV ரோடு தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ ₹200 முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் ₹700 முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
2: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் No. 1 டீலர் வசந்த் & கோ.
6: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
7: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்
6: ஃப்ரீ, ஃப்ரீ க்கு ஃப்ரீ.
8: சர்க்கரை, சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரக கல்லடைப்பு மற்றும் அனைத்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாப்பள்ளி, சேலம்.
9: நேரம் காலை 7:40. சந்தோஷச்சாரல் நிகழ்ச்சியில் ஒழிக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் கண்டேன் காதலை திரைப்படத்திலிருந்து. வித்யாசாகர் இசையில் நா. முத்துக்குமார் பாடல் வரிகளில் ஹரிஹரன் பாடியிருக்கக்கூடிய பாடல்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில் கிருஷ்ணகிரி.
3: நேரம் காலை 7:45.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷச்சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
3: நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் காதல் சொல்ல வந்தேன் திரைப்படத்திலிருந்து. யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் நா முத்துக்குமார் பாடல் வரிகளில் கார்த்திக் பாடியிருக்கக்கூடிய பாடல் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள். இது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7.

0: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 8:15 நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம்.
7: 7:53 நேர்கள் கவனத்திற்கு ஒகேனக்கல் காவிரி நீர்வரத்து குறித்த அறிவிப்பு. நேர்களே, ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 நிலவரப்படி வினாடிக்கு 3000 கனஅடியாக தண்ணீர் வரத்தானது உள்ளது. நேர்களே, நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் போக்கிரி திரைப்படத்திலிருந்து மணி சர்மா இசையில் நா முத்துக்குமார் பாடல் வரிகளில் ராகுல் நம்பியார், கிருஷ்ணமூர்த்தி இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்,
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி. உலக இருதய தினத்தை முன்னிட்டு சிறப்பு இருதய பரிசோதனை முகாம். இருதய மருத்துவர் ஆலோசனையுடன் இசிஜி, எக்கோ ஸ்கேன், சிபிசி ரத்த பரிசோதனை, சர்க்கரை மற்றும் கொலஸ்ட்ரால் பரிசோதனை ₹699 செய்யப்படுகிறது. இச்சலுகை இம்மாதம் 29 முதல் அக்டோபர் 3 வரை மட்டுமே. இடம் மருத்துவமனை வளாகம், பைசுவள்ளி, தர்மபுரி. தொடர்புக்கு 9500848820. இன்றைய உங்கள் இருதயத்தை பரிசோதித்துக் கொள்ளுங்கள்.

0: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சிக்கான பொது அறிவு வினா மீண்டும் உங்கள் நினைவிற்காக. 2026 ஆண்டின் மருத்துவத்துறைக்கான நோபல் பரிசு பெற்றுள்ளவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். 2026 ஆண்டிற்கான மருத்துவத்துறைக்கான நோபல் பரிசு பெற்றவர்கள் கார்ல் டைசோர், பீட்டர் ஹெய்மான், ஜார்ஜ் நகில் ஆகிய மூன்று பேருக்கும் நோபல் பரிசானது பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஆப்டோஜெனடிக்ஸ் தொடர்பான கண்டுபிடிப்புகளுக்காக மூன்று பேருக்கும் நோபல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது. இது ஒளியை பயன்படுத்தி மூளையின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தும் கண்டுபிடிப்புக்கு ஒரு அங்கீகாரமாக திகழ்கிறது. நேர்களை, மீண்டும் உங்கள் நினைவுக்காக. 2026 ஆண்டிற்கான மருத்துவத்துறைக்கான நோபல் பரிசு பெற்றவர்கள் பீட்டர் ஹெய்மான், கார்ல் டைசோர், ஜார்ஜ் நகில் ஆகியோர். நேர்களை, நிறைவுக்கு வருகிறது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகையை வழங்கிய சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நேரம் காலை 8 மணி.
1: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
3: இன்று அக்டோபர்

0: இந்த வேளையில் நேயர்களோடு பகிர்ந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகிறேன். அவர் சென்னை அலுவலகத்திற்கு வருகிற பொழுது ஒரு நாள் காலையில் உதவியாளரிடத்தில் ஒரு கேள்வி எழுப்பினார். காலையிலும் மாலையிலும் நாம் சமையலுக்கு பயன்படுத்துகிற தேங்காய்கள் எத்தனை என்று கணக்கு கேட்டார். திடீரென்று கணக்கு கேட்பது எதற்காகவோ என்று எண்ணாமல் உதவியாளர் சரிபார்த்து சொல்லுகிறேன் என்று சொன்னதற்கு பின்னால் சராசரியாக 2-3 தேங்காய்களோ, விருந்தினர்கள் வந்தால் கூடுதலாகிய தேங்காய்களோ உடைக்கக்கூடும் என்று சொன்னவுடன் மறுநாள் உடைத்த தேங்காயின் திரட்டைகளை எடுத்துக்கொண்டு வந்து என்னிடம் கொடுக்க வேண்டும் என்று அருட்செல்வர் சொல்லுகிறார். எதற்கு என்று கேட்கிற பழக்கம் உதவியாளர்களுக்கு இல்லை அல்லவா? மறுநாள் காலை உதவியாளர் உடைக்கப்பட்ட தேங்காயின் திரட்டைகளை கொண்டு வந்து அவர் முன்னால் வைக்கிறார். அவற்றை தானே கைப்பட எடுத்துக்கொண்டு போய் குழாயில் இருக்கக்கூடிய நீரினை நிரப்பி வளாகச் சுவர்களின் வெளிப்பகுதிகளில் வரிசையாக வைக்கிறார். சிறிது நேரத்தில் எங்கெங்கோ இருக்கக்கூடிய சிட்டுக்குருவிகளும் பறவைகளும் அந்த வளாகச் சுவரில் அமர்ந்தபடி அந்த நீரை பருகுகிற அழகிய காட்சியை தெரிந்தது. ஓ, எதற்கும் விளக்கம் சொல்லாமல் இதற்காகத்தான் இந்த பணி செய்தாரா என்று நாங்கள் அப்பொழுது வியந்து போனோம் என்று அவருடைய உதவியாளர் என்னிடம் இந்த செய்தியை சொல்லுகிற போது என் மனதுக்குள் ஒரு மின்னலாய் ஒரு சிந்தனை எழுந்தது. வசதி உடைய அருட்செல்வர் நினைத்தால் ஒரு வெள்ளி பாத்திரத்திலோ தங்க பாத்திரத்திலோ கூட வைக்க முடியும். அதுவும் இல்லாமல் நிரந்தரமாக ஆக்குவதற்கு ஒரு எவர் செல்வர் பாத்திரமோ அல்லது ஈய பாத்திரமோ கூட வைத்திருக்கலாமே என்று தோன்றியது. சிரித்த முகத்தோடு ஒரு புன்னகையாக அவரிடத்தில் வினா எழுப்பினேன். அதற்கு உதவியாளர் சொன்னார், அதற்கும் காரணம் இல்லாமல் இருக்காது ஐயா. அவர்கள் அதை செய்ய வேண்டும் என்பது விருப்பம் இல்லை. அந்த பாத்திரத்தை வைத்துவிட்டால் ஏழை எளியவர்களோ மற்றவர்களோ தன் பயன்பாட்டிற்கு அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு போய் விடுவார்கள். எனவே குருவிகளுக்கும் பறவைகளுக்கும் தண்ணீர் கொடுப்பதற்கு யார் வர முடியும்? அது மட்டுமல்ல, குருவிகளும் பறவைகளும் இயற்கையின் அருட்கொடைகள். இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு பொருளின் மீது தண்ணீர் ஊற்றுவதுதானே அதை ஏற்றுக்கொள்வதற்கு உரியது. எனவே தேங்காய் திரட்டில் வைக்கக்கூடிய தண்ணீரை பருகுவதற்கு எந்த பறவைகளுக்கும் ஐயமோ தயக்கமோ இருக்காது. தன்னை வலிவீசி பிடிப்பதற்காக மனிதர்கள் வைத்திருக்கக்கூடிய மாய வலை என்று கூட எண்ணிவிடக் கூடாதல்லவா? அது கருதித்தான் அந்த திரட்டை வைத்திருக்கிறார் போலும் என்று அந்த உதவியாளர் சொன்ன உடன் அவருடைய கருணை உள்ளம் எனக்கு புரிந்தது. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி என்கிற அருண் மந்திரத்தை உதடுகள் அசைய உள்ளத்தினாலே உணர்ந்து ஓதுவதை விடவும் அன்றாட வாழ்க்கையில் உயிரிழக்க பணியை கடமையாக கொள்ள வேண்டும் என்பதை தானே செய்து காட்டுவதன் மூலமாக தன் பணியாளர்களையும் மறைமுகமாக ஆற்றுப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த தொண்டு உள்ளத்தை நினைத்து பார்க்கிற பொழுது காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று மகாகவி பாரதி கண்ட கனவை அந்த பாடலை ஒப்புவித்தல் போட்டிக்காக ஒப்புவிக்காமல் உள்ளத்து உணர்வோடு இந்த நீர் ஊற்றுகிற காட்சி நினைத்து பார்க்கிற பொழுதுதான் என் தாயாரின் நினைவும் கூடவே வருகிறது. அனுதினமும் அதிகாலையில் எழுந்தவுடன் காகங்களுக்கு உணவிட்டு அதே வேளையில் அணிலுக்கும் மற்ற சிறு சிறு உயிரினங்களுக்கும் உணவு படைத்திருக்கிற அவர் மறக்காமல் எறும்புகளுக்கு தீனி வைக்கக்கூடிய மரபையும் அவர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள். ஊருக்கு போகிற வேளையில் கூட அந்த பணியை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நம்ப முடியாமல் இன்றைக்கு அது செய்தாயா என்று கைபேசியில் கேட்கிற பொழுது அந்த கருணை உள்ளம் தாயுள்ளம் என்று புரிகிறது. எல்லா உயிரும் இன்பமுற்று வாழ வேண்டும் என்கிற நிலையில் பட்டினி இல்லாமல் உயிர்கள் நல்வாழ்வு பெற வேண்டும் என்கிற பணியை எளிமையாக செய்து எடுத்துக்காட்டிய அருட்செல்வரின் வரலாற்றை இன்றைக்கு உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்கு கூட ஒரு காரணம் உண்டு. பெரிய அளவில் அறப்பணிகளை அருட்கொடைகளை செய்ய முடியாவிட்டாலும் அன்றாட வாழ்வில் பிற உயிர்களுக்கு உதவுகிற நல்ல பணி ஏதேனும் ஒன்றை தொடர்ந்து செய்தால் அது இன்று மட்டுமல்ல என்றும் நமக்கு வளம் தரும் என்பதனாலே இன்று ஒன்று நன்று என்கிற முறையில் எளிய நிலையில் எளியவர்களுக்கோ இன்னுயிர்களுக்கோ உதவி செய்வது கூட நம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய உண்ணாத அறமாக அது திகழும் என்பதை இந்த அனுபவம் எடுத்து காட்டுகிறது. அதுபோல் ஒன்று நன்று உங்கள் வாழ்வில் செய்யவும் நான் அன்போடு வேண்டுகிறேன்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: நேரம் காலை 8:05. தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.

நேர்களே, பொன்னியின் புதுப்புல நிகழ்ச்சியில் அறிமுகநேர்கள் பங்கேற்கலாம். அறிமுகநேர்கள் பங்கேற்பதற்கு 0 43 42 24 40 30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண் 0 43 42 24 40 40 31 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பங்கேற்கலாம். எத்தனையோ தடவை வந்து நிகழ்ச்சியில் பங்கேற்கணும்னு ஆசையோடு இருந்திருப்பீங்க, மற்ற நேரங்களில் உங்களுக்கு வந்து இணைப்பு சரியாக கிடைச்சிருக்காது. ஆனால் இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு வந்து இணைப்பு சூப்பராக கிடைக்கும். அதனால் முதல் முறையாக பேசணும்னு ஆசைப்படக்கூடிய அனைத்து நேர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். அறிமுகர்களே, மீண்டும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுக்குறேன். அதாவது 0 43 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எனக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்றதை விட உங்கள் ஊர், இது அனைத்தும் நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் வழியாக டைப் செய்து அனுப்பலாம்.

அறிவுணர்களே, மீண்டும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுக்குறேன். அதாவது 0 43 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எனக்கு உங்களுக்கு பிடித்த பாடல் இடம்பெற்றதை விட உங்கள் ஊர் இது அனைத்தும் நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் வழியாக டைப் செய்து அனுப்பலாம்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: நெர்களை நிகழ்ச்சியின் முதல் பாடலை வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. தருமபுரி ஒட்டப்பட்டி பகுதியிலிருந்து சின்னசாமி அவர் விரும்பி கேட்கக்கூடிய பாடல் சீமராஜா திரைப்படத்திலிருந்து.

0: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
0: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி: பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
6: நேர்களே, இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியின் தலைப்பு அதீத சிந்தனை. அதீத சிந்தனை என்ற தலைப்பில் பேசலாம் நேர்களே. நிலையத்தில் நேரம் காலை 8:15.
7: தருமபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
6: நேயர்கள் இனி கேட்கலாம்.
8: தருமபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. வழங்குகிறார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள்.
9: தருமபுரி பண்பலை நேயர்களுக்கு காலை வணக்கம்.
10: டாக்டர் சங்கர் ரங்கநாதன், மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் நியூரோ கேர் பெண்ணாகரம் மைண்டூரில் அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய மருத்துவமனையில் பணிபுரிகின்ற தலைமை மருத்துவராகிய நான் ஏறத்தாழ 3 மாதங்கள் கழித்து உங்களை இன்று சந்திக்கின்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மருத்துவமனை ஏறத்தாழ 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாகும். இது வந்து அதிநவீன உயர் சிறப்பு சிகிச்சைக்காக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நோக்கத்தோடு மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட இந்த மருத்துவமனை. இந்த மருத்துவமனைய சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரி மாவட்டத்தில் எந்த நிலையிலும் இல்லாத அளவு இங்கு வசதிகள் உள்ளது. என்ன வசதிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 24 மணி நேரம் பணிபுரிகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் 1.5 டெஸ்லா அதிநவீன சிறப்பு MRI ஸ்கேன் பரிசோதனை 24 மணி நேரமும் பயன்படுத்தப்படுகிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி 32 ஸ்லைஸ் CT ஸ்கேன் வசதியும் இருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவு, விபத்து மற்றும் தலைகாய சிகிச்சை பிரிவு, விஷ முறிவு சிகிச்சை பிரிவு மற்றும் இருதய சிகிச்சை பிரிவும் இப்பொழுது சமீபத்தில் ஆரம்பித்திருக்கிறோம்.
9: நாம இப்பொழுது தொடர்ச்சியாக வலிப்பு நோய் பற்றி பேசிட்டு இருக்கோம். இதில் வலிப்பு நோய் வந்தது பிறகு இதை கண்டறியும் டூல்ஸ், இந்த டயக்னாஸ்டிக் டூல்ஸ் சொல்கிறோம் இல்லையா, எதை வச்சுனா கண்டறியா நம்ம பேசிட்டு ஒன்றன் பெண் ஒன்றாக. இதில் CT ஸ்கேன் பரிசோதனை. CT ஸ்கேன் பரிசோதனை பிறந்த குழந்தைங்களுக்கு ஏற்படுகின்ற வலிப்பு நோய், நியோனேட்டல் சீசர்னு சொல்லுவோம், அதை எளிதாக கண்டறியலாம். எப்படி கண்டறியலாம்? மூளையில் ரத்த

0: மேட்ரிக்ஸும் ஏற்பட்டு கண்டறிடலாம். இது வந்து ஜெர்மினல் மேட்ரிக்ஸ் ப்ளீட் அப்படின்னு பேர். இந்த ஜெர்மினல் மேட்ரிக்ஸ் ப்ளீட் அப்படிங்கிறது எடை குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைக்கோ அல்லது முதிர்ச்சி பெறாத குழந்தை ப்ரீமெச்சூர் பேபின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த குழந்தைங்களுக்கு இந்த ஜெர்மினல் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அது மூளையில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள், அதுலேருந்து ரத்த கசிவு வரும். அந்த மாதிரி ரத்த கசிவு வரும்போது பிறந்து சில மணி நேரங்களிலோ சில நாட்களிலோ குழந்தைக்கு வலிப்பு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது வந்து எளிதாக சிடி ஸ்கேன் பரிசோதனையில் தெரிஞ்சுவிடும். ஆனால் பிறந்த குழந்தைக்கு எடுத்த உடனே சிடி ஸ்கேன் செய்வதில்லை. அதுக்கு தான் நேற்று நான் சொன்ன மாதிரி அல்ட்ராசோனோகிராம், அதாவது நம்ம புள்ளத்தாச்சிலாம் வயிற்று வச்சு பார்க்குறோம்ல ஸ்கேன், அதே தான் குழந்தையுடைய உச்சி மண்டையில் வைத்தோம் என்றால், அதில் வந்து பிறந்த குழந்தைக்கு நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்போம், உச்சி மண்டையில் ஒரு பிளவு இருக்கும், அது பேர் ஆன்டீரியர் ஃபாண்டனல் அப்படின்னு பேர். அந்த பிளவு மூலமாக மூளையில் கூடிய ரத்த கசிவை நாம் கண்டறியலாம். அந்த ஸ்கேன் பரிசோதனையில் ரத்த கசிவு அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு சிடி ஸ்கேன் பரிசோதனை செய்யலாம். அப்போ இந்த ஜெர்மினல் மேட்ரிக்ஸ் ப்ளீடு வந்துட்டா என்ன செய்யறது அப்படின்னு பார்க்கணும். நம்ம இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான குழந்தைகள் மருந்து மாத்திரையிலேயே முழுவதுமாக சரியாகிவிடும். எப்படி சரியாகிவிடும்? முக்கியமாக வலிப்பு வராமல் இருக்கிறதுக்கு மருந்துகளும், அந்த இரத்த கசிவு மேற்கொண்டு பெரிதாகாமல் இருக்கிறதுக்கு மருந்துகளும் உட்கொண்டு, மூளையில் வீக்கம் அதிகமாக இருந்தால் வீக்கத்தை தடுத்து நிறுத்துறதுக்கான மருந்துகளை எடுத்துக்கொண்டால் கட்டாயமாக இந்த ஜெர்மினல் மேட்ரிக்ஸ் ப்ளீடுங்கிறது எந்த வகையிலும் குழந்தையுடைய உயிருக்கு ஆபத்தை விளைவிக்காது. மேற்கொண்டு இந்த இரத்த கசிவு வந்து சில நேரங்களில் வென்டிக்கிள், அதாவது மூளையில் இருக்கக்கூடிய நீர் செல்லும் பாதைகள், அதில் இரத்த கசிவு கசியும் போது இன்ட்ரா வென்டிகுலர் ஹெமரேஜ், நீர் செல்லும் பாதையில் இரத்த கசிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அந்த மாதிரி இருந்தால் சில நேரங்களில் அந்த குழந்தைகளுக்கு மூளையில் அழுத்தம் அதிகமாகும். அப்போ ஹைட்ரோகெஃபலஸ், நீர் தேக்கம் ஏற்படும். நீர் தேக்கம்னா என்ன? இப்போ வந்து நீர் செல்லும் பாதையில் இரத்த கசிவு வந்ததுனால நீர் செல்லக்கூடிய துவாரங்கள் அது வந்து அடைப்பட்டு போயிடும். அப்போ வந்து நீர் தேக்கம் அதிகமாகி மூளையில் அழுத்தம் ஏற்படும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம அந்த மாதிரி பிறந்த குழந்தைகளுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா, முதல்ல வந்து அந்த அழுத்தத்தை குறைத்து குழந்தையுடைய உயிரை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதாவது குழந்தையை வந்து ரொம்ப மோசமான நிலைமையில கொண்டு வருவாங்க எங்ககிட்ட. அப்போ என்ன பண்ணணும்னா, ஆன்டீரியர் ஃபாண்டனல்னு சொன்னோம் இல்லையா, மண்டை ஓடி இருக்கக்கூடிய முன்பகுதி இருக்கக்கூடிய ஒரு பிளவு, அதன் மூலமாக ஊசியை செலுத்தி அந்த நீரை கொஞ்சம் உறிஞ்சி நாங்கள் வெளியேற்றி விடுவோம். அது இடத்தால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50-100 ml நீரை வந்து வெளியேற்றினா மூளையில் இருக்கக்கூடிய அழுத்தம் வந்து குறையும். குறையும் போது இந்த பாதிப்பு வெகுவாக குறையும். குழந்தைகளுடைய உயிரை வந்து உடனடியாக நாம் காப்பாற்ற இயலும். இது வந்து ஆன்டீரியர் ஃபாண்டனல் டேப்பிங் பேர். டேப்பிங்னா ஒரு இங்கே ஒரு ஊசி செலுத்தி அந்த நீரை அகற்றி இரத்த கசிவை குறைய செய்யும் ஒரு யுத்தி. இது போலவே நீர் தேக்கம் அதிகமாக இருந்து அந்த உரிய இந்த இரத்த கசிவு அதிகமாகிட்டே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த நேரத்தில் தான் குழந்தைக்கு எக்ஸ்ட்ரா வென்டிகுலர் ட்ரைனேஜ், அதாவது முன்பகுதி இருக்கக்கூடிய மண்டை ஓடுடைய பிளவு பகுதி மூலமாக ஒரு குழாயை செலுத்தி அந்த இரத்த கசிவை வெளியே அகற்றக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் செய்வோம். இந்த மாதிரி செய்யும்போது அந்த நீர் வெளியேற்றக்கூடிய அந்த குழாய் வந்து ஏறத்தாழ ஒரு 3-5 நாட்கள் வைத்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த குழாயை எடுத்துக்கிட்டோம்னா குழந்தை வந்து சகஜ நிலைக்கு திரும்பலாம். இதில் ஒரே ஒரு விஷயம், கிருமி தொற்று வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது நம்மளுடைய பொறுப்பாக இருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ. வழங்கினார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தொடர்புக்கு 9150779329.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

8:21 நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அறிவு நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம்.

புலியாக விரும்பி கேட்டிருக்காங்க. தருமபுரி மாவட்டம் அரூர் தாலுகாவிலிருந்து மகாலட்சுமி அவர்கள் விரும்பி கேட்கக்கூடிய பாடல் டோரதி திரைப்படத்திலிருந்து வரும் இந்த இனிய பாடல் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு சேலம்.
1: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: 8:26. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. சாமி சிட்டிப்பட்டி பெட்ரோல் பங்க்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பொன்னையின் புது புனல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. நேரம் காலை 8:30 நிமிடம்.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு
2: தர்மபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு
2: தர்மபுரி.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: வணக்கம். இந்தியாவில் நோபல் பரிசு பெற்றவர்கள் என்ற ஒரு பட்டியல் போட்டோம்னா அதில் 1913 இலக்கியத்திற்கான நோபல் பரிசை பெற்றவர் நம்முடைய தேசிய கீதத்தை எழுதிய கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் என்பது நாம் அறிந்த ஒன்று. அதே போல் அறிவியலில் 2 நோபல் பரிசு பெற்றார்கள். அந்த 2 ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பது ஒரு ஆச்சரியமான ஒன்று. 1880

0: 1908 விசாகப்பட்டினத்தில் பிறந்த சந்திரசேகர வெங்கட்ராமன், அதாவது சர் சி வி ராமன், அவர் 1930 இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெறுகிறார். சில ஆண்டுகள் கழித்து அவருடைய சகோதரருடைய மகனும் நோபல் பரிசு பெறுகிறார். அந்த இரண்டு பேர் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பது ஒரு வியப்பான செய்தி. இவருடைய தந்தையார், சர் சி வி ராமனுடைய தந்தையார், விசாகப்பட்டினத்தில் ஆசிரியராக இருந்தார். இவருடைய பள்ளி படிப்பெல்லாம் அங்கே தான் முடிஞ்சது. பிறகு சென்னைக்கு வந்து பிஏ பட்டத்தை முடிக்கிறார், எம்ஏ பட்டம். அப்போல்லாம் எம்எஸ்சி பிஎஸ்சி கிடையாது, எம்ஏ பட்டத்தை முடிக்கிறார். தேர்வுகள் எழுதிக்கிட்டே தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறதுக்காக கல்கத்தாவுக்கு போயிடுறார். கல்கத்தாவில் ஏறத்தால் 15 ஆண்டுகள் வேலை பார்க்குறார். அங்கே இருந்தப்போ தான் ஒரு தடவை டிராம் வண்டியில் போயிட்டு இருந்தப்போ அந்த பல்கலைக்கழகத்தில் லண்டன் அறிவியல் கழகத்தில் உதவித்தொகையோடு பயில்வதற்கான விண்ணப்ப தேதி இன்று கடைசி என்ற வார்த்தையை பார்த்தாராம். ஓடுற டிராம்லேருந்து குதித்து ஓடி போய் அந்த விண்ணப்ப படிவத்தை கொடுத்து பிறகு அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் போய் சேர்ந்தாருன்னு பார்க்குறோம். சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறது எவ்வளோ முக்கியம் இருக்குது ஒரு எடுத்துக்காட்டு. அப்படி என்ன இவர் கண்டுபிடிச்சாருன்னு கேட்டிங்கன்னா, வானம் ஏன் நீல் நிறமாக இருக்கிறது, கடல் ஏன் நீல் நிறமாக இருக்கிறது, ஒளி சிதறல் எப்படி ஏற்படுகிறது, அப்படி ஒளிச்சதறல் ஏற்படுகிற போது அவற்றுடைய நீள அளவுகள் என்ன என்பதைத்தான் இவர் கண்டுபிடிக்கிறார். இவருடைய கண்டுபிடிப்பான அந்த கட்டுரை வெளியான நாள் பிப்ரவரி 28. அதனால்தான் இந்தியன் சயின்ஸ் டே, அதாவது இந்திய அறிவியல் தினம் என்று அதனை நாம் கொண்டாடுகின்றோம். நோபல் பரிசு பெற்ற அந்த தொகையோடு பெங்களூரில் வந்து குடியேறாரு. பெங்களூரில் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் என்கின்ற ஒரு அறிவியல் ஆராய்ச்சி நிலையத்தை உருவாக்கி அங்கேயே தன்னுடைய பணியை தொடர்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரொம்ப நகைச்சுவை தன்மையும் கொண்டவராகும், நகைச்சுவையாளரும் கூட. ஒரு முறை ஒரு மேடையில் இருந்தபோது ஒருத்தரை எழுந்திரிச்சு ஒரு மருத்துவர் சொன்னாராம், எப்படி, நான் யாரையும் நோயால் சாக விட மாட்டேன். இன்னொரு பொருளாதார மேதை எழுந்திரிச்சாராம், நான் யாரையும் வறுமையால் சாக விட மாட்டேன். உடனே சர் சி வி ராமன் எழுந்திரிச்சு பேசுகிறப்ப, ஐயோ நான் எப்படி சாக போகிறேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னாராம். சர் என்பது இவருக்கு கிடைத்த பட்டம். பாரத ரத்னா விருது இவருக்கு 1954 தரப்பட்டது. அதே போல் லண்டன் மாநகரத்திலும் இவருக்கு விருதுகள், இத்தாலியிலும் விருதுகளை பெற்றிருக்கிறார். ஒரே ஒரு கேள்விக்கு இப்படியே சொல்லிட்டு முடிச்சிடலாம், என்ன அப்படின்னா, இவர் கண்டுபிடிச்சதுனால என்ன பயன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோம். ஏன்ட்டே ஒருத்தர் கேட்டார். நான் சொன்னேன், இப்போ நீங்கள் விமான நிலையத்துக்குள்ளே போகிறபோது அவர்கள் கையில் ஒரு கருவி வச்சு நம்முடைய உடம்பு அப்படி செக் பண்ணுறாங்க. அப்போ நம்முடைய உடம்பில் ஏதேனும் ஒரு உலோகப் பொருள் இருந்தால் பீப்னு ஒரு சத்தம் கேட்குறத பார்க்குறோம். அப்போ உடனே உடனே அவங்க அது என்னன்னு சோதிச்சு அறிவித்தாங்க. பெட்டியை திறக்காமலே பெட்டிக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்குறது ஸ்கேன் பண்ணுறாங்க. இவையெல்லாம் ஒலி ஒளி இவற்றின் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடிய செய்திகள். இதைத்தான் சர் சி வி ராமனுடைய கண்டுபிடிப்பு உறுதி செய்ததுன்னு நான் சொன்னேன். ஏன்னா அறிவியல் கண்டுபிடிப்புகள் பயன்தருதா பயன்தருதான்னு பலர் கேட்குறாங்க. அவையெல்லாம் பயன்படுத்தான் செய்கின்றன. இன்றைக்கும் பாம் ஸ்குவாட் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டுபிடிக்க போகிறப்ப அவனுடைய உயிரையும் உலக உயிரையும் காப்பாற்றுவதற்கான வழியை கண்டுபிடித்த பெருமை இவருக்குத்தான் உண்டு என்று சொல்வார்கள். சர் சி வி ராமனுடைய பெருமை இந்தியாவின் பெருமை. நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
2: நேரம் காலை 8:35.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

நேர்களை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. நாமக்கல் பக்கத்திலிருந்து ராஜ்குமார். ராஜ்குமார் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் குட் பேட் அக்லி திரைப்படத்திலிருந்து.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
5: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
6: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ராயப்ப முதலி ஸ்ரீ, போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

8:42. நேர்கள் கவனத்திற்கு ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் நேற்றைய மஞ்சள் விலை நிலவரம் குறித்த அறிவிப்பு. ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நேற்று விரலி மஞ்சள் ஒரு குவிண்டால் குறைந்தபட்ச விலை 12,390

0: ₹9. வெள்ளை மஞ்சள் ஒரு குவிண்டால் அதிகபட்ச விலை ₹18,610. ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் கிழங்கு நேற்று குறைந்தபட்ச விலை ₹9,699. மஞ்சள் கிழங்கு அதிகபட்ச விலை ₹17,139. ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் நேற்றைய மஞ்சள் விலை நிலவரம் கேட்டீர்கள்.
1: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
1: ஃப்ரீ ஃப்ரீ.

0: Viking Bunions and Briefs.
1: டே கண்ணா, டே, நம்ம தோட்டத்துல பாம்பு வந்துருச்சுடா, போய் கட்டை கம்பெல்லாம் எடுத்துட்டு வா.
2: பாம்படிக்கு என்ன கூப்பிடுறேன், போமா.
1: அதானே தைரியசாலின்னு உன்னை போய் கூப்பிட்டேன் பாரு, என்ன சொல்லணும். போ, போய் ஃப்ரீ ஃபயரு பப்ஜின்னு விளையாடிட்டு இருப்போ.
2: ஐயோ அம்மா, அது இல்ல, பாம்புகளை அடிக்க கூடாதுமா. பாம்புகள் விவசாயிகளுடைய நண்பன். நாம பாம்புகளை அடிச்சு கொள்றதுனாலதான் நிறைய பாம்பு இனங்கள் அழிஞ்சிட்டு வருது. நம்ம நாட்டுல பெரும்பாலும் விஷம் இல்லாத பாம்புகள் தாமா அதிகம்.
1: என்னது, விஷம் இல்லாத பாம்புகளா? அது என்னன்னு கொஞ்சம் சொல்லு பாப்போம்.
2: நம்ம நாட்டுல சாரப்பாம்பு, பச்சை பாம்பு, கொம்பேரி மூக்கன், புல்லுருவி, ஓலப்பாம்பு, தண்ணி பாம்பு, எண்ணெய் பனையன், வெள்ளிக்கோல் வரையன், மண்ணுளி பாம்பு, மலைப்பாம்புன்னு எல்லா பாம்புகளுக்குமே விஷம் கிடையாதுமா.
1: அப்போ விஷம் உள்ள பாம்புன்னா அது என்னன்னு?
2: நீ நல்ல பாம்புன்னு சொல்றியே, அந்த நாகப்பாம்பு, கட்டு விரியன், கண்ணாடி விரியன், சுருட்டை விரியன், ராஜநாகம், இது எல்லாமே நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய விஷம் உள்ள பாம்புகள். இது பெரும்பாலும் நம்ம நாட்டுல ரொம்ப குறைவாதான் இருக்கும்.
1: சரிப்பா, இதெல்லாம் நம்ம வீட்டு பக்கத்துலயோ இல்ல வீட்டுக்குள்ளேயோ புகுந்தா என்ன பண்றது?
2: அம்மா, எந்த பாம்புகள் நம்ம கண்ணுல தென்பட்டாலும் அதை அடிக்காம வனத்துறைக்கு தெரிவிச்சோம்னா அவங்க பத்திரமா பாம்புகளை பிடிச்சிட்டு போய் காட்டுல விட்டுருவாங்க. ஒரு உயிரை நம்ம காப்பாத்தணுமா?
1: அடேங்க அப்பா, எப்பட்றா, எப்பல இருந்து என் புள்ள இப்படி அறிவாளியா மாறினா? வன உயிர்களை பாதுகாப்போம்,
2: சுற்றுச்சூழலை காப்போம்.
1: அக்கறையுடன்
2: தர்மபுரி பண்பலை 102.5.
3: நேரம் காலை 8:45.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.
3: நேயர்கள் இனி கேட்கலாம்.
4: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: சைபால். சைபால்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: முகத்தில்
6: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
5: சைபால்.
4: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
7: நம்பிக்கை இல்லைன்னா இந்த உலகத்தில் நாம் வந்து நடமாடவே முடியாது. அவநம்பிக்கையோடு இருந்துக்கிட்டு இருந்தா என்றைக்கும் அவஸ்தை தான். நாம் நம்புறது நடக்குதோ இல்லையோ அது வேற விஷயம். ஆனால் எதையும் நம்பி தான் நாம் அடி வைக்க வேண்டியிருக்கு. வேற ஒன்றும் வேணாம், ஒரு லாட்ரி சீட்டு வாங்குகிறோம், அது எங்கே நமக்கு விழப்போகுது அப்படிங்கிற அவநம்பிக்கையோடவா வாங்குகிறோம். முத பரிசு நமக்கு தான் அப்படிங்கிற நம்பிக்கை உள்ளூர இருக்கிறதுனால தான் அதை வாங்குகிறோம். இருந்தாலும் முடிவு வேறு மாதிரி ஆகிடுது, அதுக்காக மனசு சோர்ந்து போகிறதில்ல, அடுத்த மாதமும் சீட்டு வாங்குகிறோம். இந்த நம்பிக்கை தான் மனித வாழ்க்கைக்கு ஆதாரம். ஒரு கடையில் போய் டீ சாப்பிட்றீங்க, அந்த டீ நல்ல டீ தானா, அதில் விஷம் கலந்துருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் வந்துட்டுதுன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் அதை எப்படி நீங்கள் சாப்பிட முடியும்? நம்பி தான் சாப்பிடணும். ரயில் ஒழுங்காக போய் சேருங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அதில் ஏறி உட்காறோம். லெட்டர் ஒழுங்காக போய் சேருங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் பெட்டியில் போடுறோம். சரி, நம்ம கதையெல்லாம் நம்மளோட இருக்கட்டும். மனித நம்பிக்கை வந்து எந்த அளவுக்கு உறுதியாகவும் அறிவுபூர்வமாகவும் இருக்கணுங்கிறதுக்கு அலெக்சாண்டர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உதாரணமாக சொல்லலாம். இந்த உலகத்தையே ஜெயிக்கணும்னு புறப்பட்டார் அலெக்சாண்டர்.

0: சேர்ந்தார். ஒரு கட்டத்தில் அவர் சிட்னஸ் நதி கரைக்கு வந்து சேர்ந்தார். அந்த சமயத்தில் அவருக்கு கடுமையான நோய் வந்துட்டுது. அவர் கூடவே வந்திருந்த கிரேக்க வைத்தியர்கள் என்னென்னமோ முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்தாங்க. இருந்தாலும் அலெக்சாண்டருக்கு வந்திருக்கிறது என்ன நோய்ங்கிறத அவங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு மட்டுமே அதிகமாக வரக்கூடிய ஒரு வினோதமான நோயாக இருந்தது அது. ஆனால் அவர் இருக்கிற இடம் எதிரியோட இடம், பாரசீக மன்னனோட ஆளுகைக்கு உட்பட்ட இடம். என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாரும் யோசனை பண்ணாங்க. பாரசீக மன்னனோட அரண்மனையில் இருக்கிற வைத்தியர் வந்தால் இந்த நோயை குணப்படுத்தி விடுவார் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் எதிரியோட நாட்டில் இருக்கிற வைத்தியரை கூப்பிட்டு எப்படி நம்பி வைத்தியம் பார்க்க சொல்கிறது அப்படின்னு சொல்லி எல்லோரும் தயங்கினாங்க. ஆனால் அலெக்சாண்டர் தயங்கலை, பரவாயில்ல அழைச்சிட்டு வாங்கன்னு விட்டார். உடனே அவரை போய் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அவர் வந்தார், அலெக்சாண்டர் உடம்பை பரிசோதனை பண்ணி பார்த்தார். சரி, இதை வந்து குணப்படுத்தி விடலாம், பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் இதுக்கு ஒரு மூலிகை ரசம் தயார் பண்ணி கொடுக்கணும், நான் போய் அதை தயார் பண்ணிவிட்டு 2 நாளில் திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போனார் அந்த வைத்தியர். அதே மாதிரி 2 நாளில் திரும்பி வந்தார் மூலிகை ரசத்தோடு. இதுக்கு இடையில் அலெக்சாண்டரோட தளபதிகளில் ஒருத்தர் ரகசியமாக ஒரு எச்சரிக்கை கடிதம் கொடுத்து அனுப்பியிருக்கிறான். அதை வாங்கி என்ன விஷயம்னு பார்த்தார். இப்போ உங்ககிட்ட வந்திருக்கிற எதிரி நாட்டு வைத்தியரை நம்பாதீங்கோ, அவன் கொண்டுகிட்டு வந்திருக்கிற மூலிகை ரசத்தில் விஷம் கலந்துருக்குது அப்படின்னு அதில் எழுதியிருக்கு. அதை பார்த்தார் அலெக்சாண்டர். இருந்தாலும் கொஞ்சம் கூட அலட்டிக்கலை, வைத்தியர் கொடுத்த மருந்தை வாங்கி கடகடன்னு குடிச்சுட்டார். குடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கடிதத்தில் இருந்த விஷயத்தை அந்த வைத்தியர்கிட்ட சொன்னார். வைத்தியர் தகச்சு போயிட்டார். தன் மேலே அலெக்சாண்டர் வச்சுருக்கிற நம்பிக்கையை பார்த்து அவருக்கு ரொம்ப வியப்பு. வைத்தியர் வந்து உண்மையிலேயே நல்ல மருந்து தான் கொண்டுகிட்டு வந்து கொடுத்துருக்கிறார், அதில் விஷம்லாம் எதுவும் கலக்கலை. அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் அந்த வைத்தியரை பார்த்து சொன்னாராம், நம்பிக்கைங்கிற அச்சாணியை ஆதாரமாக வச்சுக்கிட்டு தான் இந்த உலகம் சுற்றிக்கிட்டு இருக்குது. எனக்கு எதிரியாக இருந்தாலும் பாரசீக மன்னர் வந்து ரொம்ப பெரியவர். அப்பேற்பட்ட மன்னருடைய அரண்மனை வைத்தியர் தொழில் நேர்மை இல்லாதவராக இருக்க முடியாது, இருக்க மாட்டார். அப்படி இருந்தால் அவரை வந்து அரண்மனை வைத்தியராக வச்சிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு நம்பினேன். என்னுடைய நம்பிக்கை வீண் போகலை அப்படின்னாராம். இதுதான் மானுட நம்பிக்கைங்கிறது. இந்த காலத்துலேயும் இது மாதிரி இந்த மானுட நம்பிக்கையை ரொம்பவும் சாமர்த்தியமாக கையாளுகிற கெட்டிக்காரங்க சில பேர் இருக்கிறாங்க. ஒரு இந்த காலத்து குரு, அவருக்கு ஒரு சிஷ்யன். குரு முன்னாடி அந்த சிஷ்யன் ரொம்ப பணிவாக நின்று, குருவே உங்கள் கையால் விஷத்தை கொடுத்தாலும் அதை வாங்கி மடமடன்னு குடிச்சிருவேன் அப்படின்னா, உன்னுடைய குரு பக்தியை மெச்சினேன் அப்படின்னார் குரு. அதுக்கு அந்த சிஷ்யன், அப்படி இல்லை குருவே, உங்ககிட்ட சிஷ்யனாக இருக்கிறத விட உங்கள் கையால் விஷத்தை வாங்கி குடிச்சு விடுறது ரொம்ப நல்லது, அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னா.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
5: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம், மூட்டு ஜவ்வுகளுக்கான சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு நம்பிக்கையான மருத்துவமனை ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
6: 8:52. நிகழ்ச்சி நடத்த பாடல வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க எர்ரப்பட்டி பகுதியிலிருந்து திருமூர்த்தி. அவர் விரும்பி கேட்கக்கூடிய பாடல் மீ

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
0: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர் வள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.

0: Viking Bunions and Briefs.
1: எட்டு மணி 55 நிமிடம். நிர்களை நிகழ்ச்சியின் நிறைவு பாடல வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. தருமபுரி மாவட்டம் நெசவாளர் காலனி பகுதியிலிருந்து விஜயகுமார் அவர் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் சிவா மனசுல சக்தி திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களே ஒழித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது.
1: வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 9 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
3: திருத்தொண்டர்களின் வரிசையில் சேக்கிழார் அடையாளம் காட்டிய பெரிய புராணத்தின் திருத்தொண்டர்களின் வரிசையில் விரண்மிண்டர் என்ற அடியவரை சிந்திக்கிறோம். விரண்மிண்டர் எவ்வளவு பெருந்தகமை வாய்ந்தவர்! இறைவனுக்கு இணையாக, இல்லை இறைவனுக்கும் மேலாக திருத்தொண்டர்களை போற்ற வேண்டும் என்று சொன்னவர். ஒரு முறை சுந்தரப்பெருமான் திருவாரூர் திருக்கோவிலுக்கு வழிபாட்டுக்கு போகிறார். போகிற போது தேவாசிரிய மண்டபத்தில் அடியார் பெருமக்கள் இருக்கிறார்கள்.

0: தேவாசிரிய மண்டபத்தில் இருக்கிற அடியார் பெருமக்களை கவனிக்காமல் சென்று விட்டார், வணங்காமல் சென்று விட்டார். சுந்தரப்பெருமானுக்கு வன்தொண்டர் என்ற ஒரு பெயர் உண்டு. அவர் வணங்காமல் சென்று விட்டதால் விரண்மண்டருக்கு கோபம் வந்தது. கோபத்தோடு சொன்னார், திருத்தொண்டர்களுக்கு வன்தொண்டனும் புறம்பு, அவனை ஆண்ட சிவனும் புறம்பு என்று கோபத்தோடு சொன்னார். தேவாசிரிய மண்டபம் எப்படிப்பட்டது? தேவாசிரிய மண்டபம் 1000 பார்க்கடல் போன்றது என்று சொல்வார்கள். தேவாசிரிய மண்டபத்தில் இருக்கிற அடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? உலகளாம் உணர்ந்து ஓதுதற்கு அரியவன் அருளால் உலகை இயக்குகிறவர்கள். எல்லாம் வல்ல சிவபெருமானின் அருளால், அவர்களால் தான், அவர்கள் கருவிகளாக இருந்துதான் உலகம் இயங்குகிறது என்ற நம்பிக்கை. அதை அருமையாய் சேர்க்கிறார், சொல்வார், அகில காரணர் தாழ் பணிவார்கள், தாம் அகில லோகமும் ஆளுவதற்கு உரியர் என்று. உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் அவர்கள் தாழ் பணிவார்கள். எதற்காக? அவர்கள் அகில காரணர் தாழ் பணிபவர்கள். உலகத்தில் சிவபெருமானின் தாளைத் தவிர, திருவடியைத் தவிர வேறு எதையும் பணிந்து வணங்காதவர்கள். இப்படி வணங்குவது சிவபெருமான் அருளால் இந்த உலகத்தை இயக்குவதற்கு என்று சொல்வார்கள். அப்படி பெருமைக்குரிய திருத்தொண்டர்களைத்தான் கவனிக்காமல் சுந்தரப்பெருமான் சென்று விட்டார் என்று விரண்மண்டர் கோபம் கொப்பளிக்க சொல்வார். அத்தர் வேண்டி முன் ஆண்டவர் அன்பினால் மெய்தளைந்து விதிர்ப்பு ஒரு சிந்தையர் கை திருத்தொண்டு செய் கடப்பாட்டினர். எப்படிப்பட்டவர்கள்? பல வகையில் இருக்கிறார்கள் தொண்டர்கள். அவர்கள் கைத்திருத்தொண்டு செய்கிறவர்களும் அந்த ஆசிரியர்கள் பட்டியலில் இருக்கிறார்கள், திருத்தொண்டர் பட்டியலில் இருக்கிறார்கள். பூசும் நீருவோல் உள்ளும் புறமும் புனிதர்களாய் இருக்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட அடியார்களை அலட்சியப்படுத்தி சென்று விட்டாரே என்ற விரண்முண்டரின் கோபத்தின் காரணமாய் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அடியார் பெருமக்களை பெருமைப்படுத்துகிற விதமாக உள்ளுணர்வோடு திருத்தொண்ட தொகையை பாடுகிறார். அதனால்தான் திருவாரூர் திருக்கோவிலிலே இறைவனே திருத்தொண்ட தொகை பாடுவதற்கு அடியெடுத்துக் கொடுக்கிறார். தில்லைவாள் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்ற அடியை இறைவன் எடுத்துக் கொடுக்க திருத்தொண்ட தொகையை உலகம் மகிழ்வுற, திருத்தொண்டர்கள் மகிழ்வுற, திருத்தொண்டர்களை பெருமைப்படுத்தி பாடுகிறார் விரண்மண்டர். அதற்கு பிறகு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மீது அன்பு கொள்கிறார். அதனால் விரண்மண்டரை இறைவன் ஏற்றுக்கொண்டு சிவபெருமான் தன்னுடைய கணங்களுக்கு தலைவராய் இருக்கிற தகுதிப்பாட்டை அளிக்கிறார். ஆக அடியார் பெருமக்களை போற்றுவது நம் வழிபாட்டில் முக்கியம் என்பதை விரண்மண்டர் வழி நாம் உணர முடிகிறது.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குற்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.

பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 9:05. உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவ குழுவும் அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு பெட் சிடி காமா கேமரான்னு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
2: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சீலநாயக்கன்பட்டி சேலம்.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி கழுத்து வலி இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர் சேலம் ரோடு கிருஷ்ணகிரி.

வணக்கம் வணக்கம் நேயர்களே, புதிய காலை புதிய காற்று, புதிய நாளில் புதிய மாற்றம். நேற்றை நினைத்து கவலை வேண்டாம், நாளை நினைத்து பயமும் வேண்டாம். இன்றைய பொழுதை ரசிப்போம், இனிமையான நாளை தொடங்குவோம். என்ன மூடட்டும், ஆனால் நம்ம நிம்மதியோட கூட

அதே சிந்திப்போம், தெளிவாக சிந்திப்போம். ஆனால் சின்ன சின்ன சந்தோஷங்களை மறந்து போகும் அளவுக்கு சிந்திக்க வேண்டாம். கவலை குறையட்டும், குழப்பம் மறையட்டும், புன்னகை நிறையட்டும், இந்த காலை இனிமையாகவே அமையட்டும். யோசனை நல்லதுதான், ஆனா அளவுக்கு மீறின நிம்மதி கிட்டுரும் இல்லையா? அதுதான் அதிக சிந்தனை. ஆமா நேயர்களே, இன்னைக்கு வானலையில் வசந்தம் நிகழ்ச்சியில நாம பேச போற தலைப்பு அதீத சிந்தனை. நேர்களே, நீங்களும் உங்களோட கருத்தை எங்க கூட பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறீங்களா? நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், உங்க தொலைபேசியை எடுத்து எங்களை அழைக்கலாம். புதிய நேர்களாக இருந்தால் அழைக்கப்பட வேண்டிய எண்கள் 043-42 என்ற முன்னணி போடு, 44-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94-86

0: யோசனை நல்லதுதான், ஆனா அளவுக்கு மீறினா நிம்மதி கிட்டுறோம் இல்லையா? அதுதான் அதிக சிந்தனை. ஆமா நேயர்களே, இன்னைக்கு வானலையில் வசந்தம் நிகழ்ச்சியில நாம பேச போற தலைப்பு அதீத சிந்தனை. நேர்களே, நீங்களும் உங்களோட கருத்தை எங்க கூட பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறீங்களா? நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், உங்க தொலைபேசியை எடுத்து எங்களை அழைக்கலாம். புதிய நேர்களாக இருந்தால் அழைக்கப்பட வேண்டிய எண்கள் 043-42 என்ற முன்னணி போடு, 44-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94-86-81-10-25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். மற்ற நேயர்கள் 043-42 என்ற முன்னணி போடு, 44-40-31 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். ஆமாங்க, நம்ம எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்கும். அது என்னன்னா, ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயம் கூட முடிஞ்சு போயிடும். ஆனா நம்ம மனசுல மட்டும் அது முடியவே முடியாதுங்க. நம்ம அப்படி சொல்லியிருக்க கூடாதோ, நம்ம அப்படி பேசியிருக்க கூடாதோ, அவர் ஏன் நம்மளை அப்படி பார்த்தாரு, நாளைக்கு அது ஆகுமோ, அந்த முடிவு சரிதானோ, இப்படி நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். இப்படி ஒரு விஷயத்த பத்தி திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே இருப்போம் இல்லையா? அப்படி யோசிக்கிறது தாங்க தவறானதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா நம்ம யோசிக்கிறது நல்லது, ஆனா அளவுக்கு அதிகமா யோசிக்க கூடாது இல்லையா? அப்படி யோசிச்சோம்னா நம்ம நிம்மதியே போயிடும். நாம ஓவர் திங்க் பண்றதுக்கு ரெண்டே காரணம் தாங்க. ஒண்ணு, கடந்த காலத்தை நினைச்சிட்டு இருப்போம். அதாவது எப்படின்னா, அன்னைக்கு நம்ம அப்படி செஞ்சிருக்க கூடாது, அதனாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னா அதையே நினைச்சிட்டு இருப்போம். இன்னொன்னு என்னன்னா, எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுவாங்க. நாளைக்கு என்ன ஆகுமோ, அவங்க என்ன நினைப்பாங்களோ, நாளைக்கு அது முடியுமா அப்படின்னு. ஆனா நம்ம கையில இருக்கிறது என்னங்க, ஒன்னே ஒண்ணுதான், இந்த நிமிஷம் மட்டும்தாங்க. கடந்த காலத்தை மாற்றவும் முடியாது, எதிர்காலம் இன்னும் நடக்கவே இல்லை. அதனால நம்மளால என்ன செய்யக்கூடியது அப்படின்னு கேக்குறீங்க தானே? இன்னைக்கு இந்த நிமிஷத்தோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் என்ஜாய் பண்ணி வாழணுங்க. நேர்கள் கிட்ட பேசிடலாம். இணைப்பில் வரும் முதல் அன்பு நேயர், வருக வணக்கம்.
1: நல்ல நண்பர்களோட நல்ல இசை கேக்குறது, நல்ல இயற்கையை ரசிக்கிறது, பறவைகளை ரசிக்கிறது, இந்த மாதிரி நம்ம லைஃப் ஜாலியா என்ஜாய் பண்ணோம்னா ஆயுள் கூடிக்கிட்டே போகும். மகிழ்ச்சியோட இருந்தா நம்ம எப்பவும் நல்லா 100 வயசு வாழலாங்கம்மா.
0: இனிமையான கருத்து சொன்னீங்க தோழி, நன்றி. இனிப்பில் இனியும்
1: நன்றிங்கம்மா.
0: இனிப்பில் இனியும் அடுத்த நேயர் வருக வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். சொல்பவர் யார் இங்கிருந்து?
2: சேலம் தண்டவாணி.
0: சொல்லுங்க ஐயா, உங்க கருத்தை தெரிவிக்கலாம்.
2: நினைப்பு தான் புலப்ப கெடுக்குன்னு சொல்லுவாங்க. நினைப்பு தான் புலப்ப கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அத கெடுக்கிறது கொடுக்கறதுமே நம்ம எண்ணங்கள் தான்.
0: சரியா சொன்னீங்க.
2: நேர்மறையா சிந்திச்சோம்னா அது நினைப்ப புலப்ப கொடுக்கும். எதிர்மறையா சிந்திக்கிற போது அது புலப்ப கெடுக்கும். ஆனா போகமா யாரும் இருக்கிறதுக்கு விரும்புறது இல்ல. நினைச்சு நடந்ததை நினைச்சு வருத்தப்பட்டால் அவன் மூடன்றாங்க. அல்லவையை வந்து நம்ம நினைக்காம விட்டுட்டு நல்லவையை நினைச்சு எதிர்காலத்தை கொண்டு போகணுங்கிறதா நினைப்பு புலப்ப கொடுக்குங்கிறது. நல்லதே நினைப்பு நல்லதே நடக்கும்.
0: இனிமையான கருத்து. நம்ம நல்லதை நினைச்சோம்னா கண்டிப்பா நமக்கு நல்லதே கிடைக்கும். இனிப்பில் இனியும் அடுத்த நேயர் வருக வணக்கம். வணக்கம். இனிப்பில் இருக்கீங்க?
3: வணக்கம்.
0: சொல்பவர் யார் இங்கிருந்து?
3: நான் அந்தியூ தேவராஜ் பேசுறேங்க.
0: வணக்கம் ஐயா.
3: வணக்கம் அம்மா. ஒரு அற்புதமான தலைப்பு. அதாவது வந்து
0: பாத்துட்டீங்கன்னா,
3: நம்ம வசதி ஆக முடியுது அப்படின்னு பல டைம்ல பூங்கமோட யோசிச்சுட்டு இருக்கோம். சரி, நாளைக்கு ஏதாவது மரண பயங்கள் நிறைய இருக்கும், ஏதாவது அது மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிருமா, அந்த மாதிரி அப்படியே இப்படியா, அந்த மாதிரி மரண பயம் நிறைய இருக்கு. அதையெல்லாம் நம்ம விட்டுறணும். எல்லாம் கடவுள் மேல பாவத்தை போட்டு நான் பாட்டுக்கு வேலையை செஞ்சுட்டே இன்னைக்கு நல்லா இருக்கிறோமா,

0: இன்னைக்கு ஜாலியா இருக்கிறோமா, இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறோமோ அதை நான் பாத்துக்கணும். தேவையில்லாம போட்டு யோசிச்சு வச்சிருந்தா குழப்பங்கள் தான் நிறைய வரும் அப்படிங்கறத அப்படிங்கிறது வாய்ப்புக்கு. நன்றி
1: நன்றி. அவர் சொல்றதும் சரிதாங்க. இன்னைக்கு இந்த நிமிஷத்தை தான் நம்ம என்ஜாய் பண்ணி வாழணும். நிறைய ஓவர் திங்க் இருந்தானு வச்சுக்கோங்களேன், நம்ம நிம்மதியே போயிடும். இனிப்பில் இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். சொல்பவர் யார், இங்கிருந்து?
2: திருப்பூர் இருந்து பாலன். சகோதரிக்கு காலை வணக்கம்.
1: காலை வணக்கம்.
2: நம்ம நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம், நல்லதை பேசுவோம், நல்லதே நடக்கும். நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாக இருப்பாய்னு விவேகானந்தர் சொல்லியிருக்காரு.
1: கண்டிப்பாங்க ஐயா.
2: அதனால நம்ம எதிர்மறையா யோசிக்காம நேர்மறையா யோசிச்சா நடப்பதில் நல்லதே நடக்கும். நம்ம மனம் போல் வாழ்வு நம்பிக்கையே நல்லது. நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம், நல்லதை பேசுவோம், நல்லதே நடக்கும்.
1: சிறப்பான கருத்து சொன்னீங்க, நன்றி. இனிப்பில் இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: காலை வணக்கம்.
1: ராணி அம்மா சொல்லுங்க.
3: நம்ம இங்க நின்று அக்கறை பச்சையாக்குது, அங்க போனா நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு நம்ம போறோங்கம்மா. அங்க போய் பார்த்தாதான் தெரியும் எல்லாமே. நினைக்கிறது எப்பயுமே பாசிட்டிவா நினைக்கணுமா. நடக்காது நடக்காது நடக்காது, இது நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு நினைக்க கூடாது. அது பாசிட்டிவா நினைச்சோம்னா ஒரு ஒரு 100% இல்லைனாலும் ஒரு 75% ஆவது நடக்குங்கம்மா. இதுதான் என்னுடைய கருத்துங்கம்மா. அதே மாதிரி நம்ம ஒருத்தர் உதவி செய்யறாங்க, அதுக்கு கெடுக்கணும்னு நினைக்க கூடாதுமா. அவங்க அவங்க இஷ்டம், அவங்க உதவி செய்யறாங்கன்னு விட்டுருணுமா. இதெல்லாம் வந்து பண்ணவே கூடாது. நல்லதே நினைச்சா நல்லதே நடக்குங்கம்மா. ஆசை வந்து படலாங்கம்மா, அதிகமா ஆசைப்படக்கூடாது, பேராசைப்படக்கூடாது. ஐயோ அவங்க பிழைக்கிறாங்க, அவங்க மாடி மேல மாடி கட்டுறாங்க, கார் வாங்குறாங்க, பங்களா வாங்குறாங்க, அவங்க நிறைய நகை வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம நினைக்கவே கூடாது. நம்மளால என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டு நம்மளுக்கு கடவுள் கொடுக்கறத கொடுப்பான், அவ்வளவுதான்.
1: சூப்பரா
3: சொன்னீங்க.
1: அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். ஐயா சொல்லுங்க ஐயா, உங்க கருத்து தெரிவிக்கலாம்.
4: எதற்காக சிந்திக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். நல்ல காரியத்துக்கு சிந்திக்கலாமா, அதே மாதிரி வாழ்க்கை தரம் உயரத்துக்கு சிந்திக்கலாம். எதிர்பார்ப்புங்கிறது வேறங்க, யோசனை சொல்றது வேற, இதுக்கெல்லாம் இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குதுமா. அதனால நம்மளுடைய சிந்தனைகள் நல்லதா அமையணும், மற்றவர்களுக்கு இந்த நம்ம சிந்தனையெல்லாம் பாதிப்பு இருக்கக்கூடாதுங்க.
1: நன்றி. இனிப்பில் இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
5: மக்கள் வணங்கி காலை வணங்க சேலமா இருந்து எப்பம் வெங்கடேஷ் பேசுறேன். நல்லா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கிறோம் ஐயா, உங்க கருத்தை தெரிவிக்கலாம்.
5: எப்பம் வெங்கடேஷ் பேசுறேன்.
1: கேக்குதுங்க ஐயா, இனிப்புலதான் இருக்கீங்க, உங்க கருத்து சொல்லலாம்.
5: நல்லதே நினைக்கணுமாதான். நாலு பேர் உதவி செய்யணும், நாலு பேர் தானம் செய்யணும், தானம் தரும் செய்யணும், நல்லதே நினைக்கணும். ஒரு காட்சி பணம் உதவி உண்மையான வளர்க்கணும். அப்ப ஒரு விபத்துல ஏற்பட்டு அவங்களுக்கு வந்து ஒரு உதவி போய் செய்யணும். நல்லா நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், கெட்டத்து செஞ்சா கெட்டது நடக்கும். ஆண்களா சரி பெண்களா சரி நல்லது நினைக்கணும் மேடம். நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்குன்னா அடுத்த பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு நினைக்கணும் மேடம். இப்ப பழமொழி சொல்லுவாங்க, ஊரா முட்டு பிள்ள ஊட்டி வந்தா தான் பிள்ளை தானே வளருன்னு சொல்லுவாங்க மேடம். பழமொழியில சேலமாடு விமடையில சொல்லுவாங்க மேடம்.
1: சிறப்பா சிறப்பா சொன்னீங்க, நல்ல கருத்துக்களை
5: சொன்னீங்க.
1: நன்றி. நன்றி. உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் உஷா சன்ஃபிளவர் ஆயில். ஒரு சிறிய விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில இணையலாம்.
6: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு சேலம்.
7: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
8: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ்.

0: ரோட் அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில் சேலம்.
1: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90 degree கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய், 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229-7555.
2: கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.

காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு புதிய பொலிவுடன் டாக்டர் சினேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை காவேரிப்பட்டினம்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும், 20,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
7: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: Asia Sunflower Oil.
1: நேர்களை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் உள்ளங்களில் உறவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 வானலையில் வசந்தம். இன்னைக்கு நிகழ்ச்சி அதீத சிந்தனை என்ற தலைப்புல தாங்க வளம் வந்துட்டு இருக்கு. அதீத சிந்தனை இந்த வார்த்தையை கேட்கும்போது திருவள்ளுவருடைய ஒரு குரல் தாங்க ஞாபகம் வருது. எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. அதாவது ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா யோசிச்சுக்கணும். ஆனா ஒரு முடிவு எடுத்த பிறகு இது சரிதானா, தவறா செஞ்சிட்டோமா, இல்ல வேற மாதிரி செஞ்சிருக்கலாமா அப்படின்னு திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே இருக்க கூடாதுங்க. அதுதானே அதீத சிந்தனை. நேயர்கள் கிட்ட பேசிடலாம். இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: சேலம் செம்மாண்டபட்டி காசிநாதன் பேசுறேன்.
1: சொல்லுங்க ஐயா, உங்களோட கருத்தை எங்க கூட பகிர்ந்துக்கலாம்.
2: ரொம்ப சிறப்பான தலைப்பு கொடுத்துருக்கீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து மன உளைச்சல்ல வந்து இப்ப இப்படி செஞ்சிட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் போது அவங்க வந்து நிறைய பாதிக்கப்படுறாங்க. அதுல இருந்து விலகணுங்கிற மாதிரிதான் இருக்குது உங்களுடைய தலைப்பு. இப்ப நிறைய பேர் இப்ப வர்ற பண்பலைகளுடைய நிகழ்ச்சி ஆரம்பமாக

0: பொது வர்றேன் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் வந்து நிறைய பேர் வரல. இப்ப ரெண்டு நாளைக்கு முன்ன நடந்த உதய இந்த உதய விழாவை கொண்டாடினாங்க நேயர் சங்கத்தின் சார்பா, நிறைய பேர் வர்றேன்னு சொல்லி அது ஒரு மன உளைச்சலா ஆயிடுச்சு. ஆனா ஒரு சில ஆளுங்க எதிர்பார்க்காத ஆளுங்க எல்லாம் வந்தாங்க. அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது வந்து மனச வந்து தேத்திக்கிட்டேன். நானு ஒரு இடத்துல கூடும் போது அந்த இடத்துல வந்து நாம வந்து எல்லாரும் வந்து கலந்துக்கும் போது அந்த சந்தோஷம் வருது. நிறைய பேர் வரல அப்படிங்கும் போது வந்து கொஞ்சம் மன உளைச்சலாதான் ஆகுது. ஆனா இனிமேல வரும் காலங்கள்ல இது மாதிரி நடக்காதுன்னு நான்
1: நினைக்கிறேம்மா. சிறப்பா சொன்னீங்க, நன்றி. இனி பிள்ளையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
1: சொல்பவர் யார் இங்கிருந்து?
2: சந்திரசேகர் பேசுறேன்.
1: நலமா இருக்கும், உங்களோட கருத்தை பகிர்க்கலாம்.
2: மகிழ்ச்சி. அம்மா, அதீத சிந்தனை அப்படிங்கறது ஒரு மனிதனுக்கு தேவையற்ற இழுக்கு அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். நீங்க சொன்னீங்க பாருங்க, ஒரு தடவை யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கலாம், ஆனா முடிவு எடுத்த பிறகு திருப்பியும் மாத்திக்கிட்டே இருக்க கூடாது அப்படின்ட்டு எங்க அப்பா யூஸ்வலாவே அட்வைஸ் பண்ணுவாரு. சந்திரசேகர் ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிச்சு சந்திரசேகர், ஆனா ஒன்ஸ் டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது திரும்ப ரிவர்ஸ்ல போகாதுன்னு. அதே மாதிரி நம்ம எண்ணக்கூடிய எண்ணங்கள் அப்படிங்கறது மேம்போக்கா இல்லாம ஆழமான எண்ணங்களா மற்றவங்களை வளர்த்து விடக்கூடிய எண்ணங்களாக இருக்கணும். அதே மாதிரி அதீத சிந்தனை சில பேர் பண்ணுவாங்க, அது வந்து லைஃப்ல அவங்க இன்செக்டிவா இருக்காங்க அப்படிங்கறது வெளிப்பாடாகத்தான் நான் பாக்குறேன்.
1: சிறப்பான கருத்தை சொன்னீங்க, நன்றி. இனிப்பில் இனியும் அடுத்த
2: நேயர்கிட்டோம்
1: வருக. வணக்கம். வணக்கம். உங்க இனிப்பு சரியா கேக்கல?
3: இப்ப கேக்குங்களா?
1: கேக்குதுங்கம்மா, சொல்லுங்க. வணக்கம், யார் இங்கிருந்து?
3: வணக்கங்க, கரூர் மாவட்டம் அரவக்குச்சியிலிருந்து பண்ணப்பிள்ளை தனலட்சுமி பேசுறேங்க.
1: தனலட்சுமி அம்மா சொல்லுங்க, உங்களோட கருத்தை தெரிவிக்கலாம்.
3: அதாங்க, அது வந்துங்க நம்ம கெட்டுட்டால பிறகு மற்றவங்களுக்கு கேர் நினைக்கூடாது. அந்த மாதிரி இருக்கணுங்க. நம்ம வந்து நம்ம மட்டும் யோசனை பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் நல்லா நினைக்கணும். வந்து எல்லாமே நல்லா இருக்கும்னு, அதாவது ஒரு கை யோசையாவது ஒரு மரம் ட்ராப் ஆகாது. பண்பலை எல்லாமே நல்லா இருக்குங்க, நல்லா கேட்டுட்டு
1: நன்றி. நன்றிங்கம்மா.
3: நன்றி.
1: தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இனிப்பில் இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம்மா.
1: வணக்கம்.
4: நான் பாலகோடு பக்கம் வாழை தொட்ட சிறுமாரி பேசுறேமா.
1: சொல்லுங்க ஐயா.
4: ரொம்ப சிந்தனையும் படக்கூடாதுமா. சிந்தனை பண்ணு ஒரு செயல் நினைச்சா அதை அப்படியே செஞ்சிடணும். ரொம்ப சிந்தனை பண்ணே வச்சியா நம்மளுக்கு தான் தலை பாரம் மாதிரி ஆயிரும். சிந்தனை பண்ணி அப்படியே செஞ்சிடணுமா. நன்றிமா.
1: நன்றி. நன்றி. இனிப்பில் இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
5: இனிய காலை வணக்கமா.
1: இனிய காலை வணக்கம். சொல்பவர் யார் இங்கிருந்து?
5: பண்பலையோடு இணைந்து இருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டி பக்கம் காவல்துறை ஏ முருகன் ரிட்டையர் செய்யமா.
1: சொல்லுங்க ஐயா, உங்க கருத்தை எங்க கூட தெரிவிக்கலாம்.
5: இப்போ வாரத்தோட சின்ன மாதிரி சொன்ன மாதிரியே உறங்கும் முன் ஒரு சிந்தனை. நாம வந்து எப்பயுமே அதிக சிந்தனை பண்ணுவோமா? நானு இன்னைக்கு என்ன காவல்துறை செஞ்சோம், அதை நாளைக்கு என்ன செய்ய போறோம், அதை திருத்திக்குவோமா? அந்த மாதிரி செய்யும் போது வெரி குட் வர்ற எங்க டிஎஸ்பி எல்லாம் இந்த மாதிரி தான் செய்யணும். அப்ப எப்பயுமே நாளைக்கு என்ன செய்யணும் நைட்டு
1: சிந்திக்குவேன்.
5: சிந்திச்சு நாளைக்கு அதே தான் செய்வேன், தவறுதல திருத்திக்குவேன். அதாம்மா, அந்த மாதிரி காவல்துறை 37 பணியாற்றுறது அத்தாம்மா.

0: சிறப்பா சொன்னீங்க, நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
1: அன்பு சகோதரிக்கு இனிமையான காலை வணக்கம்.
0: இனிமையான காலை வணக்கம். சொல்பவர் யார் இங்கிருந்து?
1: நான் கோவிந்தசாமி, திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி அருகில் கனக நச்சிம்மன் கோயில். அதாவது முன்னாடி ஒரு நேர் சொன்னாரு, நம்ம பண்பலோட 20ஆம் ஆண்டு உதவி விழாவுக்கு நிறைய பேர் வரல, எனக்கு கூட அந்த ஆதங்கம் இருக்கு. எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, உங்களோட பேர் ஊர சொல்லுங்க, அவங்களோட முகத்தெல்லாம் பாக்கலாம். அந்த நிறைய பேர் சொல்லாமே போயிட்டாங்க. இருந்தாலும் மன உளைச்சல் சொல்ல போனாக்கா அதெல்லாம் கடந்து போகணும் மேடம்.
0: கண்டிப்பா கடந்து போகணும்,
1: நிறைய கடந்து போகணும். நம்ம உறங்குறோம் போது மறதி வந்து கடவுள் நம்ம கொடுத்த ஒரு கொடை. நிறைய மறக்கணும், நிறைய விஷயங்களை வந்து சேர்த்து சேர்த்து வச்சா அது நம்ம அது உடம்புக்கு நல்லதில்லை.
0: சிறப்பா சொன்னீங்க, நன்றி. நம்ம சிந்திக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. ஆனால் அந்த சிந்திப்பு அதிகமாகிடக்கூடாது, அந்த சிந்திப்பும் தெளிவாக இருக்கணும். அந்த சிந்திப்பு சின்ன சின்ன விஷயங்களெல்லாம், சின்ன சின்ன சந்தோஷங்கள்லாம் மறந்து போகிற அளவுக்கு சிந்திக்கக்கூடாது, சரிங்களா? அப்படி இருந்தால் தாங்க நம்ம மனசில் கவலை குழப்பம் எதுவும் இல்லாமல் நம்ம புன்னகையோடு நம்ம வாழ்க்கையை வாழ முடியும். இனிப்பில் இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். ஹலோ, பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க.
0: சாந்தி அம்மா சொல்லுங்க, உங்க கருத்தை தெரிவிக்கலாம்.
2: கருத்து நாங்க வெனையா வெறிச்சம் வேணா இருப்பான், தனியா வெறிச்சம் தனியா இருப்பான்னு சொல்லுவாங்க. இதுவும் கடந்து போகணும்னு நினைச்சு போகணுங்க. அதே உதவி விழாக்கு நான் வரலன்னு ரொம்ப எனக்கு சங்கடங்க. இன்னைக்கு எத்தனை பேரும் சொல்றது பார்த்தா எனக்கே ரொம்ப வேதனையா இருக்குது. நம்ம மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்ட்டு அதுதாங்க எங்க மனசுக்குள்ள இருக்குது.
0: கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்கும், பாத்துக்கலாம். அதீத சிந்தனை நமக்கு ஆபத்து கொடுத்துரும் இல்லையா? அதிகமா சிந்திக்க வேண்டாம். நன்றி. இனிப்பில் இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். சொல்பவர் யார் இங்கிருந்து?
3: தர்மபுரி மாவட்டம் கடத்தூர்ல இருந்து அந்தர்பாஷா பேசுறேன் மேடம்.
0: ஐயா சொல்லுங்க. ஐயா
3: மேடம், தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. நாம செய்யற தப்ப வந்து திருத்திக்கணும் மேடம். என்னுடைய கருத்து இதுதான் மேடம்.
0: சிறப்பா சொன்னீங்க, நன்றி. இனிப்பில் இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம். டிஎன் தேங்காமரத்தை
0: சொல்லுங்க ஐயா.
4: அம்மா, அதிக சிந்தனை வந்து இந்த பிபி சுகர் இருக்கிறவங்க அதிகமாக வந்து சிந்தனை நினைக்க கூடாது. அவங்க நினைச்சாலும் கண்டிப்பா அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் தான் போக வேண்டிய சூழ்நிலை வரும். அவங்க வந்து மீடியமா அந்த கொஞ்சமானது அது நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா அது குறைக்கிற வழியா தான் போகணும் இல்லையா? அதிக சிந்தனை நினைச்சாங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பா உடம்பு சரியா வருவாங்க. நன்றி.
0: சிறப்பான கருத்தை சொன்னீங்க, நன்றி. இனிப்பில் இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம் சகோதரி. வணக்கம்.
0: வணக்கம். சொல்பவர் யார் இங்கிருந்து?
5: சேலம் மாவட்டம் சரீஸ்வரன் கிருஷ்ணன்.
0: சொல்லுங்க ஐயா.
5: எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்துவது நல்லது. அதுல தவறி ஏதாவது போயிட்டா இருட்டில் ஒரு பொருளை போட்டு தேடுவதை போல இருக்கிறது. சரி
0: சிறப்பான கருத்தை சொன்னீங்க, நன்றி. இனிப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம்.
6: சேலம் மாவட்டம் கருக்கல்வாடி முல்லை நகர் மாணிக்கம்.
0: மாணிக்கம் ஐயா சொல்லுங்க, உங்க கருத்தை தெரிவிக்கலாம்.
6: தெளிவான சிந்தனை இருக்கணுங்க. தேவையில்லாத சிந்தனை மனக்குழப்பங்களுக்கு அதிகமா இடம் கொடுக்கும். அதனால நல்ல சிந்தனை நல்வாழ்க்கைக்கு நல்லா இருக்கு.
0: சிறப்பான கருத்தை சொன்னீங்க, நன்றி. வாழ்க்கைக்கு சிந்தனை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சிந்தனை முக்கியம் இல்லைன்னு யாரும் சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் அதீத சிந்தனை நமக்கு தேவையில்லாத அலைச்சலை கொடுத்துரும் இல்லையா? நேர்களே, ஒரு சிறிய விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம்.

வசந்த் அண்ட் கோ. எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: Santanco.
1: மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து ஓர் அறிவிப்பு. சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது 2026 சமூக நீதிக்காக சிறப்பாக பாடுபட்டவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விருதின் விவரம்: ரொக்க தொகையாக ரூபாய் 500,000 ஒரு சவரன் தங்கப்பதக்கம் மற்றும் தகுதியுரை வழங்கப்படும். விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டியவை: சுய விவரம் ஆவணம், முழு முகவரி மற்றும் தொலைபேசியின், சமூக நீதிக்காக மேற்கொண்ட பணிகளின் விவரம், தொடர்புடைய ஆதார ஆவணங்கள். விண்ணப்பம் சமர்ப்பிக்கும் இடம்: மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். விண்ணப்பிக்க கடைசி நாள் 20/10/2026. எனவே இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.
2: ஹெல்ப்ஸ் பப்ளிக் ஸ்கூல், வெண்ணாந்தூர் மெயின் ரோட், சேலம். IIT, JEE, NEET, TNPSC தேர்வுகளுக்கு தனி வகுப்புகள். ஒலிம்பியாட் பயிற்சி வழங்கப்படுகிறது. அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: முதுகுவலி, கழுத்துவலி, சயாட்டிகா, மூட்டுவலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.

0: நவராத்திரியை முன்னிட்டு பூம்புகார் சார்பில் கொழு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெறுகிறது. அனைத்து கொழு பொம்மைகளுக்கும் 10% சிறப்பு தள்ளுபடி. இக்கண்காட்சி அக்டோபர் 31 வரை நடைபெறும். சென்னை அண்ணா சாலை பூம்புகார் விற்பனை நிலையத்தில் தினமும் காலை 10 முதல் 8 வரை நடைபெறும். மேலும் சென்னை ஆழ்வார்பேட்டை சங்கராஹாலிலும் கொழு பொம்மைகள் மற்றும் அனைத்து கைவினைப் பொருட்கள் கண்காட்சி நடைபெறுகிறது. எனவே விருப்பமுள்ளவர்கள் கண்காட்சியில் கலந்து கொண்டு பொருட்களை வாங்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது.
1: பாம்பு கடி, விஷமுறிவு, தலைக்காயம், அனைத்து உயிர்காக்கும் சிகிச்சைகளுக்கும் 24 விபத்து மற்றும் அதிநவீன ICU பிரிவுகளுடன் கூடிய சிறந்த மருத்துவமனை ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
4: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவ குழுவும் அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு, பெட் சிடி, காமா கேமரானு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
5: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சீலநாயக்கன்பட்டி, சேலம்.

0: வசந்த் அண்ட் கோ.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் விழா கல சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இன்னைக்கு வானலையில் வசந்தம் அதீத சிந்தனை என்ற தலைப்புல தாங்க வளம் வந்துட்டு இருக்கு. நேயர்களே, நீங்களும் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கணும்னா எங்களுக்கு அழைக்கப்பட வேண்டிய எண்கள், புதிய நேர்களாக இருந்தால் 0 43 42 என்ற முன்னணிப்போடு 24 40 30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 86 81 10 25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். மற்ற நேயர்கள் 0 43 42 என்ற முன்னணிப்போடு 24 40 31 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். நீங்களும் உங்களோட கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்துக்கலாம். அதீத சிந்தனைங்க, அதை பத்தி இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். அதாவது, ஒரு காலத்துல ஒரு ராஜா இருந்தாரு. அவர் ரொம்ப ரொம்ப நல்ல ஆட்சியாளர்னு சொல்லுவாங்க. மக்களோட குறையெல்லாம் கேட்டு நாட்டில் எல்லாரோடைய குறையும் தீர்த்து வச்சிருவாராம். அவரை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குமா. ஆனா ராஜாவுக்கு ஒரு சின்ன பழக்கம் தாங்க இருந்துச்சு. எந்த விஷயமா இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக யோசிச்சுட்டே இருப்பாராம். ஒரு நாள் என்னாச்சுன்னா, ராஜா தன்னோட அரண்மனை மாடத்துல நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாராம். அப்போ தூரத்துல ஒரு விவசாயி ராஜாவை பார்த்ததும் தலையை குனிஞ்சு வணங்கிட்டு வேகமா அங்கிருந்து போயிட்டாராம். அதை பார்த்ததுல இருந்து ராஜாவுக்கு ஒரே எண்ணமா வந்துச்சான், அவன் ஏன் என்னை பார்த்த உடனே அப்படி செஞ்சிட்டான். அடுத்த எண்ணம் என்னன்னா, ஒருவேளை என் ஆட்சியில ஏதாச்சும் அவருக்கு குறை தெரிஞ்சிருக்குமோ. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, மக்கள் எல்லாரும் என்னை பத்தி இப்படிதான் நினைக்கிறாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தாராங்க. அந்த சின்ன சம்பவம் தான், ஆனா ராஜாவோட மனசுல அது பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு இல்லையா. அன்னைக்கு நைட்டு கூட ராஜாவுக்கு தூக்கமே வரலையாம். அடுத்த நாள் அந்த விவசாயி அரண்மனைக்கு அழைச்சி வர சொல்லிட்டு, ஏன் என்னை பார்த்த உடனே நீ பயந்தபடியே வந்துட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டா.

0: ஆமா ராஜா, என்னோட மனைவிக்கு உடம்பு சரியில்லை, வைத்தியரை பார்க்கணும். அதனாலதான் உங்களை பார்த்தா வணங்கணும் இல்லையா, பயந்தபடியே வணங்கிட்டு அங்கிருந்து நான் போயிட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அதை ராஜா அமைதியாக கேட்டுட்டு இருந்தாராம். அப்போ தான் அவருக்கு உண்மை புரிஞ்சிச்சு. நடந்தது ஒரு சின்ன விஷயந்தான், ஆனால் அந்த சின்ன விஷயத்துக்கே ஆயிரம் அர்த்தங்களை அவருடைய மனசே உருவாக்கிருச்சு. ராஜா தன்னுடைய அமைச்சர் அழைச்சி சொன்னாராம், நம்மளை அதிகமாக கலப்படையை செய்கிறது எதிரி இல்லை, சில நேரங்களில் நம்மளுடைய எண்ணங்களும் தான். அமைச்சர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், அரசரே, யோசனை நமக்கு வழிகாட்டணும், ஆனால் அதீத சிந்தனை நம்ம வழித்தவர செய்து விடுன்னு சொன்னாராம். அப்போ இருந்து ராஜா அதீத சிந்தனையை விட்டொழிச்சாராம். நேர்களே, சிந்திக்கலாம், ஆனால் அளவுக்கு மீறி அதீத சிந்தனையாக ஆகிடக்கூடாது. நேர்கள் கிட்ட பேசிடலாம், இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்,
1: சுகந்தி அன்பழகன் பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, உங்க கருத்தை
1: பகிர்ந்துக்கலாம். மேம், மனித குலத்துக்கே உரித்தான ஒரு செயல் மேம். எந்த ஆடு மாடு ஜீவராசிகளுக்கும் கிடைக்காதது நம்ம மனித குலத்துக்கு கிடைச்சிருக்கு மேம்.
0: கண்டிப்பா கிடைச்சிருக்கு.
1: ஆபத்தல்லதான் முடியும் மேம். இருந்தாலும் எத்தனையோ அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாம் அதீத சிந்தனையிலேயே கண்டுபிடிக்கப்பட்டது இல்லைங்களா மேம்? அதனால தேவையில்லாதவற்றுக்கு அதிக சிந்திக்கிறத அவாய்ட் பண்ணணும் மேம். எப்பயுமே தெளிந்த நீரோட இப்ப நல்ல தெளிந்த தண்ணி மாதிரி இருக்கணும் மேம். குட்டையில குழப்புற மாதிரி இருக்க கூடாது. தேவையில்லாததுக்கு போட்டு மனசை குழப்பிக்கவும் கூடாது, தேவையானதுக்கு சிந்திக்காம இருக்கவும் முடியாது மேம்.
0: சிறப்பான கருத்தை சொன்னீங்க.
1: தெளிந்த நீரோட மாதிரி இருக்கணும் மேம் நம்மளோட சிந்தி.
0: சிறப்பு சிறப்பு, நன்றி இணைப்பில் இணைந்தமைக்கு. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம் வணக்கம்.
2: மேச்சேர்லந்து நிஷா பேசுறேங்க. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம் நிஷாமா. நீங்க நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கு.
0: சொல்லுங்கம்மா, உங்க கருத்தை தெரிவிக்கலாம்.
2: ஏன்னா கடந்த காலத்தை நினைச்சும் வருத்தப்பட கூடாதுங்க. அதே போல எதிர்காலத்தை நினைச்சும் வருத்தப்படக்கூடாதுங்க. நம்ம அந்தந்த நிமிஷமும் நொடியும் அந்த நாளும் நம்ம ஜாலியா நடத்தணுங்க. அதுதாங்க ரொம்ப சந்தோஷம். நன்றிங்க.
0: நன்றி. கடந்த காலத்தை நினைச்சு அப்படி ஆயிடுச்சே இப்படி ஆயிடுச்சேன்னு நினச்சிட்டு இருந்தோம்னா அந்த நாட்களும் திரும்ப வராது, அந்த நினைவுகளும் திரும்ப வராதுங்க. எதிர்காலத்தை நினச்சி நாளைக்கு என்ன ஆகுமோ எப்படி நடந்துருமோ அப்படின்னு பயப்பட்டோன்னா நிகழ்காலத்தை எப்படிங்க நிம்மதியாக வாழ முடியும்? அதனால தேவையில்லாத விஷயத்துக்கு அதீத சிந்தனை இருக்கவே கூடாதுங்க. இனிப்பில் இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். இனிப்பில் இருந்து விடுபட்டுட்டாங்க. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: காலை வணக்கம் சொல்லுது மேடம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ரகுமதி மேடம்.
0: சொல்லுங்க ஐயா, உங்க கருத்தை தெரிவிக்கலாம்.
3: மேடம், ரொம்ப சிந்தனை பண்ணுறோம், தலைவலி உறவு ரொம்ப சிந்தனை பண்ணா உடம்புக்கு ஆபத்து வரும். நடக்குது நடக்குது, தமிழ் மேலும் பாரத போட்டு போதே எழுது மேடம்.
0: சிறப்பான கருத்தை சொன்னீங்க, நன்றி. இப்பில் இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: காலை வணக்கமா?
0: காலை வணக்கம். சொல்பவர் யார்? இங்கிருந்து
4: காரியமங்கலம் வட்டம் கெங்குச்செட்டிப்படி பீமராஜ்மா.
0: ஐயா சொல்லுங்க ஐயா, உங்க கருத்தை தெரிவிக்கலாம்.
4: ஒருத்தருக்கு துன்பம் கொடுக்காம நீ வாழ்ந்தனவே அதே உனக்கு போதும். அதே போல கடந்த காலத்தை வச்சு நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு எவ்வளவோ முன்னேறி இருக்குது நாடு. அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். ஒருத்தருக்கு துரோகம் பண்ணாம கரெக்டா பண்ணினா உனக்கு எப்பயும் வாழ்க்கையில முன்னேறலாமா.
0: சிறப்பான கருத்தை சொன்னீங்க, நன்றி. இனி பிள்ளையும் அடுத்த நீயர் வருக. வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
0: இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். சொல்பவர் யார்? இங்கிருந்து
5: நல்லங்கூர்ல இருந்து முருங்க மேடம்.
0: சொல்லுங்க ஐயா.
5: மேடம், அதீத சிந்தனையும் சரிங்க, நார்மலான சிந்தனையும் சரிங்க, மனுஷங்க இன்னைக்கு ரொம்ப பதட்டமான சூழ்நிலையும் இருக்காங்க. ஏன்னா சூழ்நிலை சரௌண்டிங் எல்லாம் அப்படி இருக்குங்க. நல்ல விதமாவும் யோசிக்க முடியல, அதீதமாவும் யோசிக்க முடியலைங்க. குழப்பத்துலயே இருக்காங்க. அதனாலதாங்க மேடம் இப்படி வளர்க்குங்க. அதனால எது எப்படினாலும் தான் என்ன, நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தா நம்ம எதை பற்றியும் பெருசாக யோசிக்க தேவையில்ல. அவங்க வேலையை சிறப்பாக செஞ்சாலும் போதும்.
0: சிறப்பான கருத்து சொன்னீங்க, நன்றி. இனிப்பில் இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
6: அன்பு தங்கைக்கு வணக்கம்.
0: வணக்கம். சொல்பவர் யார்? இங்கிருந்து
6: சேலம் அமானி கொண்டலாம்பட்டி காட்டூர் கே கே கணேசன்.
0: சொல்லுங்க ஐயா, உங்க கருத்தை தெரிவிக்கலாம்.
6: நடந்ததெல்லாம் மறந்து

0: அடுத்தது என்ன நல்லதா நடக்குங்கிறது மட்டும் எண்ணணுமா. அந்த நடந்ததை நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில நம்ம பெண்ணுக்கு போயிடுவோம். அடுத்த கட்டத்தில் நகர்வதற்கு சிந்தனையை செலுத்தணும்னா நம்ம முன்னுக்கு வரலாமா.
1: சிறப்பா சொன்னீங்க, நன்றி. இனிப்பில் இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம், இனிப்புல இருக்கீங்க, பேசலாம்.
2: வாழ்க வளமுடன்.
1: சொல்லுங்க ஐயா, யார் இங்கிருந்து?
2: திருச்சி மாவட்டம் பெருகமலிருந்து வீரே முகமது இப்ராஹிம் பேசுறேங்கம்மா.
1: சொல்லுங்க ஐயா.
2: கடந்த காலத்து முடிஞ்சு போனதுமா அது. அதை நினைச்சு நம்ம கவலைப்படுறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது. எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுறதுனால பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு உள்ள காலத்து நல்லவே நினைச்சு நடக்கணும். நாளைக்கு இன்னைக்கு இதுல சரி பண்ணிட்டோம்னா நாளைக்கு நல்லா இருக்குமா. அந்த எண்ணத்தை மனசு வச்சாலும் போதுங்கம்மா.
1: சிறப்பான கருத்தை சொன்னீங்க. இன்னைக்கு இப்போ என்ன நடக்குமோ அதை நினைச்சு நம்ம வாழ்க்கையில பயணிச்சோனா என்னைக்கும் நமக்கு வெற்றி தான். வாழ்க்கையில நிம்மதின்றது நமக்கு கிடைக்காம போகவே போகாதுங்க. இனிப்பில் இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். சொல்பவர் யார் இங்கிருந்து? சொல்லுங்க ஐயா.
3: ஆமா, சிந்திக்க தெரிந்தவன் தான் மனிதன். நல்ல சிந்தனை சிந்திக்கணும், சிந்திச்சு இந்த ஒரு முடிவு எடுக்கணும். அதீத சிந்தனை நிம்மதியை கெடுக்கும், தூக்கமையை கெடுக்கும், சந்தேகங்களை உருவாக்கும். அதீத சிந்தனைகள். நன்றி, வணக்கம்.
1: சிறப்பா சொன்னீங்க. இனிப்பில் இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: ஹலோ.
1: வணக்கம்.
4: ஹலோ.
1: வணக்கம். இனிப்பில் இருக்கீங்க
4: மேடம்? வணக்கம் மேடம். வணக்கம்.
1: வணக்கம். சொல்பவர் யார் இங்கிருந்து?
4: மேடம், நாங்க HP உச்சேகவடா மேடம், அழகாபுரா கிராமம் அனூர் தாலுக்கு சாமராஜ் நகர் ஜில்லா கர்நாடக பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க ஐயா.
4: நான் சொல்றேன் மேடம், எனக்கு கொஞ்சம் தமிழ் தெரியாது, கன்னடத்தை எல்லாம் ரெண்டு மாடி பேசுறேன் மேடம். மேடம், நாங்க இந்த மனதை வந்து இவட்டு கடவுள் இந்த பூமி மேல ஒட்டிருக்கிறா. இந்த மனதை எதுக்கும் பயப்படாம இருக்கணும். எதுக்கும் யாருக்கும் மோசம் எது நடந்தாலும் அவன இதுல நடக்குது. எதாரும் சரி, என்ன நடந்தாலும் சரி, இவனுக்கு இந்த மனிதனுக்கு அவன் தான் கொடுத்திருக்குது. அந்த மாதிரியே நடக்குது. அது யாரும் கெட்டது பண்ணா கெட்டதுன்னா நாங்க அதுக்கு தவறப்படாது. நாங்க ஏன்னா எதாரும் ஆயிடுச்சு, நம்மளுக்கு ஆயிடுச்சு என்ன சொல்லக்கூடாது. அதுவும் அனுபவிச்சுக்கணும். நாங்க அவன் குடுத்திருக்கிற பணம் எல்லாம் பெரிய மனுஷா இருந்தாலும் அதுவும் அவனே குடுத்திருக்குது. அப்படி யாருக்கும் பயப்படாம இந்த உலகத்திலே வாழணும். என்னானாலும் சரி.
1: சிறப்பா சிறப்பா சொன்னீங்க, நல்லாவே உங்களுக்கு தமிழ் வருதுங்க. நன்றி நன்றி. இனிப்பில் இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
5: வணக்கம் சகோதரி.
1: வணக்கம். சொல்பவர் யார் இங்கிருந்து?
5: வத்தல்மலை அடியோர்ல இருந்து சௌதாமணி பேசுறேன் சகோதரி.
1: சொல்லுங்க சகோதரி, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு அதீத சிந்தனையில உங்களோட கருத்தை எங்க கூட தெரிவிச்சுக்கலாம்?
5: அதிகமா சிந்திச்சா ஆபத்தில் முடியுமா? நன்றிமா.
1: சிறப்பான கருத்தை சொல்லிட்டு போயிட்டீங்க. நன்றி. இனிப்பில் இணையம் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம்.
1: வணக்கம். சொல்பவர் யார் இங்கிருந்து?
6: பாளையம்புதூர் தங்கல் சாத்தர்மா. ஆமா, நேற்று ராத்திரி முகமூடி சொல்லக்காரர் கூட்டான் வந்தான்னு சொல்லிட்டு ராத்திரி போறவங்க தோக்கு போட்டு நாங்க நிம்மதியா தான் தோணும், வாக்கிங்கே போச்சு. அதனாலம்மா நேற்று நடந்தது பூந்த குப்பத்தொட்டியா போட்டு இன்னைக்கு நடக்கிறத பூந்தொட்டியா வந்தியா மனசு இன்னைக்கு நல்லா இருக்குமா? நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.
1: சிறப்பா சொன்னீங்க. ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில இணையலாம்.

0: வசந்த் அண்ட் கோ.
1: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு சேலம்.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சி.

0: வழங்குவோர்
1: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், ஜேஎன் மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.
2: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும்

0: மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து ஓர் அறிவிப்பு. சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது 2026 சமூக நீதிக்காக சிறப்பாக பாடுபட்டவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விருதின் விவரம்: ரொக்க தொகையாக ரூபாய் 500,000 ஒரு சவரன் தங்கப்பதக்கம் மற்றும் தகுதியுரை வழங்கப்படும். விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டியவை: சுய விவரம் ஆவணம், முழு முகவரி மற்றும் தொலைபேசி எண், சமூக நீதிக்காக மேற்கொண்ட பணிகளின் விவரம், தொடர்புடைய ஆதார ஆவணங்கள். விண்ணப்பம் சமர்ப்பிக்கும் இடம்: மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். விண்ணப்பிக்க கடைசி நாள் 20/10/2026. எனவே இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.
1: நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியிலிருந்து ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போங்க. யோசனை நம்ம முன்னேற்றணும், ஆனா அதீத சிந்தனை நம்ம பின்னே இழுக்கக்கூடாது. நடந்ததை ஏற்றுக்கொள்வோம், நடக்காததை நினைச்சு பயப்படாம இருப்போம். முக்கியமா நம்ம மனசுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுப்போம். நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சுபலட்சுமி. மீண்டும் ஒரு நல்ல தலைப்போட சந்திப்போம். அது வரைக்கும் யோசிங்க, ஆனா அளவோட யோசிங்க. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இதுவரை கேட்டது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் விழா கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நிலையத்தில் நேரம் 10 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.
2: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
3: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தர்மபுரி.
2: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
4: மௌனத்தால் மனிதத்தை வெளிக்காட்ட முடியுமா? மௌனத்தால் மனிதத்தை புரிந்து கொள்ள முடியுமா? மௌனம் என்பது பேசாமல் இருப்பது மட்டுமல்ல, 1000 கோடி வார்த்தைகளின்றி அன்பை வெளிப்படுத்துவதும் கூட. மனிதம் என்பது மனிதர்களாய் பிறந்த ஒவ்வொருவருக்குள்ளும் ஊற்றெடுக்கும் கருணைத்தன்மை. பல நேரங்களில் நாம் மணிக்கணக்கில் பேசியும் கூட நம்முடைய அன்பை மற்றவருக்கு தெரிவிக்க முடியவில்லை. இல்லை, பல மணி நேரங்கள் அடுத்தவர் பேசியும் கூட அவர்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. குரு ஒருவரிடம் ஒருவர் சென்றார். குருவே, இந்த உலகத்தில் மனிதர்களை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. என் மனைவி, மக்கள், நண்பர்கள் என்று யாருடன் பேசினாலும் சுமூகமான அன்பு வளரமாட்டேன் என்கிறது. சண்டைதான் மிஞ்சுகிறது.

0: இதை தீர்க்க என்ன வழி? குரு சொன்னார், உன்னிடத்தில் வந்து யார் என்ன பேசினாலும் அதை மனப்பூர்வமாக புரிந்து கொள்ள முயற்சி செய். உளப்பூர்வமாக காது கொடுத்து கேள், பிரச்சனை வராது. ஒரு மாதம் கழித்து அந்த மனிதர் குருவிடம் வந்தார். குருவே, நீங்கள் சொன்னது பிரகாரம் முயற்சி செய்தேன். இப்போது நன்றாக இருக்கிறது. மனைவி, மக்கள், நண்பர்கள் என்று அவர்கள் பேசுகிற ஒவ்வொரு சொல்லும் இப்போது புரிகிறது. குரு அவரிடம் சொன்னார், இது போதாது. இப்போது அவர்கள் சொல்லாததையும் புரிந்து கொள்ள முயற்சி செய். வாழ்க்கை சொர்க்கமாகும். எல்லாரிடமும் பேசுகிறோம். எல்லாரும் நம்மிடம் பேசுகிறார்கள். பேசுகிற சொற்கள் ஒவ்வொன்றுக்கும் செவி கொடுத்து மதிப்பு கொடுத்து புரிந்து கொள்ள ஆரம்பித்தால் வாழ்க்கை இனிக்கும். ஆனால் இதற்கும் மேலாக நமக்கு வேண்டியவர்கள் நம்மிடம் எதுவும் கூறாமல் நம்மிடம் வந்து நின்றால், அவர்கள் சொல்லாத சொல்ல நினைக்கின்றவற்றையும் புரிந்து கொள்ள ஆரம்பித்தால் வாழ்க்கை சொர்க்கமாகும். கவியரசு கூட ஒரு பாடலில் சொல்லுவார், சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை என்று. மௌனம் மிகப்பெரிய மொழி. சொல்ல மறந்த சொற்களையும் சொல்லி நிற்கும் மொழி அது. மௌனத்தாலும் கூட மனிதத்தை வெளிக்காட்ட முடியும். மௌனத்தாலும் கூட மனிதத்தை புரிந்து கொள்ள முடியும். நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.

0: நேரம் காலை 10:05. ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களே, இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
0: நேர்களை, நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பப்பாடல் இடம்பெறுவதற்கு 40 என்ற நம் நிலைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம், உங்கள் ஊர் ஆகியவற்றை உங்கள் குரலில் பதிவு செய்து அனுப்புங்கள். நேர்களை, நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் இடம்பெறும் முதல் பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
4: ஹாய், தர்மபுரி பண்பலைக்கு வணக்கம். என் நாமக்கல்லிருந்து கல்பனா. எனக்கு யூத் படத்திலிருந்து சந்தோஷம் சந்தோஷம் சாங் போடுங்க. தேங்க்யூ.

0: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
1: சொல்லுங்க,
0: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
1: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
0: ஆனா அத எப்படி பண்ணனும்?
1: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
0: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
1: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
0: அவ்வளவுதானா?
1: அவ்வளவுதான்,
0: புரிஞ்சிடுச்சு.
1: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி
6: 10:12 கேட்டால் இருக்கிறோம். நீங்கள் கேட்டபை நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
7: அன்பான காலை வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும். படம் சந்திரமுகி, பாடல் லக்கல்லக்கல்லக்கல்லக்கா. பாடல் கேட்பது கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி வினோபா நகர், சித்ரா நாகராஜ்.

0: தாம் தருகட தீம் தருகட தோம் தருகட நம் தருகட தத்தருகட தித்தி தருகட தோம் தோம் தருகட நம் நம் தருகட
1: பத்து மணி பதினெட்டு நிமிடம்.

நேர்களை கேட்டிருக்கிறோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள்.

0: நெர்க்கிலே நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
1: வணக்கம். தருமபுரி மாவட்டம், பாலக்கோடு வட்டம், கடமடை, பண்பலை, பழனிசாமி, டைலர். படம் பாண்டியன், பாடல் பாண்டியனா கொக்கா கொக்கா என்ற பாடல். அனைத்து உறவுகளுக்கும் நன்றி, வணக்கம்.

0: மாநிலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம். புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிக்கல்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிக்கல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மைந்தர் ரோடு, சேலம்.
4: 10:25 நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
5: நாமக்கல் கண்ணூர்பட்டி பெரியசாமி. படம் ரம்மி, பாடல் கூட மேலே கூட வச்சு. நன்றி, வணக்கம்.

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.

0: ஏற்கனவே நீங்கள் கேட்டு நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
1: என் பெயர் ராமமூர்த்தி, தருமபுரி மாவட்டம் சிட்லகாரம்பட்டி. படம் சூரியவம்சம். நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பாக்குது.

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: 10:36 நிமிடம் நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
4: வணக்கம். சேலம் மேட்டூர் வட்டம் குளத்தூர்லேருந்து ரேவதி. எனக்கு பிடித்த பாடல் இந்தியன் படத்திலிருந்து பச்சை கிளிகள் கூண்டோடு பாடல். நன்றி.

0: நேரம் காலை 10:42. நீங்கள் கேட்டு நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
1: நான் சேலம் அம்மாப்பட்டிலேருந்து ஜான்சி மாரி பேசுகிறேன். எனக்கு அமைதி படை படத்துலேருந்து சொல்லிவிடு வெள்ளி நிலவே அந்த சாங் பாடுறேன்.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு

0: 0444-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: கடி மற்றும் விஷ முறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500-84-8820.
4: 10:48 நிமிடம். நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
5: என் பெயர் மகாலட்சுமி, தர்மபுரி மாவட்டம் சிட்லக்காரம்பட்டி. எனக்கு பிடித்த படம் கழுகு, பாடல் ஆத்தாடி மனசுல.

0: 10:54 நிமிடம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
1: என் பேர் ராஜேஷ், நான் சேலம் அம்மாப்பேட்டையிலேருந்து பேசுகிறேன். அவதாரம் படத்திலிருந்து தென்றல் வந்து தீண்டும் போது சாங் எனக்கு போடுங்க.

0: இரலே ஒழித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. இதுவரை நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய மன நிறைவோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அறிவிப்பாளர் சுபாஷ். நன்றி நேர்களே. நிலையத்தில் நேரம் முற்பகல் 11 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்
1: தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் கேட்கவிருப்பது கேட்டால் சுவைக்கும்.

நேர்களே, சமையல் அறையில நாம தினமும் பயன்படுத்துற காய்கறிகளுக்கு மத்தியில நம்ம பெருசா கவனிக்காம விட்டுறக்கூடிய சில பொருட்கள் இருக்கு. அதுல ஒரு பொருள் தான் வாழைத்தண்டு. இத வச்சு இன்னைக்கு நாம ஒரு வித்தியாசமான சுவையான டிஷ செய்ய போறோம். என்னன்னு தானே கேக்குறீங்க? இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம செய்ய போற டிஷ் வாழைத்தண்டு தயிர் குழம்பு.

என்ன நேயர்களே, நீங்களும் நோட்டு பேனாலாம் எடுத்து குறிப்பெழுத தயாரா இருக்கீங்களா? வாழைத்தண்டு தயிர் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு கேட்டறலாம். ஒரு கப் வாழைத்தண்டு, ஒரு கப் தயிர், சிறிதளவு தேங்காய், ரெண்டு பச்சை மிளகாய், அரை டீஸ்பூன் சீரகம், சிறிய துண்டு இஞ்சி, சிறிதளவு மஞ்சள், தேவையான அளவுக்கு உப்பும் எடுத்துக்கலாம். அப்புறம் தாளிக்கிறதுக்காக எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, சிறிதளவுக்கு கருவேப்பிலையும் எடுத்துக்கலாம். முதல்ல வாழைத்தண்டை நல்லா சுத்தம் செஞ்சு பொடி பொடியா நறுக்கிக்கலாம். நறுக்கிய வாழைத்தண்டை சிறிது மஞ்சதூளும் உப்பும் சேர்த்து வேக வைக்கலாம். அடுத்ததா தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், சிறிய துண்டு இஞ்சி, இது கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். ஒரு பாத்திரத்துல நம்ம வேக வச்ச வாழைத்தண்டை போட்டு அது கூட அரைச்ச தேங்காய் விழுத சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணீரை ஊத்தி 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். அடுப்பு அணைச்சதுக்கு அப்புறமா நன்றாக கடைஞ்ச தயிரை சேர்க்கணும். தயிரை சேர்த்ததுக்கு அப்புறமா அதிகமா கொதிக்க விடக்கூடாது.

நம்ம அப்படி கொதிக்க வச்சோம்னா தயிர் திரிஞ்சு போயிடும். கடைசியா சிறிய வாணலியில எண்ணெய் ஊத்தி கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா தாளிச்சு அது மேல ஊத்தலாம். இதோ நேயர்களே, நாம செஞ்ச வாழைத்தண்டு தயிர் குழம்பு தயாராயிடுச்சு.

0: அடுப்பில் ஏறும் பாத்திரம், அன்பை சுமக்கும் பாத்திரம், காய்கறிகள் கூடும் நேரம், குடும்பம் கூடும் நேரம், மசாலாவின் மனம் வீச, மனசுக்குள் சந்தோஷம் பேச, கைப்பக்குவம் சேரும் போது சாதாரண உணவும் விருந்தாகும். உப்பும் காரமும் அளவாக, அன்பும் சேரட்டும் நிறைவாக. சமையல் என்பது உணவு மட்டுமல்ல, அது அன்பை பரிமாறும் அழகான கலை. அளவோடு உண்டு அற்புதமாய் வாழ உங்களை மனதார வாழ்த்துகிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் 11:05.
2: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவக் குழுவும் அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு, பெட் சிடி, காமா கேமரானு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
3: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சீலநாயக்கன்பட்டி, சேலம்.
4: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: மலருக்கு அழகு அதன் மனம், பெண்ணுக்கு அழகு அவளுடைய மனம். அன்பாக இருந்தாலும் சரி, ஆற்றலாக இருந்தாலும் சரி, சவால்களை சந்தித்தாலும் சரி, தன்னம்பிக்கையோடு முன்னேறினாலும் சரி, ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் ஒரு அழகான கதை இருக்கிறது. அந்த கதைகளையும் அந்த கனவுகளையும் அந்த சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கொண்டாடும் நேரம் இது. உங்களுக்காக உங்களோடு இது பூவே பெண் பூவே.
1: தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பின் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
0: பூவே பின் பூவே, இன்னைக்கு மனசுக்குள் ஒரு குழந்தை, இந்த தலைப்புல தாங்க வளம் வரப்போகுது. பின்தொழிகளே, நீங்களும் உங்களுடைய கருத்துக்களையும் அனுபவங்களையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள அழைக்கப்பட வேண்டிய எண்கள் அறிமுகத்தோழியாக இருந்தால் 0 43 42 என்ற முன்னணிப்போடு, 24 40 30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 86 81 10 25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். மற்ற தொழில்கள் 0 43 42 என்ற முன்னணிப்போடு, 24 40 31 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். தொழில்களே, வயசு வளர வளர நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயம் மாறுது. பொறுப்புகளும் கூடுது, வேலையும் கூடுது, கவலையும் கூடுது. ஆனா ஒரே ஒரு விஷயம், அது மட்டும் நமக்குள்ள அப்படியே இருக்குது. அது என்னன்னு கேக்குறீங்க? அதுதான் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன குழந்தை. சின்ன வயசுல ஒரு சாக்லேட் கிடைச்சாலே சந்தோஷப்பட்ட அந்த குழந்தை, மழை வந்தாலே வெளியே ஓடணும்னு ஆசைப்பட்ட அந்த குழந்தை, பிடிச்ச பாடலை கேட்டாலே காரணமே இல்லாம டான்ஸ் ஆடுற அந்த குழந்தை, இப்பவும் நமக்குள்ள எங்கேயோ ஒரு மூலையில இருக்குது. வித்தியாசம் என்னன்னா, அப்போ அந்த குழந்தைக்கு நேரம்

0: வந்துச்சு, இப்போ நமக்கு நேரம் இல்லை, அவ்வளோதாங்க. அப்போ சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சந்தோஷம் இருந்துச்சு, இப்போ பெரிய பெரிய விஷயத்துக்காக சந்தோஷத்தை தேடிட்டு இருக்கோம். அதனால சில நேரம் உங்களுடைய வேலை, பொறுப்பு, கவலை எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குழந்தைய வெளியே அழைச்சிட்டு வாங்களே. காரணமே இல்லாமல் சிரிக்கலாம், பிடிச்ச பாடலை ரசிக்கலாம், பிடிச்சவங்களோட மனம் விட்டு பேசலாம். ஏன்னா வயசு வளர்றது இயற்கை தான், ஆனால் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைய வளர விடாமல் வச்சிருக்க கூடாது இல்லையா? அந்த குழந்தையை எப்போதும் நம்ம கூடயே வச்சுக்கணுங்க. வாழ்க்கை பெருசாக இருந்தாலும் மனசு மட்டும் கொஞ்சம் குழந்தையாகவே இருக்கட்டும். பெண் தோழிங்க கிட்ட பேசிடலாம். இனிப்பில் இணைய முதல் பெண் தோழி வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். சொல்பவர் யார் இங்கிருந்து?
1: ஜோதிமணி.
0: ஜோதிமணி அம்மா சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்னன்னா, மனசுக்குள் ஒரு குழந்தை. உங்க மனசுக்குள்

0: பாடலை ரசிக்கலாம், பிடிச்சவங்களோட மனம் விட்டு பேசலாம். ஏன்னா வயசு வளர்றது இயற்கை தான், ஆனால் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைய வளர விடாமல் வச்சுருக்கக்கூடாது இல்லையா? அந்த குழந்தைய எப்போதும் நம்ம கூடயே வச்சுக்கணுங்க. வாழ்க்கை பெருசாக இருந்தாலும் மனசு மட்டும் கொஞ்சம் குழந்தையாகவே இருக்கட்டும். பெண் தோழிங்க கிட்ட பேசிடலாம். இனிப்பில் இணைய முதல் பெண் தோழி வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். சொல்பவர் யார் இங்கிருந்து?
1: ஜோதிமணி.
0: ஜோதிமணி அம்மா சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கீங்களா?
1: இன்னைக்கு
0: நம்மளோட டாபிக் என்னன்னா மனசுக்குள் ஒரு குழந்தை. உங்க மனசுக்குள்ளயும் ஒரு குழந்தை இருக்கும் இல்லையா?
1: உண்மையிலே நான் எப்பயுமே குழந்தையா தாங்க இருக்கேன்.
0: குழந்தையாதான் இருக்கீங்களா?
1: ஆமா ஆமா, அப்பப்ப திட்டு வாங்கிட்டு தான் இருக்கிறோம் வீட்டுல.
0: உங்க குழந்தைத்தான உங்க பேச்சிலே இருக்கே. சொல்லுங்கம்மா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைத்தனா நீங்க என்ன சொல்லுவீங்க?
1: நான் குட்டி குட்டிதான் ஏதானோ ஒரு தவறு செய்யறதா இந்த வீட்டுல வாங்கி கட்டிக்கிறதா ஏதான அப்படி டிவிக்கு பாத்துட்டு ஏமாந்து எழுந்துருவேன். அதுக்கு ரெண்டு குழந்தைமா ரெண்டு வாங்கிக்கிறதா, ஏன்னா இன்னும் சின்ன பிள்ளையா சின்ன பிள்ளையான்னு திட்டுறாங்க.
0: நீங்க யோசிக்காமே சொல்லுங்க. நாமா நான் சின்ன பொண்ணுதான் சொல்லுங்க.
1: நான் அப்படிதான் சொல்லிக்கிறேன், எங்க வீட்டுக்கு நான் கடைசி பிள்ளைன்னு சொல்லி இருக்கிறேன்
0: உன்னவெல்லாம். சூப்பர் சூப்பர்மா, எப்பவுமே நம்ம குழந்தைத்தனத்தை நம்ம கூட வச்சுக்கலாம், தப்பே கிடையாது.
1: கண்டிப்பா,
0: ஏன்னா அப்பதானே நம்ம சந்தோஷமா இருக்க முடியும்.
1: நான் சந்தோஷமா இருந்தா அவங்க உழைப்பு விடுவாங்க, இருந்தாலும் நான் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்.
0: சிறப்பா சொன்னீங்க, நன்றி. இனிப்பில் இனியும் அடுத்த தோழி வருக. வணக்கம். வணக்கம். இனிப்பில் இருந்து விடுபட்டுட்டாங்க. அடுத்த தோழி வருக. வணக்கம். வணக்கம். சொல்பவர் யார் இங்கிருந்து? உங்க இனிப்பு கொஞ்சம் சரியா இல்ல, இப்பவும் கொஞ்சம் சரியா கேக்கல, வேற இடம் பார்த்து பேசுறீங்களா? கேக்குது, சொல்லுங்க. இன்னைக்கு தலைப்பு மனசுக்குள் ஒரு குழந்தை. எவ்வளவு வயசானாலும் நமக்குள்ள ஒரு குழந்தைத்தனம் இருக்கும்ல, உங்களுக்கு அப்படி இருக்கக்கூடிய குழந்தைத்தனத்தை சொல்லுங்க.
2: எனக்கு இருக்கு குழந்தைத்தனத்தையா, ஜாலியா விளையாடுறது, இந்த மாதிரி வேலை செய்யற இடத்துல டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப பிடிக்கும்.
0: ரொம்ப பிடிக்கும். குழந்தைத்தனத்தை கூடயே வச்சிட்டு இருக்கீங்களா?
2: நன்றி.
0: இனிப்பில் இணையம் அடுத்த தோழி வருக. வணக்கம். வணக்கம். வணக்கம். சொல்பவர் யார் இங்கிருந்து? யாருங்க?
3: எடுத்திருக்கா,
0: ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு சொல்லுங்க உங்க கருத்தை. உங்களுக்குள்ள என்ன குழந்தைத்தனம் இருக்கு? சில நேரத்துல நமக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா அதையே நினைச்சிட்டு இருக்க கூடாது இல்லையா? அதனால நம்ம கூட அந்த குழந்தைத்தனத்தை வச்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கலாங்க. இனிப்பில் இணையம் அடுத்த தோழி வருக. வணக்கம்.
4: காலை வணக்கம்.
0: சொல்பவர் யார் இங்கிருந்து?
4: ராணி
0: அம்மா சொல்லுங்க.
4: நீங்க சொல்லும் போது எங்க பையன் கிட்ட அப்படிதான் நான் குழந்தைத்தனமா விளையாடுவேன், பேசுவேன். எங்க பொண்ணு பார்த்து தலைய தலையை அடிச்சுவா, செம காமெடி பண்ணுவா, என்னம்மா பிடிக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சேர்ந்து நீயும் விளையாடுற பேசுற செய்யற அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
0: அப்படிதான் இருக்கணும்.
4: அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, அவன் தான் சின்ன பையன், நீ ஏமா நீ அந்த மாதிரி பண்ற, அவனோட சேர்ந்து நீ பண்ண, அவன் வந்து நான் வந்து பையன் கூப்பிடக்கூடாது, தம்பி கூப்பிடக்கூடாது, அண்ணன்.
0: அது சரி, உங்க வீட்டுல ரொம்ப வித்தியாசமா இருக்கேன்.
4: ஆமா, தருண் கூப்பிட்டாலும் கோவம் வந்துடும், வேற மாதிரி ஏதாவது பேர்

0: சொல்லி கூப்பிட்டாலும் கோவம் வரும்.
1: ம்,
0: பப்புன்னு கூப்பிடணும் இல்லைனா அண்ணான்னு கூப்பிடணும். எல்லாரும்
1: சூப்பர் சூப்பர்மா. குழந்தையோடு சேர்ந்து குழந்தைத்தனத்தை ரசிக்கிறீங்க, சூப்பரா சொன்னீங்க, நன்றி. இனி பிள்ளினையும் அடுத்த தோழி வருக. வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் மேடம். செல்வி மேடம்,
1: செல்வியம்மா சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும் மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும். சரி, தலைப்ப கேட்டீங்களா?
2: என்ன
1: மாதிரி போல நீங்க, குழந்தைத்தனம் கூடவே இருக்கட்டும்.
2: நாங்களே இப்படிங்க கண்டு முடியுது நடக்குறேங்க. எங்கேயோ ஓட்டோ வேணும் பாக்கலாம் நடக்குறேங்க, நடக்க முடியல. எங்கேயோ பாருங்க எப்படி எப்படி.
1: சிறப்பா சிறப்பா சொன்னீங்க. இனிப்பில் இனியும் அடுத்த தோழி வருக. வணக்கம்.
3: வணக்கம்.
1: ராஜேஸ்வரி அம்மா சொல்லுங்க, உங்களுக்குள்ள என்ன குழந்தைத்தனம் இருக்கு?
3: சிறப்பா
1: சொன்னீங்க, நன்றி. ஒரு சிறிய விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில இணையலாம். தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பின் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம். புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
5: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
6: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
7: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
6: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
8: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
9: நவராத்திரியை முன்னிட்டு பூம்புகார் சார்பில் கொழுபொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெறுகிறது. அனைத்து கொழுபொம்மைகளுக்கும் 10% சிறப்பு தள்ளுபடி. இக்கண்காட்சி அக்டோபர் 31 வரை நடைபெறும். சென்னை அண்ணா சாலை பூம்புகார் விற்பனை நிலையத்தில் தினமும் காலை 10 முதல் 8 வரை நடைபெறும். மேலும் சென்னை ஆழ்வார்பேட்டை சங்கராஹாலிலும் கொழுபொம்மைகள் மற்றும் அனைத்து கைவினைப் பொருட்கள் கண்காட்சி நடைபெறுகிறது. எனவே விருப்பமுள்ளவர்கள் கண்காட்சியில் கலந்து கொண்டு பொருட்களை வாங்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது.

0: தமிழக அரசின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் கட்டணமில்லா டயாலிசிஸ் மற்றும் சாலை விபத்து முதலுதவி சிகிச்சைகளுக்கான சிறந்த இடம் ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
1: நேர்களை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் இதயங்களில் இசை பாடிக்கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் 11:23. பூவே பெண் பூவே நிகழ்ச்சி இன்னைக்கு மனசுக்குள் ஒரு குழந்தை என்ற தலைப்புல தாங்க வளம் வந்துச்சுக்கு. நம்ம சின்ன வயசும் பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்போங்க. ஒருவேளை நம்ம ஃப்ரெண்டு மட்டும் நமக்கு பர்த்டேக்கு ட்ரெஸ்ஸோ இல்லை பொம்மையோ வாங்கி கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதை எடுத்துகிட்டு போய் அம்மாட்ட காட்டுறது, அத்தைக்கிட்ட காட்டுறதுன்னு அப்படி ஒரு அலப்பறை பண்ணிட்டுருப்போம். இதே ஸ்கூலில் முடிஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸோடலாம் கூட்டிகிட்டு போய் வெளியில் விளையாடிட்டே இருப்போம் பாருங்கள். அதெல்லாம் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். அந்த நினைவுகள் எப்பவும் நமக்கு மறக்க முடியாத மாதிரி இருக்கும். ஆனால் இப்போவும் அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது இல்லையா. ஆனால் நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்கு அப்போது ஒரு சாக்லேட் இருந்தால் போதும், ஒரு ஐஸ்கிரீம் இருந்து போதும், நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சின்ன சின்ன சாணம் அடித்து சாப்பிடுவோம் இல்லையா, அந்த சாப்பாடு இருந்தால் போதும். அப்போவே நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருந்தோங்க. இப்போவும் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது, ஆனால் அந்த சின்ன சின்ன சந்தோஷத்தை ரசிக்கிறதுக்கு நேரம் மட்டும்தாங்க இல்லை. அதனால் இன்னைக்கு மனசுக்குள் ஒரு குழந்தை என்ற தலைப்பில் நாம் பேசிகிட்ருக்கோம். ஸோ உங்கள் மனசுக்குள்ளே இருக்க குழந்தையோட இப்போ நானும் பேச போகிறேன். இணைப்பில் இருக்கும் தோழி

0: மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகிட்ட பேசிடலாம். வணக்கம் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: இனிப்புல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், சொல்பவர் யார்? இங்கிருந்து
1: பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தை தனம் என்ன? இனிப்புல இருக்கீங்க.
1: கொஞ்சம் ஜாலியா எல்லாத்துக்கிட்டே பேசுறது ரொம்ப பிடிக்கும். ஒரு இடத்துல வேலை செஞ்சாக்க நாம அவங்க கிட்ட பேச எல்லாரும் கொஞ்சம் நல்லா சிரிச்சு பேசுனாக்க அது குழந்தை தன்மை நல்லா இருக்குது.
0: ஓ, உங்களுக்கு வந்து எல்லார் கூடயும் சிரிச்சு பேசி இந்த வயசுலயும் விளையாடிட்டு இருக்கீங்க நீங்க.
1: ஆமா,
0: உங்க குழந்தைத்தனத்தை உங்க கூடவே வச்சுக்கோங்க, வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அது. நன்றி. இனிப்பில் இனியும் அடுத்த தோழி வருக. வணக்கம் வணக்கம். அன்பு வணக்கங்கள். சொல்பவர் யார் இங்கிருந்து?
2: அம்மா பூசரத்துல இருந்து டிபன் கடக்கும் போது பேசுறம்மா.
0: சொல்லுங்கம்மா.
2: அம்மா, நான் குழந்தைய பார்க்கும் போது எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இன்ப துன்பங்கள் எவ்வளவு இருந்தாலும் அவங்கள பார்க்கும் போது மழலைய பார்க்கும் போது அவங்கள மாதிரியே நான் ஆயிடுவோம்மா. கொஞ்சம் பேசும்போது மனசுல ஒரு நிறைவு. எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் மனித வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான் வாழ்க்கை. ஆனா இருந்தாலும் எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் அந்த அழகான ஒரு குழந்தை முகத்தை பார்க்கும் போது எல்லா கவலையும் பறந்து போயிருதும்மா. நாமளுமே குழந்தைய மாறிடுறோம்மா அந்த ஒரு நிமிஷம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, குழந்தைங்களோட சேரும் போது நம்மளும் குழந்தையா தான் மாறிடுறோம்.
2: அதே மாதிரி இந்த ஜீவராசிகள் இருக்கு இல்லைங்களாம்மா, ஆடு மாடு, அதுவும் வெள்ளந்தியாம்மா. என்ன அதுங்களுக்கு கஷ்டம் தெரியாது, அதுங்களோட விளையாடும் போது நம்ம கஷ்டங்களா அதுங்க கூட பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்குமா.
0: இப்போ நீங்க ஆடு மாடு கூடயும் உங்க குழந்தைத்தனத்தை காட்டிட்டு இருக்கீங்க.
2: ஆமாங்கம்மா, நான் வச்சிருக்கேம்மா ஒரு 10 ஆடு வச்சிருக்கேன். நான் இங்க கடை வச்சிருக்கிறதுனால கடையில கொஞ்சம் சோர்வா இருந்தா கூட நைட்டு போயிட்டு அதுங்களோட ஒரு 8.5 மணிக்கு மேல ஒரு மணி நேரம் டைம் ஒதுக்கிவோம்மா.
0: பரவாயில்லைங்க, மனுஷங்க கிட்டே இப்ப இருக்கிற நேரத்துல டைம் ஒதுக்கி பேச மாட்டாங்க. பரவாயில்ல, நீங்க மாடுக்கு ஆடு மாடுன்னு பார்க்காம அதையும் ஒரு உயிரினமா பார்த்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுறீங்க, உண்மையாவே பெரிய விஷயம் தாங்கம்மா.
2: பேர் வச்சிருக்கோம்மா, ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பேருமா. பெண் பிள்ளைங்களுக்கு ஒரு பேரும் ஆண் குழந்தைங்களுக்கு ஒரு பேரும் வச்சு பேரதான் கூப்பிடுவோம். ஒருத்தி பேரு வந்து பிரியாமணி, ஒருத்தி பேரு சின்ன புள்ள, ஒருத்தி பேரு பெரிய புள்ள, ஒரு பையன் பேரு ஜேபி, ஒரு பையன் பேரு சின்ன
0: பையன்,
2: ஒருத்தி பேரு முத்துமணி. இந்த மாதிரி எல்லாம் பேர் சொல்லிதமா கூப்பிடுவோம். அதே மாதிரி மழை பெய்யும் போது செடி கொடிகளோடையும் பேசுவோம்மா. நான்
0: நல்ல நல்ல விஷயங்க
2: இது மூணுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமா. சாப்பாடே இல்லைன்னா கூட அவங்களோட உருவாடும் போது என்னையே நான் மறந்துடுவோம்மா, எனக்குள்ள இருக்கிற துன்பங்கள்லாம் மறந்துடுமா.
0: சிறப்பா சொன்னீங்க, இனிப்பில் இனிதமைக்கு நன்றி. இனிப்பில் இனியும் அடுத்த தோழி வருக. வணக்கம் வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்
0: வணக்கம். சொல்பவர் யார் இங்கிருந்து?
3: காயத்ரி பேசுறேன்.
0: சொல்லுங்க காயத்ரிமா, உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய
3: குழந்தை?
0: எல்லாத்தையும் போட்டு யோசிச்சு குழம்பிக்க மாட்டீங்க.
3: ஆமா,
0: ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்.
3: நன்றி.
0: இனிப்பில் இனிந்தமைக்கு அடுத்த தோழி வருக. வணக்கம்
4: வணக்கங்க.
0: வணக்கம். சொல்பவர் யார் இங்கிருந்து?
4: நேச்சர்ல இருந்து நிஷா பேசுறேங்க.
0: நிஷாமா சொல்லுங்க.
4: நான்
0: தான் குழந்தை மாதிரி பேசுறேன்னா? நன்றி, நானும் உங்களை மாதிரிதான். மனசுக்குள் ஒரு குழந்தை இருக்கு உங்ககிட்டயே. நான் வந்து மனசுக்குள் ஒரு குழந்தைன்ற தலைப்புலதான் பேசிட்டு இருக்கு. அப்ப என் மனசுல இருக்க குழந்தையும் வெளியே வரணுமா இல்லையா?
4: அழகா பேசுறீங்க.
0: சரி சொல்லுங்கம்மா, உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தை பத்தி சொல்லுங்க.
4: நான் வந்து அதிகமா கோவப்பட மாட்டேங்க. சின்ன பிள்ளை மாதிரி தாங்க
0: பேசுவேன்.
4: பண்பல தாங்க எங்களுக்கு ரொம்ப கவலை எல்லாம் கிடையாதுங்க, ரொம்ப ஜாலியா இருக்கிறேங்க.
0: உங்க சந்தோஷத்துக்கு காரணம் எங்க பண்பலைன்னு சொல்றீங்க, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிமா.
4: பண்பலையே சார்ந்து வாழ்றேங்கம்மா.
0: நன்றி நன்றி,
4: ரொம்ப நன்றிங்கம்மா.
0: இனிப்பில் இருந்தமைக்கு நன்றி. அடுத்த தோழி வருக. வணக்கம் வணக்கம்.
5: வணக்கம், பாளையம் பேசுறேன்.
0: சொல்லுங்க, உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தை என்ன சொல்லுதுன்னு பாக்கலாம்.
5: எல்லாரும் எப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருக்கணும், யாரும் அழக்கூடாது, ஃபீல் பண்ணக்கூடாது, அவங்களை ஏதாச்சும் நம்பிட்டே

0: ரொம்ப வருத்தமா இருக்கு.
1: வணக்கம். வணக்கம், சொல்பவர் யார் இங்கிருந்து? சொல்லுங்க சுதாமா. நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தை தன என்ன சொல்லுது? சிறப்பா சிறப்பா சொன்னீங்க, நன்றி. தர்மபுரி பைசுவலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பூவே பெண் பூவே நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில இணையலாம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: அணில் ரவை. எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை அணில் ரவை.
4: ரத்தநாள அடைப்பு சிகிச்சை, வேரிகோஸ் வெயின் லேசர் சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கான ஏவி ஃபிஸ்டுலா அறுவை சிகிச்சைக்கு அணுகவும் வாஸ்குலார் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
5: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும். இல்ல
6: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
7: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.

மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் பூவே பின் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: நேர்களை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் இதயங்களில் இசை பாடிக்கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவே பின் பூவே, இன்னைக்கு மனசுக்குள் ஒரு குழந்தை என்ற தலைப்புல தாங்க வளம் வந்துட்டு இருக்கு. பெண் தொழிகளே, நீங்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்கணும்னு ஆசைப்படுறீங்களா? புதிய தொழிகளாக இருந்தால் 0 43 42 என்ற முன்னணி போடு, 24 40 30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 86 81 10 25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். மற்ற தொழிகள் 0 43 42 என்ற முன்னணி போடு, 24 40 31 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். பெண் தொழிகை கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் செல்பவர், யார் இங்கிருந்து? சூப்பரா இருக்குங்களா? தலைப்பே உங்களுக்காக தான், சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தை என்ன சொல்லுது?
5: எங்க மனசுக்கு 1 2

0: சந்தோஷம் அளவே இல்ல.
1: இத கேக்கும் போது எங்களுக்கே மன நிறைவா இருக்கு.
0: பேசுறது மேம் எம்முட்டு சந்தோஷம் தான வெளியே படுத்த முடியுமா மேம்? பண்பனையில இந்த தலைப்பு கொடுத்து நம்ம ஒரு ஒரு சகோதரிங்களும் பேசுறதா, நான் பேசுறதா எம்முட்டு குழந்தை தனமா இருக்குது. காட்டுல ஆடு மேய்க்கிறேன் மேம், அப்படி குட்டி குட்டியா மயில் குஞ்சு இங்க போகுது, அது ஒரு ரெஸ்ட் மனுஷிக்கு சந்தோஷம். மயிலுங்க இருக்குது, மான் இருக்குது, பன்னிங்க இருக்குது. இன்னும் ரெண்டாவது நம்ம பிள்ளைங்க பேரம்பேச்சல் எல்லாம் வீட்டுக்கு வந்தா பஞ்சனே இல்லைன்னா கூட அவங்க வந்தா ஒரு சந்தோஷம், சாப்பிட முடியலன்னா கூட.
1: அப்ப சின்ன குழந்தை கூட நீங்களும் சின்ன பிள்ளைத்தனமா விளையாடிட்டு உங்க குழந்தை தனத்தை வச்சுட்டு இருக்கீங்க. நல்லது நல்லது,
0: சாப்பிடலாம் கூட ஒரு குழந்தைத்தனமா அப்படி சந்தோஷமா இருக்குது. அதோட பெஸ்ட் ஊர்ல ஏதாவது திடீர்னு தலைவலி வந்தா கூட, அது திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல கூட, மாமன் நெஞ்சு மேல தலையை வச்சு அழுவாது, அதை நல்லா செய்யறோம், குழந்தை மாதிரி பாத்துக்குவாங்க.
1: அப்ப நீங்க குழந்தை மாதிரி இல்ல, குழந்தையாவே தான் இருக்கீங்க. அடுத்த சகோதரி வருக. வணக்கம். வணக்கம். இனிப்பில இருந்து விடுபட்டுட்டாங்க. அடுத்த தோழி வருக. வணக்கம்.
2: வணக்கம் அம்மா.
1: வணக்கம். செல்பவர் யார் இங்கிருந்து?
2: தருமபுரி மாவட்டம் கொளத்தூர் முனியம்மாள் முனுசாமி.
1: சொல்லுங்கம்மா.
2: நாங்க என் பையன் அழுந்தா நானும் அழுவுங்க, ரெண்டு பேரும் கதவை சாத்திட்டு டான்ஸ் ஆடுவோம்.
1: பரவாயில்லையே, ரெண்டு பேரும் கதவை சாத்திட்டு டான்ஸ் ஆடுறீங்க.
2: ஆமாங்க, அவன் அழுந்தா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருங்க. அப்ப பொங்கல் மாரியம்மன்னா முதல் வந்து போட்டியில நான் தான் கலந்துருவேன், தோல்வியோ வெற்றியோ அதனால நான் முன்னாடி கலந்து இளவட்ட பிள்ளைங்க தான் வந்துருவாங்க.
1: சிறப்பா சொன்னீங்க, நன்றி மா. இனி பிள்ளைங்க அடுத்த தோழி வருக. வணக்கம். இனிப்பில இருந்து விடுபட்டுட்டாங்க. சின்ன வயசுல நமக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் நம்ம நினைச்சு பாருங்களேன், காரணமே இல்லாம சிரிப்போம். தோல்வியே வந்துட்டா கூட அடுத்த நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியாக விளையாட போயிடுவோம். ஃப்ரெண்ட்ஸோட சின்ன சின்ன சண்டை போட்டாலும் கொஞ்ச நேரத்தில் மீண்டும் சேர்ந்து விளையாடுவோம். ஆனால் வளர வளர சின்ன விஷயங்களை கூட நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நம்மளை நாமே கஷ்டப்படுத்திக்கிறோம். அதனால அந்த குழந்தைகிட்ட நாமளும் கொஞ்சம் கற்றுக்கலாமே. கற்றுக்கலான்னு சொல்கிறது எதுன்னு யோசிக்கிறீங்க? நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைய வெளிப்படுத்துறது தாங்க. சிரிக்க வேண்டிய நேரத்தில் சிரிக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கணும்னு தோணுச்சா கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருக்கலாம், முடிஞ்சு போனதை விட்டுட்டு முன்னேற வேலையாக பார்க்கலாம். நம்ம எப்பவுமே குழந்தைத்தனத்தை நம்ம கூடயே வச்சுக்கிறது கண்டிப்பாக நல்ல விஷயம் தாங்க. பெண் தோழிகிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம். செல்பவர் யார் இங்கிருந்து?
3: தமிழ்மொழியில இருந்து தனலட்சுமி பேசுறேன்.
1: தனலட்சுமி அம்மா சொல்லுங்க.
3: இருக்கிற கூட ரொம்ப குழந்தைத்தனமா அவங்க குழந்தை இருந்தா கூட நம்ம குழந்தை பேசினா அது அவங்க ரொம்ப சந்தோஷம்.
1: கண்டிப்பா
3: சின்ன குழந்தைங்க கூட பேசுறதுக்கு
1: சிறப்பா சொன்னீங்க. அப்ப உங்க குழந்தைத்தனத்தை வச்சுட்டு எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி இருக்கலாங்க, நம்ம குழந்தைத்தனத்தை வச்சு நம்ம யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, ஆனால் கண்டிப்பாக சந்தோஷப்படுத்தலாம். அடுத்த தோழி வருக. வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்.
1: சொல்லுங்க. வணக்கம். செல்பவது யார் இங்கிருந்து?
4: சாவித்ரி.
1: சாவித்ரி அம்மா சொல்லுங்க, உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தை என்ன சொல்லுது?
4: எனக்கு வந்து காட்டுக்கு போனா குழந்தையாவே மாறிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது காடு, பீச்சு. இப்ப ஒரு மாசத்துக்கு முன்னாடி பீச்சுக்கு போனோமா, குழந்தையாவே மாறி மொத்தத்துல வீடு கட்டுறது, தண்ணியில ஓடி ஓடி ஓடி ஆடுறது, அதுக்கிட்ட பேசுறது. ஐயோ, என் கூட வந்தவங்க எல்லாம் ஏண்டி இப்படி பண்றேன்னு கேக்குற அளவுக்கு விளையாண்டேன்.
1: தண்ணிய பார்த்தோன்னா சந்தோஷம் வாங்கிட்டீங்க.
4: மரத்துல ஏறி

0: தோண்டினு விளையாடுவோம்ல, அதே மாதிரி தோண்டினு விளையாடுறது எங்க பொண்ணெல்லாம் பாத்திருக்கீங்க, ஆமா இப்படி பண்ற அப்படின்னு கேள்வி கேட்கும். அதே மாதிரி சந்தோஷமா இருவன் காடும் பீச்சும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. சின்ன பிள்ளையா மாறது வந்து அந்த ரெண்டு இடமும்.
1: ஓ, உங்களால அந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் நீங்க சின்ன குழந்தையா இருப்பீங்களா?
0: ஆமா, ரொம்ப பிடிச்ச இடம் அது. மாறிடுவான் குழந்தையாவே, அங்க ரெண்டு இடத்துலயும்
1: குழந்தையாவே மாறிடுவீங்க.
0: ஆமா, அவ்வளவு சந்தோஷமா இருப்பான். மயிலே இருக்காது அங்க, அப்படியே அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் எதுவுமே கவலையே இல்லாத இருப்பாங்கல்ல, அது மாதிரி இருப்பேன்.
1: ஓகே ஓகே, சிறப்பா சொன்னீங்கம்மா, நன்றி. ஒரு சிறிய விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில இணையலாம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம். புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. பண்பலை இசைக்கும் நேரம் 11:45. பூவே பெண் பூவே இன்னைக்கு நிகழ்ச்சி மனசுக்குள் ஒரு குழந்தை என்ற தலைப்புல தாங்க வளம் வந்துட்டு இருக்கு. பெண் தோழிக கிட்ட பேசிடலாம். வருக, வணக்கம். வணக்கம்,
4: எனக்கு இந்த பட்டாம்பூச்சி பறக்கும் போது ரொம்ப பிடிக்கும். அப்புறமே
1: உங்க இனிப்பு சரியா இல்ல
4: மேம்? இப்ப கேக்குதுங்களா?
1: இப்ப கேக்குது, சொல்லுங்க.
4: பட்டாம்பூச்சி பறக்கிறது பிடிக்கும் மேம், தூம்பி பறக்கிறது பிடிக்கும், மழை பெய்யும் போது அந்த மலை சாரல்ல விளையாடும் போது அது ரொம்ப பிடிக்கும். அப்புறமே எங்க பொண்ணு ஆட்டுக்குட்டி கூட விளையாடுறோம் மேம், அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: அதுவும் ரொம்ப பிடிக்குங்களா?
4: ஆமாங்க மேம்.
1: சரி, உங்க பொண்ணோட சேர்ந்து குழந்தையாவே இருங்க. சிறப்பா சொன்னீங்க, நன்றி. இனி பிள்ளையம் அடுத்த தோழி வருக, வணக்கம். வணக்கம்.
5: ஹலோ,
1: வணக்கம். இனிப்புல இருக்கீங்க, பேசுங்க.
5: இந்த தடங்கத்துல இருந்து பேசுறோம்.
1: சொல்லுங்கம்மா, உங்க பேர்?
5: என் பேர் வந்து தீபா.
1: தீபாம்மா சொல்லுங்க, உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தை என்ன சொல்லுது?
5: என் மனசுல என் பிள்ளைங்க கூட வந்து விளையாடுவேன். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்குமே.
1: அதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? சிறப்பா சொன்னீங்க,
5: ரொம்ப நன்றி.
1: நன்றி. ஒரு பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில இணையலாம்.

0: மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து ஓர் அறிவிப்பு. சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது 2026 சமூக நீதிக்காக சிறப்பாக பாடுபட்டவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விருதின் விவரம்: ரொக்க தொகையாக ₹500,000 ஒரு சவரன் தங்கப்பதக்கம் மற்றும் தகுதியுரை வழங்கப்படும். விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டியவை: சுய விவரம் ஆவணம், முழு முகவரி மற்றும் தொலைபேசி எண், சமூக நீதிக்காக மேற்கொண்ட பணிகளின் விவரம், தொடர்புடைய ஆதார ஆவணங்கள். விண்ணப்பம் சமர்ப்பிக்கும் இடம்: மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். விண்ணப்பிக்க கடைசி நாள் 20/10/2026. எனவே இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.
1: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.

0: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் பாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848420.

0: தகவல் எல்லாம் ரெடியா தான் இருக்கு, கேட்ட உங்களை தான் ஆள காணோம்.
1: என்ன, ஒவ்வொரு தகவலுக்கும் நான் உன்னை தேடி தேடி தான் வரணுமா?
0: நீங்க தினமும் நம்ம தர்மபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை கேளுங்க, எல்லா தகவலும் உங்களை தேடி வரும்.
1: அப்படியா, என்ன சொல்ற?
0: அட ஆமாண்ணே, உங்களுக்கு வேலை வாய்ப்பு பற்றிய செய்தி வேணுமா, இல்ல விவசாயம் பத்தின செய்தி தான் வேணுமா, இல்ல நம்ம டாக்டர்களோட தகவல் தான் வேணுமா, எல்லாத்த பத்தியும் சொல்றாங்க, தினமும் கேளுங்க.
1: நாள்தோறும் நல்ல தகவல்களுக்கு
0: நம்ம தர்மபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை கேளுங்க.
2: நேர்களை நிறைவு பெற்றது இன்றைய பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில பங்கேற்ற தொழில்களுக்கும் பங்கேற்க முயற்சித்த தொழில்களுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும். இதுவரை உங்களுடன் நான் உங்கள் அன்பு சகோதரி சுபலட்சுமி. சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய பூவே பெண் பூவே நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் 12 மணி. நேயர்களினை கேட்கலாம் இன்று பண்பலையில் உலாவரும் நிகழ்ச்சி நிரல். பனிரெண்டு 10 உங்கள் களம் இன்று புதிய தடமாக நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டம் குண்டலப்பட்டி பகுதியை சேர்ந்த இளம் தொழில் முனைவோர் டி மாதேஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள். 12:50 சூழல் காப்போம், அதைத் தொடர்ந்து அறிவிப்புகள் மற்றும் மெல்லிசை கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 2 விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த பண்ணத்திற்கேற்ப வான்கோழி மற்றும் ஜப்பானிய காடை வளர்ப்பு குறித்து சென்னை கால்நடை பொறியியல் கல்லூரி கோழியின அறிவியல் பேராசிரியர் கே பிரேமாவளி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். பிற்பகல் 2:30 பூங்கொத்து. பிற்பகல் 3:00 கட்சவியல் கலக்கல் பாடல்கள். நேர்களே, கட்சவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச விருப்ப பாடலை கேட்கணுமா? உங்களுக்கு பிடித்த பாடல், பாடலிடம் பெற்றுள்ள திரைப்படம், உங்களுடைய பேர், ஊர் இதையெல்லாம் தட்டச்சு செஞ்சு நம்ம நிலையத்தோட வாட்ஸ்அப் என்னான 0043 42 24 40 30 இந்த நம்பருக்கு அனுப்புங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கலாம். 4:00 விடை தேடும் வினாக்கள். 5:00 மாலை திஞ்சல். 6:00 தருமபுரி ராதிகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இசை மின்னல். 6:30 மாநில செய்திகள். நாற்பதற்கு வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகள். சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரை இசை.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
2: ஃப்ரீ ஃப்ரீ.

0: பண்பலை இசைக்கும் நேரம் 12:10.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கவிருப்பது புதிய தடம். நிகழ்ச்சியில் தர்மபுரி மாவட்டம் குண்டலப்பட்டி பகுதியை சார்ந்த இளம் தொழில் முனைவோர் டி மாதேஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் அறிவிப்பாளர் மாரிமுத்து.
2: வணக்கம் நேர்களே. வாழ்க்கையில நிறைய நம்மளாம் சின்ன வயசுலாம் படிச்சிருப்போம். எனக்கு நினைவுக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன கிளாஸ்ல படிச்ச மாதிரி, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் அப்படின்னு ஒரு சின்ன வயசுல நம்ம வரிகள் சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம அது மார்க்குக்காக படிச்சிருப்போம், ஆனால் லைஃப்ல அது வந்து அப்ளை பண்றோமான்றது ஒரு பெரிய கேள்விக்குரியதா இருக்கு. ஆனால் பல இளைஞர்கள் நிறைய படிக்கிறாங்க. இப்போ நிறைய நம்ம டூலரில் உணவு டெலிவரி பண்ணக்கூடிய நிறைய இளைய சமுதாயத்திலாம் கேட்குவோம், என்னங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா, அவங்க பிஇ படிச்சிருக்கோம் இல்லை பட் எதோ டிகிரிலாம் சொல்லுவாங்க. அப்போ மனிதர்கள் படிப்பதற்கும் செய்யக்கூடிய வேலைக்கும் ஒரு சிலது தொடர்பு இருக்கும், ஆனால் நிறைய வேலைகளுக்கு தொடர்பு இருக்குதா அப்படின்றது பெரிய சந்தேகம் தான். ஏன்னா லைஃப்பில் ஒரு சில பேர் மாத சம்பளங்கள் எதிர்பார்த்துட்ருப்பாங்க, ஒரு டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ். ஸோ இன்னொருத்தர் வந்து நம்ம லைஃப்பில் நிறைய பேர் முன்னேறணும், ஆனால் மற்றவங்களுக்கு உதவி பண்ணி முன்னேறன்றதுக்காக நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த பிஸ்னஸ் அவங்களுக்கு எந்த வகையில் கை கொடுக்குது இல்லை அவங்களை எந்த வகையில் உத்வேகப்படுத்துது அப்படின்றதுக்காக நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியில் அழைத்து அவங்கள நேர்காணல் செஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கு நிகழ்ச்சியில் பார்த்திங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 15 வருடமாக ஒரு இளம் தொழில் முனைவோர், நிறைய அனுபவங்கள் வாய்ந்து ஒரு தொழிலை செஞ்சிட்ருக்காரு. தான் படித்தது பி என்றாலும் கூட இந்த தொழிலுக்கு அவர் எவ்வாறு இதுக்கு பழக்கப்படுத்தி கொண்டார் என்பதை பற்றி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நிகழ்ச்சி நம்ம பேசலாம்.

0: வணக்கங்க மாதேஷ்.
1: வணக்கம் சார்.
0: மாதேஷ் என்ன சொந்த ஊர், எந்த ஊர், அதை பத்தி சொல்லுங்க.
1: நமக்கு சொந்த ஊர் ஜெயம் காலேஜ் பக்கம், முருகானந்தபுரம். நான் ஸ்கூல் படிச்சதெல்லாம் பக்கம் வில்லேஜ் பண்டலி ஸ்கூல்ல தான் படித்தேன்.
0: சரிங்க.
1: அதுக்கு மேலே டிப்ளமோ பாலிடெக்னிக், சுகர் மில் பாலிடெக்னிக் பாலக்கோட்டில் படித்தேன். இப்போ பி 2011 கோயம்புத்தூரில் முடித்தேன், ரங்கநாதன் இன்ஜினியரிங் காலேஜில். முடிச்சுட்டு கொஞ்ச நாள் வெளியில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன்.
0: என்ன பிஇல என்ன கோர்ஸ் பண்ணீங்க?
1: நான் பிஇல எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கேன்.
0: இசி பண்ணியிருக்கீங்க?
1: ஆமாம்.
0: பொதுவாக இசினா நான் டெலிகாம் சம்மந்தப்பட்டதெல்லாம் போயிருக்கோம்.
1: ஆமாம்.
0: இப்போ டிப்ளமோ படிச்சீங்க, டிப்ளமோல இசி தான் படிச்சீங்க?
1: இசி தான் படித்தேன்.
0: டிப்ளமோ படித்த பிறகு எப்படி உங்களுக்கு நம்ம பிஇ பண்ணலான்னு உங்களுக்கு அந்த உத்வேகம் வந்துச்சு, எப்படி போனீங்க?
1: டிப்ளமோ மட்டும் வச்சு நம்ம மேலே வந்து போக முடியாது, பிஇ பண்ணால் தான் நம்ம இதுக்கு மேலே கொண்டு போக முடியும் நம்மளோட கேரியர்னு சொல்லிட்டு தான், அதுக்காக தான் நம்ம பிஇ பண்ணோம். பிஇ பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் இந்த ஃபீல்டுக்கு ஏன் வந்தோம் அப்படின்னா, நம்ம இன்ஜினியரிங் படிச்சுட்டு வெளியில் போயிட்டு வேலை செய்கிறத கூட நம்ம ஊரில் 10 பேருக்கு நம்ம வேலை கொடுக்கலாம், நம்ம ஊரை டெவலப் பண்ணலான்றதுனால ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம்.

0: அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் அந்த யூபிவிஸ் விண்டோ மேனுஃபேக்சரிங். யூபிவிஸ் விண்டோ எதுக்கு சூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம இந்த இயற்கை சூழலை பாதுகாக்கணும்.
1: சரிங்க.
0: நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் உடன் விண்டோ தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. உடன் விண்டோ யூஸ் பண்ணும் போது நம்ம இயற்கை சூழல்லாம் அழியக்கூடிய ஒரு காலகட்டம், மரங்களை வெட்டி தான் செய்ய போறாங்க. அதனால அதுக்கு மாற்றாக நம்ம வந்தது தான் யூபிவிசி. யூபிவிசி விண்டோ பண்ணும் போது உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கும், ஏர் டைட்டு, கெரோசின் ரெசிஸ்டன்ஸ் அதெல்லாம் இருக்கு.
1: டிகிரி முடிச்சுட்டு உடனே பி முடிச்சோடனே இப்போ எல்லாமே என்னென்னப்பாங்க, பேரண்ட்ஸ்லாம் ஏதாவது ஒர்க் அவுட் தான் வருவாங்க. இப்போ கேம்பஸ்ன்ட்டு நிறைய நடக்குது, ஏதாவது கையில் வருமானத்தோடு வரக்கூடிய தொழில் தான் வெளியுறவானுங்க. நீங்கள் எப்படி அந்த கேம்பஸ் இன்டர்வியூலாம் தாண்டி சுய தொழில் செய்யலான்ட்டு எப்படி அந்த உங்களுக்கு அந்த இது வந்தது?
0: இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி ஜாபுக்கெலாம் போனோம் சார். நாங்கள் போக ஜாபுக்கு போனால் அங்கே நமக்கு அந்த ஜாப் செட் ஆகல.
1: சரிங்க.
0: கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணோம், ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த வேலை கரெக்டாக இது ஆகலை,
1: அமையல.
0: அதனால அது நம்ம ரிலீவ் பண்ணிட்டு தான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி தான் நம்ம இதுக்காக வந்தோம்.
1: தொழில் செய்யணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அனுபவம் வேணும். அப்படின்னா அது ஃபேமிலி தொடர்பான ஒரு தொழில் இருக்குன்னு நினச்சோம். அப்போ தான் நமக்கு அந்த தொழிலோட நுணுக்கங்கள்லாம் தெரியும். அது ஃபெயில் ஆக மாட்டோம், கொஞ்சமாவது சக்ஸஸ் பண்ணுவோம். அது எந்த அனுபவத்தோட உள்ளுக்குள்ளே வந்தீங்க இந்த யூபிஎஸ் விண்டோஸில்?
0: யூபிஎஸ்சி ஃபீல்டில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணோம் சார். அங்கேருந்து ரிலீவ் ஆகிட்டு வந்து ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் இதே நம்ம ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்.
1: இப்போ எங்கே ஒர்க் பண்ணீங்க ஆரம்பத்தில்?
0: சென்னையில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணோம் சார். அதுக்கப்புறம் அவங்க சேலத்தில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன்.
1: சரிங்க.
0: ஒர்க் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம தனியாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதுக்காக நம்ம ஊரில் தருமபுரியில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்கலாம், நம்ம வந்து ஒரு படித்த ஒரு யங்ஸ்டர்ஸ் வேலை கொடுத்து டெவலப் பண்ணலான்றதுனால நம்ம இதை இது பண்ணி பண்ணிட்டு இருக்கோம்.
1: சரிங்க. இப்போ வெளியே வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க. இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது அதுக்கு முதலீடு ஒன்று நமக்கு தேவைப்படும்.
0: ஆமாம் ஆமாம்.
1: இப்போ எவ்வளோ முதலீடுலாம் போட்டு நம்ம ஆரம்பிக்க வேணும், இப்போ அதுக்கு மெட்டீரியல் எங்கே வாங்கணும், கொஞ்சம் நீங்கள் அனுபவம் இருந்தாலும் கூட எக்கனாமிக்கலாம் நம்ம ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். எவ்வளோ இப்படி ஆரம்பிச்சிங்க? அது ஏதாவது லோன் போட்டு ஆரம்பிச்சிங்க இல்லை ஏதாவது சேவிங் இல்லை அப்பா அம்மா ஹெல்ப் பண்ணலாம் அந்த மாதிரி ஏதாவது?
0: இல்லை சார், ஹெல்ப்னா இனிஷியலாக லோன் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்டிங்கில் ஒரு நம்ம ஒரு 50 லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணோம். அது எல்லாமே லோன் போட்டு தான் பண்ணோம். லோன் போட்டு பண்ணிவிட்டு இப்போது ஒரு நார்மலாக பண்ணிகிட்ருக்கு, போயிட்டு தான் இருக்குது பிஸ்னஸ்.
1: இப்போ என்ன மாதிரி டைப்ஸ்லாம் நீங்கள் விண்டோஸில் என்ன மாதிரி இருக்குது? யூபி விண்டோஸ்லாம் என்ன மாதிரி பொருட்கள்லாம் நீங்கள் சேல் பண்ணுறீங்க?
0: யூபிவிசி விண்டோஸில் நம்ம கேஸ்மெண்ட் விண்டோ, ஸ்லைடிங் விண்டோ, டாய்லெட் வெண்டிலேட்டர்ஸு, டாய்லெட் டோர்ஸு, ஆஃபீஸ் பார்ட்டிஷன்ஸு, இது எல்லாமே பண்ணுறோம்.
1: டோர்லாம் பொதுவாக மரத்தெல்லாம் தான் செஞ்சுட்டு போங்க. இப்போ காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் நமக்கு இருக்கும்? இது நமக்கு கொஞ்சம் குறைச்சா இருக்கும்
0: சார். நம்ம வுட்டை கம்பேர் பண்ணும்போது இது சீப்பாக தான் இருக்கும் உங்களுக்கு. வுட்டு நம்ம ஒரு விண்டோ போகிறது 5000 ஆகுதுன்னா இது நம்மளுக்கு வந்து 3.5 தான், 1500 கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி வுட்டு நம்ம யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு கொஞ்ச நாளில் அந்த 10 மினிட் அரைக்க வேண்டியது இருக்கும். நம்ம யூபிஎஸ் யூஸ் பண்ணோம்னா அந்த 10 மினிட் ப்ரூஃப் நமக்கு எந்த இதுவும் ஆகாது. அதே மாதிரி நம்ம வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் தான், நம்ம வாட்டர் பட்டாலும் எதுவும் ஆகாது. அதே மாதிரி வெயிலுக்கும் நம்மளுக்கு 250 டிகிரி வரைக்கும் நம்மளுக்கு வந்து மெல்ட் ஆகும். 250 டிகிரியில் தான் யூபிஎஸ் மெல்ட் ஆகும். நம்ம 250 டிகிரியில் தான் வெல்டிங் பண்ணுறோம். கார்னர் எல்லாமே நம்மளது ஃபியூசன் வெல்டிங் யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். அதனால உங்களுக்கு வாட்டர் இன்சைடு வரவும் வராது. வுட்டே கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு 0 மெயின்டெனன்ஸ். இது வுட்டில் மெயின்டெனன்ஸ் கம்பல்சரி, பாலிஷ் போடணும், பெயிண்ட் பண்ணணும், இந்த மாதிரி வேலைலாம் இருக்கும். ஆனால் இதில் யூபிவிசின்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸே இல்லை.
1: இல்லை இல்லை. ஸோ நமக்கு ஒன்ஸ் லைஃப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா அது லைஃப் லாங் இருக்கும்,
0: லைஃப் லாங் இருக்கும்.
1: இல்லை மேனுஃபேக்சரிங்னா அது எப்படிங்க தயாரிக்கிறாங்க அது யூபிஎஸ் பொறுத்ததுக்கும்?
0: யூபிஎஸ் விண்டோஸாக ரா மெட்டீரியல் எல்லாமே இம்போர்ட் பண்ணி ஒரு இடத்துல மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ப்ரொஃபைல் நம்ம வந்து ப்ரொஃபைல் நம்ம ப்ராமினன்ஸ்னு ஒரு யூபிஎஸ் பிராண்ட் எடுத்து பண்ணிட்டுருக்கோம்.
1: சரிங்க.
0: அது நம்ம மெட்டீரியல் வெளியிலேருந்து வாங்குகிறோம். வாங்கி நம்ம இங்கே விண்டோ சைஸுக்கு ஏற்றவாறு அதை கட் பண்ணி அசம்பிள் பண்ணுறோம். எல்லாமே விண்டோ 4x4 வருதுன்னா அதை கட் பண்ணி அந்த சைஸுக்கு தகுந்த அசம்பிள் பண்ணி நம்ம சைட்டில் போய் மெஷர்மெண்ட் எடுத்து என்ன சைஸ் வருதோ அந்த சைஸ் எடுத்து தான் நம்ம இங்கேருந்து மேக் பண்ணி கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எல்லாமே நம்மளோட இது தான்.
1: இப்போ நீங்கள் எங்கேருந்து இதெல்லாம் வாங்குறீங்க அந்த மெட்டீரியல்லாம்?
0: நம்ம யூபிஎஸ்சி ப்ரொஃபைல் கோயம்புத்தூர்லேருந்து வாங்குகிறோம்.
1: சரிங்க.
0: ஹார்ட்வேர்ஸ் வந்து பெங்களூர்லேருந்து வாங்குறோம். ஸ்டீல் பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து வாங்குறோம். அந்த மாதிரி ஒரு ஒரு ஐட்டமும் அங்கங்கே எங்கே நமக்கு வந்து குவாலிட்டியாக கிடைக்குது, அது மாதிரி பெஸ்ட்டாக கிடைக்குது அப்படின்னு சூஸ் பண்ணி தான் வாங்குறோம். அதே மாதிரி நம்ம வாங்குற யூபிவிசி பிராண்டு வந்து 20 இயர்ஸ் வாரண்டியோடு கொடுக்குறாங்க. லோக்கலில் நம்ம நிறைய யூபிவிசி விண்டோ பார்த்துட்ருப்போம். அவங்க எல்லாமே வந்து இந்த இம்போர்ட் மெட்டீரியல்லாம் வாங்கி பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நாம் அப்படி பண்ணுறதில்ல, இந்தியன் மேக் தான் பண்ணுறோம். அதுவும் 20 இயர்ஸ் வாரண்டியோடு தான் கொடுக்குறோம். பண்ணுறதும் நல்ல ப்ராடக்டாக பெஸ்ட்டாக பெட்டராக கொடுக்கணும் சொல்லி பண்ணிகிட்ருக்கோம்.
1: கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட அந்த சர்வீஸ் பண்ணி கொடுக்குறீங்களா?
0: எல்லா இடத்துலையும் பண்ணி கொடுக்குறோம் சார், கிராமப்புறமும் டவுன்.

0: எல்லாருலேயும் பண்ணிட்டு இருக்கோம்.
1: இப்போ அவங்க உங்களை வந்து அனுக்குவாங்களா இல்லை கஸ்டமர்ஸ் நீங்கள் போயிட்டு இதை ஃபீல்டு வரும்போது பார்த்துவீங்களா?
0: மார்க்கெட்டிங் ஸ்டாஃப்ஸும் இருக்காங்க சார் நம்மக்கிட்ட, ஒரு 6 பேர் மார்க்கெட்டிங் ஸ்டாஃப் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு மேலே நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோன்னா அவங்க ரெஃபரன்ஸ் இருக்கும். அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம், இன்ஜினியர்ஸ் நம்ம 15 வருஷமா ஃபீல்டில் இருக்கோம், இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களோட ரெஃபரன்ஸ் இருக்கும், அது ஃபாலோ பண்ணி தான் வேலை செய்கிறோம்.
1: இப்போ எவ்வளோ பேர் நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இப்போதைக்கு?
0: ஆஃபீஸில் 10 மெம்பர்ஸ் இருக்காங்க சார் ஃபேக்ட்ரியில், அதுக்கு மேலே ஃபீல்டில் ஒரு 6 மெம்பர்ஸ் இருக்காங்க சார்.
1: இப்போ நீங்கள் மேனுஃபேக்சரிங் அந்த ரா மெட்டீரியல் வாங்கி நீங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்களா?
0: ஃபேப்ரிகேஷன் பண்ணுறோம் சார் நம்ம. ஆக்சுவலி இது யூபிசின்ற வந்து ஃப்ரேம் லென்த்தாக வரும் சார், 19 அடி லென்த்தில் வரும்.
1: சரிங்க.
0: இப்போ வுட்டு மாதிரி தான், வுட்டு பீஸாக வருது இல்லைங்களா, அது மாதிரி யூபிசி லென்த்தாக ஓப்பனபிள் விண்டோனா அந்த ஷேப் வேறு மாதிரி இருக்கும், அந்த டிசைன்ஸு ஸ்லைடிங்னா டிசைன்ஸ் வேறு மாதிரி. அவங்க என்ன விண்டோ கேட்குறாங்க, ஸ்லைடிங்காக ஓப்பனபுளா, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி மேக் பண்ணி கொடுப்போம்.
1: என்ன வித்தியாசம், மேஜர் வித்தியாசம் இப்போ ஓப்பனிங் விண்டோவுக்கும் ப்ளஸ் ஸ்லைடிங்க்கும் என்ன பெரிய வித்தியாசமாக இருக்கும்?
0: ஸ்லைடிங் விண்டோன்றது வந்து நம்ம அதிகபட்சம் 10 இயர்ஸ் தான், அதுக்கு மாதிரி ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்லைடிங் எடுத்துக்கிட்டோம்னா அது ஹார்ட்வேர் பெருசா இருக்காது, ரெண்டு வீல் யூஸ் பண்ணுவோம், அந்த ரெண்டு வீல் பார்த்தா நைலான் வீல் தான் கொடுக்க போறோம், அது மேக்ஸிமம் உங்களுக்கு எதுவும் தெரியாது. அது மாதிரி லாக் பார்த்தீங்கன்னா டச் லாக் ரெண்டு கொடுப்போம், அது மேக்ஸிமம் ரிப்பேர் ஆகாது, ஆனாலும் அதுக்கு சீப்பஸ்ட் காஸ்ட் தான், ஒரு 100 ரூபீஸ் குள்ள தான் வரும், அதனால அது மெயின்டெனன்ஸ் ஒன்றும் பெருசாக தேவையில்லை நம்மளுக்கு.
1: இப்போ விண்டோஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டோர்ல சொல்லுவீங்களா, விண்டோஸ் டோர்ஸ் ரெண்டு தான் பண்றீங்களா இல்லை வேற எந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு?
0: பார்ட்டிஷன்லாம் பண்றோம் சார், ஆஃபீஸ் பார்ட்டிஷன்ஸ்லாம் ஹாஸ்பிட்டல்ஸ் மால்ஸ் இந்த ஆஃபீஸில் பார்ட்டிஷன் பண்ணி கொடுக்குறோம், அது எல்லாமே பண்ணுறோம்.
1: இந்த ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்துருக்கேன், ஒரு சிலது ஆப்போசிட் இருக்கிற விண்டோஸ் இங்கேருந்து பார்த்தா நமக்கு தெரியாது, ஆனால் மற்றது டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும், அதில் ஏதாவது ஸ்பெஷல் ஏதாவது நமக்கு இது பண்ணுறோம்?
0: அது கிளாஸ் இருக்கும் சார், டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் பிளைன் கிளாஸ் போட்டோமா டிரான்ஸ்பரண்டாக இருக்கும், அது பின்னட் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியாது,
1: அது வரது அப்படி தான் வரும், அந்த மெட்டீரியல்
0: கிளாஸ் டிசைன் அப்படி தான் இருக்கும். நம்ம கேட்கும் போது அவங்க விசிபிளாக வேணுமா வேணாமனு கேட்பாங்க.
1: சரிங்க.
0: கேட்டு நம்ம அவங்க கிளைண்ட்டோட இது அவங்களதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி கொடுப்போம், அவ்வளோதான்.
1: இப்போ நீங்களே போய் பண்ணி கொடுத்துருவீங்க? அப்படிங்களா?
0: நாமளே பண்ணி கொடுப்போம்.
1: இப்போ மெட்டீரியல் அவங்களுக்கு வந்து இது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது,
0: தேவையில்லை,
1: அவங்கள போய் நீங்கள் கொடுத்து செஞ்சு கொடுத்துருவீங்க. நீங்க எப்படி பண்ணி கொடுக்கும்போது அந்த எதை அளவு வீட்டோட அளவை வச்சு நீங்க காஸ்ட் வந்து பண்றீங்களா இல்ல
0: விண்டோ சைஸ் பொறுத்து? நம்ம அந்த விண்டோ சைஸ் அந்த டிசைன் இதை பொறுத்து நம்ம ரேட் வந்து ஃபிக்ஸ்
1: பண்ணுவோம். அது டிசைனிங் இருக்குங்களா? டிசைன் என்ன டிசைன்ல இருக்கு?
0: டிசைன்ஸ் ஆர்ச் விண்டோ கேட்பாங்க.
1: சரிங்க.
0: அதே மாதிரி ஓவல் ஷேப் ஓவர் டிசைன் வரும், ஸ்லைடிங்ல வித் மெஷ்ஷோட வரும், மெஷ் இல்லாம வரும், ஓபன்அப்ல வரும், டாப் அங்க வரும், அது பாத்ரூம் வென்டிலேட்டர்ஸ் வரும், இதெல்லாம் அவங்க டிசைன் சைஸ். இப்போ 3x3 விண்டோனா ஒரு ரேட் வரும், 4x4 விண்டோனா ஒரு ரேட் வரும். இப்போ விண்டோ பெருசாச்சுன்னா நமக்கு ரேட்டு கொஞ்சம் கம்மியாகும், விண்டோ சின்னதா இருக்கும் போது ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும்.
1: இந்த பிஸ்னஸ் மேன் அப்படின்றது இப்போ தொழில் முனைவர் இருக்காங்க, தொழில் அதிபர் இல்லை தொழில் செய்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த டைமிங் கீப்பப் இருக்கட்டும் இல்லைன்னா அந்த தொழில் நேர்த்தியில் இருக்கட்டும் இருக்கும், அது சக்ஸஸ் பண்ண வேணும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி தொழில் நேர்த்தியில் நீங்கள் உங்கள் தொழிலை ஏற்படுத்துறீங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க
0: சார்? நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு டைம் கொடுத்தோம்னா டைமுக்கு வந்து ஒர்க்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவோம்.
1: சரிங்க.
0: கிளைண்ட் வந்து சர்டிஃபிகேஷன் தான் நம்மளுக்கு முக்கியம், அது இருந்தால் தான் நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் கிளைண்ட்டுக்கு நம்மளை ரெஃபர் பண்ணுவாங்க. அதே மாதிரி குவாலிட்டி,
1: சரிங்க,
0: நம்ம பண்ணுற ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியாக கொடுப்போம், நம்ம பண்ணுறது நம்ம தான் பிராண்டாக கொடுத்துட்ருக்கோம், அதே மாதிரி எல்லாமே ஒரு குவாலிட்டியான விண்டோஸ் தான் சப்ளை
1: பண்ணிட்டுருக்கோம். நம்ம கம்பெனி எங்கே வச்சுருக்கீங்க?
0: குண்டல்பட்டி.
1: இப்போ எவ்வளோ பட்ஜெட்டில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கு?
0: மெட்டீரியல் லேண்டெல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 crores வரும் சார்.
1: இப்போ கம்பெனியில் ஸ்டாஃப்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்கன்னா இப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி ஒர்க்லாம் உள்ளே இருக்கும்?
0: உள்ளே மெஷின் ஃபேப்ரிகேஷன், கட்டிங், வெல்டிங் உள்ளே, நம்ம யூபிசி விண்டோ சம்மந்தமானது எல்லாமே அசம்பிள் பண்ணுறது அந்த மாதிரி வேலை இருக்கும் சார். சைட்டுக்கு போனோம்னா அங்கே இன்ஸ்டாலேஷன் வேலை, சைட்டு ஃபிக்ஸிங் பண்ணுறது அந்த மாதிரி வேலைலாம் இருக்கும்.
1: இப்போ நான் இப்போ நிறைய பேர் ஓனர் அப்படின்னா கல்லாப்பட்டியில் உட்காந்துக்கிட்டு இந்த பில்லு போட்டுன்னு அப்படி தான் பார்த்துருப்பான்னு நினச்சிருக்கேன். பட் நீங்கள் நான் உங்கள்கிட்ட பேசும்போது நீங்கள் ஃபீல்டு ஒர்க்கை போயிருக்கேன், நேற்று பேசும்போது நீங்கள் ஒரு ஊரை சொன்னீங்க, இன்னைக்கு ஒரு ஊரை சொல்லுங்க, இப்போ நீங்களே ஃபீல்டு ஒர்க்கில் போய்
0: மார்க்கெட்டிங் ஃபீல்டு ஒர்க் பண்ணுவோம் சார்.
1: என்ன பண்றாங்க?
0: பாப்பா 6th படிச்சுட்டு இருக்கு. பாப்பா சின்ன பாப்பா.

0: இப்போ ஃபேமிலி எப்படி நீங்கள் டைமிங் ஒதுக்கி? இப்போ நிறைய பேர் நம்ம தொழில் செய்யும் போது நிறைய மைண்ட்ஃபுல்லாக அதுவாக இருக்கும், இப்போ அந்த கஸ்டமர்ஸ்க்கு இல்லை கிளைண்ட்டுக்கு அது பண்ணணும், இது செய்யணும், இல்லை அன்பு டெலிவரி பண்ணணும் சொல்லிட்டு அந்த மாதிரியான முழுமையான திங்கிங் மனசுக்குள்ளே இருக்கும். இப்போ நீங்கள் எப்படி டைமிங் ஒதுக்குறீங்க ஃபேமிலிக்கு? அது
1: இருக்கும் சார், பட் நம்ம ஒரு 7 o'clockனா 7 o'clockல வந்து நம்ம முடிச்சிடுவோம். அதுக்கு மேலே ஆமாம், அதுக்கு மேலே நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம்னா அதை பற்றி இது பண்ண மாட்டோம். ஆஃபீஸ் டைம் ஆஃபீஸ் டைமே முடிச்சுட்டு வந்துடுவோம்.
0: நீங்கள் எப்படி தொழிலாளர்கள் எப்படி நீங்கள்
1: நம்ம ஒர்க் பண்ணுறவங்களை வந்து வேலைக்கார மாதிரிலாம் ட்ரீட் பண்ண மாட்டோம் சார், அவங்களும் நம்ம ஃபேமிலியில் ஒரு ஆள் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவோம், எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்போம்.
0: இப்போ மஸ்கிட்டோ இது சொன்னீங்க இல்லைங்களா, மஸ்கிட்டோ
1: மெஷ்ஷும் கொடுத்துட்ருக்கோம். நம்ம இன்னைக்கு எல்லாரும் வீட்டுக்கும் வந்து கம்பல்சரி மஸ்கிட்டோ மெஷ் வேணும், நிறைய டிசீஸ் வந்துட்டுருக்கு வந்துட்டுருக்கு, கம்பல்சரி மஸ்கிட்டோ மெஷ் இன்னைக்கு போடாத வீடெல்லாம் இல்லை, எல்லா வீட்டுக்கும் போட்டு தான் ஆகணும், அதுவும் போட்டுட்ருக்கோம்.
0: இப்போ அதே என்ன மெட்டீரியல் தயாரிக்கிறாங்க?
1: அது SS-னு ஒரு மெட்டீரியல் கொடுத்துட்ருக்காங்க, 304 கிரேட் தான் யூஸ் பண்ணுறோம்.
0: இப்போ அதுவும் நம்ம அந்த கிளாஸ் படும்போது போட்டுருவாங்க,
1: உடன் விண்டோஸ் ஆல்ரெடி போட்டிருப்பாங்க, அவங்களும் மஸ்கிட்டோ மெஸ் இல்லாமல் போட்டிருப்பாங்க, அவங்களுக்கும் பண்ணித்தரோம். UPVC விண்டோவிலையும் நம்ம மஸ்கிட்டோ மெஸ்ஸோடையும் பண்ணித்தரோம்.
0: அது இன்க்ளூடிங் அட்டாச்சா வந்துடும்?
1: அட்டாச்சா வந்துடும்.
0: அதுக்கு நீங்கள் பண்ணும்போது நீங்கள் ரெஃபர் பண்ணீங்களா இல்லை அவங்களே கேட்பாங்க?
1: அவங்க இப்போ ஒரு சிலர் வந்து வேண்டான்னு சொல்லிடுவாங்க, அவங்களுக்கு கொடுக்க தேவையில்லன்னு சொல்லிடுவோம். ரேட் வந்து மஸ்கிட்டோ மெஸ் இன்க்ளூட் பண்ணும்போது அதோட ப்ரைஸ் வந்து எக்ஸஸ்ஸாக வரும். இல்லை எனக்கு மஸ்கிட்டோ மெஸ் ஒன்றும் நீடு இல்லை அப்படின்னு சொன்னாங்களோ நம்ம அந்த
0: ஒரு 400 வரும் சார் விண்டோஸ் எல்லாமே அந்த இன்ஸ்டாலேஷன் வரைக்கும் அங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் அது வரைக்கும் வரும்.
1: அதே மாதிரி சைஸ் நம்ம ஒரு 6x4 வருதுன்னா ரேட் வந்து கம்மியாகும் நமக்கு. ஏன்னா ஹார்ட்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு இதுக்கு ஒரே ஹார்ட்வேர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ அந்த ஹார்ட்வேர்ஸ் காஸ்ட் எல்லாம் வந்து பெரிய விண்டோவில் கம்மியாகும். நம்ம இந்த விண்டோ கட் பண்ணுறதுக்கு என்ன டைமிங் ஆகுது, செய்யறதுக்கு லேபர் டைமிங் ஆகுது, அதே டைமிங் தான் இது ஆகும் நமக்கு. அப்போ அந்த பெரிய விண்டோ வந்து நம்ம ஸ்கொயர் ஃபீட் அதிகமாக போகும், அப்போ காசு அதில் வந்து நம்ம குறைச்சி கொடுப்போம். அந்த ரேட் எல்லாமே
0: கொஞ்சம் சராசரியாக கொடுத்துருக்கோம்.
1: ஆமாம்.
0: இப்போ ரீசெண்டாக எத்தனை வருஷத்துக்கு இப்போதைக்கு டெவலப் ஆன ஒரு ஃபீல்டு இது?
1: ஸோ இப்போ 25 இயர்ஸில் வந்து டெவலப் ஆன ஃபீல்டு தான் UPVC.
0: சரிங்க.
1: நான் 15 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். UPVC விண்டோ வந்து எப்படி சூஸ் பண்ணி நல்ல குவாலிட்டியான விண்டோஸ் நம்ம வாங்கணும் அப்படின்னா, UPVC ப்ரொஃபைல் நிறைய வந்துட்ருக்கு. நிறைய பிராண்ட், இம்போர்ட் பிராண்ட்ஸு, இந்தியன் பிராண்ட்ஸு, ஜெர்மன் பிராண்ட்ஸு நிறைய வந்துட்ருக்கு. நம்ம எந்த ப்ரொஃபைல் நம்ம சூஸ் பண்ணாலும் அவங்க எப்படி விண்டோ பண்ணுறாங்க, குவாலிட்டியான விண்டோ பண்ணுறாங்களா, ஃபஸ்ட்டு நம்ம UPVC விண்டோ மட்டும் மேலே பார்த்தா UPVC மட்டும் போட்டாலும் விண்டோ வந்து குவாலிட்டியாக வராது. நம்ம அது உள்ள நம்ம ஸ்டீல்னு ஒன்று கொடுக்கணும், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டு, ஏன்னா அதுதான் ஸ்ட்ரென்த்து. நம்ம ஹார்ட்வேர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம், இல்லை அந்த வெயிலுக்கு இதுக்கெல்லாம் ஸ்ட்ரென்த்தாக அது அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அப்படின்னா கம்பல்சரி ஸ்டீலாக தான் நமக்கு ஸ்டீல் கொடுத்தா தான் நிற்கும்.
0: சரிங்க.
1: இங்கே லோக்கலில் போகிற ஃபேப்ரிகேட்டர் நிறைய இப்போ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது, பட்டு இவங்க தான் நம்ம கரெக்டாக சொல்லவங்க முடியாது. அவங்க நிறையா ஸ்டீல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, ப்ரொஃபைல் மட்டும் ஜஸ்ட் கட் பண்ணி விண்டோவை ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க, பட்டு குவாலிட்டியே இல்லை, எந்த ஒரு விண்டோஸும் குவாலிட்டியே இல்லை. கஸ்டமருக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு விண்டோ வாங்குகிறோம் அப்படின்னா அது குவாலிட்டியான விண்டோவான்னு செக் பண்ணி வாங்கணும். ஃபஸ்ட் அவங்க என்னென்ன போடுறாங்க, விண்டோனா என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு கேட்கணும் அவங்கக்கிட்ட. குவாலிட்டியான விண்டோவுக்கு நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்க, ஓப்பன் என்னென்ன விண்டோ போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன வரும்
0: சரிங்க
1: அப்படின்னு கேட்கணும். அதே மாதிரி விண்டோ ஃபிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் சொன்னதெல்லாம் வச்சு போட்டிருக்கீங்களா இருக்குதான் செக் பண்ணணும். அப்போ தான் செக் பண்ணி தான் அவங்க பேமெண்ட் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் அது குவாலிட்டியான விண்டோவாக வரும்.
0: டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இப்போ இயற்கை சீற்றங்களால் நிறைய மழை பெய்யுது இல்லைனா அந்த மாதிரி வகையான காரணத்தால் இதை டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கணும் அந்த மாதிரி இல்லை?
1: இல்லை சார், மோஸ்ட்லி நம்ம விண்டோஸ் கால்குலேட் பண்ணி தான் விண்டோஸ் அப்ளை பண்ணுறோம்.
0: சரிங்க.
1: அந்த மாதிரி வராது, வெயிலுக்கோ மழைக்கோ எந்த ஒரு டேமேஜும் UPVC விண்டோ வராது. இது ப்ராப்பராக பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக வராது.
0: சரிங்க.
1: நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ ஸ்டீல்லாம் யூஸ் பண்ணணும், குவாலிட்டியான ஹார்ட்வேர்ஸ்லாம் கொடுக்கணும், இதெல்லாம் கொடுத்தனா கண்டிப்பாக அந்த பிரச்சனை வராது.
0: மரங்களால் ஆன விண்டோஸை விட இந்த மாதிரி UPVC விண்டோஸ் போடும்போது நமக்கு நல்லா கொஞ்சம் காஸ்ட் குறையாக வரும்.
1: ஆமாம், காஸ்ட் கம்மியாக தான் சார். உட்டே கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு 35% காஸ்ட் கம்மியாக தான் வரும் இது. அது மாதிரி வுட்டு வந்து மெயின்டெனன்ஸ், நம்ம இயர்லி இப்போ 3 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து பாலிஷ் போடணும், இல்லை பெயிண்ட் பண்ணணும், இல்லை மெயின்டெனன்ஸ் பண்ணல அப்படின்னா வுட்டு கம்பல்சரி ஒரு மாதிரி ஆகிடும், இத்து போயிடும் எல்லாமே. ஆனால் UPVC அப்படி இல்லாது, மெயின்டெனன்ஸே இல்லை நமக்கு, ஜஸ்ட்டு ஏன்னா டஸ்ட் இருந்தால் தொடைச்சா போதும், அது கிளீன் ஆகிடும்.

0: கஸ்டமர்ஸ்லாம் நீங்கள் போய் பார்க்குறீங்க, அட்டன் பண்ணுறீங்களா? இப்போது அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள்லாம் ஐ மீன் மறக்க முடியாத சில இன்சிடென்ட்லாம் நடந்திருக்கு. இப்போ அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு நாங்கள் எதிர்பார்க்காத கூட நமக்கு நிறைய சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குதுங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி மக்கள் உங்களுக்கு அந்த ஃபீட்பேக்லாம் கொடுக்குறாங்க?
1: மக்கள் நம்ம ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறோம், விண்டோ வேலை செய்கிறோம் அப்படின்னா அவங்களோட ரெஃபரன்ஸ் வச்சு தான் அடுத்த வேலையே நமக்கு வரும். நீங்கள் பண்ணுற விண்டோ குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்கீங்க, பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய இப்போது பக்கத்தில் வந்து விண்டோ போட்டிருக்காங்க சார், இது சரியாக வேலை செய்யலை, லாக் ஆகலை, இது ப்ராப்ளமாக இருக்குது, உங்களோட விண்டோ நல்லாயிருக்கு, நீங்கள் நல்ல குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்கீங்க, உங்களுக்கு ரேட் அதிகம்தான் பட் இருந்தாலும் குவாலிட்டியாக கொடுக்குறீங்க, நல்லாயிருக்கு உங்களுக்கு, நீங்கள் கொடுக்குற ரேட்டுக்கு வந்து இது ஒர்த்து தான் சார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க.
0: இப்போ யாருக்காவது சந்தேகங்கள் இருக்குது இல்லை உங்களுக்கு இது தொடர்பான ஏதாவது தகவலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய தொடர்பு என்ன கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: என்னோட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், 9500745663. நேரடி விசிட் பண்ணுன்னா விஎம் விண்டோஸ் ஃபேக்ட்ரி குண்டலப்பட்டி தருமபுரி வாங்க, உங்களுக்கு மேலும் தகவலை தெரிஞ்சுக்கலாம் நேரில் வந்தீங்கன்னா.
0: ரொம்ப மகிழ்ச்சிங்க மாதேஷ், இவ்வளோ நேரம் அற்புதமாக அந்த புது பிஸ்னஸ் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 25 வருஷத்துக்கு உட்பட்ட தான் இது அவ்வளோ டெவலப் ஆயிருக்கு. இது நம்ம இந்த யூபிஎஸ் விண்டோஸ்ன்றது வந்து நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இந்த கதவுகள் ஜன்னல்கள்லாம் மரத்தால் செய்கிறத விட இந்த மாதிரி பொருட்களால் செய்யும்போது மரங்களோட இன்னும் நமக்கு அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. மரங்களோட அழிவுத்தன்மையை நம்ம தடுக்கலாம். இயற்கைக்கு மிக உகந்ததான் மரம். ஸோ அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக மாற்று பொருள் தான் இந்த யூபிஎஸ் விண்டோஸ் வந்திருக்கு. நிறைய தகவல் சொன்னீங்க, நிச்சயமாக உங்களுடைய பிஸ்னஸ் இன்னும் நல்லா டெவலப் ஆகி ஒரு இந்த தருமபுரி மாவட்டத்தில் ஒரு அடையாளமிக்க நபராக மாறுவதற்கு தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அன்போடு வாழ்த்துக்கிறது. நன்றிங்க.
1: நன்றி சார்.

0: நேயர்கள் இதுவரை புதிய தடம் கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் தர்மபுரி மாவட்டம் குண்டலப்பட்டி பகுதியை சார்ந்த இளம் தொழில் முனைவோர் டி மாதேஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் அறிவிப்பாளர் மாரிமுத்து.
1: அன்ப வார்த்தைகள்ல சொல்லலாம், ஆனா சில உணர்வுகளை கடிதங்களால தான் சொல்ல முடியும்.

0: உங்களோட மனதை தொட்ட திரைப்பட பாடலா, அல்லது உங்க நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்காக ஒலிக்கப்பட வேண்டிய பாடல்களா?
1: ஏன் பாட்டு ஏன் பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து, தாலாட்டு தாலாட்டு தாவி வரும் தேனூத்து.
0: எல்லாத்தையும் ஒரு கடிதத்துல எழுதி அனுப்புங்க. உங்கள் பெயர், உங்கள் ஊர், நீங்க கேட்க விரும்பும் பாடல், இது எல்லாத்தையும் அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி, அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லமல்லி வட்டம், தர்மபுரி 636807. உங்கள் கடிதங்கள் எங்களை வந்தடையட்டும், உங்கள் விருப்ப பாடல்கள் வானொலியில் ஒலிக்கட்டும்.
2: நீர்களே, உங்கள் நினைவிற்கு பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கேற்ப வான்கோழி மற்றும் ஜப்பானிய காடை வளர்ப்பு குறித்து சென்னை கால்நடை பொறியியல் கல்லூரி கோழியின அறிவியல் பேராசிரியர் கே. பிரேமாவளி அவர்கள் தரும் தகவல்கள்

0: இருக்கலாம். பிற்பகல் 3 மணிக்கு கட் செவ்வியல் கலக்கல் பாடல்கள். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவைத் தொகுதிகள் மற்றும் 1 மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. பாதுகாப்புத் துறையில் உலக அரங்கில் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தொலை மருத்துவ சேவையான இ சஞ்சீவினி மூலம் இதுவரை 50 கோடிக்கும் அதிகமானோர் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நைஜீரியாவில் நேரிட்ட விமான விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 32 அதிகரித்துள்ளது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியாச்சிட்டாலே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் காலியாக உள்ள 1 மக்களவைத் தொகுதி மற்றும் 5 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. அசாமின் நகாவ் மக்களவைத் தொகுதியில் காலை 11 மணி நிலவரப்படி 37.82% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இத்தொகுதியில் 258 வாக்குச்சாவடிகள் முற்றிலும் பெண் அதிகாரிகளால் நிர்வகிக்கப்படுகிறது. மேற்கு வங்க மாநிலம் நந்திகிராம் சட்டப்பேரவைத் தொகுதியில் காலை 11 மணி நிலவரப்படி 43.95% வாக்குகளும் ரஜிநகர் தொகுதியில் 38.71% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. தமிழகத்தின் மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதியில் காலை 11 மணி நிலவரப்படி 33.55% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணி தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் தொகுதி முழுவதும் வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காகவும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 85 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுடன் இருந்து ஏற்கனவே தபால் வாக்குகள் பெறப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் நேரடியாக வாக்குச்சாவடிகளுக்கு வந்து வாக்களிக்க விரும்பும் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவ தன் ஆர்வலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு சக்கர நாற்காலி வசதிகளும் வாக்குச்சாவடிகளில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. தொகுதி முழுவதும் தேர்தலுக்கு அமைதியாக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் 2700க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதன் மூலம் வாக்குச்சாவடிகள் மற்றும் அவற்றை சுற்றியுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் காலை 11 மணி நிலவரப்படி 35.55% வாக்குகள் பதிவாகி உள்ளன. மதுராந்தகத்திலிருந்து ஜி சுரேகா.
1: தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணி முதல் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் குடும்பத்துடன் வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களது வாக்கு உரிமையை செலுத்தி வருகின்றனர். தாராபுரம் தொகுதியில் 186 மையங்களில் 320 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. மொத்தம் 223,306 வாக்காளர்கள். இதில் 107,285 பேர் ஆண்களும் 116,013 பேர் பெண்களும் 8 பேர் மூன்றாம் பாலினத்தவர்களும் உள்ளனர். இடைத்தேர்தலில் மொத்தம் 22 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இதனால் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 2 பேலட் யூனிட்கள் பயன்படுத்தப்படுகின்றன. தாராபுரம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் 11 மணி நிலவரப்படி 37.28% வாக்குப்பதிவுகள் பதிவாகியுள்ளது. தொடர்ந்து பொதுமக்கள் வாக்குப்பதிவுகளை செலுத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியிலிருந்து சபரீஷ்.
1: புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு உட்பட்ட தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவைத் தொகுதியிலும் இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. பாதுகாப்புத் துறையில் உலக அரங்கில் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் உள்ள ஹிந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கடற்படைக்கான புதிய கப்பலை நாட்டிற்கு அர்ப்பணித்த அவர் நவீன கிரேன் உள்ளிட்ட வசதிகளையும் தொடங்கி வைத்து பேசினார். இந்த கப்பல் போர்க்கப்பல்களுக்கு தேவையான எரிபொருள், தண்ணீர் உள்ளிட்டவற்றை வழங்குவதன் மூலம் கடற்படை கப்பல்கள் நடுக்கடலில் நீண்ட நாட்கள் தொய்வின்றி பணியாற்ற உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் சுயசார்பை எட்டுவதுடன் உலக அளவில் போட்டியிடும் வகையில் முன்னேற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்தியாவில் உள்ள கப்பல் கட்டும் தளங்கள் இந்திய கடற்படைக்கு மட்டுமன்றி

0: நட்பு நாடுகளுக்கும் பயனளிக்கும் வகையில் இருக்க வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஆப்பிரிக்க நாடுகளில் 5 நாள் பயணமாக இன்று புறப்பட்டுச் சென்றார். தமது பயணத்தின் முதற்கட்டமாக கானா செல்லும் அவர் அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு வர்த்தகம், திறன் மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். பின்னர் கோட் டிவார் செல்லும் அவர் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் உள்ளிட்டோருடன் பேச்சுவார்த்தை மேற்கொள்ளவுள்ளார். பயணத்தின் இறுதியாக எத்தியோப்பியா செல்லும் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்துவதுடன் தூதரக அதிகாரிகள் மாநாட்டிலும் பங்கேற்கிறார். மேற்காசிய நாடுகளில் நிலவும் போர் பதற்றம் மற்றும் விமான எரிபொருள் விலை உயர்வு காரணமாகவே விமான போக்குவரத்து கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக மத்திய அரசு விமான நிறுவனங்கள் மற்றும் எண்ணெய் நிறுவனங்களுடன் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக கூறினார். அனைத்து தரப்பினரையும் கலந்தாலோசித்த பின்னர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். வளரும் நாடுகளுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் சர்வதேச நிதி நிறுவனங்களில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஐநா கூட்டத்தில் பேசிய இந்திய நாடாளுமன்ற தூதுக்குழுவின் உறுப்பினர் திரு சி பி ஜோஷி, இத்தகைய நிறுவனங்களில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதன் மூலமே வளர்ச்சிப் பணிகளுக்கு நிதி உதவி கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று கூறினார். சர்வதேச சூரியசக்தி கூட்டணி உள்ளிட்ட அமைப்புகள் வாயிலாக வளரும் நாடுகளுக்கு இந்தியா நிதியுதவி அளித்து வருவதையும் திரு சி பி ஜோஷி சுட்டிக்காட்டினார். குழுவின் மற்றொரு உறுப்பினரான திரு பன்ஜிலால் குர்ஜர் பேசும்போது ஐநா சபைக்கு செலுத்த வேண்டிய தொகையை உறுப்பு நாடுகள் உரிய நேரத்தில் செலுத்துமாறு வலியுறுத்தினார். இந்தியா தான் செலுத்த வேண்டிய தொகையை உரிய நேரத்தில் செலுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தொலை மருத்துவ சேவையான இ சஞ்சீவினி மூலம் இதுவரை 50 கோடிக்கும் அதிகமானோர் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் இதுவரை 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொலைபேசி அழைப்புகள் வாயிலாக மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மருத்துவமனைகளுக்கு நேரில் வர இயலாத கிராமப்புற மற்றும் தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு சுகாதார சேவைகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. மக்களுக்கு தேவையான தொடக்கநிலை சுகாதார சேவைகளை வழங்குவதில் இ சஞ்சீவினி திட்டம் உலகின் மிகப்பெரிய தொலை மருத்துவ சேவையாக உருவெடுத்துள்ளது என்றும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் பயனடைந்தவர்களில் 57% அதிகமானோர் பெண்கள் என்றும், மூத்த குடிமக்கள் 16.25% பேர் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த திட்டம் தற்போது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் இணைக்கப்பட்டு மேம்பட்ட சேவையை வழங்கி வருவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நைஜீரியாவில் நேரிட்ட விமான விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 32 அதிகரித்துள்ளது. விமானப்படைக்கு சொந்தமான அந்த விமானத்தில் பயணம் செய்த விமான பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் உயிரிழந்துவிட்டதாக அந்நாட்டு அதிபர் திரு போலா டினுபு உறுதிப்படுத்தியுள்ளார். விமானத்தின் பாகங்கள் அந்நாட்டின் தென்மேற்கு பகுதியில் உள்ள இப்கோடா கடற்கரை பகுதியில் கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக விமானப்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் விபத்துக்கான காரணம் குறித்து முழுமையான விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. இங்கிலாந்து நாட்டின் பிரபல எழுத்தாளர் ஜெஃப்ரி ஆர்ச்சர் லண்டனில் காலமானார். அவருக்கு வயது 86. கன்சர்வேட்டிவ் கட்சி சார்பில் அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்துள்ள அவர் பிரபுக்கள் சபை உறுப்பினராகவும் பொறுப்பு வகித்துள்ளார். சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 11-7, 11-5, 11-4 என்ற செட் கணக்கில் எகிப்தின் யூசுப் மரியம் இணையை வென்றது. இந்தியா உருகுவே அணிகளுக்கிடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 2வது மற்றும் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 1வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லக்னோ

நடக்காமல் இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவைத் தொகுதிகள் மற்றும் 1 மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. பாதுகாப்பு துறையில் உலக அரங்கில் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தொலை மருத்துவ சேவையான இ சஞ்சீவினி மூலம் இதுவரை 50 கோடிக்கும் அதிகமானோர் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நைஜீரியாவில் நேரிட்ட விமான விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 32 அதிகரித்துள்ளது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: வாசண்ணே அண்ணே, வாசண்ணே ஏன் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி சோகமாக இருக்கீங்க?
1: பயல், நான் ரொம்ப நாளாக வளர்த்த மரங்களை எல்லாம் யாரோ வந்து வெட்டிட்டு போயிட்டாங்கம்மா.
0: மரத்தை தானே வெட்டினாங்க, அதுக்கேன்னு என்னமோ கப்பலே கவுந்து போன மாதிரி இப்படி சோகமாக இருக்கீங்க.
1: ஏப்பா கயல், மரம்னா உனக்கு அவ்வளவு அலட்சியமா? மரத்தால் நமக்கு எவ்வளவு நன்மை தெரியுமா உனக்கு?
0: என்னன்னா போய் நன்மை இருக்க போகுது? மரத்தடியில் உட்காந்தா நிழல் மட்டும்தான் கிடைக்குது. ஊர் உலகத்தில் இல்லாத மரத்தை வெட்டிட்டு போன மாதிரி இப்படி எப்போ பாரு இடிஞ்சு போய் உட்காந்துருக்கியே.
1: ஏப்பா, ஒரு மரத்தை ஒரு விதையாகவோ இல்லை செடியாகவோ நடும்போது
0: என்ன சொன்ன? என்ன சொன்ன? விதைய நடலாமா? நான் மரத்தை செடியா தானே பார்த்துருக்கேன் நெட்டு, நீ என்ன புதுசா விதை நடலான்னு சொல்ற?
1: ஏம்மா, ஒரு மரத்தில் காயாகவோ இல்லை பழமாக மாறும்போது அதில் விதை ஏற்படுது இல்லையா?
0: ஆமா,
1: அந்த விதையை எடுத்து நடும்போது நம்மளுக்கு மரம் வந்து செழிப்பாக வளரும் இல்லையா?
0: அப்படியா? நான் இவ்வளோ நாள் செடியாக தான் நடுறதா பார்த்துருக்குறேன், நீ தான் இப்போ புதுசாக சொல்கிற ஏதோ.
1: விதையும் நடலாமா?
0: அப்படியாண்ணே, சரி இப்போ விதையாக நட்டுட்டு அந்த செடியும் மரமாக வளர்ந்துருச்சு, அப்புறம் அந்த மரத்தை வச்சு வேற என்ன பண்றது? நிழலுக்கு உட்காரத்தானே முடியும், வேற என்ன பயன் இருக்குது அதுல போய்? இல்லைன்னா சுடுதண்ணி காய வைக்கிறதுக்கு விறகு பயன்படுத்தி அடுப்புக்கு வச்சுக்கணுக்குவ நானு.
1: உனக்கு என்ன மரத்தை பத்தி இவ்வளவுதான் தெரியுது? மரம் என்னன்னா தெரியுமா?
0: வேற என்ன இருக்கு சொல்லு பாக்கலாம்.
1: மரத்தால நமக்கு பழங்களை தருது, வீடு கட்ட மர சாமான்களை தருது, அப்புறம் படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கும் அந்த பேப்பரா நம்ம பயன்படுது.
0: ஓ, அந்த பேப்பர் கூட இந்த மரத்துல தான் வருதா?
1: பின்ன அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு நல்ல குடி தண்ணீரும் தருது, சுத்தமான
0: காற்று. மரம் பேப்பர் குடுக்குதுன்னு சொன்ன, சரி தண்ணி எப்படி போய் மரத்துல இருந்து வரும்?
1: மரத்துக்கு நம்ம தண்ணி ஊத்துறோம் இல்லையா?
0: ஆமா,
1: அந்த தண்ணியே தமக்கு தேவைக்கு அதிகமா மரம் வந்து தண்ணீரை உறிஞ்சிரும். உறிஞ்ச பின்னாடி மீதி தண்ணியை அந்த இலையின் வழியா நீராவி போயிட்டு மேகமா மாறி நம்மளுக்கு மழையா பொழியுதுமா?
0: ஓ, மழை அப்ப வந்து ஆவியாகி போய் தான் வருதுன்னு சொல்ற?
1: அப்படிதாம்மா. அப்ப மரங்கள் இப்ப ஆண்டுதோறும் மழை வருது இல்லைங்களா? அப்ப மரங்கள் அதிகமான இருக்கிற இடத்துல ஆண்டுதோறும் அதனாலதான் மழை வருது.
0: அப்ப நம்ம ஊருக்கு எல்லாம் மழை வரலன்னா மரம் இல்லைன்னு நீ சொல்ற?
1: அப்படிதாம்மா. இப்ப மரத்தை வளர்க்குறோம், வெட்டுறோம், யாரு வெட்டுறான்னு தெரியுமா? எனக்குது நிறைய சுற்றுச்சூழல் பாதிப்படையுது.
0: இதனால எப்படி சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது நீ சொல்ற?

0: தொழிற்சாலை இருந்து வரும் புகை, வாகனத்தினால வரும் புகை, இதனால கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக வர வர வந்துச்சுன்னா நம்மளுக்கு சுத்தமான காற்று இதனால தானே கொடுக்குது.
1: அதெல்லாம் சரிதான். இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு எப்படி நமக்கு சுத்தமாக மாறும்னு சொல்ற?
0: வாகனத்தினால் வரும் புகை, தொழிற்சாலையிலிருந்து வரும் புகை.
1: ஆமா வருது.
0: இந்த புகையெல்லாம் மரம் வந்து ஈர்த்து,
1: சரி,
0: மரத்தில் வரும் அந்த கார்பன் டை ஆக்சைடை இழுத்து,
1: சரி,
0: அசுத்த காற்றை சுத்தமா மாத்தி நம்மளுக்கு ஆக்சிஜனா மாற்றி கொடுக்குதுமா.
1: அப்படியா? மரங்களால தான் சுத்தமான காத்தும் கிடைக்குது, தண்ணியும் கிடைக்குது இப்படின்னு நீ சொல்ற.
0: ஆமா.
1: சரி, அப்ப வந்து மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்ற.
0: வேற என்ன பண்ணக்க, மரத்தை எப்பயுமே இல்ல, ஒரு மரத்தை வெட்டினா 10 செடியாவது குறைஞ்சது நடணும்.
1: சரிண்ணே, நீ சொன்னதான் நான் வேத வாக்க எடுத்துக்கிறேன். இன்னைக்கே நான் போய் ஒரு விதைய போட்டு மரத்தை வந்து எங்க வீட்டை சுத்தி நடுறேன். நான் மட்டும் நடுறதில்ல, எங்க வீட்டை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், எங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி மரத்தை நான் கண்டிப்பா நடுறேன்.
0: சரிம்மா, ரொம்ப சந்தோஷம் கையில்மா.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் காப்போம்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
3: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரண ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
4: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
5: நேர்களை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் இதயங்களில் இசை பாடிக்கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
0: நேயர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது 2026 வெளியிடப்பட்டுள்ளது. இதில் சமூக நீதிக்காக சிறப்பாக பாடுபட்டவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விருதின் விவரமானது ரொக்கத்தொகையாக ₹5,00,000 ஒரு சவரன் தங்கப்பதக்கமும் அதனுடன் தகுதியுறையும் வழங்கப்படும். விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டிய ஆவணங்கள், சுய விவரங்கள், முழு முகவரி மற்றும் தொலைபேசி எண், சமூக நீதிக்காக மேற்கொண்ட பணிகளின் விவரங்கள், அதனை தொடர்புடைய ஆதார ஆவணங்கள் உட்பட இவை அனைத்தையும் இணைக்க வேண்டும். விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் இடமானது விண்ணப்பங்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் 20/10/2026. நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக அகில இந்திய தொழிற்தேர்வில் தனி தேர்வர்களுக்கான அழைப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அகில இந்திய தொழிற்தேர்வுக்கு தகுதி வாய்ந்த தனி தேர்வர்கள் வரும் அக்டோபர் 9 விண்ணப்பிக்க வேண்டும் என மாவட்ட கலெக்டர் தெரிவித்துள்ளார். இது குறித்து கலெக்டர் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பு 2027 ஜூலை மாதத்தில் கைவினைஞர் பயிற்சி திட்டத்தின் கீழ் நடத்தப்படும் அகில இந்திய தொழிற்தேர்வில் தனி தேர்வர்கள் கலந்து கொள்ள தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தனி தேர்வராக விண்ணப்பிக்க விரும்புகிறவர்கள் விண்ணப்ப படிவம், முழு விவரங்கள் அடங்கிய விளக்க குறிப்பீடு மற்றும் தேர்வு கட்டணம் செலுத்துவதற்கான வழிகாட்டுதல் ஆகியவற்றை skilltraining.tn.gov.in என்கிற இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும். தேர்வு கட்டணத்தை www.karuvoolam.tn.gov.in மூலம் செலுத்தி பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை உரிய ஆவணங்களுடன் விளக்க குறிப்பில் குறிப்பிட்டுள்ள மாவட்ட அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய முதல்வரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு முதல்நிலை தேர்வுக்கான எழுத்துத் தேர்வு நவம்பர் 26 அன்று கிண்டி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடத்தப்படும். எழுத்துத் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு மட்டும் செய்முறை தேர்வு நவம்பர் 27 நடைபெறும். தனி தேர்வராக விண்ணப்பிக்க வரும் 9 கடைசி நாளாகும். அதற்கு பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் கட்டாயம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக தருமபுரி இளைஞர் நீதி குழுமத்தில் இருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. கூடுதலாக பணியாற்றிட இளநிலை உதவியாளருடன் கூடிய பதிவேடு எழுத்தர் மற்றும் அலுவலக உதவியாளர் பதவிகளுக்கு தொகுப்பூதிய அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமான பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதில் முதலாவதாக இளநிலை உதவியாளருடன் கூடிய பதிவேறு எழுத்தர் பதவிக்கு தகுதியானது SSLC தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், கணினி பயன்பாட்டில் திறன்

0: பெற்றிருக்க வேண்டும். தட்டச்சு சான்றிதழ் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் பெற்று வைத்திருக்க வேண்டும். வயது வரம்பானது 42 வயது வரை விண்ணப்பிக்கலாம். இதற்கான மாத ஊதியம் ₹20,000 வழங்கப்படும். அடுத்ததாக அலுவலக உதவியாளர் பதவிக்கான தகுதிகள். 8ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பானது 42 வயது வரை விண்ணப்பிக்கலாம். மாத ஊதியமானது ₹13,000 வழங்கப்படும். இதற்கான விண்ணப்பங்கள் விண்ணப்பிக்க கடைசி நாளானது 16/10/2026 அன்று மாலை 5:45 விண்ணப்பிக்க வேண்டும். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, தர்மபுரி இயக்குனர் செய்தி மக்கள் தொடர்பு துறை அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம், அதற்கான விண்ணப்ப கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஓசூர் வீட்டு வசதி பிரிவிற்குட்பட்ட திட்டங்களில் விற்பனையாகாமல் உள்ள வணிக மனைகள், கடைகள், பள்ளிக்கூட மனைகள் மற்றும் பொது உபயோக மனைகள் விற்பனைக்கான விண்ணப்ப கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க https://tntenders.gov.in. இதற்கான கடைசி தேதி October 15, 2026 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நிகழ்ச்சியில் நிறைவு அறிவிப்பாக, தர்மபுரியில் 6 இடங்களில் ANPR கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த விதிமுறையானது October 1 முதல் அமலுக்கு வந்துள்ளது. இதன் செயல்பாடானது தர்மபுரி மாவட்டத்தில் போக்குவரத்து விதிகளை மீறி இயக்கப்படும் வாகனங்களுக்கு அபராதம் விதிக்க 6 இடங்களில் நிறுவப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தர்மபுரி மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளின் பிரதான பகுதிகள், நகரின் பிரதான பகுதிகளை தேர்வு செய்து மாவட்ட நிர்வாகம் மூலம் ANPR ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகக்னிஷன் கேமராக்கள் 6 இடங்களில் பொருத்தப்பட்டுள்ளது. தர்மபுரி நாள் ரோடு, தடங்கம் பகுதியில் உள்ள பட்டர்ஃபிளை பாலம், சோக ரவுண்டானா, தர்மபுரி பாலக்கோடு நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடி பகுதி, தர்மபுரி கிருஷ்ணகிரி நெடுஞ்சாலையில் உள்ள அகரம் கூற்றோடு பகுதி, தர்மபுரி திருப்பத்தூர் சாலையில் உள்ள திப்பம்பட்டி கூற்றோடு பகுதி ஆகிய 6 இடங்களில் பொருத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே இது சென்னை, கோவை, மதுரை, சேலம், திருச்சி போன்ற பெருநகரங்களில் நிறுவப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து காவல்துறை அதிகாரிகள் சிலர் கூறுவதானது, போக்குவரத்து விதிமீறலுக்கு ஏற்ப அபராதம் விதிக்கப்பட்டு தேவைக்கும் சூழலுக்கும் ஏற்க இது போன்ற தானியங்கி கேமராக்கள் கூடுதல் இடங்களில் இன்னும் நிறுவவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளது. நேயர்கள் இதுவரை கேட்டது அறிவிப்புகள்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் மெல்லிசை.

0: நிலையத்தில் நேரம் 1:10. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு

0: நிலையத்தில் நேரம் 1:10. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
0: நிலையத்தில் நேரம் 1:11. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஈர்க்காடு பண்பலை 103.7. நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. நேர் விருப்பம் நிகழ்ச்சி அப்படின்னாவே ஒரு அஞ்சல் அட்டையை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான பாடல், அது இடம்பெற்றுள்ள படம், உங்களுடைய பெயர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து அனுப்புகிறீங்க, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு யாருக்கு அனுப்பணும் அப்படின்னா நிலைய இயக்குனர் அவர்கள், நேயர் விருப்ப பாடல் பகுதி, தர்மபுரி பண்பலை வானொலி நிலையம், அதியமான் கோட்டை, மின் அஞ்சலாக 636-807. அப்படி இன்னைக்கு நேயர் விருப்பம் பகுதியில் முதல் பாடலாக தன்னுடைய விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. மாலக்கப்பாடி பகுதியை சேர்ந்த குமரேசன் அவர்கள், படம் பெயர் உறவு சொல்ல ஒருவன். அந்த பாடத்திலிருந்து இதோ அந்த இனிமையான பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 0444-2498-6458 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
2: நிலையத்தில் நேரம் 1:17. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்த விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. பாலக்கோடு பகுதியை சேர்ந்த பாபா ஜான் பெற்றால்தான் பிள்ளையா என்ற திரைப்படத்திலிருந்து இதோ அந்த பாடல்.
3: இந்த குழந்தை என் கண்ணுக்கு சமம், கண்ணை போல வளர்க்க போறேன், அதனால கண்ணான ஒரு பேர் வைக்கணும்.
4: இருங்க இருங்க, கண்ணுக்கு சமம், கண்ணை போல கண்ணான பேரு என்னங்க? கண்ணன் வச்சுட்டா
3: கண்ணா ஒரு வாடா.

0: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: அணில் ரவை. எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை. அணில் ரவை.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
5: கவிக்கோயில் இசைக்கும் நேரம் 1:24. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. நாகலாபுரம் பகுதியை சேர்ந்த சுலோச்சனா அவங்க வந்து அச்சமில்லை அச்சமில்லை என்ற திரைப்படத்திலிருந்து இதோ அந்த பாடல்.

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.

0: ஏழில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: நிலையத்தில் நேரம் 1:30. நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
3: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
4: தருமபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ். நேற்று வந்து இந்த பவுத்திர கட்டியை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஃபிஸ்டுலா அது எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது, அது வந்து எப்படி ஃபஸ்ட்டு சீல் கட்டியாக உருவாகுது, அந்த சீல் கட்டியிலிருந்து உடைந்தோ இல்லை மருத்துவர் மூலமாகவோ அந்த சீவை அகற்றும் போது அந்த இடத்துல வந்து எப்படி வந்து அது வேர் ஃபார்ம் ஆகுது, அந்த வேர் வந்து எப்படி வந்து ஃபிஸ்டுலாவாக ஃபார்ம் ஆகி தொந்தரவு கொடுக்குதுன்றதை பற்றி நான் விளாவரியாக பேசியிருந்தேன். இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து அந்த கிரிப்டோகிளாண்டில் டிஷ்யூ வந்து இன்ஃபெக்ஷனை பற்றி தான் நான் நிறைய பேசியிருந்தேன். அதில் வந்து இப்போ நம்ம வந்து வந்ததுக்கப்புறம் பண்ணுறதோட நான் வந்து கொஞ்சம் இந்த ப்ரிவென்ஷனை பற்றி, அதாவது தடுப்பு முறைகளை பற்றி நம்ம வந்து பேசலான்றது நினச்சேன். அதுக்காக தான் நான் இந்த பதிவே போட்டேன். இதில் வந்து அந்த தடுப்புனாக்கா அது உள்ளே வந்து இந்த கிரான்ஸ் டிசீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது கிரான்ஸ் டிசீஸ்னாக்கா பெருங்குடல் பூராவுமே வந்து புண்ணாயிடுறது. அது வந்து ஒரு ஜெனட்டிக்கலாக வந்து பரம்பரையாக வரக்கூடிய வியாதி. அது வந்ததுன்னா நம்ம இதை வந்து ப்ரிவென்ஷன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ஒரு கேன்சர் உள்ளே இருக்குது, அதுலேருந்து வந்து ஒரு ஃபிஸ்டுலா மாதிரி வருது, செய்து பண்ணதுனாலும் இது ப்ரிவெண்ட் பண்ணுறது கஷ்டம். அதே மாதிரி டிபி அங்கே வரலாம், டிபி வந்து ஆசன வாயு பகுதியில் வரலாம். அது இருந்தாலும் இந்த மாதிரி வந்து நிறைய வேர்களோட கிளைகளோடு வரும் செய்யும் பண்ணும். அது இருந்தாலும் ப்ரிவென்ஷன்லாம் கஷ்டம். இது எல்லாமே ஆனால் ஆஸ் சச் பார்த்தீங்கன்னா இது மூணுமே சேர்த்துனாலுமே ஒரு 5% இல்லைனா ஒரு 10%க்குள்ளே தான் மொத்தமே வந்து வரும். மீதி 90-95% வந்து நாம் வந்து அந்த இடங்களை வந்து எவ்வளோ தூரம் வந்து சுத்தமாக வச்சுருக்கிறோம், மலச்சிக்கல் வராத எவ்வளோ தூரம் பார்க்குறோம், கொழுப்பு சத்து இருக்கிற பொருட்களை வந்து, அதாவது நல்ல கொழுப்பு இல்லாத கெட்ட கொழுப்பு இருக்கிற பொருட்களை வந்து நம்ம எவ்வளோ தூரம் வந்து அதை உட்கொள்கிறோம், இதெல்லாம் தான் வந்து முக்கிய காரணிகளாக வந்து அமையுதுன்னு சொல்லி ஆய்வில் வந்து சொல்கிறாங்க. அதனால் வந்து கெட்ட கொழுப்பு இருக்கிற பொருட்கள், அதாவது இந்த எண்ணெயில், அதாவது எண்ணெயில் வந்து ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுற எண்ணெய், அதில் செய்கிற பொருட்களை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் ஒரு டைம் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் அது டிஸ்போஸ் பண்ணிடுறோம், செஞ்சிடறோம் அப்படின்னா அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுலேயுமே வந்து கெட்ட கொழுப்பு இருக்கிற பொருட்களை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ரெண்டாவது, நம்ம வந்து இந்த பப்ளிக் டாய்லெட் நிறைய யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஏரியாவில். அதுக்கு என்ன பண்ணணும் செய்யணுன்னாக்க முடிஞ்சளவு வந்து பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஒரு சிலருக்கு வேறு சந்தர்ப்ப சூழ்நிலையே இருக்காது. போகிறதுக்கு முன்னாடி தயவுசெய்து ஒரு 2-3 பக்கெட் தண்ணியை நல்லா ஃபாஸ்ட்டாக ஃப்ளஷ் பண்ணி விட்டுட்டு நல்லா கழிவு நல்லா அந்த தண்ணியை ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் போகிறத ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த மாதிரி போக வேண்டிய சூழ்நிலை இருந்ததுன்னா போயிட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் சங்கடப்படாத ஒரு சோப்பு ஒன்று வாங்கி, ஒரு ஹமாம் டெட்டால் இந்த மாதிரி எண்ணெய் பேஸ் இல்லாத சோப்புகளை வாங்கி நல்லா அந்த ஆசன வாயில் பகுதிகளை வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. இதை பண்ணிங்கன்னா ஓரளவு வந்து நம்ம அந்த இன்ஃபெக்ஷனை வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ண முடியும். இது ஒரு விஷயம். அதாவது பப்ளிக் டாய்லெட் ரெகுலராக யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கிறவங்களுக்கு, இல்லை என்னால் பப்ளிக் டாய்லெட் அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னாக்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஆசன வாயில் சம்மந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து நிறையவே வந்து குறையும். அடுத்தது 3வது பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் வராத பார்க்கறது. மலச்சிக்கல் வந்து இருக்கக்கூடாது. மலச்சிக்கல் இருந்ததுனாலுமே வந்து அந்த இடங்களில் இருக்கின்ற அந்த திசுக்கள் வந்து இன்ஃபெக்ட் ஆகி அது வந்து ஒரு சீல் கட்டியாக மாறி அது வந்து பவுத்திரமாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது செய்துன்னு சொல்லி ஆய்வறிக்கையில் சொல்கிறாங்க. அதனால் கெட்ட கொழுப்பு இருக்கிற பொருட்களை சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிடணும். மேக்ஸிமம் பப்ளிக் டாய்லெட் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. மலச்சிக்கல் வர்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். இது 3 பண்ணோம்னாவே மேக்ஸிமம் வந்து அந்த ஆசன வாயில் சுற்றி இருக்கிற இன்ஃபெக்ஷன், இந்த பௌத்திரம், இந்த ஆப்சஸ், அதாவது சீல் கட்டி, இது எல்லாத்தையுமே நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலான்றது தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். இதை பற்றி நான் விளாவரியாக பேசுகிறேன். நன்றி வணக்கம்.
3: நேயர்கள் இதுவரை தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
2: பண்பலை பாடும் நேரம் 1:35. இது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற நேர்களே, அடுத்த விருப்பத்தை தெரிவித்திருக்கிறாங்க. கெங்காவரம் பகுதியைச் சேர்ந்த தேன்மொழி ரமேஷ், ராசகுட்டி என்ற திரைப்படத்திலிருந்து அடி நாம் பிடிச்ச கிளியே.

நிலையத்தில் நேரம் 1:40. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஏற்காடு அரங்கம் பகுதியை சேர்ந்த பி. நடராஜன் வெள்ளையம்மாள், அவள் ஒரு தொடர்கதை என்ற திரைப்படத்திலிருந்து.

ஒரு கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு, அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அமைதியாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெற்று வருகிறது. பகல் ஒரு மணி நிலவரப்படி மதுராந்தகத்தில் 55.19% வாக்குகளும் தாராபுரத்தில் 56.09% பதிவாயின. நாட்டின் அனைத்து மொழிகளையும் இணைக்கும் பாலமாக சமஸ்கிருதம் திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி வாழ்வாதார சட்டத்தின் புதிய கட்டமைப்பின் கீழ் 375 பணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேட்டி சேலைக்கான உற்பத்தி பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படுவதாக மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி லக்னோவில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அமைதியாகவும் விறுவிறுப்பாகவும் தற்போது நடைபெற்று வருகிறது. பகல் ஒரு மணி நிலவரப்படி மதுராந்தகத்தில் 55.19% வாக்குகளும் தாராபுரத்தில் 56.09% பதிவாகியுள்ளன. முன்னதாக இன்று காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை தொடர்ந்து நடைபெறும். மதுராந்தகத்தில் பதற்றமான மேல்வளம் பேட்டை வாக்குச்சாவடியை இன்று பார்வையிட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மு வீரப்பன், 285 வாக்குச்சாவடிகளும் வெப் கேமரா மூலம் கண்காணிக்கப்படுவதாக கூறினார். வாக்குப்பதிவு எவ்வித புகார்களும் இன்றி அமைதியாக நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார்.
1: மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியில வந்து இன்னைக்கு போலிங் அமைதியாக ஆரம்பித்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. 285 வாக்கு சாவடிகளையும் வெப் ஸ்ட்ரீமிங் இருக்கு. நேரடியாக நம்ம சிஓ ஆஃபீஸ்லயும் கமிஷன்லயும் பார்க்கலாம். வாக்காளர்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்களே சாமியானா போட்டிருக்கோம். தண்ணி வசதி ஏற்படுத்தியிருக்காங்க. பேசிக் அம்யூனிட்டிஸ் சொல்லக்கூடிய அடிப்படை வசதிகள் எல்லாமே கொடுத்துருக்கோம். கள்ளபிரான்புரம் மட்டும் ஒரு பூத் மட்டும் நம்ம ஆல் உமன் போலிங் ஸ்டேஷன் சொல்லி நம்ம
0: மதுராந்தகத்தில் தாவேகா, திமுக, அஇஅதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் உட்பட 27 பேர் களத்தில் உள்ளனர். தாராபுரத்தில் தாவேகா, திமுக, அஇஅதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் உட்பட 22 பேர் களத்தில் உள்ள நிலையில் 1486 தேர்தல் பணியாளர்களும் 320 நுண் பார்வையாளர்களும் தேர்தல் பணிகளை முழுவீச்சில் மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் கொளிஞ்சாவடி நகராட்சி நடுநிலைப்பள்ளி வாக்குச்சாவடி மையத்தில் நடைபெறும் வாக்குப்பதிவை மாவட்ட தேர்தல் அலுவலர் டாக்டர் மணீஷ் நாரணவாரே இன்று நேரில் பார்வையிட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் இன்று காலை முதல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் மணீஷ் நாரணவரே அவர்கள் தாராபுரம் கொளிஞ்சிவாடி நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் வாக்குப்பதிவு நடைபெறுவதை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார்கள்.
3: வாக்குப்பதிவு முடிந்ததும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள எல்ஆர்ஜி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணிக்கை மையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு பாதுகாக்கப்படும். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திலிருந்து சபரீஷ்.
0: இந்த தேர்தலுடன் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெறும் இடைத்தேர்தலில் நண்பகல் ஒரு மணி நிலவரப்படி 56.27% வாக்குகளும் மேற்கு வங்கம் மாநிலம் ரெஜிநகரில் 56.43% வாக்குகளும் நந்திகிராமில் 60.32% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. அசாம் மாநிலம் நஹோன் மக்களவை தொகுதிக்கு நடைபெறும் இடைத்தேர்தலில் பகல் ஒரு மணி நிலவரப்படி 56.35% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இடைத்தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் வரும் வெள்ளிக்கிழமை எண்ணப்பட்டு முடிவுகள் அன்றைய தினமே அறிவிக்கப்படும். நாட்டின் அனைத்து மொழிகளையும் இணைக்கும் பாலமாக சமஸ்கிருதம் திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுடெல்லியில் தேசிய சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தின் 2வது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், ஒவ்வொரு மொழியும் இன்றியமையாதது என்றும் தேசத்தின் கலாச்சாரத்திற்கு அவை அளப்பரிய பங்காற்றி இருப்பதாகவும் குறிப்பிட்டார். அறிவியல், இலக்கியம், தத்துவம் போன்ற பிரிவுகளில் சமஸ்கிருதம் சிறப்பிடம் பெற்றிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். சமஸ்கிருத மொழியை மேம்படுத்துவதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறப்பு செயல் திட்டங்களை மேற்கொண்டுள்ளதாகவும் குடியரசு துணைத் தலைவர் கூறினார். நாட்டின் கடல்சார் ஆற்றலை மேம்படுத்தி பாதுகாப்பு திறன்களை வலுப்படுத்த ஒருங்கிணைந்த வலிமையான கடல்சார் சூழலின் அவசியத்தை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் போர்க்கப்பல்களுக்கு

0: எரிபொருள், உணவுப் பொருட்கள் உள்ளிட்டவற்றை விநியோகிக்கும் ஆதரவு கப்பல்களை இன்று அறிமுகம் செய்து பேசிய அமைச்சர், இதன் மூலம் நாட்டின் கடல்சார் கட்டமைப்பு திறன் அதிகரிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். சூர்யா எனப்படும் கடல்சார் ஆதரவு கப்பல் ஒன்று இந்திய கடற்படையின் திறனையும் செயல்பாட்டையும் மேலும் வலுப்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டார். உரிய நேரத்தில் விநியோகம், உற்பத்தி திறன், உள்நாட்டு வடிவமைப்பு, விநியோக சங்கிகளை வலுப்படுத்துவது, திறன்மிகு மனித சக்தி, திறன் விரிவாக்கம், போட்டித்திறன் ஆகியவற்றிற்கு உயர் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தினார். புதிய கடல்வழி பாதை மற்றும் பிரம்மாண்ட நவீன எடைத்தூக்கி கிரெயின் பெரிய அளவிலான கட்டமைப்பு திட்டங்களை மேற்கொள்ள வழிகோலுவதாக அவர் குறிப்பிட்டார். நம் தேசத்தின் கப்பல் கட்டுமான பணிகளிலும் பாதுகாப்பு தேவைகளிலும் கடந்த 80 ஆண்டுகளுக்கு மேலாக ஹிந்துஸ்தான் கப்பல் கட்டமைப்பு நிறுவனம் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். 2047 ஆம் ஆண்டு வளர்ச்சியடைந்த பாரதமாக நம் தேசத்தை உருவாக்கும் வகையில் சுயசார்பு நடவடிக்கைகளும் வளமிகு பொருளாதார முன்னெடுப்பு பணிகளும் மேற்கொள்ளப்படுவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார்.
1: பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தின் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக கேரள மாநிலம் விழிங்கம் துறைமுகம் கட்டமைப்பு தளம் குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. வளர்ச்சியடைந்த பாரத பாதைக்கு எடுத்துக்காட்டாக கேரள மாநிலத்தின் விழிங்கம் சர்வதேச துறைமுகம் நாட்டின் முக்கிய கடல்சார் நுழைவாயிலாக உருவெடுத்துள்ளது. 20 மீட்டர் ஆழம் கொண்ட இந்த துறைமுகம் உலகளாவிய மிகப்பெரிய சரக்கு பெட்டகங்களை கையாளும் திறனை பெற்றுள்ளது. 2025 ஆம் ஆண்டு பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்த துறைமுகத்தை திறந்து வைத்த நிலையில் ஓராண்டிற்குள் 10 லட்சம் TEU அலகுகள் கையாளப்பட்டு உலகளாவிய கப்பல் பரிவர்த்தனை மையமாக இது மேம்பட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் இத்துறைமுகத்தில் ஏற்றுமதி இறக்குமதி செயல்பாடுகள் தொடங்கப்பட்ட நிலையில் உலகின் மிக சிறந்த இணைப்பு மற்றும் நேரடி மையமாக உருவெடுத்து வர்த்தகம், வேலைவாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சியில் இன்றியமையா பங்காற்றி வருகிறது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி வாழ்வாதார சட்டத்தின் கீழ் 375 பணிகளுக்கு அனுமதி வழங்கி மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த புதிய பட்டியலில் முன்பிருந்த 266 பணிகள் 41% விரிவுபடுத்தப்பட்டு நீர் பாதுகாப்பு, ஊரக கட்டமைப்பு, வாழ்வாதாரம் சார்ந்த பணிகள், காலநிலை சிறப்பு பணிகள், பேரிடர் தயார் நிலையின் கீழ் புதிய பணிகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. கிராம சபைகளின் அங்கீகாரம் பெற்று கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்ளும் வகையில் இந்த புதிய பட்டியல் வகுக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த பாரத பயணத்தில் வேலைவாய்ப்புகள் உருவாக்கம், உள்ளடக்கிய வளர்ச்சி, காலநிலை சவால்களை எதிர்கொள்ளுதல் போன்றவற்றை கையாளும் வகையில் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகைக்கு வழங்கப்பட உள்ள இலவச வேட்டி சேலைக்கான உற்பத்தி பணிகள் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் விரைவாக நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். ஈரோடில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக துறை அதிகாரிகள் உரிய ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மூலம் விவசாயிகளுக்கு ரொக்க விலையில் உரங்கள், விதைகள் வழங்கப்படும் என்று கூட்டுறவுத்துறை அறிவித்துள்ளது. பயிர் சாகுபடிக்கு தேவையான இடுபொருட்களை விவசாயிகள் சாகுபடி பரப்பு நில ஆவணங்களின் அடிப்படையில் ரொக்கம் கொடுத்து நேரடியாக பெற்றுக்கொள்ள வகை செய்யப்பட்டுள்ளது. கூட்டுறவு சங்கங்களில் உறுப்பினர்களாக இல்லாத விவசாயிகள் உறுப்பினராக இணைந்து ரொக்கம் கொடுத்து நேரடியாக உரங்களை பெறவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவிலில் தசரா பண்டிகை வரும் 11ஆம் தேதி தொடங்குகிறது. விழா ஏற்பாடுகள் சிறப்பாக நடைபெற்று வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறுகிறார்.
2: இந்த ஆண்டு வந்து இந்த தசரா திருவிழாவை முன்னிட்டு நாம் ஏற்பாடு செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள், பக்தர்கள் பாதுகாப்புக்காக என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணணும், பக்தர்கள் வசதிக்காக எந்த ஏற்பாடுகள் பண்ணணும், அனைத்து துறை அதிகாரிகளோடு இன்றைக்கு நம்ம ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த விழாவை வந்து அனைவரும் பாதுகாப்பான முறையில் வந்து நடத்துவதற்கும் இறைவனை தரிசித்து செல்வதற்கும் என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணணுமோ அதை பற்றி தான் இன்னைக்கு ஆய்வுகள் நடந்துட்டு இருக்குது. கோவில் சுற்றி இருக்கக்கூடிய இடம், பக்தர்கள் வரக்கூடிய இடம், அந்த இடங்கள்லாம் நம்ம பார்வையிட்டு இருக்கோம்.
0: திருப்பத்தூர் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் சனிக்கிழமை நடைபெறுகிறது. நெல்லை பாளையங்கோட்டையில் காலநிலை நீதிக்கான விழிப்புணர்வு நடைப்பயணத்தை ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் இன்று தொடங்கி வைத்தார். ஈரோடு நீதிமன்ற வளாகத்தில் சமரச தீர்வு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட முதன்மை நீதிபதி சமீனா இன்று துவக்கி வைத்தார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி லக்னோவில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. இரு அணிகளுக்கிடையே 5 போட்டிகள்

நடைபெறவுள்ள நிலையில் இரண்டாவது போட்டி வரும் வெள்ளிக்கிழமை ராஞ்சியில் நடைபெறும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அமைதியாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெற்று வருகிறது. பகல் ஒரு மணி நிலவரப்படி மதுராந்தகத்தில் 55.19% தாராபுரத்தில் 56.09% வாக்குகளும் பதிவாயின. நாட்டின் அனைத்து மொழிகளையும் இணைக்கும் பாலமாக சமஸ்கிருதம் திகழ்கிறது என்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி வாழ்வாதார சட்டத்தின் புதிய கட்டமைப்பின் கீழ் 375 பணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேட்டி சேலைக்கான உற்பத்தி பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படுவதாக மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி லக்னோவில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: நிலையத்தின் நேரம் 1:56. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களை இனி கேட்கலாம்.
1: வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழையளவு நீலகிரி மாவட்டத்தில் அழகரை எஸ்டேட் மற்றும் கோத்தகிரி பகுதிகளில் 121 மில்லிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவான குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் இல்லை. தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பில் இருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக ஈரோடு மாவட்டத்தில் 37.6 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளான தருமபுரியில் 23 டிகிரி செல்சியஸும் மலைப்பகுதிகளான கொடைக்கானல் பகுதிகளில் 12.7 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் குமரிக்கடல் பகுதிகளில் இருந்து வடக்கு உள் கர்நாடகாவின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சி வரை தமிழகம் மற்றும் தெற்கு உள் கர்நாடகா வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். இணைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 24 மணி நேர அதிகபட்ச வெப்பநிலை மாறுதல். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. இயல்பில் இருந்து அதிகபட்ச வெப்ப அளவின் வேறுபாடு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 35 முதல் 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: அரபிக்கடல் பகுதிகளில் கேரளம், கர்நாடகா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு முதல் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45

0: வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் வங்க கடல் பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நேர்களை நிறைவு பெற்றது இன்றைய வானிலை அறிக்கை.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
2: ஃப்ரீ ஃப்ரீக்கு ஃப்ரீ.

0: பண்பலை பாடும் நேரம் 2 மணி. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம் விவசாய அரங்கம்.
1: முத்தழகு, முத்தழகு, இருக்கியா புள்ள?
2: வாங்க மருதானேக்கா, உள்ள வாங்க.
1: ஒன்னல்ல முத்தழகு, என் அண்ணன் மருமவளுக்கு ஊர்ல வளகாப்பு வச்சிருக்காங்க.
2: அடடே, நல்ல விஷயம்க்கா.
1: முத்தழகு, அண்ணன் விசேஷத்தை உன்கிட்ட சொல்ல சொல்லுச்சு, நீயும் வாயம் புள்ள, போயிட்டு வருவோம்.
2: எங்கக்கா, எனக்கும் வரணும்னு தான் ஆசை, ஆனா என்ன பண்றது, பண்ணையில் ஆடு மாடுக அப்புறம் கோழி வாத்து இப்படி எல்லாத்தையும் ஒருங்கிணைஞ்சு பார்த்துக்கிறதுனால எங்கேயும் வர முடியலக்கா.
1: புரியுது முத்தழகு.
2: நான் குழந்தை பிறந்ததும் நிச்சயம் வந்து பார்க்குறேன்னு அண்ணங்கிட்ட சொல்லுங்கக்கா.
1: சொல்கிற முத்தழகு. அப்புறம் உன்கிட்ட உதவி கேட்க தான் வந்தேன்.
2: என்னக்கா கேளுங்க.
1: அது ஒன்றும் இல்லை புள்ள, நான் நாளைக்கு காலம்புற கிளம்பி பொழுது சாயறதுக்குள்ளே வந்துடுவேன். அது வரைக்கும் கோழிகளுக்கும் வாத்துக்கும் தீவனத்தை கொடுக்கணும் புள்ள.
2: அட, அவ்வளவுதானே, இதில் என்னக்கா இருக்கு? நீங்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் சந்தோஷமாக போயிட்டு வாங்க, நான் வேளா வேலைக்கு தீவனத்தை கொடுத்து பத்திரமா பார்த்துக்கிறேன்.
1: ரொம்ப சந்தோஷம் முத்தழகு. அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் புள்ள.
2: சொல்லுங்கக்கா.
1: ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் இப்போ நீ கூடுதலாக ஜப்பானிய காடையையும் வான்கோழியும் வளர்க்குறியாமே, ஆறுமுகம் வந்து என்கிட்ட சொல்லுச்சு.
2: ஆமாங்கக்கா, நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன்.
1: எனக்கும் விவரம் சொல்லு முத்தழகு, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
2: சொல்கிறேங்க்கா, ஆனால் நான் இல்லை, இவங்க சொல்லுவாங்க. ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஏற்ற வான்கோழி மற்றும் ஜப்பானிய காடை வளர்ப்பு குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கோழியின அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் கே பிரேமவல்லி அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேளுங்க.
3: பொதுவாக கால்நடைகளை நம் நாட்டில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக கால்நடை மற்றும் கோழி வளர்ப்பை பண்ணையாளர்கள் பெரிதும் விரும்பி வளர்த்துட்டு வராங்க. கால்நடைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த கறவை மாடு வளர்ப்பு, செம்மறி ஆடு, வெள்ளாடு, வெண்பன்றி மற்றும் முயல் வளர்ப்பு ஆகிய பண்ணை முறைகளையும், கோழிகள்னு எடுத்துக்கிட்டோம்னா இறைச்சி கோழி, முட்டைக்கோழி மற்றும் நாட்டுக்கோழிகளை பெரிதும் வளர்த்து வர்றாங்க. ஆனால் இந்த மாற்று இன கோழிகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கோழிகளுக்கு மாற்றாக வளர்க்கப்படக்கூடிய ஜப்பானிய காடையாகட்டும், இல்லை வாத்துக்கள், வான்கோழி மற்றும் கினி கோழிகளை நம்ம வந்து மாற்று இன கோழிகள் என நம்ம அழைக்கிறோம். இந்த மாற்று இன கோழிகளினுடைய முட்டை மற்றும் இறைச்சிகளை தங்கள் உடல் நலனில் அக்கறையுள்ள மக்கள் அதிகம் விரும்புவதால் இந்த மாற்று இன கோழிகளின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. பொதுவாக கால்நடை மற்றும் கோழிகளை பல்வேறு வளர்ப்பு முறைகளில் நாம் வளர்க்கலாம். குறிப்பாக புறக்கடை முறை, அதாவது மேய்ச்சல் முறைன்னு சொல்லலாம். இல்லை இன்னொரு பெயர் சொல்லணும்னா திறந்த வெளி வளர்ப்பு முறை அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது முறையாக கொட்டகையுடன் கூடிய மேய்ச்சல் முறை, அதாவது நைட்டு மட்டும் நம்ம வந்து ஷெல்டர் மாதிரி கொட்டகையை அமைத்து பகலில் வந்து கால்நடைகள் மற்ற கோழிகளை மேய்ச்சலுக்கு அனுப்பும் முறை வந்து கொட்டகையுடன் கூடிய மேய்ச்சல் முறை. மூன்றாவது முறையாக கொட்டகை முறை, அதாவது கொட்டகைக்குள்ளாகவே நம்ம வந்து வெளியில் வந்து கோழிகளையோ இல்லை மற்ற கால்நடைகளையோ விடாமல் கொட்டகை முறையிலேயே நம்ம வந்து கொட்டகைக்குள்ளேயே அடைத்து வளர்ப்பது நம்ம வந்து கொட்டகை முறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பண்ணையாளர்கள் தங்களிடம் உள்ள இடவசதி மற்றும் பொருளாதார வசதியை பொறுத்து தான் நம்ம

வந்து கால்நடை இனங்கள் ஆகட்டும் இல்லை கோழிகள் ஆகட்டும், அவங்கவுங்க விருப்பத்திற்கு ஏற்ப தனித்தனி தொழிலாகவும் நம்ம வந்து இதை வந்து பண்ணலாம். அதாவது ஒரு கறவை மாடு வளர்ப்புனா கறவை மாடு மட்டும் தனியாக பண்ணுறது, இல்லை வெள்ளாடுனா வெள்ளாடு மட்டும் தனியாக பண்ணுறது, நாட்டுக்கோழினா நாட்டுக்கோழியை மட்டும் தனியாக பண்ணுறதுன்ற மாதிரி ஒவ்வொரு தொழிலையும் தனித்தனியாக தொழிலாக பண்ணலாம். இல்லைனா ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில்களை நம்ம ஒருங்கே இணைத்து ஒரே தொழிலாகவும் நம்ம வந்து செய்து வரலாம். அதாவது இப்படி ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒன்றுக்கொன்று சார்புடைய தொழில்களை நம்ம ஒன்றிணைத்து செய்யும் பண்ணை முறையே நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒருங்கிணைந்த பண்ணை முறை அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணை முறை செய்கிறதுனால ஒரு தொழிலில் இருக்கக்கூடிய விளைபொருளானது மற்றொரு தொழிலுக்கு உள்ளீடு பொருளாக இருக்க வேண்டும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒவ்வொரு தொழிலுக்கும் சார்ந்த தொழில்களை தான் நம்ம ஒன்றிணைக்க முடியும். ஒன்றுக்கொன்று சார்ந்து இல்லாத இருக்கக்கூடிய தொழில்களை தனித்தனியாக தான் நம்ம பண்ண முடியுமே தவிர இந்த ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் கொண்டு வர்றது மிகவும் கடினமாக இருக்கும். ஆக இப்போது நம்ம என்ன செய்யலான்னா விவசாய தோட்டங்களில் நம்ம மாற்றியின கோழிகளான ஜப்பானிய காடை வளர்ப்பு எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் நம்ம ஜப்பானிய காடை முறையை வளர்ப்பை நம்ம பண்ணலாம். ஆனால் தோட்டங்களில் இந்த ஜப்பானிய காடை வளர்ப்பை நம்ம பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஜப்பானிய காடை மிகவும் எடை குறைவாக இருக்கும். ஒரு வளர்ந்த காடையானுடைய எடையானது குறைந்தது 180 கிராம்லேருந்து 200-210 கிராம் அவ்வளோதான் இருக்கும். அதனால் இது வந்து எளிதில் வந்து பறக்கக்கூடிய தன்மை கொண்டதுனால வீட்டு தோட்டங்களில் இதை வந்து பராமரிக்கவே முடியாது. அப்போது நீங்கள் இந்த ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் இல்லை எனக்கு இட வசதியே இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு கூண்டுகளில் வேணால் நம்ம இந்த ஜப்பானிய காடைகளை நம்ம வந்து வளர்த்துக்க முடியுமே தவிர திறந்த வெளியில் மேய்ச்சல் முறையில் இந்த ஜப்பானிய காடைகளை வளர்க்கவே முடியாது. நீங்கள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூண்டுகளில் வைத்து நம்ம வளர்க்கலாம். இப்போ கூண்டுகளில் வைக்கும் போது எந்த இனத்தை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானிய காடை இறைச்சி வகையை நம்ம தேர்ந்தெடுக்கலாம். இந்த கோழிகளில் பெரும்பாலும் எதற்காக வளர்க்குறோம், நம்ம இறைச்சிக்காக வளர்க்குறோம், முட்டைக்காக வளர்க்குறோம், இனவிருத்திக்காக வளர்க்குறோம், அதாவது கோழி குஞ்சு உற்பத்திக்காக வளர்க்குறோம், சில கோழிகளை அலங்கார கோழிகளாக வளர்க்குறோம், சில கோழிகளை சண்டை வெட்டுறதுக்காக சண்டை கோழிகளாகவும் நம்ம வளர்க்குறோம். ஆனால் இந்த ஜப்பானிய காடைகளை பொறுத்தவரை இறைச்சி மற்றும் முட்டை குஞ்சு உற்பத்தி இது மூன்றுத்துக்காக தான் நம்ம வந்து வளர்க்குறோம். இப்போ இறைச்சிக்கான ஜப்பானிய காடைகள் ஆகட்டும் இல்லை முட்டைக்கான ஜப்பானிய காடைகள் ஆகட்டும் அதற்குரிய வகைகளை இனங்களை நம்ம வந்து தேர்வு செய்து இறைச்சிக்காக வளர்க்கணும்னா இறைச்சி காடைகளை வளர்க்கணும், முட்டைக்காக வளர்க்கணும்னா முட்டை காடைகளை வாங்கி தான் வளர்க்கணுமே தவிர முட்டை காடைகளை கொண்டு வந்து இறைச்சிக்காக வளர்த்திங்கனாலும் இல்லை இறைச்சி காடைகளை கொண்டு வந்து முட்டைக்காக வளர்த்தினாலும் நமக்கு லாபம் பெருதாக கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இறைச்சி காடைகளை பொறுத்த வரைக்கும் இந்த கூண்டில் நம்ம வளர்க்கும் போது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நமக்கு வந்து குறைஞ்சது 4 இல்லைன்னா 5 காடைகளை நம்ம வந்து வளர்க்கலாம், 5 காடைகளை வளர்க்கலாம். ஏன்னா கூண்டுல வளர்க்கும் போது 5 காடைகளை நம்ம வந்து வளர்க்கலாம். இந்த அளவில் உங்களுக்குரிய வசதியை பொறுத்து கூண்டுகளுடைய அளவை வந்து நீங்க நிர்ணயித்து கூண்டுகளை செய்து அதுக்குள்ள இந்த கோழி குஞ்சுகளை விட்டு வளர்க்கலாம். இதனுடைய குஞ்சு பராமரிப்பு ஏற்கனவே நம்ம நாட்டுக்கோழி குஞ்சு பராமரிப்பு பத்தி நம்ம தெளிவா எடுத்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த காடைகளையும் வளர்க்கலாம். ஆனால் இந்த காடைகளுக்கு தேவையான வெப்பமானது நாட்டுக்கோழிகளை விட அதிகம். நாட்டுக்கோழிகளுக்கு 1 வாட் பல்பு 1 கோழிக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த காடைகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்னது, அதாவது பிறந்த ஒரு காடை குஞ்சினுடைய எடையானது குறைந்தது 1-8 கிராம் 10 கிராம் தான் இருக்கும். அதனால் அவ்வளோ சின்னதாக இருக்கிறதுக்கு நிறைய வந்து வெப்பமானது தேவைப்படுது. அப்போ ஒரு காடைக்கு 2 வாட் பல்புன்ற அந்த அளவில் நம்ம வந்து செயற்கை வெப்பத்தை நம்ம வந்து கொடுக்கணும். அதே போல் இந்த காடைகள் வந்து துரிதமாக வளரக்கூடியவை. இதனுடைய வளர்ச்சி காலமே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இறைச்சிக்காக 6 வாரம்தான் ஆகுது. அந்த 6 வாரத்தில் அதனுடைய உடல் எடையானது 200 கிராம் 180 கிராம் வருது. அப்படி வரும்போது அதுக்கு தேவையான தீவனத்துடைய அளவு ஒரு காடை வளர்க்குறதுக்கு 500 கிராம் தீவனத்தை செலவு பண்ணால் நமக்கு வந்து 200 கிராம் அளவுள்ள காடைகள் வந்து பெரிதாக வளர்ந்து விற்பனைக்கு தயாராக வரும். விற்பனை வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குறைந்தது 50 ரூபா, குறைந்தது ஒரு காடையே 50 ரூபா வரைக்கும் நம்ம வந்து போகுது. இது விற்பனை காலம், அதாவது இந்த வளர்க்கக்கூடிய காலமானது 6 வாரங்கள். இது வந்து படிப்படியா இப்ப குறைஞ்சு இப்ப 1 மாசத்திலேயே காடையே வித்துடலாம். ஆக வீட்டு தோட்டங்கள்ல ஜப்பானிய காடையே மேய்ச்சல் முறையில வளர்க்க முடியாது, ஆனா கூண்டு முறைகள்ல தான் நம்ம வளர்க்க முடியும்.
இப்போது மாற்று இன கோழி வளர்ப்பில் வான்கோழியின் முக்கியத்துவம், அதாவது விவசாய தோட்டங்களில் ஒருங்கிணைந்த பண்ணைக்கு ஏற்ற வான்கோழி இனங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வான்கோழிகளை நம்ம இறைச்சிக்காகவும் முட்டைக்காகவும் நம்ம

வளர்க்குறோம். இனவிருதி வான்கோழிகளில் இருந்து வான்கோழி குஞ்சுகள் உற்பத்தி செய்வதற்காக நம்ம வந்து வளர்க்குறோம். இந்த மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் வளர்ப்பதற்கு ஏற்ற வான்கோழி இனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் உருவாக்கிய நந்தனம் வான்கோழி 2 மற்றும் நந்தனம் வான்கோழி 1 ஆகிய 2 வான்கோழிகளை நம்ம வந்து பயன்படுத்தலாம். இந்த நந்தனம் வான்கோழி 1 அதனுடைய உற்பத்தி திறன் எடுத்துக்கிட்டோம்னா, இது வந்து 8 வார வயதில் ஒரு கிலோலேருந்து 1.5 கிலோ வரைக்கும் நமக்கு வந்து உடல் எடையே கொடுக்கும். அதே 24 வாரம் ஆன பிறகு அதனோட உடல் எடையானது 3.5 கிலோலேருந்து 4 கிலோ வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்கும். இது நந்தனம் வான்கோழி 1 என்ற ரகத்தோட உற்பத்தி திறன். அதே போல் நந்தனம் வான்கோழி 2 அவற்றினுடைய உற்பத்தி திறனானது இந்த 8 வார வயதில் 1.5 கிலோ வந்து நமக்கு வந்து இருக்கும். அதே வந்து 24 வார வயதில் இது வந்து 3.75 கிலோ வந்து வரும். ஆக இந்த நந்தனம் வான்கோழி 2 பார்க்கறதுக்கு வெள்ளையாக இருக்கும். நீங்கள் வந்து பெல்ஸ்வில் ஸ்மால் வைட்டுன்ட்டு ஆங்கிலத்தில்

உற்பத்தி திறன். அதே போல் நந்தனம் வான்கோடி இரண்டு அவற்றினுடைய உற்பத்தி திறனானது இந்த 8 வார வயதில் 1.5 கிலோ வந்து நமக்கு வந்து இருக்கும். அதே வந்து 24 வார வயதில் இது வந்து 1.75 கிலோ வந்து வரும். ஆக இந்த நந்தனம் வான்கோழி இரண்டுன்றது பார்க்கறதுக்கு வெள்ளையாக இருக்கும். நீங்கள் வந்து பெல்ஸ்வில் ஸ்மால் ஒயிட்ன்ட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அது வந்து ஒரு வெள்ளை நிற வான்கோழி. இதுதான் நீங்கள் தமிழகத்தில் அதிகமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வான்கோழிகளை நம்ம தரம் உயர்த்தப்பட்டு தான் நம்ம கோழியின ஆராய்ச்சி நிலையம் உற்பத்தி செஞ்ச ஒரு வான்கோழி ரகம்தான் இந்த நந்தனம் வான்கோழி 2 என்கிற ரகம். அடுத்தது வந்து இந்த நந்தனம் வான்கோழி 1 ரகம் வந்து அதே நம்ம தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் உருவாக்கின கோழியின ஆராய்ச்சி நிலையம் இந்த நந்தன வான்கோழி 2 இனமும் இருக்கு. இது வந்து கருப்பு வெள்ளை நிறத்தில் நமக்கு வந்து இருக்கும். இந்த நந்தன வான்கோழி 1 இனமானது நமக்கு கருப்பு வெள்ளை நிறத்தில் இருக்கும். இது பார்க்கறதுக்கு மிகவும் அழகாக இருக்கும். இதை வந்து நமக்கு வந்து இறைச்சிக்காகவும் பயன்படுத்தலாம், முட்டைக்காகவும் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். ஆக இந்த 2 ரகங்களுமே ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஏற்ற ரகமாக நமக்கு வந்து இருக்கு. இது வந்து மேய்ச்சல் தரையில் நம்ம வான்கோழி வளர்ப்பை நம்ம வந்து வளர்க்கலாம். அதாவது மேய்ச்சல் தரையினா புறக்கணும் முறையில் வான்கோழி வளர்ப்பை நம்ம வந்து வளர்க்கலாம். இந்த முறையில் நம்ம வந்து அந்த திறந்த வெளியில் இருக்கக்கூடிய புல் பூண்டுகளை மேயறதுனால இதற்கான தீவன செலவு வந்து மிகவும் குறைவாக இருக்கிறது. பகலில் நம்ம வந்து மேய விட்டுட்டு இரவு நேரத்தில் மட்டும் வான்கோழிகளை நம்ம அடைத்து வளர்க்கலாம். இந்த இரவு நேரத்தில் வான்கோழிகள் அடைத்து வளர்க்கப்படும் போது அதற்கு தேவையான இடவசதி அப்படின்னு பார்க்கும்போது 3 சதுரடியிலிருந்து 5 சதுரடி மட்டும் ஒரு வான்கோழிக்கு தேவைப்படுது. இந்த மேய்ச்சல் தரையுடன் கூடிய கொட்டகை முறையிலையும் வான்கோழிகளை நம்ம வந்து வளர்க்கலாம். இது வந்து பாதி அளவு அடர்த்தீவனம் கொடுத்து இந்த முறையில் நம்ம வந்து வளர்த்துட்டு மேய்ச்சலுக்கு அனுப்பும்போது இரவு நேரங்களில் இந்த வான்கோழிகளில் கொட்டைகளை அடைத்தும் நம்ம வந்து வளர்க்கலாம். அடுத்தது ஆள்குள முறையில் வான்கோழிகளை நம்ம வந்து வளர்க்கலாம். இந்த முறையில் நமக்கு வந்து 24 வரை உள்ள ஒரு வான்கோழிக்கு 4 சதுரடி இடவசதியும், இனப்பெருக்கத்திற்கு அதாவது 24 மேலே இருக்கக்கூடிய ஒரு வான்கோழிக்கு 5 சதுரடி என்ற அளவில் நமக்கு இடவசதியானது தேவைப்படுது. இது வந்து வான்கோழி குஞ்சு பராமரிப்பு அப்படி பற்றி பார்க்கலாம். இந்த வான்கோழி குஞ்சு பராமரிப்பானது இந்த நாட்டுக்கோழி குஞ்சு பராமரிப்பு போலவே இருக்கும். இதில் வந்து 1 முதல் 8 வயது உடைய வான்கோழி குஞ்சுகளை குஞ்சு பராமரிப்பில் நம்ம வந்து பார்க்கலாம். இதற்கு தேவையான இடவசதியானது 8 வயது வரைக்கும், 1 நாள்லேருந்து 8 வயது வரைக்கும் ஒரு குஞ்சிற்கு 1 முதல் 1.5 சதுரடி இடவசதி தேவைப்படுது. இதே வந்து அடுத்த முதல் 8 2 மாதத்துக்கு, அடுத்த 2 மாதத்துக்கு இது டபுள் ஆகிடும், 3 சதுரடியாக ஆகிடும். ஆக வளர்ந்த ஒரு வான்கோழிக்கு வந்து குறைஞ்சது நம்ம வந்து 4 சதுரடியிலேருந்து 5 சதுரடி இடவசதியானது நமக்கு தேவைப்படுது. இந்த வான்கோழி குஞ்சுகளுக்கும் நம்ம நாட்டுக்கோழிகளுக்கு கொடுக்கக்கூடிய செயற்கை வெப்பம் மாதிரியே நம்ம வந்து கொடுக்கணும். ஆனால் இதுக்கும் வந்து ஒரு வான்கோழி குஞ்சுக்கு 2 வாட்ன்ற அளவில் நம்ம வந்து வெப்பத்தை நம்ம வந்து கொடுக்கணும். அந்த முறை எல்லாமே நமக்கு நாட்டுக்கோழி வளர்ப்பு முறை போன்றதே தான் இருக்குது. இதில் வான்கோழிகளுக்கு நம்ம குஞ்சு தீவனத்தில் அதிகமான புரோட்டீன் வந்து புரதச்சத்து அதிகமாக தேவைப்படுது. அதனால் இந்த வான்கோழியினுடைய குஞ்சு தீவனத்துடைய விலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதில் வந்து இந்த எரு சத்து எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 2800 கிலோ கலரி இருக்கும். புரதம் வந்து 28% புரதம் வந்து இருக்கும். இதில் வந்து இந்த நம்மளே கூட சொந்தமாக தீவன கலவையை நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இந்த உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மக்காச்சோளம், அரிசி தவிடு, சோயா புண்ணாக்கு, சூரியகாந்தி புண்ணாக்கு, கருவாடு, கொஞ்சம் தாது உப்பு வெளியிலேருந்து வாங்கிக்கணும். அப்புறம் இப்போ முட்டைக்கு நம்ம வந்து வான்கோழிகளை வளர்த்தோம்னா கிழிஞ்சல் சேர்த்தணும், இல்லைன்னா நமக்கு வந்து கிழிஞ்சல் சேர்த்தணுன்ற அவசியம் இல்லை. இதெல்லாம் ஒரு 100 கிலோக்கு எடுத்துக்கிட்டோம்னா மக்காச்சோளம் 1 44 கிலோ எடுத்துக்கோங்க, சோயா புண்ணாக்கு 1 45 கிலோ எடுத்துக்கோங்க, கருவாடு 1.5 கிலோ எடுத்துக்கோங்க, தாது உப்பு வந்து 1.5 கிலோ எடுத்துக்கோங்க, இந்த டைகால்சியம் பாஸ்பேட்டுன்ற ஒரு சத்து அது வந்து 1 கிலோ எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 கிலோ வந்து மாதிரி தீவன கலவையை நம்ம வந்து செஞ்சு வான்கோழிகளுக்கு கொடுத்து நம்ம வந்து வளர்க்கலாம். இது மேய்ச்சலுக்கு விடும்போது இதனோட தீவன தேவையானது பாதியாக குறைகிறது. இப்போ ஒரு வான்கோழிக்கு நம்ம வந்து எவ்வளோ தீவனம் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது 120 கிராம் நம்ம தீவனம் கொடுக்குறோன்னா இந்த வந்து தோட்டங்களில் வளர்க்கும் போது அதுக்கு 60 கிராம் இல்லை 70 கிராம் தீவனம் கொடுத்தா போதுமானதாக இருக்கும். இதை கூட நீங்கள் அசோலா வளர்த்தாலோ இல்லை கரையான் உற்பத்தி செஞ்சு அது மூலமாகவும் இந்த புரத தேவையை நீங்கள் வந்து வான்கோழிகளுக்கும் இதர கோழிகளுக்கும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். இந்த வான்கோழிகள் நல்லா மேயக்கூடிய தன்மையை கொடுக்கறதுனால இதை
எந்த முறை சிறந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மே

0: பெருத்தலுடன் கூடிய கொட்டகை முறை தான் இதுக்கு சிறந்தது. ஏன்னா இதுக்கு நல்லா மேயும் தன்மை இருக்குது, ப்ளஸ் நைட் ஆனால் நம்ம அடைக்கிறதுக்கு கொட்டகை வேணும். அதுதான் இதனோட இதை தவிர. இது ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட இது வந்து எவ்வளோ இருக்கும்னா, ஒரு மாதத்துக்கு 1 கிலோன்னு ரஃபாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு 4 மாதத்தில் 4 கிலோ அப்படின் தான். இந்த 4 கிலோன்ற பறவையானது பறக்க முடியாது சரிங்களா. அதனால் இதை வந்து மேலே வந்து வரைக்கும் நீங்கள் வந்து செயின் லிங்க் எல்லாம் போட்டு ஒரு வேலி அமைக்கணும் அப்படின்ட்டு இல்லை. தோட்டங்களில் நீங்கள் எந்த கோழிகளை வளர்த்தாலும் சரி, நீங்கள் வந்து உரிய பாதுகாப்பாக நம்ம வந்து ஃபென்சிங் போடணும், அதாவது வேலி அமைக்கணும். அது வந்து அவங்கவுங்க பண்ணையாளர்களுடைய வசதியை பொறுத்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஆனால் இந்த வான் கோழிகள் வந்து செயின் லிங்க் போடுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இது வெயிட் அதிகமாக இருக்கும், வெயிட்டு உடைய உடல் எடை அதிகமாக இருக்கிறதுனால இது மற்ற வேலிகளை வந்து இது ஈஸியாக வந்து தாக்கிட்டு போயிடும், கிழிச்சிரும். அதனால் வந்து ஒரு செயின் லிங்க் மாதிரி நீங்கள் வந்து செய்கிறது நல்லது. ஒரு ஆள் உயரத்துக்கு நீங்கள் செயின் லிங்கை நீங்கள் வந்து போடலாம், ஒரு 5 அடிக்கு 6 அடிக்கு போடலாம். இந்த மாதிரி வந்து அங்கே எளிதில் கிடைக்கக்கூடிய, மேய்ச்சலில் கிடைக்கக்கூடிய தீவனத்தை உண்டே இந்த வான்கோழிகள் வந்து உடல் எடையே வந்து அடையும். இந்த வான்கோழி இறைச்சியில் நமக்கு வந்து நல்ல புரதச்சத்து இருக்குது, ஒரு 20% புரதச்சத்து இருக்குது. மற்ற கொழுப்பு சத்து, சாம்பல் சத்து, தண்ணீர் ஆகிய எல்லாமே இருக்கிறதுனால இதை கூட நம்ம வந்து எல்லாருமே வந்து எல்லா வயதினருமே விரும்பத்தக்கக்கூடிய ஒரு இறைச்சியாக வந்து இருக்கிறது. இதனோட முட்டையை பார்த்தீங்கன்னா ஒரு தோராயமாக ஒரு 70 கிராம் 60 70 80 கிராம் வரைக்கும் நமக்கு முட்டை வந்து இருக்கும். ஒரு 60 கிராம் நம்ம தாராளமாக கிடைக்கும். இது அந்த முட்டையில் வந்து எல்லா சத்துக்களும் இருக்கிறதுனால இந்த வான்கோழி இறைச்சி மற்றும் முட்டையை வந்து பண்ணையாளர்கள் வந்து வளர்த்து இந்த இறைச்சி பொருட்களையும் முட்டை பொருட்களையும் உண்டு விற்பனையும் செய்து நலமாக வாழுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
1: என்ன மருதானியக்கா, ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஏற்ற வான்கோழி மற்றும் ஜப்பானிய காடை வளர்ப்பு குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கோழியின அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் கே பிரேமவல்லி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
2: கேட்ட முத்தழகு, விவரம் அம்புட்டோம் புரியறப்பல இல்ல, தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்க.
1: ஆமாங்கா, நாம இறைச்சிக்காகவும் முட்டைக்காகவும் கூண்டுகளில் ஜப்பானிய காடைகளை எப்படி வளர்க்குறது, அப்புறம் ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஏற்ற வான்கோழி இனங்கள்லாம் என்னென்ன, இப்படி எல்லா விவரங்களையும் தெளிவாக சொல்லிவிட்டாங்க.
2: ஆமாம் முத்தழகு, இவங்க சொன்ன முறைகளை கடைபிடிச்சி ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் ஜப்பானிய காடை அப்புறம் வான்கோழி இது ரெண்டையும் வளர்த்தா நிச்சயம் நமக்கு வருமானத்தை கொடுக்கும் புள்ள.
1: அப்புறம் என்னக்கா, விசேஷத்தை நல்லபடியா முடிச்சிட்டு வாங்க, வந்ததும் முத வேலையா இதை செஞ்சு போடுங்க.
2: சரி முத்தழகு, அப்ப நான் கிளம்புறேன்.
1: ஆமாக்கா, புறப்படுங்க, நிறைய வேலைகள் இருக்கும். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம விசேஷத்துக்கு கிளம்புங்க, பண்ணையில இருக்கிற கால்நடைகளை நான் பத்திரமா பாத்துக்கிறேன்.

வேளாண் திட்டங்கள். பிஎம் கிசான் திட்டம். பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டம் எனப்படும் பிஎம் கிசான் திட்டம் இந்தியாவில் உள்ள விவசாயிகளுக்கு வருமான ஆதரவு வழங்கும் நோக்கத்துடன் மத்திய அரசால் செயல்படுத்தப்படும் முக்கியமான விவசாயிகள் நலத்திட்டமாகும். இந்தியாவின் பொருளாதாரத்திலும் உணவு பாதுகாப்பிலும் விவசாயம் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆனால் சிறு குறு விவசாயிகள் விதை, உரம், பூச்சிக்கொல்லி, பாசனம், வேளாண் கருவிகள், தொழிலாளர் கூலி போன்ற பல்வேறு செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. மேலும் பருவநிலை மாற்றம், வறட்சி, வெள்ளம், பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் போன்ற காரணிகளால் விவசாயிகளின் வருமானத்தில் நிலையற்ற தன்மை ஏற்படுகிறது. இத்தகைய சூழ்நிலையில் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச வருமான ஆதரவை வழங்கும் நோக்கில் பிஎம் கிசான் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆரம்பத்தில் சிறு மற்றும் குறுநில விவசாயிகளை மையமாக கொண்டிருந்த இத்திட்டம் பின்னர் தகுதியுடைய அனைத்து நிலம் வைத்திருக்கும் விவசாய குடும்பங்களையும் உள்ளடக்கும் வகையில் விரிவுபடுத்தப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் நிலம் உள்ள தகுதியான விவசாய குடும்பங்களுக்கு ஆண்டிற்கு 6000 வீதம் 3 தவணைகளில் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறது. இதுவரை 23 தவணைகள் மூலம் 4.5 லட்சம் கோடிக்கும் அதிகமான தொகை விவசாயிகளின் கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் பெண் விவசாயிகளுக்கு 1.06 லட்சம் கோடிக்கு மேல் வழங்கப்பட்டுள்ளதுடன் பயனாளிகளில் 4 பேரில் ஒருவர் பெண் விவசாயி என்பது குறிப்பிடத்தக்கது. நிதி ஆயோக்கின் மதிப்பீட்டின்படி 92% அதிகமான பயனாளிகள் இத்தொகையை வேளாண் பணிகளுக்கு பயன்படுத்தியுள்ளனர். சுமார் 85% பயனாளிகள் தங்களின் விவசாய வருமானம் அதிகரித்துள்ளதாகவும் கடன் சுமை குறைந்துள்ளதாகவும் உறுதிப்படுத்தியுள்ளனர். இத்திட்டத்தின் சிறப்பான செயல்பாட்டால் சாகுபடி பரப்பு 9.65%, வேளாண் உற்பத்தி திறன் 10.53%, மொத்த தானிய உற்பத்தி 21.18% வளர்ச்சியடைந்துள்ளது. இந்த வெற்றியை தொடர்ந்து இத்திட்டமானது மேலும் நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. தற்சார்பு இந்தியா மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதில் முக்கிய தூணாக செயல்பட்டு வருகிறது. பிஎம் கிசான் திட்டத்திற்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்க பிஎம் கிசான் போர்ட்டல் பக்கத்திற்கு செல்லவும். அதற்கு முன் ஆதார் அட்டை, பட்டா, அடங்கல், சர்வே எண் போன்ற நிலத்தின் விவரங்கள், வங்கிக் கணக்கு புத்தகம் போன்றவற்றை தயாராக வைத்துக் கொள்ளவும். முகப்பு பக்கத்தில் உள்ள ஃபார்மர்ஸ் கார்னர் பகுதிக்கு சென்று நியூ ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷன் என்பதை கிளிக் செய்யவும். உங்களது விவரங்களை அதில் உள்ளீடு செய்து பதிவு செய்து கொள்ளவும். விவசாயிகளே, அரசு வழங்கும் இந்த சிறப்பான நிதி உதவி திட்டத்தில் இன்றைய பதிவு செய்து பயன்பெறுங்கள்.

0: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
1: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் ஏஐ ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
2: என்ஐசி ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
3: நிலையத்தில் நேரம் 2:29. நேர்களின் கவனத்திற்கு இன்று மாலை 3 மணிக்கு கட்சேவியல் கலக்கல் பாடல்கள், அதனைத் தொடர்ந்து 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள், 5 மணிக்கு மாலை தென்றல். ஆறு 10 இசை மின்னல், 7:25 வயல்வெளி அறிவிப்புகள், 7:30 கிசான் வாணி. இரவு 8 இளந்தென்றல், ஏம்பாட்டு எசப்பாட்டு என்ற தலைப்பில் வளம் வரும். இரவு 9:30 இடைவிடாத இசைமலை. இரவு 10 சுகமான ராகங்கள். சேலம் மற்றும் ஏற்காடு நேயர்கள் பங்கு பெற்று அவர்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிலையத்தில் நேரம் 2:30 நேர்களை, இது தருமபுரி பண்பலை 102.5, ஈர்க்காடு பண்பலை 103.7. மலர்களின் மனம் மனதை மயக்கும், இனிய இசை உள்ளத்தை வருடும், அன்பான வார்த்தைகள் நம் நாளையே அழகாக்கும். அப்படிப்பட்ட இனிமையான இசையையும் சுவையான தகவல்களையும் மனதை மகிழ்விக்கும் நிகழ்ச்சி தொகுப்பையும் உங்களுக்காக அள்ளித்தர வருகிறது பூங்கொத்து நிகழ்ச்சி நேயர்களே. உங்கள் மதிய நேரத்தை இன்னும் இனிமையாக்கும் வகையில் அடுத்த ஒரு 30 எங்களோட இணைந்திருக்க போயிருங்க நேயர்களே. இந்த அரை மணி நேரம் முழுசும் உங்களுக்காக செவிகளுக்கு இசை விருந்தாகவும்

மனதிற்கு மகிழ்ச்சியையும் நினைவுகளுக்கு இனிமையும் தரவிருக்கிறது. ஒரு அழகான இசை பயணமாக அமைய போகிறது நேயர்களே. பூங்கொத்து நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திரைப்படத்திலிருந்து பாடல்கள் வளம் வரும். அதே மாதிரி இன்னைக்கு வந்து கடைக்குட்டி சிங்கம் அப்படின்ற திரைப்படத்திலிருந்தும் ரம்மி என்ற திரைப்படத்திலிருந்தும் பாடல் வளம் வர இருக்கிறது. கடைக்குட்டி சிங்கம் என்ற திரைப்படத்திலிருந்து முதல் பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காங்க யுகபாரதி, இசை அமைச்சிருக்காங்க டி இமான், பாடியவர்களும் டி இமான் அவரை. கார்த்திக், சாய்ஷா அகர்வால், பிரியா பவானிசங்கர், ஆர்தனா பின்னோ இவர்கள்லாம் சேர்ந்து நடித்த திரைப்படத்திலிருந்து அந்த முதல் பாடல் இதோ உங்களுக்காக.

நிலையத்தில் நேரம் 2:36. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூங்கொத்துனாவே பல வண்ண மலர்கள் ஒன்றாக இணைந்து அதோட அழகும் நமக்கு அதோட மனமும் வந்து தரப்போல நம்மளோட நிகழ்ச்சி இப்போ பூங்கொத்து நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. இனிமையான பாடல்களும் சுவையான தகவல்களும் சின்ன சின்ன சுவாரஸ்யமான பகுதிகளும் அனைத்தும் ஒன்றாக இணைந்து மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறீங்க நேயர்களே. பூங்கொத்து நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
1: நிலையத்தில் நேரம் 2:40. இது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. பொதுவாகவே பூ அப்படின்னாவே அழகுன்னு தான் சொல்லுவாங்க. அது ஒரு பூங்கொத்தா அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு அப்படியே பிரமிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி தான் பாடல்களும் இப்போ வளம் வந்துட்டுருக்கு. அடுத்து வந்து கடை

வெங்கடேஷ்வரன் என்ற திரைப்படத்திலிருந்து தான். யுகபாரதி வரியில வி வி பிரசன்னா பாடியிருக்காரு, இசை அமைச்சிருக்காங்க இமான். தண்டோரா கண்ணால என்ற பாடலை கேட்கலாம் நேர்களே.

பூங்கொத்தாக நம்ம மூணு பாடல்கள் கேட்டோம். கடைக்குட்டி சிங்கம் என்ற திரைப்படத்திலிருந்து, அடுத்ததாக ரம்மி என்ற திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம் நேர்களே. ரம்மி என்ற திரைப்படத்திலிருந்து யுகபாரதி வரிகளில் சந்தோஷ் ஹரிஹரன், ஏ வி பூஜா அவர்கள் குரல்களில், இமான் இசையில்.

0: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: மா மா டேய், இங்கே தாண்டா நிக்கிறேன், சொல்றா கண்ணே தெரியும்.

0: இல்லையா உனக்கு?
1: மா தலை பயங்கரமா வலிக்குதுமா, காதெல்லாம் கொய்யுங்குதுமா.
0: எப்ப பாரு போனே பாத்துட்டு இருந்தா எல்லாம் தான் வலிக்கும்.
1: மா நீ ஏதோ சொல்ற, அது என்னன்னு எனக்கு தெளிவா கேக்கல. நீ இந்த பக்கம் சொல்றியா? ஏன்னா இந்த பக்கம் காது ரெண்டு நாளா கேட்க மாட்டேங்குதுமா.
0: அட பாவி, காதும் கேக்கலையா?
1: வர வர கண்ணும் சரியா தெரிய மாட்டேங்குதுமா.
0: நீ வீட்டுல மட்டுமா போனை பாக்குற? வண்டியில உக்காந்து போகும்போது கூட அதை மாட்டிட்டே சுத்துற. பின்னாடி வர்றவங்களுக்கும் ரொம்ப தொந்தரவா இருக்குது. எல்லாரும் ஹெல்மெட்டை போட்டு சுத்துவாங்கன்னா நீ ஹெட்போனை போட்டுட்டு சுத்துறடா. ஒழுங்கா சாப்பிட்றியா? அதுவும் இல்ல, கண்ணில் படுறதெல்லாம் வாங்கி சாப்பிட வேண்டியது. உன்னை என்ன பண்றதுனே தெரியல. 16 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும் தாண்டா ஒரு நல்ல வளர்ச்சியே. உன்னோட எதிர்காலமே அதுல தான் இருக்கு. அதை இந்த போனால கெடுத்துக்காதடா.
1: சரிம்மா, இனிமையாவது உன் பேச்சு கேட்டு ஒழுங்கா நடந்துக்கிறம்மா.
0: அலைபேசியை பயன்படுத்துங்கள், ஆனால் அளவாக பயன்படுத்துங்கள்.
1: அலைபேசிக்காக உங்களின் அழகான வாழ்க்கையை தொலைக்காதீர்கள்.
0: என்றும் நேயர் நலனில் அக்கறையுடன்.
1: தர்மபுரி பண்பலை 102.5.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது தர்மபுரி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் எம் செல்வம் அவர்கள் விடுக்கும் செய்தியினை கேட்கலாம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி நமது தர்மபுரி மாவட்டத்தில் குழந்தை திருமணம், குழந்தை தொழிலாளர்கள், குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் வன்கொடுமை, பள்ளி செல்லா குழந்தைகள் மற்றும் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் உள்ள குழந்தைகள், மேலும் பேருந்து நிலையங்களில் குழந்தைகளை வைத்து பிச்சை எடுக்கும் நபர்கள் எவரேனும் கண்டறியப்பட்டால் உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண், குழந்தைகளுக்கான இலவச அழைப்பு எண் 10988. அனைவரும் ஒன்றிணைவோம், குழந்தைகளை பாதுகாப்போம், வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம்.
2: நேயர்கள் இதுவரை தர்மபுரி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் எம் செல்வம் அவர்கள் விடுத்த செய்தியினை கேட்டீர்கள்.
4: நிலையத்தில் நேரம் 2:53. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூங்குத்து நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் நேயர்களே. ரம்மி படத்திலிருந்து முதல் பாடலை கேட்டோம். அடுத்த பாடலுக்கு வந்து இசை அமைச்சிருக்காங்க டி இமான். அபய் ஜோத்பூர்கார் பூர்ணிமா சதீஷ் பாடியிருக்காங்க யுகபாரதி வரியில. விஜய் சேதுபதி, இனிகோ பிரபாகர், ஐஸ்வர்யா ராஜேஷ், காயத்ரி சங்கர் இவங்க நடிப்பில். ரம்மி என்ற திரைப்படம் 2014 வெளிவந்திருக்கு. அந்த பாடலை கேட்கலாம் நேர்களே.

நிலையத்தில் நேரம் 2:59. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் எப்படி நகர்ந்ததுன்னே தெரியலல்ல. இனிய பாடல்களோடும் அழகான நினைவுகளோடும் உங்கள் மனதோடு மனதாக இந்த அரை மணி நேரம் பூங்கத்து நிகழ்ச்சி ஒளிபரப்பாயிட்டு இருந்தது. பல விதமான மலர்கள் வந்து ஒன்று சேர்ந்து அழகான ஒரு பூங்கொத்தா மாறுவது போல இந்த அரை மணி நேரமும் நம்ம ரசித்த ஒவ்வொரு பாடலும் நம்ம நினைவில் என்றைக்குமே ஒரு பூங்கொத்தா இருக்கும்னு நினைக்கிறேன். நேர்களை, இதோட இன்றைய பூங்கொத்து நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இதுவரை உங்களுடன் பயணித்திருந்தது நான், கார்த்திகேயன் உன்னிகிருஷ்ணன். பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம் கட்சேவியில் கலக்கல் பாடல்கள். என்றும் இணைந்திருப்போம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 3 மணி. கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நேயர்களே, நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை காற்றலையில் கேட்டு ரசிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். உங்களுடைய பேர், ஊர்

உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் இதையெல்லாம் தட்டச்சு செஞ்சு நிலையத்தோட வாட்ஸ்அப் என்னான்னு 043-42-24-40 இந்த நம்பருக்கு அனுப்புங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலை காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடலை கேட்டிருக்காங்க மத்தூர்லேருந்து மணிமேகலை, பாரிஜாதம் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேயர்களே, அந்த பாடலை காற்றலையில் கேட்டு ரசியுங்கள்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: நவராத்திரியை முன்னிட்டு பூம்புகார் சார்பில் கொழு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெறுகிறது. அனைத்து கொழு பொம்மைகளுக்கும் 10% சிறப்பு தள்ளுபடி. இக்கண்காட்சி அக்டோபர் 31 வரை நடைபெறும். சென்னை அண்ணா சாலை பூம்புகார் விற்பனை நிலையத்தில் தினமும் காலை 10 முதல் 8 வரை நடைபெறும். மேலும் சென்னை ஆழ்வார்பேட்டை சங்கரா ஹாலிலும் கொழு பொம்மைகள் மற்றும் அனைத்து கைவினைப் பொருட்கள் கண்காட்சி நடைபெறுகிறது. எனவே விருப்பமுள்ளவர்கள் கண்காட்சியில் கலந்து கொண்டு பொருட்களை வாங்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது.

கர்சவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. குன்செட்டி அள்ளி பகுதியிலிருந்து சௌந்தர்யா, பாலா என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
2: சவாலஞ்ச் அக்செப்டட்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
7: நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு வாட்ஸ்அப் வழியா விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. குட்டம்பட்டியிலிருந்து ஜோதி, கண்ணன் வருவான் என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
2: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் இதயங்களில் இசைப்பாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கட்சவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க ராயக்கோட்டையிலிருந்து ஸ்ரீனிவாசன், படையப்பா திரைப்படத்தில் இருந்து.

タケタドン、タタケタドン、ドゥン、タケタドン、ドゥン。

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ மகாலட்சுமி
2: ஆட்டாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு
1: தருமபுரி.
3: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
6: நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க ஏற்காடு பகுதியிலிருந்து சாந்தகுமார், கிராமத்து அத்தியாயம் என்ற திரைப்படத்தில் இருந்து.

தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சிவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து ஓர் அறிவிப்பு. சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது 2026 சமூக நீதிக்காக சிறப்பாக பாடுபட்டவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விருதின் விவரம் ரொக்க தொகையாக ₹500,000 ஒரு சவரன் தங்கப்பதக்கம் மற்றும் தகுதியுரை வழங்கப்படும். விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டியவை சுய விவரம் ஆவணம், முழு முகவரி மற்றும் தொலைபேசி எண், சமூக நீதிக்காக மேற்கொண்ட பணிகளின் விவரம், தொடர்புடைய ஆதார ஆவணங்கள். விண்ணப்பம் சமர்ப்பிக்கும் இடம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். விண்ணப்பிக்க கடைசி நாள் 20/10/2026. எனவே இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களே, நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை காற்றலையில் கேட்டு ரசிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். உங்கள் ஃபோனை எடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடலிடம் பெற்றுள்ள திரைப்படம், உங்களுடைய பேர், ஊர் இதையெல்லாம் தட்டச்சு செஞ்சு நம்ம நிலையத்தோட வாட்ஸ்அப் என்னான 0-43-42-24-40 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்களும் காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க செட்டிக்கரையிலிருந்து சங்கரி, ரெக்கை திரைப்படத்தில் இருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: அணில் ரவை. எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை அணில் ரவை.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

தர்மபுரி பைசுவாளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட் செவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவாளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. கட்சவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க ரங்கப்பாளையம் பகுதியிலிருந்து சிவகுமார் மற்றும் செந்தில்குமார். கரகாட்டன் கரகாட்டக்காரன் என்ற திரைப்படத்தில் இருந்து

0: நவராத்திரியை முன்னிட்டு பூம்புகார் சார்பில் கொழு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெறுகிறது. அனைத்து கொழு பொம்மைகளுக்கும் 10% சிறப்பு தள்ளுபடி. இக்கண்காட்சி அக்டோபர் 31 வரை நடைபெறும். சென்னை அண்ணா சாலை பூம்புகார் விற்பனை நிலையத்தில் தினமும் காலை 10 முதல் 8 வரை நடைபெறும். மேலும் சென்னை ஆழ்வார்பேட்டை சங்கராஹாலிலும் கொழு பொம்மைகள் மற்றும் அனைத்து கைவினைப் பொருட்கள் கண்காட்சி நடைபெறுகிறது. எனவே விருப்பமுள்ளவர்கள் கண்காட்சியில் கலந்து கொண்டு பொருட்களை வாங்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
6: கட்சவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. சேலம் பகுதியிலிருந்து ரேகா, சுந்தர பாண்டியன் என்ற திரைப்படத்தில்

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
2: நேர்களை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் இதயங்களில் இசைப்பாடி கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. கட்சவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. நாமக்கல்ல இருந்து ரேவதி, திருடன் போலீஸ் என்ற திரைப்படத்தில் இருந்து.

ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது கட்செவியல் கலக்கல் பாடல்கள். வாட்ஸ்அப் வழி பாடல் கேட்ட நேயர்களுக்கும் பாடல் கேட்க முயற்சித்த நேயர்களுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும்.

சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தரும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.

0: வணக்கம் கார்த்திகேயன்.
1: வணக்கம் நவீன்.
0: ஏன்னா நிறைய குறிப்புகளோடு வந்துட்டீங்களா?
1: நிறைய குறிப்புகளோடு தான் வந்திருக்கேன். பதில் சொல்கிறாங்களான்னு பார்க்கலாம்.
0: நம்ம நேயர்களை சந்திச்சிடலாம். விடைத்தேடு வினாக்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள். புதிய நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னணி போடு 244030 என்றும், மற்றொரு எண்களாக 94868110 25 என்ற எண்ணிலோ, மற்ற நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னணி போடு 244031 என்றும், மற்றொரு எண்களாக 94 86 65 20 25 என்ற எண்களில் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் முதல் 3 குறிப்புகள் கொடுக்கப்படும். சரியாக விடை சொல்லும் நேயர்களுக்கு பரிசு பாடல் வழங்கப்படும். இனிப்பிலினையும் முதல் நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம். பேர் சொல்லுங்க.
2: நான் வேலூர் மாவட்டம் கற்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன் ஐயா.
0: சரிங்க சந்திரசேகர், உங்களுக்கான முதல் 3 குறிப்புகள் கொடுத்துடலாங்களா?
2: ஆமா, முதல் முத்தான 3 குறிப்பு கொடுங்க ஐயா.
0: இது உங்களுக்கான குறிப்பு. இவர் வந்து ஒரு விமானி, இந்தியாவை சார்ந்தவர், பொறியியல் துறை பயின்றுள்ளார் கூட சொல்லலாம்.
2: ஓகே. அப்துல் கலாம் ஐயா அவர்கள்.
0: அப்துல் கலாம் என்பது தவறான பதில். நன்றி.
2: நன்றி.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம். வருக. வணக்கம். வணக்கம். இணைப்பில் தான் இருக்கிறீங்க, பேசுங்க.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். பேர் சொல்லுங்க.
3: தர்மபுரி மாவட்டம் மாந்தியல்லை பஞ்சாயத்து நடமாடும் கஞ்சர்கடை கோயில் பேசுகிறேன்.
0: சரிங்க. என்ன குறிப்புகள்லாம் கேட்டீங்களா? விடை தெரியுமா?
3: இப்பதாங்க ஐயா லைன் பிடிச்சேன்.
1: இன்ஜினியரிங் படித்திருக்கிறார். முயற்சிக்கலாம்.
0: இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம். வணக்கம். பேர் சொல்லுங்க.
4: வாழ்க வளமுடன். எண்ணம் துறை நாகசம்பிள்ளன் பேசுறேங்க.
0: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: எனக்கு ஒரு குறிப்பு சொல்லுங்க.
0: உங்களுக்கான குறிப்பு,
1: இவர் வந்து நியூசிலாந்துல வந்து விமான பயிற்சி வந்து பெற்றிருக்கிறார்.
4: எம் நடராசன்.
1: நடராசன் நல்ல முயற்சிங்க ஐயா, பட் தவறான பதில்.
0: நிலையத்தில் நேரம் 4:05. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
5: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் பாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.

0: ஐயா இருவருக்கும் இனிய மாலை வணக்கம்.
1: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
0: நாமக்கல் மாவட்டம் மங்களபார் ராசிங்கய்யா.
1: சரிங்கய்யா, உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாமா இல்லை விடையை சொல்லிட்டீங்களா?
0: நானே வந்து கேட்குறேங்க உங்களை.
1: ம், சொல்லுங்கள்.
0: அண்மையில் ஒரு விமானம் கடத்தப்பட்டதில் சம்மந்தப்பட்டவருங்களா அவர்?
1: உங்களுக்கான குறிப்பு மட்டும் கொடுக்குறோம்,
2: குறிப்பை கேட்டுட்டு பதில் சொல்லலாம். நீங்கள்
0: சொல்லுங்க.
2: 2011 முதல் இவர் வந்து ஸ்பைஸ் முதல் ஸ்பைஸ் ஜெட் நிறுவனத்தில் வந்து பணியாற்றி இருக்கிறார். எப்படி சொல்றீங்க?
0: ஏன்னா அண்மையில் ஒரு விமானம் கடத்தப்பட்டதில்.
2: ஆமாம்.
0: அதில் வந்து அந்த பயணிகள்லாம் காப்பாற்ற.
2: ஆமாம் ஆமாம், அவரே தான்.
0: அதனால் அவர் தான் நியூசிலாந்து பயிற்சி பெற்ற ஒரு லாபம் இருக்கு.
2: அப்படிங்களா, நல்ல பதில் கண்டுபிடிச்சிட்டீங்க.
1: சரி, எந்த திரைப்படத்தினது என்ன பாடல் கொடுக்கலாம்?
0: அதாவதுங்கய்யா, படைப்பா படத்துல ஒரு பாடல் கொடுங்க.
1: சரிங்க, நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்க.
0: வணக்கம்
1: கார்த்திகேயன், மேலும் குறிப்புகள் சொல்லுங்க.
2: குறிப்புகள் இருக்கு இன்னும். இவர் வந்து ஒரு விமானி அப்படின்றது வந்து சொல்லிட்டோம். பைலட் ஸ்மித் மச்சார். இவர் இந்தியாவை சேர்ந்தவர். விமானத்துறையில் சேர்வதற்கு முன்பாக இவர் வந்து டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் வந்து படிச்சிருக்காங்க. நியூசிலாந்தில் வந்து விமான பயிற்சி இவர் பெற்றுள்ளார். 2011 முதல் ஸ்பைஸ் ஜெட் நிறுவனத்தில் இவர் பணியாற்றியிருக்கிறார். 2022 முதல் ஃப்ளை துபாய் நிறுவனத்தில் கேப்டனாக பணியாற்றியிருக்கிறார். இப்போது செப்டம்பர் 30 அன்ன இப்போது நேயர் சொன்ன மாதிரி அந்த பதில் கேட்கும் ஏற்றம் ஏற்ற மாதிரி செப்டம்பர் 30 வந்து துபாயிலிருந்து டெல் அவிவ் சென்ற விமானத்தில் வந்து முக்கிய சம்பவம் ஒன்று நிகழ்ந்தது. அந்த விமானத்தில் வந்து இவர் தாக்கப்பட்டாலும் காயமடைந்த நிலையிலையும் இவர் வந்து துணிச்சலாக செயல்பட்டு அந்த விமானத்திலிருந்து 170 மேற்பட்ட பயணிகளின் உயிரை வந்து காப்பாற்றியிருக்கிறார். ஸோ அதுதான் இப்போ ரீசெண்டாக வந்த நியூஸ். அது ஸோ அதை வச்சு தான் இந்த கேள்வி கேட்டோம். அவரது துணிச்சலுக்காக மேன்கைண்ட் ஃபார்மா நிறுவனம் வந்து ₹1 crore பரிசு ரொக்கத்தொகையாக அறிவித்துள்ளது. அந்த சம்பவத்திற்கு பிறகு அவர் எல்லாருமே வந்து ஹீரோ பைலட் அப்படின்ற மாதிரி பாராட்டுறாங்க.
1: சரி, இவ்வளவு சிறப்புக்கும் உரியவர் பேர் என்ன சொல்லிருங்க?
2: பைலட் ஸ்மித் மச்சார்.
1: சரிங்க, நேயர்க்கு
2: சரியான பதில எளிதாகவும் சொல்லிட்டாங்க.
1: நேயர்க்காக ஒரு பரிசு பாடல் கொடுத்துடலாம்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும் 20,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
1: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் பில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
2: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவ குழுவும் அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு, பெட் சிடி, காமா கேமரானு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
3: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சீலநாயக்கன் பட்டி, சேலம்.
4: உங்கள் வீட்டிற்கு அழகும் நவீன தோற்றம் தரும் தரமான UPVAC விண்டோஸ் வாங்க குண்டலப்பட்டி அதியமான் ஆட்டோ நகரில் அமைந்துள்ள VM விண்டோஸ்க்கு வாங்க. தொடர்புக்கு 9500745663.
5: நிலையத்தில் நேரம் மாலை 4:16. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. எடப்பாடியிலிருந்து
6: ஜெயந்தி.
5: சரிங்க ஜெயந்தி, உங்களுக்கான முதல் 3 குறிப்புகள் கொடுத்துடலாங்களா? இவங்க வந்து ஒரு விளையாட்டு வீரர், இந்தியாவை சார்ந்தவர். இவங்க வந்து ஒரு பெண்மணி.
6: பெண்மணி
5: யார் இவங்க? விடை தெரியுமா? நன்றி.

0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: ஐயா இருவருக்கும் மாலை வணக்கம் ஐயா.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க ஐயா.
1: நாகாவேட்டம் ராஜபேசன் ஐயா.
0: சரிங்க, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
1: விளையாட்டு வீரர் வீராங்கனைன்னு சொல்லிருக்கீங்க ஐயா.
0: ம்,
1: ஐயா இப்ப நடைபெற்ற ஆசிய கோப்பையில தங்கம் வென்றாங்களா?
0: தங்கம் வென்றாங்களான்னு கேக்குறீங்களா? உங்களுக்கான குறிப்பு கொடுத்துடலாமா?
1: கொடுங்க ஐயா.
0: இவங்க வந்து ஒரு குத்துச்சண்டை வீராங்கனை.
1: குத்துச்சண்டை வீராங்கனைங்களா?
0: ம்,
1: சமீபத்தில் அந்த நம்ம பாப்பா ஒன்று தங்கம் வந்துச்சு. லல்லினாவா? லல்லினாவா?
2: முயற்சி செய்யுங்க.
0: நன்றி. நேயர் வந்து முயற்சி செய்கிறாரு, ஆனால் சரியான விடை அவருக்கு தெரியல. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் சார்.
2: யார் எங்கேருந்து பேசுறீங்க ஐயா?
3: நான் அரியலூர் மாவட்டம் முக்கோட்டை தொட்டி குளத்தில் தியாகராஜன் பேசுகிறேன் சார்.
2: தியாகராஜன் ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டிங்களா? விடை கண்டுபிடிக்கலாமா?
3: இப்போ நடந்த போட்டியில் சார் 2 தங்கம் வாங்கின லேடி தானே சார் கேட்குறீங்க?
2: பதில் சொல்லுங்க, அது சரியா தவறான்னு நான் சொல்கிறேன்.
3: நிரோ தண்டா?
2: இல்லை இல்லைங்க, நல்ல முயற்சி.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். இணைப்பிலிருந்து விடுபட்டு விட்டார். வருக, வணக்கம். வணக்கம் ஐயா, பேர் சொல்லுங்க. என்ன ஊருங்க?
3: ஊர்
2: என்னன்னு சொல்லுங்க ஐயா, தெளிவா கேட்கல. இருக்கீங்களா? ஊர், ஊர், உங்களோட ஊர் பேர் சொல்லுங்க தெளிவா. கிருஷ்ணகிரிங்களா? சரிங்க, ஓகேங்க. குறிப்புகள்லாம் கேட்டிங்களா? குறிப்பு கேட்டீங்க, இன்னொரு குறிப்பு கொடுக்கலாங்களா உங்களுக்கு? இவங்க வந்து 2018 ஆண்டு உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப்பில் வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க. நன்றி, நன்றிங்க.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
4: வணக்கம். தீன்றாம் தேனா மரத்துக்குட்டி.
0: சரிங்க, குறிப்புகள்லாம் கேட்டிங்களா?
4: அந்த குத்துச்சண்டை போய் வீராங்கனை
0: கேக்குறீங்க? ஹலோ ஐயா, சொல்லுங்க.
2: இல்லைங்க, நல்ல முயற்சி.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வருக, வணக்கம்.
2: வந்த வேகத்திலே போறாங்க.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
5: நேச்சர்ல இருந்து நிஷா பேசுறேங்க.
0: சரிங்கம்மா, குறிப்புகள் எல்லாம் கேட்டிங்களா? விடை தெரியுமா?
5: கேட்டேங்க.
0: ம், சொல்லாமே.
5: வரணிக்காங்க.
0: என்ன பேருங்க?
5: வரணிக்கா.
2: இல்ல இல்லங்க.
5: நன்றி.
2: தவறான பதில், நன்றி.
0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
6: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90° கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய். 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229975555.
7: இப்போ மிஸ்டர் கோல் சன்ஃப்ளவர் ஆயில் 5 liter கேன் வாங்கும் போது 1/2 kg குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 kg ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
8: மிஸ்டர் கோல் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
7: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
0: நிலையத்தில் நேரம் 4:21. விடைத்தடு வினாக்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர், வருக, வணக்கம்.
9: வணக்கம் சார்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
9: சேலம் அரச மரத்துக்காரன் கருணாகரன்.
0: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
9: மீராபாய் சானு.
2: இல்லைங்க, அவங்க வந்து குத்துச்சண்டை வீராங்கனை இல்லை, அவங்க வந்து பழு தூக்குதல், வெயிட் லிஃப்டிங் சொல்லுவாங்க.
9: ஓஹோ, சரி சரி,
2: நல்ல முயற்சி.
9: ஓகே மேடம், ஓகே.
0: இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
10: ஹலோ.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
10: வணக்கம், சிவமட்டிலேருந்து சுதாமூர்த்தி பேசுங்க ஐயா.
0: சரிங்கம்மா.

0: குறிப்புகள் எல்லாம் கேட்டீங்களா? விடை தெரியுமா?
1: குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லி நாயகையா?
2: ஃபுல் நேம் சொல்லலாம்.
0: முழுசாக சொல்லுங்க.
1: ஐயா அவ்வளோதான் தெரியல.
0: அவ்வளோதான் தெரியுதுங்களா?
2: அவங்க பேரு லாவ்லினா பார்கோஹேன்.
1: லவ்னிலா மட்டும் படிச்சேன்.
0: சரிங்க, ஓகே. என்ன திரைப்படத்துல என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு?
1: என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாட்டா? பெரிய அண்ணா படத்துல இருந்து ஒரு நல்ல சாங் கொடுங்க.
0: பெரிய அண்ணாவில இருந்து ஒரு நல்ல பாட்டுங்களா? சரிம்மா, நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க.
1: சரிங்க.
0: கார்த்திகேயன்,
2: குறிப்புகள் சொல்லிடலாங்களா?
0: குறிப்புகள் அப்படியே சொல்லிடுங்க நேயர்களுக்கு.
2: லாவ்லினா பார்கோஹேன் அப்படின்னு சொல்கிறோம், குத்துச்சண்டை வீராங்கனை. இவங்க இவங்க வந்து இந்தியாவை சேர்ந்தவங்க, பிரபலமான குத்துச்சண்டை வீராங்கனை. அசாம் மாநிலம் தான் இவங்க பிறந்த மாநிலம். 2018 வந்து உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப்பில் வெண்கலப் பதக்கம் இவங்க வென்றிருக்காங்க. அதே மாதிரி டோக்கியோ 2020 ஒலிம்பிக் போட்டி நடந்தது, அதில் பெண்களுக்கான வெல்டர் வெயிட் பிரிவில் வந்து வெண்கலப் பதக்கம் வென்றாங்க. லாஸ்ட்டாக நடந்த டோக்கியோ, லாஸ்ட்டாக நடக்கிறதுக்கு முன்னாடி 2020, 6 வருஷத்துக்கு முன்னாடி. 2022 ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப்பில் தங்கப்பதக்கம் இவங்க வென்றிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டியிலையும் பெண்களுக்கான 75 கிலோகிராம் குத்துச்சண்டை பிரிவில் இவங்க தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, தன்னோட பிறந்த நாளான அக்டோபர் 2 அவங்க தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க இந்த வருஷம்.
0: எவ்வளோ சிறப்பு பார்த்தீங்களா?
2: ஆமாம். அதே மாதிரி 2024 பாரிஸ் ஒலிம்பிக் நடைபெற்றது, அதில் இந்தியாவுக்கு வந்து பிரதிநிதியாக இவங்க வந்து முன்னணிந்து தலைமை தாங்கினாங்க. அதே மாதிரி வந்து இவங்க சிறு வயதில் வந்து அவங்களோட சகோதரிகளை பின்பற்றி கிக் பாக்ஸிங் வந்து பயிற்சி ஈடுபட்டாங்க. அதுலேருந்து இவ்வளோ பெரிய ஒரு பிரபலமாக வந்திருக்காங்க.
0: இவ்வளவு சிறப்புக்கும் உரிய
2: உரிய அவங்களோட பெயர் வந்து லாவ்லினா பார்கோஹேன்
0: என்பதுதான் சரியான விடை. நேயர்கிட்ட பரிசு பாடல்.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
2: பக்கவாதம் மற்றும் தலைக்காய சிகிச்சைகளுக்கு உயர்தர ICU வசதியுடன் அவசர நேரத்தில் நம்பிக்கையான சிறந்த மருத்துவ சேவை. ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாமல்லி, சேலம்.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
5: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
6: நிலையத்தில் நேரம் மாலை 4:30. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடைத்திடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி October 1 to November 7 தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி. விடைத்திடு வினாக்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்குபெறும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
7: வணக்கம். கொட்டிப்பட்டியிலிருந்து சுஷிதா பேசுறாங்க.
6: சரிங்க, உங்களுக்கான முதல் 3 குறிப்புகள் கொடுத்துடலாங்களா? சரிங்க, இது ஒரு விருது, இந்தியாவில் வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான விருது, பல்வேறு பிரிவுகளில் வழங்கப்படுது, என்ன விருது? பத்மபூஷன். தவறான பதில், நன்றி. இனிப்பிலினியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
8: வணக்கம்.
6: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
8: மாதப்பன், குளத்தூர் இருந்து பேசுறேன்
6: சார். சரிங்க, குறிப்புகள் கேட்டீங்களா? விடை சொல்லாமே.
8: பாரத ரத்னா விருதுங்க.
6: பாரத ரத்னா விருது இல்லைங்க. தவறான பதில், நன்றி. இணைப்பிலினியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
9: வணக்கம். நலிங்க, நான் வந்து கல்யாணத்துக்கு.
6: சரிங்க, குறிப்புகள்லாம் கேட்டு

0: உங்களுக்கான குறிப்பு
1: இன்னொரு குறிப்பு வழங்கிடலாங்களா? இது வந்து ஒரு விருதுன்னு சொல்றாங்க, பல்வேறு பிரிவுகளை வழங்கப்படுகிறது அப்படின்றாங்க, முக்கியமான விருதுன்னு சொல்றாங்க. இந்த விருதோட முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னா, நிர்வாகம், சமூக மேம்பாடு, பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்ப போன்ற துறைகளில் வந்து சிறப்பான பணிகளை வந்து அங்கீகரிச்சு இந்த விருது தராங்க.
2: என்னதுங்க?
1: இல்ல இல்லைங்க, இல்ல அந்த விருது கிடையாது.
0: நன்றி. இனிப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
3: மாலை வணக்கம் ஐயா. பாப்பாரப்பட்டில இருந்து பழனி பேசுறேங்க. இருவரும் நலங்களா?
0: நலமா இருக்கிறேங்க ஐயா. விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா
3: ஐயா? நோபல் பரிசுங்க ஐயா.
0: நோபல் பரிசு இந்தியாவில் வரங்கக்கூடிய ஒரு விருது நம்ம சொல்லிட்டோம்.
3: ஆமா, இந்தியா இந்த டாக்டர் மூணு பேருக்கு அறிவிச்சுங்கிறாங்களா அது சொன்னாங்க ஐயா.
0: இல்லைங்க, தவறான பதில். நன்றி.
3: நன்றி ஐயா. நன்றி.
0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
4: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு புதிய பொலிவுடன் டாக்டர் ஸ்னேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை காவேரிப்பட்டினம்.
5: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500848820.
8: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
5: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500848820.
0: நிலையத்தில் நேரம் மாலை 4:34. இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். வணக்கம். பேர் சொல்லுங்க.
3: ஈரோடு வெட்டுக்காடு மாறி போனுங்க.
0: சரிங்க, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா? விடை தெரியுமா? ஆஸ்கர் விருது இல்லைங்கய்யா, அது தவறான பதில். நன்றி.
1: இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக வணக்கம். குறிப்பு கேட்டீங்களா? பதில் தெரியுங்களா? இல்ல இன்னொரு குறிப்பு கொடுக்கலாங்களா? மேலும் இந்த விருதானது வந்து மக்களுக்கு பயனளிக்கும் டிஜிட்டல் சேவைகள் மற்றும் நிர்வாக புதுமைகளுக்கும் இவ்விருது வழங்கப்படுகிறது.
3: என்ன விருதுங்க?
1: இல்லைங்க, அது தவறான பதில்.
0: இனிப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
10: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
10: காரிமங்கலம் வட்டம் கெங்கச்செட்டி பீமராஜன்.
0: சரிங்க பீமராஜன் ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
10: கேட்டங்க ஐயா. எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க.
0: உங்களுக்கான குறிப்பு,
1: இந்தியாவின் இ கவர்னன்ஸ் மற்றும் டிஜிட்டல் கவர்னன்ஸ் துறையிலும் இந்த விருது வழங்குறாங்க.
10: தகைசார் தமிழக விருது.
1: இல்லை இல்லை
0: இல்லைங்க, தவறான பதில்.
1: நல்ல முயற்சி.
0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
11: கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
12: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ்,
2: 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூப், 6 ஏர்பேக், 90 டிகிரி கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 599,000 ரூபாய், 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229975555.
7: உங்கள் வீட்டிற்கு அழகு

0: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ, போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு புதிய பொலிவுடன் டாக்டர் ஸ்னேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை, காவேரிப்பட்டினம்.
2: நிலையத்தில் நேரம் 4:43. கார்த்திகேயன், நேயர்களும் என்ன விடையா இருக்கும் அப்படின்ட்டு நிறைய தேடலோட இருக்கிறாங்க, என்ன விடைன்றத சொல்லிருங்க.
3: இந்த விருதோட பெயர் வந்து ஸ்காட்ச், SKOCH விருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து இந்தியாவில் வழங்கப்படும் முக்கியமான சுயாதீன விருதுகளில் ஒன்று. பல்வேறு பிரிவுகளில் வழங்கப்படுகிறது. நம்ம சொன்ன மாதிரி நிர்வாகம், சமூக மேம்பாடு, பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் சிறப்பான பணிகளை வந்து செய்கிறவங்களுக்கு அங்கீகரிக்கப்படும் விதமாக இந்த விருது வழங்கப்படுது. மக்களுக்கு பயனளிக்கும் டிஜிட்டல் சேவைகள் மற்றும் நிர்வாக புதுமைகளுக்கும் இந்த விருது வழங்கப்படுகிறது. இந்தியாவின் இ கவர்னன்ஸ் மற்றும் டிஜிட்டல் கவர்னன்ஸ் துறையில் இந்த விருது குறிப்பிடத்தக்கதாக கூறப்படுகிறது. இதுடன் தொடர்புடைய ஸ்காட்ச் குரூப் இந்தியாவின் சமூக பொருளாதார வளர்ச்சி மற்றும் நிர்வாகம் தொடர்பான ஆய்வு மற்றும் மதிப்பீடுகளில் இது வந்து ஈடுபட்டு வருகிறது. இந்த விருது குறிப்பாக அரசு துறைகள் மற்றும் நிறுவனங்களின் புதுமையான திட்டங்கள் இந்த விருதின் மூலம் கவனத்திற்கு வருகின்றன. அரசு நிறுவனங்களின் புதுமையான முயற்சிகளுக்கு அங்கீகாரமும் வெளிப்பாடும் கிடைக்க செய்ய இந்த விருது முக்கியமான ஒரு காரணமாக இருக்கு. ஸ்காட்ச் என்பது இந்த விருதை வந்து வழங்கும் அமைப்புடன் தொடர்புடைய பெயர். ஸோ அதுவே இந்த விருதுக்கும் பெயராக வச்சிருக்காங்க, ஸ்காட்ச் விருது, SKOCH அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விருது பேர்.
2: இதுதான் சரியான விடை. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு முன்பாக மீண்டும் இணையலாம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும், 20,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
5: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
6: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
7: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 4:45. விடைத்தடு வினாக்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்குபெறும் நேயர் வருக. வணக்கம்.
8: வணக்கம் ஐயா, நான் கரூர் மாவட்டம் குடியிருந்து மனோரம் பேசுறேன்.
2: சரிங்க, உங்களுக்கான முதல் 3 குறிப்புகள் கொடுத்துடலாங்களா? சரிங்க, இது ஒரு ஆறு, இந்தியாவில் பாயக்கூடிய ஒரு முக்கியமான ஆறுகள்ல இதுவும் ஒண்ணு. இது ஒரு பிரபலமான ஆறு.
8: அது எந்த மாவட்டத்துங்கய்யா சொல்லுங்க?
2: இல்ல, உங்களுக்கான முதல் 3 குறிப்பு கொடுத்துட்டீங்கய்யா, நீங்க விடை சொல்லலாம்.
8: காவேரிங்கய்யா?
2: இல்லைங்க, தவறான பதில், நன்றி. இனிப்பிளனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
9: வணக்கம், நான் கரையப்பநல்லை கிராமத்துல இருந்து மணி பேசுறேங்க.
2: சரிங்க, குறிப்புகள் கேட்டீங்களா?
9: குறிப்புகள் கேட்டுங்க, எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க.
2: உங்களுக்கான குறிப்பு
3: ஐயா, இது வந்து ஒரு பெரிய ஆறு அப்படின்னு சொல்றாங்க.
9: பெரிய ஆறா? முல்லை பெரியாறு?
3: முல்லை பெரியாறு, நல்ல முயற்சிங்கய்யா, தவறான பதில், நன்றி.
2: எனிப்பிள்ளனையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
10: சார் வணக்கம.
2: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
10: சார் உங்களுக்கு வணக்கம். சார்
3: வணக்கம் ஐயா.
10: சார் நான் எனக்கு குறிப்பு நானே கேட்டுக்கிறேன்.
2: உங்க பெயர் சொல்லுங்க ஐயா, உங்க பெயர், ஊர் சொல்லுங்க.
10: சார் போச்சமல்லி இருந்து பிரகாஷ்.
2: சார் சரிங்க,
10: குறிப்பு எனக்கு நானே கேட்டுக்கிறேன்
2: சார். உங்களுக்கு இல்ல இல்ல, உங்களுக்கான குறிப்பு நாங்க தான் கொடுப்போம். விடையை சொல்லுங்க, இல்லைன்னா குறிப்பு நாங்க கொடுக்குறோம்.
10: சரிங்க சார்.
3: இது ஒரு அழகான ஆறு அப்படின்னு சொல்றாங்க.
2: வரவேற்போம். வருக.

0: வணக்கம்.
1: வணக்கம் சார். புளியம்பட்டில இருந்து பொட்டியம்மாள் பேசுறேன் சார், தருமபுரி மாவட்டம்.
0: சரிம்மா, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: எனக்கு ஒரு குழு கொடுங்க சார்.
0: உங்களுக்கான குறிப்பு
2: கொடுத்துடலாங்களாம்மா? உங்களுக்கான குறிப்பு
1: கொடுங்க கொடுங்க.
2: இது வந்து பல்வேறு பகுதிகளுக்கு வந்து பாசன வசதி பெற இந்த ஆறு வந்து உதவுதுன்னு சொல்றாங்க. நிறைய பகுதிகளில் வந்து பாசன வசதிக்காக இந்த ஆறு வந்து பாய்ஞ்சிருக்கு.
1: பவானிங்களா சார்? பவானி ஆறு.
0: பவானி என்பது தவறான பதில். நன்றி. இனிப்பிள்ளையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
3: மாலை வணக்கம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
3: மல்லிக்குட்டை பஞ்சாயத்து ராமியம்பேட்ல இருந்து மகாலிங் பேசுறேங்க.
0: சரிங்க, குறிப்பு எல்லாம் கேட்டீங்களா? விடை தெரியுமா?
3: கேட்டங்க. மேலும் ஒரு குறிப்பு கொடுங்க.
0: உங்களுக்கான குறிப்பு, இது வந்து தென்னிந்திய பகுதியில வளமைப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஆறுங்க.
3: தென்னிந்திய பகுதிங்களா? நம்ம தமிழ்நாட்டில தான்.
0: தென்னிந்திய பகுதி.
4: என்ன
0: காவிரி? மேட்டூர் காவிரி அணை சொல்றீங்களா? இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இனிப்பிளனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம்,
5: கரூர்லேருந்து பூபாலன் பேசுறேன்.
0: சொல்லுங்க, குறிப்புகள் கேட்டீங்களா? விடை தெரியுமா?
5: ட்ரை பண்றேங்க சார். கோதாவரி ஆறுங்க சார்.
0: கோதாவரி ஆறு, எப்படி சொல்றீங்க கோதாவரின்ட்டு?
5: அது நம்ம தென்னிந்தியாவில் கொஞ்சம் பெருசு கேள்விப்பட்டிருக்கீங்க சார்.
0: சரி,
5: என்ன
0: திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாங்க?
5: கில்லி படத்துல இருந்து ஒரு நல்ல சாங் போடுங்க சார்.
0: சரிங்க, அப்படியே தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. கார்த்திகேயன், மேலும் குறிப்புகள் கொடுங்க.
2: கோதாவரி அப்படின்ற விடையை கண்டுபிடிச்சிட்டாங்க. தென்னிந்தியாவின் மிகவும் நிலையான ஆறு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இது ஒரு ஆறு, இந்தியாவில் பாயும் முக்கியமான ஆறுகளில் இது ஒன்றாக கருதப்படுகிறது. இது ஒரு பிரபலமான ஆறுன்னு சொல்கிறாங்க. அழகாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய ஆறு. பல்வேறு பகுதிகளில் வந்து பாசன வசதிக்கு வந்து இது பயன்படுத்திக்கிறாங்க. இது வந்து கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறு. இந்த ஆறு வந்து இரண்டு கிளைகளாக வந்து பிரியுதுன்னு சொல்கிறாங்க. வடக்கு தெற்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரியுது. வடக்கில் வந்து கௌதமி கோதாவரி, தெற்கில் வந்து வசிஷ்ட கோதாவரி அப்படின்ற மாதிரியும் பிரியுதுன்னு சொல்கிறாங்க.
0: நம்ம வந்து ஏற்கனவே சொன்னோம், இது அழகான ஆறு அப்படின்னு சொல்லி. இது பெரிய ஆறு. இது வந்து பல்வேறு பகுதிகளில் வந்து பாசன வசதியை பெறுதுன்னு சொல்லலாம். அதே போல் வந்து கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுன்னு சொல்கிறோம். இந்த ஆறு வந்து இரண்டு கிளைகளாக பிரிகிறது. ஒன்று வந்து வடக்கு, இன்னொன்று தெற்கு. வடக்கு பகுதி வந்து கௌதமி கோதாவரி அப்படின்னு சொல்லுவாங்க. தெற்கு பகுதியை வந்து வசிஷ்ட கோதாவரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்து பெரிய வளமான கழிமுகம் கொண்ட ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆறு. இந்த ஆறு வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகி வங்காள விரிகுடாவில் கலக்குது. இந்த ஆறு வந்து இந்த ஆற்றுடைய களிமுகத்தில் வந்து புதுச்சேரியுடைய ஒரு பகுதி, அதாவது ஏனம் பாண்டிச்சேரின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பகுதி வந்து இருக்குது. இந்தியாவின் நடுப்பகுதியில் அமைந்த ஒரு நீர்வழிகளில் இதுவும் ஒன்று. முன்பு சொன்னது போல மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலிருந்து இந்த ஆறு உற்பத்தியாகி கங்கை சிந்து இந்த நதிகளுக்கு வந்து அடுத்த ஒரு பெரியாறுன்னு கூட இந்த ஆறு சொல்லலாம். நாசிக்கு அருகில மேற்கு தொடர்ச்சி மலையில திரிம்பார்க் அப்படின்ற இடத்திலிருந்து உற்பத்தி ஆகுது இந்த ஆறு. இதனுடைய நீளம் அப்படின்னு சொன்னா 1450 கிலோமீட்டர் கொண்ட ஒரு மிக நீளமான ஒரு ஆறு தான் இந்த கோதாவரி ஆறு. நதியுடைய படுகை வந்து மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. மகாராஷ்டிரா ஆந்திரா பகுதிகளை வந்து இது ரொம்ப வளமையாக செழுமையாக்குற ஒரு மிக முக்கியமான ஒரு ஆறு. தென்னிந்தியாவின் கங்கை, தென்னிந்தியாவின் நீளமான ஆறு என்று அழைக்கப்படுகின்ற கோதாவரி என்பது சரியான விடை.

0: இதிலும் ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
4: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில், நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
6: வணக்கம், நான் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தம். தருமபுரி பண்பலை 102.5 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். தகடூரின் தங்க பண்பலை நமக்கு நாளும் அள்ளி தருகிறது நல்ல செய்திகளை. வேளாண்மை, வேலை வாய்ப்பு, இளைஞர்களுக்கான நற்செய்தி, இலக்கியம், இசை என்று அல்லல்ல குறையாத தங்க புதையல்தான் தகடூரின் தங்க பண்பலை. எப்போதும் கேளுங்கள் தருமபுரி பண்பலை 102.5.

0: கார்த்திகேயன்,
1: நான்கு கேள்விகள் இன்னைக்கு கேட்டோம்.
0: இன்னைக்கு நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியில் நம்ம இருக்கிறோம்.
1: முதல் கேள்வியாக வந்து ஸ்மித் மச்சார் அப்படின்ற கேள்வி கேட்டோம். அதுக்கான சரியான பதிலை வந்து மங்களாபுரம் ராஜசேகர் அவர்கள் பதில் சொன்னாங்க. அடுத்ததாக லாவ்லினா பார்கோஹெயின் அப்படின்ற அந்த கேள்வி கேட்டோம். குத்துச்சண்டை வீராங்கனை அவங்க சுதா மூர்த்தின்றவங்க வந்து பதில் சொன்னாங்க, சிவம்பட்டியிலிருந்து. அடுத்ததாக வந்து ஸ்காட்ச் அவார்டு அப்படின்றத வந்து கேட்டோம். விருது ஒன்று கேட்டிருந்தோம்,
0: கரூர்லேருந்து
1: இல்லை கோதாவரி அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தோம். அதுக்கு தான் வந்து கரூர்லேருந்து பூபாலன் அவர்கள் வந்து பதில் கரெக்டாக சொல்லிட்டாங்க. பாடலும் பெற்றாங்க.
0: நிறைவு பெற்றது இன்றைய விடை தேடு வினாக்கள். இதுவரை உங்களோடு இணைந்திருந்தது
1: நான் கார்த்திகேயன் உன்னிகிருஷ்ணன்,
0: நல்லம்பள்ளி எம் நவீன் மகேந்திரன்.

நீர்கள் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் இதயங்களில் இசை பாடிக்கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

மாலை நேரத்தின் மென்மையான காற்றோடு இசையோடும் உங்களை உங்கள் மனதை வருடி கொண்டிருக்கிறது. இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருது நா முத்துக்குமார் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் தொட்டு ஜெயா என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
1: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
6: உங்கள் வீட்டிற்கு அழகும் நவீன தோற்றம் தரும் தரமான UPVAC விண்டோஸ் வாங்க குண்டலப்பட்டி அதியமான் ஆட்டோ நகரில் அமைந்துள்ள VM விண்டோஸ்க்கு வாங்க. தொடர்புக்கு 9500745663.
7: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
8: தர்மபுரி பண்படை 102.5, ஏற்காடு பண்படை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: இந்தியாவின் No. 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
10: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவக் குழுவும் அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு, PET-CT, காமா கேமரானு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
11: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சீலநாயக்கன்பட்டி.

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். இசையும் இனிமையும் இனியும் இந்த அழகான நேரம் உங்கள் மனதக்கப்படுத்த பாடல்களோடு உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது மாலை தென்றல். நிகழ்ச்சியில அடுத்த பாடலா ஒலிக்க வரப்போகுது பரமசிவன் திரைப்படத்தில் இருந்து வித்யாசாகர் இசையில்

குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் பாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி. தொடர்புக்கு 9500848482.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: அணில் ரவை. எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை. அணில் ரவை.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.

0: மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வரப்போகுது. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் நரேஷ் ஐயர் பிரசாந்தினி பாடிய பாடல், பாரணம் 1000 என்ற திரைப்படத்தில் இருந்து.
1: ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளோ அழகு. இங்கே எவனும் இவ்வளோ அழகாக ஒரு இவ்வளோ அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க. நான் எல்லாம் பற்றியும்

0: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 இன்ச் தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90 டிகிரி கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய். 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229-7555.
1: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, கேஒய்சி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: பெண்கள் மகப்பேறு கால சிறப்பு மருத்துவம், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு சிகிச்சைகளுக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். நிகழ்ச்சியில அடுத்த பாடலா ஒலிக்க வரப்போகுது தாமரை வரிகளில் ஜேம்ஸ் வசந்தன் இசையில் பெல்லிராஜ் தீபா மிரியம் பாடிய பாடல், சுப்பிரமணியபுரம் என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
3: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
6: நேர்களை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் உள்ளங்களில் உறவாடி கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒளி கவரக்கூடிய பாடல் யாரடி நீ மோகினி என்ற திரைப்படத்தில் இருந்து கார்த்திக் ரீட்டா பாடிய பாடல். இதோ நேர்களை கேட்டு ரசிக்கலாம்.

0: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா அல்ட்ராஸ், 10.25 inch தொடுதிரை, 360 camera, sunroof, 6 airbag, 90 degree கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய், 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229-7555.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
4: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
5: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
6: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 0444-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து ஓர் அறிவிப்பு. சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது 2026 சமூக நீதிக்காக சிறப்பாக பாடுபட்டவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விருதின் விவரம் ரொக்க தொகையாக ₹500,000 ஒரு சவரன் தங்கப்பதக்கம் மற்றும் தகுதியுரை வழங்கப்படும். விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டியவை சுய விவரம் ஆவணம், முழு முகவரி மற்றும் தொலைபேசி எண், சமூக நீதிக்காக மேற்கொண்ட பணிகளின் விவரம், தொடர்புடைய ஆதார ஆவணங்கள். விண்ணப்பம் சமர்ப்பிக்கும் இடம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். விண்ணப்பிக்க கடைசி நாள் 20/10/2026. எனவே இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.
2: மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க வரக்கூடிய பாடல் பையா திரைப்படத்தில் இருந்து, யுவன் சங்கர் ராஜா இசையில்.

0: ஒழித்த பாடலோடு முடிவுக்கு வந்தது இன்றைய மாலை தென்றல் நிகழ்ச்சி. இதுவரை உங்களுடன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சுபலட்சுமி. பண்பலை இசைக்கும் நேரம் 6 மணி. நீர்கள் இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2nd தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.

இன்று நாம் தரிசிக்கவிருக்கும் திருக்கோவில் லோகநாத பெருமாள் திருக்கோவில். இத்திருக்கோவில் தமிழ்நாட்டில் திருவாரூர் நாகப்பட்டினம் நெடுஞ்சாலையில் திருக்கண்ணங்குடியில் அமைந்துள்ள திருக்கோவிலாகும். இங்கு விஷ்ணு பெருமான் லோகநாத பெருமாளாகவும் அவரது துணைவியான லட்சுமி தேவி லோகநாயகியாகவும் காட்சி தருகிறார்கள். இக்கோவில் கிபி 9ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் சோழர்களால் கட்டப்பட்டதாகவும் வரலாறு கூறப்படுகிறது. புராணங்களின்படி கௌதவ முனிவர் இங்குள்ள தெய்வத்தை வழிபட்டதாக நம்பப்படுகிறது. விஷ்ணுவின் அவதாரமான கிருஷ்ணரின் மிகவும் பக்தியுள்ள பக்தராக வசிஷ்ட முனிவர் கருதப்படுகிறார். ஒருமுறை வசிஷ்ட முனிவர் வெண்ணையால் செய்யப்பட்ட சிலையுடன் கிருஷ்ணரை வழிபட்டுக் கொண்டிருந்தார். கிருஷ்ணர் ஒரு குழந்தை வடிவத்தில் அந்த சிலையை உண்டு விட்டு சென்றதாகவும் வசிஷ்டர் அந்த குழந்தையை பின்தொடர்ந்து இந்த இடத்திற்கு ஓடி வந்ததாகவும், இந்த இடத்தில் லோகநாதர், பிரம்மா, கௌதமர், உபரிவாசு, வசிஷ்டர், பிருகு மற்றும் மாதரர் ஆகிய வேறு பல முனிவர்களும் தவம் செய்து கொண்டிருந்ததாகவும் கிருஷ்ணர் முனிவர்களின் பக்தியால் அவர்களுக்கு காட்சி அளித்ததாக நம்பப்படுகிறது. முனிவர்கள் கிருஷ்ணரை இந்த இடத்தில் தங்கி தங்களுக்கு காட்சி அளித்தது போலவே தனது பக்தர்களுக்கும் காட்சி அளிக்குமாறு வேண்டிக் கொண்டனர்.

0: இக்கோவிலில் 5 அடுக்கு ராஜகோபுரமும் மற்றும் பெரிய கோவில் வளாகமும் உள்ளது. குளமும் கோயிலுக்கு வெளியே அமைந்துள்ளது. நுழைவாயில் கோபுரத்தில் இருந்து நுழைவாயிலுக்கும் கருவறைக்கும் இடையில் அமைந்துள்ள கொடிமரம் வழியாக முகமண்டபம் மற்றும் அர்த்த மண்டபம் என்ற 2 தூண் மண்டபங்கள் வழியாக கருவறையை அடையலாம். லோகநாயகி மற்றும் பிற தெய்வங்களின் சன்னதிகள் கருவறையை சுற்றியுள்ள 1ம் மற்றும் 2ம் பிரகாரத்தில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் 6 தினசரி சடங்குகளும் 4 வருடாந்திர விழாக்களும் நடைபெறுகின்றன. அவற்றுள் பங்குனி மாதத்தில் கொண்டாடப்படும் பங்குனி பிரம்மோற்சவம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. கோயில் சடங்குகள் 1 நாளைக்கு 4 முறை நடைபெறுகின்றது. ஒவ்வொரு சடங்கும் 3 படிகளை கொண்டுள்ளது. லோகநாத பெருமாள் மற்றும் லோகநாயகி இருவருக்கும் அலங்காரம், நெய்வேத்தியம் மற்றும் தீப ஆராதனை வழிபாட்டின் கடைசி படியின் போது நாதஸ்வரம் மற்றும் தவில் இசைக்கப்படுகின்றது. லோகநாதர் கருவறையில் கம்பீரமான உருவத்துடன் காட்சியளிக்கிறார். 7ம் நூற்றாண்டு வைணவ நூலான 4000 திவ்ய பிரபந்தத்தில் திருமாலிசை ஆழ்வார் எழுதிய ஒரு பாடலில் இக்கோயில் போற்றப்படுகிறது. இக்கோவில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக உள்ளது. நாம் இதுவரை நாகப்பட்டினம் மாவட்டம் திருங்கண்ணங்குடி லோகநாத பெருமாள் திருக்கோவிலை பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.
3: This is Akashvani, the news read by Shagun Chopra. The Union Cabinet has approved the setting up of the Integrated Transport and Logistics Authority. Briefing the media in New Delhi today after the Cabinet meeting chaired by Prime Minister Narendra Modi, Information and Broadcasting Minister Ashwini Vaishnav said the authority will serve as the apex body for integrated transport and logistic planning in the country.
4: देश में जिस तरह से जीडीपी बढ़ रही है 7%, 8%,
5: एज द कंट्रीज जीडीपी इज ग्रोइंग एट अ रेट ऑफ अराउंड 7-8%, द डिमांड फॉर लॉजिस्टिक्स इज ऑल्सो कंटिन्यूसली इंक्रीजिंग. अ लार्ज नंबर ऑफ हाईवेज आर बीइंग कंस्ट्रक्टेड अक्रॉस द कंट्री अलॉन्ग विद न्यू रेलवे लाइन्स, वाटरवेज, पोर्ट्स एंड एयरपोर्ट्स. टू इंश्योर दैट ऑल दीज डेवलपमेंट्स आर प्लान्ड इन एन इंटीग्रेटेड एंड यूनिफाइड मैनर, द प्राइम मिनिस्टर लॉन्च द पीएम गति शक्ति नेशनल मास्टर प्लान फ्यू इयर्स अगो. नाउ कीपिंग फ्यूचर रिक्वायरमेंट्स इन माइंड एंड इंटीग्रेटेड Transport and Logistics Authority will be established to study and plan all these aspects.
4: Ek Integrated Transport and Logistics Authority ka nirman kiya jayega.
3: The government has also given nod to the establishment of 10,000 crore rupees Small and Medium Enterprises Growth Fund for equity investments in small and medium enterprises. The cabinet today also passed a resolution congratulating Prime Minister Narendra Modi for completing 25 years as the head of the government. The Defence Research and Development Organisation, DRDO, today conducted a successful flight trial of the indigenously developed high-altitude platform. On its successful flight trial, Defence Minister Rajnath Singh congratulated the team, saying it is an important milestone in India's Atmanirbhar Bharat journey towards realising a long-endurance stratospheric airship. The Ministry of Defence has signed a contract worth over 660 crore rupees with BrahMos Aerospace Private Limited for procurement of BrahMos fire control system and launchers for Indian Navy ships. The contract under the Buy Indian Indigenously Designed, Developed and Manufactured category was inked in the presence of Defence Secretary Rajesh Kumar Singh in New Delhi. India today condemned attacks on commercial vessels in the Black Sea and the Strait of Hormuz, in which 2 foreign seafarers were killed and several crew members

0: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவக் குழுவும் அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு பெட் சிடி காமா கேமரானு கேன்சர் ட்ரீட்மெண்ட்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
1: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சீலநாயக்கன்பட்டி சேலம்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
3: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
5: நிலையத்தில் நேரம் 6:16. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இசை மின்னல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வீரம் என்ற திரைப்படத்திலிருந்து தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் விவேகா வரிகளில் சாகர் ஸ்ரேயா கோஷல் குரல்களில். இதோ அந்த பாடல்.

0: நெஞ்சுவலி, மாரடைப்பு மற்றும் இருதயம் சார்ந்த அனைத்து சிகிச்சைகளுக்கும் உயர்தர மருத்துவ சேவையுடன் உங்கள் இதய நலனுக்கு நம்பிக்கையான ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னம்பள்ளி, சேலம்.
1: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90 degree கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய். 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229-7555.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: நிலையத்தில் நேரம் 6:22. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இசை மின்னல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக நான் சிகப்பு மனிதன் என்ற திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ் இசையில், நா முத்துக்குமார் வரிகளில், வந்தனா ஸ்ரீனிவாசன் அல் ரூஃபியன் குரலில். இதோ அந்த பாடல்.

0: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: சர்க்கரை, சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரக கல்லடைப்பு மற்றும் அனைத்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
4: நிலையத்தில் நேரம் 6:27. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களின் கவனத்திற்கு இன்றிரவு 7:25 வயல்வெளி அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. அதனைத் தொடர்ந்து 8:00 இளந்தென்றல் ஏம்பாட்டு எசப்பாட்டு என்ற தலைப்பில் வளம் வரும். இரவு 9:30 இடைவிடாத இசைமலை. 10:00 சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி

சேலம் மற்றும் ஏற்காடு நேயர்கள் பங்கு பெற்று அவர்களுக்கான விருப்பப்படலை கேட்டு ரசிக்கலாம். நேயர்களே, இத்துடன் இந்த இசை மின்னல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பண்பலையில் தொடர்வது விளம்பரம், அதனைத் தொடர்ந்து மாநில செய்திகள். என்றும் இணைந்திருப்போம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: Less premium, more bonus, most suitable for your loved ones. RPL Life, nothing better than this.
2: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். சிறு குறு தொழில் நிதியத்தை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நீர் பாதுகாப்பிற்கு உள்ளூர் மக்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இடைத்தேர்தல் நடைபெற்ற மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதியில் 83.86% வாக்குகளும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதியில் 78.53% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 315 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இனி விரிவான செய்திகள். சிறு குறு தொழில் நிதியத்தை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் 10,000 கோடி ரூபாய் வளர்ச்சி நிதியத்துக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இந்த நிதி சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் உற்பத்தி பிரிவுகளில் முதலீடு செய்யப்படும் என்று அவர் கூறினார். மேலும் சேவை, தொழில்நுட்பம், புத்தாக்கத் துறைகளின் மேம்பாட்டிற்காக இந்த நிதி முதலீடு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஒருங்கிணைந்த போக்குவரத்து கட்டமைப்பு ஆணையம் அமைப்பதற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் போக்குவரத்து துறையில் ஆராய்ச்சி, திட்டமிடுதல், கண்காணிப்பு மேம்படும் என்று தெரிவித்தார். நாட்டின் ஒருங்கிணைந்த போக்குவரத்து கட்டமைப்பு திட்டங்களுக்கு இந்த ஆணையம் தலைமையகமாக செயல்படும் என்று அவர் கூறினார். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7-8% வரை வளர்ச்சியடைந்து வரும் நிலையில் போக்குவரத்து கட்டமைப்பின் முக்கியத்துவம் அதிகரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் புதிய நெடுஞ்சாலைகள், ரயில் வழித்தடங்கள், நீர் வழித்தடங்கள், விமான நிலையங்கள், துறைமுகங்கள் அமைக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். அடுத்த 10 ஆண்டுகளுக்கு தேவையான தேசிய போக்குவரத்து திட்ட அறிக்கையை இந்த ஆணையம் வடிவமைக்க உள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். நீர் பாதுகாப்பிற்கு உள்ளூர் மக்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் நீர் மேலாண்மை திட்டம் தொடர்பான கட்டுரையை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள அவர், உலக நாடுகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக நமது நீர் மேலாண்மை திட்டங்கள் விளங்குவதாக கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளில் இந்த நீர் மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 11ஆம் தேதி சென்னையில் மெட்ரோ ரயில் திட்டத்தின் ஒரு பகுதியை தொடங்கி வைக்கிறார். அப்போது அவர் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் வேலூர் கண்டோன்மெண்டில் உள்ள மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையத்தை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைப்பார் என்று திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பாலக்ராம் நெஹி தெரிவித்துள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 8.6 கோடி ரூபாய் செலவில் வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த ரயில் நிலையத்தின் முகப்பு

0: மற்றும் வாகன நிறுத்துமிடம், நடைமேடை, மின்தூக்கி வசதி மற்றும் காத்திருப்பு அறைகள் புதிதாக அமைக்கப்பட்டிருப்பதாக கூறினார். விழுப்புரம் முதல் காட்பாடி வரையில் 4 சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், 3 புதிய ரயில்வே மேம்பாலங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு பாலக்ராம் நேகி தெரிவித்தார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெற்றது. தாராபுரம் தொகுதியில் மாலை 5 மணி நிலவரப்படி 78.53% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு மாலை 6 மணியுடன் நிறைவடைந்தது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்ததால் விறுவிறுப்பாக நடைபெற்றது. பல்வேறு வாக்குச்சாவடியில் பொதுமக்கள் குடும்பத்துடன் வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்தனர். தாராபுரம் தொகுதியில் 186 மையங்களில் 320 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. இடைத்தேர்தலில் 22 வேட்பாளர்கள் போட்டியிட்டதால் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 2 பேலட் யூனிட்டுகள் பயன்படுத்தப்பட்டன. வாக்குச்சாவடிகளின் பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் மற்றும் மத்திய பாதுகாப்பு படையினர் உள்ளிட்ட 3500 பேர் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். வாக்குப்பதிவு நிறைவடைந்ததைத் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பு வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட உள்ளன. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திலிருந்து சபரீஷ்.
0: மதுராந்தகம் தொகுதியில் மாலை 5 மணி நிலவரப்படி 83.86% வாக்குகள் பதிவாகியுள்ளன. வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் இன்று காலை 7 மணி அளவில் துவங்கி மாலை 6 மணிக்கு நிறைவடைந்தது. மதுராந்தகம் தொகுதியில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் அதிகம் உள்ள தொகுதி என்பதால் பெண்கள் ஆர்வத்துடன் தங்களுடைய வாக்கினை பதிவு செய்தனர். மேலும் இளைஞர்களை விட மூத்த குடிமக்கள் அதிகமானோர் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். வருகின்ற 9ஆம் தேதி வாக்கு எண்ணப்பட உள்ளன. மதுராந்தகத்திலிருந்து ஜி சுரேகா.
0: புதுச்சேரியில் உள்ள தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் 78.83% வாக்குகள் பதிவாகியுள்ளன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
4: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் மன்னார் வளைகுடா முதல் மத்திய மகாராஷ்டிரா வரை தமிழகம் மற்றும் உள் கர்நாடகா வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், ராமநாதபுரம், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்புபடியே இருக்கக்கூடும்.
0: துர்கா பூஜையையொட்டி பயணிகளின் நெரிசலை குறைப்பதற்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதன்படி வரும் 13, 20, 27ஆம் தேதிகளில் தாம்பரம் முதல் சந்திரகாட்சி வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும். தாம்பரத்திலிருந்து காலை மணி 10:15 புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் மாலை மணி 6:30 சந்திரகாட்சியை சென்றடையும். சந்திரகாட்சியிலிருந்து வரும் 14, 21 மற்றும் 28ஆம் தேதிகளில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும். சந்திரகாட்சியிலிருந்து 9:30 புறப்படும் ரயில் மறுநாள் காலை மணி 10:30 தாம்பரம் வந்தடையும். இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு நாளை காலை 8 மணிக்கு தொடங்கும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மகளிர் சுயஉதவிக் குழுக்கள் தயாரிக்கும் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெற்று வருகிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அன்னை தெரசா மகளிர் வளாகத்தில்

நவராத்திரி விற்பனை கண்காட்சி வரும் 15ஆம் தேதி வரை நடைபெறும். இந்த கண்காட்சியில் 50 அரங்குகள் உள்ளன. இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மகளிர் சுயஉதவிக் குழுக்கள் தயாரித்துள்ள பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. மாவட்டச் செய்திகள். கிருஷ்ணகிரியில் 100 கர்ப்பிணி பெண்களுக்கு ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித் திட்டத்தின் கீழ் சீர்வரிசைகளை மாவட்ட ஆட்சியர் திரு தினேஷ்குமார் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் பொற்பந்தல் ஊராட்சியில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் நடைபெறும் பணிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு செய்தார். தருமபுரி மாவட்டத்தில் பிரதமரின் தேசிய இன்டர்ன்ஷிப் பயிற்சிக்கு தகுதியுள்ள இளைஞர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சியர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு சார்ந்த பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாக ஆட்சியர் திரு நல்லசிவன் கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாள் ஆட்டநிறை இறுதியில் ஆஸ்திரேலியா இரண்டாவது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 86 ரன் எடுத்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 315 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 174 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிறு குறு தொழில் நிதியத்தை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நீர் பாதுகாப்பிற்கு உள்ளூர் மக்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இடைத்தேர்தல் நடைபெற்ற மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதியில் 5 மணி நிலவரப்படி 83.86% வாக்குகளும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் 78.53% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி இளையோர் கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 315 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 6:40.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில். முதல் அறிவிப்பாக, மத்திய அரசில் பணியிடங்களுக்கு தேர்வு அறிவிப்பை யூபிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. ஜூனியர் டெக்னிக்கல் ஆபீசர், அசிஸ்டன்ட் லெஜிஸ்லேட், அசிஸ்டன்ட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் 8 இடங்களும், சட்ட அதிகாரி 3 இடங்கள், ஸ்பெஷலிஸ்ட் கிரேடு 1 என மொத்தம் 13 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி BE, BTEC, BL, MSc. தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு ₹25, பெண்கள் SC ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 16/10/2026. மேலும் விவரங்களுக்கு PSCOnline.NIC.in என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, துணை ராணுவத்தை சார்ந்த அசாம் ரைபிள் படையில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ரைபிள் மேன் பிரிவில் 225 இடங்களும், வாரண்ட் அதிகாரி 128 இடங்கள் உட்பட மொத்தம் 354 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி 10 வகுப்பு, ITI டிப்ளமோ. தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, ஸ்கில் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு ₹100, SC ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 28/10/2026. மேலும் விவரங்களுக்கு assamrifles.gov.in என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, பெங்களூரில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் கல்வி நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஜூனியர் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் பிரிவில் 30 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி 10 வகுப்பு. கூடுதல் தகுதி, ராணுவத்தில் அக்னி வீரர் பிரிவில் பணியாற்றி இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை உடல் தகுதி தேர்வு, டிரேடு தேர்வு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 16/10/2026. மேலும் விவரங்களுக்கு www.iisc.ac.in என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, தூத்துக்குடி மாவட்டத்தில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் காலியாக உள்ள 22 வட்டார ஒருங்கிணைப்பாளர் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான கல்வி தகுதி ஏதாவது ஒரு இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். தேர்ச்சி முறை நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை தபால் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் இல்லை.

0: விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி திட்ட இயக்குனர், மாவட்ட இயக்க மேலாண்மை அலகு, இரண்டாம் தளம், மாவட்ட கலெக்டர் அலுவலகம், கோரம்பள்ளம், தூத்துக்குடி, 628101 என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 16/10/2026. மேலும் விவரங்களுக்கு தூத்துக்குடி.nic.in என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, திண்டுக்கல்லில் செயல்படும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகில் காலியாக உள்ள இளநிலை உதவியாளர், பதிவறை எழுத்தாளர், அலுவலக உதவியாளர் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான கல்வி தகுதி பணிக்கு ஏற்ப மாறுபடும். தேர்ச்சி முறை நேர்முக தேர்வு, விண்ணப்பிக்கும் முறை தபால் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம், பிளாட் எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, SPR நகர், மாவட்ட கலெக்டர் அலுவலகம், திண்டுக்கல், 624004 என்ற முகவரியில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 12/10/2026. மேலும் விவரங்களுக்கு திண்டுக்கல்.nic.in என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, தெற்கு ரயில்வேயில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. சாரணர் இயக்கம் வழிகாட்டி ஒதுக்கீடு பிரிவில் மொத்தம் 17 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு, +2 ITI. தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு. பணியிடம் சென்னை, திருச்சி, மதுரை, சேலம், பாலக்காடு, திருவனந்தபுரம். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு ₹500, பெண்கள் SC ST பிரிவினருக்கு ₹250. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 18/10/2026. மேலும் விவரங்களுக்கு rrcmas.in என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது வேலை காத்திருக்கு.
1: நிலையத்தில் நேரம் மாலை 6:45. நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பையொட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் 38 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் திருப்பத்தூர் 21.7 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. மலைப்பகுதியான உதகமண்டலத்தில் 12.2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு கேரள கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் வட தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் மன்னார் வளைகுடா முதல் மத்திய மகாராஷ்டிரா வரை தமிழகம் மற்றும் உள் கர்நாடக வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், ராமநாதபுரம், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிட்ட

0: மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2-3 டிகிரி செல்சியஸ் இயல்பைவிட அதிகமாக இருந்தது. தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35-36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26-27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள், அரபிக்கடல் பகுதிகளில் எச்சரிக்கை ஏதும் இல்லை. நேயர்கள் இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது 2026 ஆண்டுக்கானது வெளியிடப்பட்டுள்ளது. இதில் சமூக நீதிக்காக சிறப்பாக பாடுபட்டவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விருதின் விவரமானது ரொக்கத்தொகையாக ரூபாய் 500,000 ஒரு சவரன் தங்கப்பதக்கமும் அதனுடன் தகுதியுரையும் வழங்கப்படும். விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டிய ஆவணங்கள், சுய விவரங்கள், முழு முகவரி மற்றும் தொலைபேசி எண், சமூக நீதிக்காக மேற்கொண்ட பணிகளின் விவரங்கள், அதனை தொடர்புடைய ஆதார ஆவணங்கள் உட்பட இவை அனைத்தையும் இணைக்க வேண்டும். விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் இடமானது விண்ணப்பங்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் 20/10/2026. நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக அகில இந்திய தொழிற்தேர்வில் தனி தேர்வர்களுக்கான அழைப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அகில இந்திய தொழிற்தேர்வுக்கு தகுதி வாய்ந்த தனி தேர்வர்கள் வரும் அக்டோபர் 9 விண்ணப்பிக்க வேண்டும் என மாவட்ட கலெக்டர் தெரிவித்துள்ளார். இது குறித்து கலெக்டர் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பு 2027 ஜூலை மாதத்தில் கைவினைஞர் பயிற்சி திட்டத்தின் கீழ் நடத்தப்படும் அகில இந்திய தொழிற்தேர்வில் தனி தேர்வர்கள் கலந்து கொள்ள தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தனி தேர்வராக விண்ணப்பிக்க விரும்புகிறவர்கள் விண்ணப்ப படிவம், முழு விவரங்கள் அடங்கிய விளக்க குறிப்பீடு மற்றும் தேர்வு கட்டணம் செலுத்துவதற்கான வழிகாட்டுதல் ஆகியவற்றை skilltraining.tn.gov.in என்கிற இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும். தேர்வு கட்டணத்தை www.karuvoolam.tn.gov.in மூலம் செலுத்தி பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை உரிய ஆவணங்களுடன் விளக்க குறிப்பில் குறிப்பிட்டுள்ள மாவட்ட அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய முதல்வரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு முதல்நிலை தேர்வுக்கான எழுத்துத் தேர்வு நவம்பர் 26 அன்று கிண்டி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடத்தப்படும். எழுத்துத் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு மட்டும் செய்முறை தேர்வு நவம்பர் 27 நடைபெறும். தனி தேர்வராக விண்ணப்பிக்க வரும் 9 கடைசி நாளாகும். அதற்கு பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் கட்டாயம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக தருமபுரி இளைஞர் நீதி குழுமத்திலிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. கூடுதலாக பணியாற்றிட இளநிலை உதவியாளருடன் கூடிய பதிவேடு எழுத்தர் மற்றும் அலுவலக உதவியாளர் பதவிகளுக்கு தொகுப்பூதிய அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமான பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதில் முதலாவதாக இளநிலை உதவியாளருடன் கூடிய பதிவேடு எழுத்தர் பதவிக்கு தகுதியானது SSLC தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், கணினி பயன்பாட்டில் திறன் பெற்றிருக்க வேண்டும், தட்டச்சு சான்றிதழ் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் பெற்று வைத்திருக்க வேண்டும், வயது வரம்பானது 42 வரை விண்ணப்பிக்கலாம். இதற்கான மாத ஊதியம் ₹20,000 வழங்கப்படும். அடுத்ததாக அலுவலக உதவியாளர் பதவிக்கான தகுதிகள், 8 தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், வயது வரம்பானது 42 வரை விண்ணப்பிக்கலாம், மாத ஊதியமானது ₹13,000 வழங்கப்படும். இதற்கான விண்ணப்பங்கள் விண்ணப்பிக்க கடைசி நாளானது 16/10/2026 அன்று மாலை 5:45 விண்ணப்பிக்க வேண்டும். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக தருமபுரி இயக்குனர் செய்தி மக்கள் தொடர்பு துறை அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் அதற்கான விண்ணப்ப கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஓசூர் வீட்டு வசதி பிரிவிற்குட்பட்ட திட்டங்களில் விற்பனையாகாமல் உள்ள வணிக மனைகள், கடைகள், பள்ளிக்கூட மனைகள் மற்றும் பொது உபயோக மனைகள் விற்பனைக்கான விண்ணப்ப கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க https://tntenders.gov.in. இதற்கான கடைசி தேதி அக்டோபர் 15/2026 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது.

0: என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நிகழ்ச்சியில் நிறைவு அறிவிப்பாக, தர்மபுரியில் 6 இடங்களில் ANPR கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த விதிமுறையானது அக்டோபர் 1 தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது. இதன் செயல்பாடானது தர்மபுரி மாவட்டத்தில் போக்குவரத்து விதிகளை மீறி இயக்கப்படும் வாகனங்களுக்கு அபராதம் விதிக்க 6 இடங்களில் நிறுவப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தர்மபுரி மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளின் பிரதான பகுதிகள், நகரின் பிரதான பகுதிகளை தேர்வு செய்து மாவட்ட நிர்வாகம் மூலம் ANPR ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகக்னேஷன் கேமராக்கள் 6 இடங்களில் பொருத்தப்பட்டுள்ளது. தர்மபுரி நாள் ரோடு, தடங்கம் பகுதியில் உள்ள பட்டர்ஃபிளை பாலம், சோக ரவுண்டானா, தர்மபுரி பாலக்கோடு நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடி பகுதி, தர்மபுரி கிருஷ்ணகிரி நெடுஞ்சாலையில் உள்ள அகரம் கூற்றோடு பகுதி, தர்மபுரி திருப்பத்தூர் சாலையில் உள்ள திப்பம்பட்டி கூற்றோடு பகுதி ஆகிய 6 இடங்களில் பொருத்தப்பட்டுள்ளது.
1: நேயர்கள், இனி கேட்கலாம்.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: நல்ல உணவை சரியாக சரியான நேரத்தில் சாப்பிட்டு முடிச்சிட்டோம்னா எதுக்கு மருந்து? சொந்த காசுல இருந்து சூனி வைப்பானே. 8 புரோட்டா சொன்னாங்கல்ல, 8 புரோட்டா சாப்பிட்டு சில பேர் மந்தமா இருக்கு, அது மோடம் போட்டிருக்கா சரியா பசிக்க மாட்டேங்குது. என்ன சொல்றது? ஒருத்தன் ஹோட்டலில் போய் 2 இட்லி ஆர்டர் பண்ணிருக்கான், சாப்பிட்டுருக்கான், பசி அடங்கலை, பூரி தின்றுருக்கான், தோசை தின்றுருக்கான், கடைசியாக என்ன பண்ணா, ஒரு மசாலா விட வாங்கினா, வயிறு நிறைஞ்சிருச்சு, சிரிச்சான், ஐயோ முதல்ல மசால் விட திங்காமல் போட்டினேன் அப்படின்னா. மசால் விடையில் நிறையல, லேயர் லேயராக அடிக்கிறதுக்குள்ள அதான உண்மை. சாப்பிட்ற முறைகளில் நம்ம சரியாக வச்சுக்கிறணும். கும்பகோணத்தில் ஒரு கல்யாணத்துக்கு பட்டிமன்றத்துக்கு போயிருந்தோம்ங்க, பேசிட்டு ஒழுங்காக வந்திருக்கலாம், சாப்பிட்டுதான் போகணும்ட்டாங்க. 5000 பேர் கூட்டம், அதில் போய் நாங்கள் மாட்டி எங்களை சாப்பிட கூட்டு போகிறோம் சொல்லி இந்த பக்கம் போய் அந்த பக்கம் போய் அடுத்த தெருவழியா போய் ஏறி குதிச்சு சிறப்பு விருந்தினரா நாங்கள் எங்களை கூட்டு போறாங்க. அதில் என் கூட வந்த ஒருத்தர் சோத்துக்கு இப்படி அலையக்கூடாது அப்படின்னாரு. சும்மா வாயா போயிட்டோம், போய் கதவை திறந்தா உள்ள எண்ணுக்கிட்டுக்காங்க. அதில் கொண்டு போய் சாப்பிட்றவங்களுக்கு பின்னாடி கொண்டு எங்களை நிப்பாட்டாங்க, நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம், அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அதில் என் முன்னாடி இருந்தவன்லாம் மோர் வாங்கிட்டு திருப்பி சாம்பார் கொண்டான், அது அமைய இஷ்டம். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் எங்களுக்கு உக்கார வச்சுட்டாங்க. திரும்பி பார்த்தா எங்களுக்கு பின்னாடி 5 பேர் நிற்கிறாய்யே. அதில் ஒருத்தர் லைவில் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆமாம் அவர் தான் 3வது சாம்பார் வாங்குறாருன்னு என்னை சொல்லிக்கிட்டுக்கான். முந்தியெல்லாம் எப்படி சாப்பிடுவோம்? ஒரு பலகை மேவிட்டு அதில் உட்காந்து கீழே சாப்பாடு இருக்கும். அப்படின்னா என்ன தெரியுமா, உணவை சாப்பிட்றப்ப வயிறு உள்ளே அடங்கியிருந்தா அதிகம் சாப்பிட மாட்டோம். இப்போ வெள்ளக்காரன் சாப்பாடு, சாப்பாடு மேலே இருக்குது, நம்ம கீழே உட்காந்து அது பாட்டுக்கு போகுது. அப்புறம் என்ன பண்ணுறது? இப்போ எல்லாம் பந்தி எப்படி டேபிள் போட்டு ஷீட்டு விரித்து இலை போட்டு 18 காய்கறி வச்சு அப்போ தாங்க சாப்பிட ஆரம்பிச்சிருப்போம். கடைசியாக உட்காந்துருந்த ஒரு பயம் என்ன பண்ணா தெரியுமா, ஃபோனில் அப்படியே மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறோம்னு சொல்லி அந்த சீட்டை பிடிச்சி ஒரு இழு இழுத்து விட்டு போயிட்டான். எங்கள் எல்லா இலையும் இங்கிட்டு போயிடுச்சு. அதுக்குள்ளே பொண்ணோட தாக்குப்பினார் ஓடியாந்து இங்கிட்டு பிடிச்சி இழுத்து விட்டார். எனக்கு என்னன்னா இன்னைக்கு வரைக்கும் சந்தேகம், திரும்ப ஏன் இலையில தான் சாப்பிட்டடா? மனுஷ மனசு தானே. அதில் என் கூட உட்காந்துருந்த ஒருத்தன் என் ஜிலேபியில் ஒரு சுத்த காணும் அப்படிங்கனா, ஏன்னா அதுக்குள்ளே எடுத்துருப்பாங்க. சாப்பிட்றப்ப அந்த சாப்பாட்டினுடைய அளவை மூளைக்கு உணர்த்தணும். போதும்ங்கிற விஷயம் என்னங்க, செல்வம் என்பது சிந்தையின் நிறைவுன்னாரு யார், குமரகுருபரர். பணம்னா என்னன்னு கேட்டால், 50 ரூபா சம்பாதிக்கிறவனு வாழ்றான்ல, யோசிச்சு பாருங்க. 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவனும் தூங்காமத்துறான், 50 ரூபா சம்பாதிக்கணும்னு சந்தோஷமாக தர்றான். இது எதில் இருக்குது? மனம். இதில் தான் எல்லா வகையான விஷயங்கள் இருக்குது. அப்போ இந்த நோய்க்கு விடிவு, அதுதான் முக்கியமான வார்த்தை. சர்க்கரை நோய்க்கு விடிவு என்று சொன்னால் நம்ம பழக்கப்பட்டவங்க தாங்க. உடம்பு சரியில்லைன்னா என்ன செய்கிறோம்? ஏய் கஞ்சியை வச்சு குடி. முதல்ல டாக்டர் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, சாப்பாட்டு முறையை மாத்துறாரு.

0: காரம் சாப்பிடாதீங்க, அல்சராக இருக்குது. உணவில் தானே வர்றாரு, காரம் சாப்பிடாதீங்க, கஞ்சி குடிங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உணவு என்று வருகின்ற போது கலப்பட உணவு எடுக்க வேண்டாங்க, அது உண்மைதான். ஆனாலும் கூட நாம் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வீட்டு சாப்பாடு சாப்பிடுகிற போது அந்த ரசம் வச்சு கொடுக்குறப்ப மிளகு ரசம் வச்சு கொடு, வாய் புண்ணா இருக்கு, மிளகு தக்காளி வச்சு, இந்த உணவு மூலமே சரி பண்ண முடியுங்க. நீராகாரம் சாப்பிடு, இந்த வெள்ளக்காரன் சொன்னால் ஒத்துக்கிடுவான், நம்மளாம் செய்ய மாட்டோம், எதா இருந்தாலும் வெளிநாட்டுக்காரங்க தான் சொல்லணும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், உள்ளூர் நாய் வளர்க்க மாட்டோம், பார்த்துருக்கீங்களா, பூரா வெளிநாட்டு நாய் தான். ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், உருண்டையாக ஒரு நாய் வச்சுருந்தாங்க, அது கடிக்குமான்னே கடிக்காதுன்ட்டாங்க, குலைக்குமான்னே குலைக்காதுன்ட்டாங்க, அது எதுக்குன்னு தெரில அந்த நாய், அது மெத்தையில் படு தூங்குது, அவர் வெளியே சேர் போட்டு உட்காந்துருந்தார். ஏன் நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்கன்னே, 100,000 ரூபா போட்டு வாங்கினா நாய் எவ்வளோ தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு. நாயை வெளியே கட்டி போட்டு நம்ம படுத்துருந்த காலை மாறி போய் நாயை படுக்க வச்சு நம்ம காவை காத்துக்கிட்டோம்னா நிலப்பை மாறி போச்சுன்னு தானே அர்த்தம், முத்தி போச்சுன்னு அர்த்தம், மாறி போச்சுன்னு அர்த்தம் இல்லை.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்கினார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும், கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
3: நிலையத்தில் நேரம் 7:00. நேயர்கள் இனி கேட்கலாம் திரை இசை. திரை இசை நிகழ்ச்சியில் முதல் பாடலாக சிலம்பாட்டம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: திரைசை நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக குருவி என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்

0: நிறைவு பெற்றது இன்றைய திரையிசை. இன்னும் சில நொடிகளில் மாவட்ட செய்தி மலர், அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி திண்டுக்கல் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எஸ் ராஜசேகரன்.
2: விவசாயத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு ஒரு பெரிய சவாலாக இருக்கும் இந்த சூழலில் குறைந்த நீரை கொண்டு பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தையும் அதிக மகசூலையும் ஒரே நேரத்தில் தரக்கூடிய அற்புத தொழில்நுட்பம்தான் சொட்டு நீர் பாசனம். மத்திய அரசின் பிரதம மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா திட்டத்தின் மூலம் சொட்டு நீர் பாசனம் அமைக்க பெருமளவு மானிய உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. குறைந்த செலவு, குறைந்த உழைப்பு, ஆனால் நிறைந்த லாபம் தரும் இத்திட்டம் குறித்து விவசாயி தெரிவிக்கையில்,
3: வணக்கங்க, நான் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா பூசாரவட்டி கிராமத்தில் நான் வசித்து வருகிறேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 ஏக்கரில் வந்து தக்காளி பயிர் சாகுபடி செஞ்சுருக்கேன். அதில் வந்து நான் சொட்டு நீர் பயன்படுத்தி நான் வந்து தக்காளி சாகுபடி செஞ்சுருக்கேன். இதில் எனக்கு நேர செலவு மிச்சமாகுது, உர செலவு எனக்கு ரொம்ப மிச்சமாக இருக்குது, தண்ணி வந்து குறிப்பிட்ட செலவு எனக்கு கம்மியாக பாயிறதுனால எனக்கு தண்ணி செலவு மிச்சமாகுது. அதனால் 100% மானியத்தில் நான் இந்த சொட்டு நீர் பயன்படுறதுனால மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன்.
2: அண்ணா வணிக வளாகத்தில் அமைந்துள்ள கோவாடெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 30% சிறப்பு தள்ளுபடி விற்பனையை மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி தொடங்கி வைத்தார். நடப்பாண்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் 122 லட்சம் ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் பாரம்பரிய பட்டு சேலைகள், ஆர்கானிக் புடவைகள், லினன் சட்டைகள் மற்றும் நவீன வடிவமைப்பு ஆடைகள் பெருமளவில் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. பொதுமக்கள் கோவாடெக்ஸ் ஆடைகளை www.coaptex.gov.in என்ற இணையதளம் மூலமாகவும் பெறலாம். கைத்தறி நெசவாளர்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக அனைவரும் பங்களிப்பு வழங்கி கோவாடெக்ஸ் ஆடைகளை வாங்கி ஆதரவளிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி கேட்டுக்கொண்டார். பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் வகுப்பைச் சார்ந்த கல்லூரி மாணவர்கள் 2026-27 ஆண்டிற்கான பிரதம மந்திரி பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் பயன்பெற விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை அறிவியல் கல்லூரியில் இளங்கலை மாணவர்களுக்கு எந்தவித நிபந்தனையுமின்றி இக்கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். பாலிடெக்னிக், தொழிற்கல்வி, முதுகலை மற்றும் ஆராய்ச்சி படிப்பு பயிலும் மாணவர்களின் குடும்ப ஆண்டு வருமானம் 250,000 ரூபாய்க்கு மிகாமல் இருக்க வேண்டும். தகுதியுடைய மாணவர்கள் தங்கள் கல்லூரியின் ஒருங்கிணைப்பு அலுவலரை அணுகி umis.tn.gov.in என்ற இணையதளம் வாயிலாக வரும் அக்டோபர் 21 தேதிக்குள் விண்ணப்பித்து பயன்பெறலாம். தாய்மாமன் தங்கமோதிர திட்டத்தின் கீழ் திண்டுக்கல் மாவட்டத்தில் பிரசவித்த 3060 தாய்மார்களின் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்கமோதிரம் வழங்கும் நிகழ்வை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தெருவுத்துறை அமைச்சர் விக்னேஷ் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், அரசு மருத்துவமனைகளில் பிரசவிப்பதை ஊக்குவிக்கும் வகையில் தாய்மாமன் சீர்வரிசையாக இத்திட்டம் செயல்படுத்தப்படுவதாக தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டத்தில் கடந்த June 22 முதல் September 27 வரை அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகள் அனைவருக்கும் முக அடையாளம் மற்றும் கைரேகை சரிபார்ப்புக்கு பின் இந்த 1 கிராம் தங்க மோதிரங்கள் வழங்கப்படுகின்றன. தாய்மார்கள் அனைவரும் அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தரமான மருத்துவ சேவைகளை பெற்று பயனடையுமாறு அமைச்சர் கேட்டுக்கொண்டார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் சார்பில் நடைபெற்ற போஷன் மா ஊட்டச்சத்து கண்காட்சியினை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர்

ஜெகதீஸ்வரி பார்வையிட்டு விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தையும் தொடங்கி வைத்தார். குழந்தைகள், கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்தவும் ஊட்டச்சத்து குறைபாட்டை தடுக்கவும் நமது அங்கன்வாடி நமது பொறுப்பு என்ற கருப்பொருளில் கண்காட்சியானது அமைக்கப்பட்டிருந்தது. தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை பேணிக்காக்க அரசு எடுக்கும் நடவடிக்கைகளை பொதுமக்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அமைச்சர் கேட்டுக்கொண்டார். காந்தி ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு தோட்டநத்து ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி சிறப்பு பார்வையாளராக பங்கேற்றார். நிகழ்ச்சியில் 25 தூய்மை பணியாளர்களுக்கு புத்தாடை

0: காந்தி ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு தோட்டநத்து ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி சிறப்பு பார்வையாளராக பங்கேற்றார். நிகழ்ச்சியில் 25 தூய்மை பணியாளர்களுக்கு புத்தாடைகள் மற்றும் திடக்கழிவு மேலாண்மைக்கான 4 வண்ண குப்பை தொட்டிகளையும் வழங்கி பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களையும் பெற்றுக்கொண்டார். மேலும் ஆட்சியர் தலைமையில் குழந்தை திருமணத்திற்கு எதிரான உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. சிறுமலைப்புதூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பழங்குடியினர் மற்றும் மலைவாழ் மக்களுக்காக நடைபெற்ற இலவச சித்த மருத்துவ முகாமினை மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி நேரில் பார்வையிட்டார். இம்முகாமில் 10க்கும் மேற்பட்ட சித்த மருத்துவர்கள் பங்கேற்று பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ ஆலோசனைகளையும் டெங்கு தடுப்பு நடவடிக்கையாக நிலவேம்பு குடிநீரையும் வழங்கினர். மேலும் ஆரோக்கிய உணவுகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கண்காட்சியும் அமைக்கப்பட்டிருந்தது. கடைக்கோடி பகுதியில் வாழும் பொதுமக்களும் இதுபோன்று நடைபெறும் மருத்துவ முகாமினை பயன்படுத்தி தங்களது உடல்நலனை பேணிக்காக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார்.
1: தொடர்வது தமிழ் செய்திகள்.
2: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். சேவை மற்றும் இரக்க குணத்துடன் மருத்துவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் 3 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு 10 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் பிஜேபி சார்பில் இன்று 8 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெல்ஜியம் விஞ்ஞானி பிரான்சிஸ் ஹால்சனுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டுப்படை ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சேவை மற்றும் இரக்க குணத்துடன் மருத்துவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். ஹிமாச்சல பிரதேச மாநிலம் பிலாஸ்பூர் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், மருத்துவர்கள் சிறப்பாக செயல்பட்டு எதிர்கால தலைமுறையினருக்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மருத்துவர்கள் கடவுளின் பிரதிநிதிகள் என்று போற்றப்படுவதாக கூறிய அவர், மனிதாபிமான சேவைக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். ஹிமாச்சல பிரதேசம் போன்ற மலைகள் சூழ்ந்த மாநிலங்களின் தொலைதூர பகுதிகளில் மருத்துவ வசதிகளை ஏற்படுத்துவது சவாலாக உள்ளதாக அவர் கூறினார். மருத்துவர்களின் செயல்பாடுகள் மூலம் இந்த சவால்களை எளிதாக எதிர்கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டுத் திட்டம் ஏராளமானோருக்கு பயனுள்ளதாக அமைந்துள்ளதாக அவர் கூறினார். சாமானியர்களும் கொடிய நோய்களுக்கான சிகிச்சையை பெற இந்த திட்டம் வழிவகை செய்துள்ளதாக திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். உச்சநீதிமன்றத்தில் 3 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுள்ளனர். தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், புதிய நீதிபதிகள் சுனிதா அகர்வால், திரு தேவேந்திரகுமார் உபாத்யாயா, அபரேஷ்குமார் சிங் ஆகியோருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். குஜராத் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக சுனிதா அகர்வாலும், தில்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக தேவேந்திரகுமார் உபாத்யாயாவும் மற்றும் தெலங்கானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு அபரேஷ்குமார் சிங்கும் பதவி வகித்திருந்தனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான கொலிஜியம் இவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கி உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக கடந்த மாதம் 28 தேதி பரிந்துரை செய்திருந்தது. இதனையடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 37 அதிகரித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்கான தீர்மானம் மத்திய அமைச்சரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. புதுதில்லியில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், கடந்த 2001 ஆண்டு அக்டோபர் 7 தேதி குஜராத் முதலமைச்சராக திரு நரேந்திர மோடி பதவியேற்றதாக தெரிவித்தார். கடந்த 25 ஆண்டுகளில் திரு நரேந்திர மோடி பொது வாழ்க்கையில் வரலாற்று சாதனைகள் படைத்து நமது ஜனநாயகத்தை முன்னெடுத்துச் சென்றதாக புகழாரம் சூட்டினார். குஜராத் மாநிலத்தில் தொடங்கப்பட்ட திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு திட்டங்கள் நாடு முழுவதும் விரிவாக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். குஜராத்தில் செயல்படுத்தப்பட்ட வளர்ச்சித் திட்டங்கள் இந்தியாவுக்கு மட்டுமின்றி உலக நாடுகளுக்கே முன்னுதாரணமாக இருப்பதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு 10 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் பிஜேபி சார்பில் இன்று 8 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். பிஜேபி சார்பில் திரு தரம்பால் சிங், திரு ராதாகாந்த் ஓஜா, திரு பிரகாஷ் பால், திரு வித்யாசாகர் சங்கர், திரு கோபிகிருஷ்ணா பாண்டே, திருமதி பிரியங்கா சிங் ராவத், திரு ராம் பிரதாப் சிங் சௌஹான், திருமதி ஸ்ருதி கங்வார் ஆகியோர் மனுக்களை தாக்கல் செய்தனர். உத்தரப்பிரதேசத்திலிருந்து 10 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளுக்கு வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைந்தது.

0: இந்த தேர்தலில் போட்டியிருக்கும் பட்சத்தில் வாக்குப்பதிவு வரும் 16ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது சர்தார் வல்லபாய் பட்டேலின் ஒற்றுமை சிலை.
2: குஜராத்தில் உள்ள நர்மதா நதிக்கரை அருகே சாதுபெட் என்ற இடத்தில் உலகிலேயே உயரமான ஒற்றுமையின் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆற்றிய தேசிய சேவையை பெருமைப்படுத்தும் விதமாக 182 மீட்டர் உயர சிலை அமைக்கப்பட்டுள்ளது. 2018 அக்டோபர் 31 அன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த சிலையை திறந்து வைத்தார். குஜராத் மாநிலத்தின் 182 சட்டப்பேரவை தொகுதிகளின் அடையாளமாக இந்த சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற சுதந்திர தேவியின் சிலையை காட்டிலும் உயரமாக சர்தார் பட்டேலின் சிலை அமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் 1000கணக்கான விவசாயிகள் பயன்படுத்திய இரும்பு கருவிகளை கொண்டு இந்த சிலை அமைக்கப்பட்டுள்ளது. தேசிய ஒற்றுமையையும் சமுதாய பங்கேற்பையும் முக்கியப்படுத்தும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி சிலை அமைக்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். சாதாரண பழங்குடி மக்கள் வாழும் இந்த பகுதி உலகத்தரமான பெருமை கொண்ட சுற்றுலா தலமாக மாறியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வனப்பகுதிகளின் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் இந்த பகுதியில் வாழும் உள்ளூர் வாசிகளின் பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் வகையில் வர்த்தக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஏக்தா நகரில் வாழும் ஆட்டோ ஓட்டுநரான தேவிகா பென் தத்வி சுற்றுலா தலத்தால் தமது வாழ்க்கை மேம்பட்டுள்ளதாக கூறியுள்ளார்.
0: ஐந்து சட்டப்பேரவை மற்றும் ஒரு மக்களவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. தமிழகத்தின் மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளிலும், புதுச்சேரியின் தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதியிலும், மேற்குவங்கத்தின் ரஜிநகர் நந்திகிராம் சட்டப்பேரவை தொகுதிகளிலும், அசாமின் நகாவன் மக்களவை தொகுதியிலும் காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணிக்கு முடிவடைந்தது. 6 மணிக்கு வாக்களிக்க வரிசையில் நின்ற அனைத்து வாக்காளர்களுக்கும் வாக்களிக்க அனுமதி அளிக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இந்த இடைத்தேர்தல்களில் பதிவான வாக்குகள் வரும் 9ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் உள்நாட்டிலேயே வடிவமைத்த ஹாப்ஸ் உயர்மேடை பறக்கவிடும் சோதனையை வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்திய விமானப்படையின் விமான நிலைய ஆணையமும் ஒருங்கிணைந்து இந்த சோதனையை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த சோதனையின் கடல் மட்டத்திலிருந்து 21 கிலோமீட்டர் உயரத்தில் ஹாப்ஸ் உயர்மேடை பறந்துள்ளதாக கூறியுள்ளது. இந்த வெற்றிக்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்திற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் பனாமா நாட்டின் வணிக கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதில் பயணித்த 19 மாலுமிகளில் 17 பேர் இந்தியர்கள் என்று கூறியுள்ளது. இந்த தாக்குதலில் 11 இந்தியர்கள் உட்பட 12 மாலுமிகள் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓமன் நாட்டு அதிகாரிகளின் உதவியுடன் காயமடைந்தவர்களை காஷப் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஓமன் நாட்டின் உதவிக்கு இந்தியா அந்நாட்டிற்கு நன்றி தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீர்இணைப் பகுதியில் கப்பல்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு இந்தியா கவலை தெரிவித்துள்ளது. அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெல்ஜியம் விஞ்ஞானி பிரான்சிஸ் ஹால்சனுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தென் துருவத்தில் ஐஸ் கியூப் நியூட்ரினோ கண்காணிப்பு மையம் அமைப்பதில் முக்கிய பங்கு வகித்ததற்கு பிரான்சிஸ் ஹால்சனுக்கு இந்த பரிசு வழங்கப்படவுள்ளது. ஸ்வீடனின் ஸ்டாக்ஹோமில் ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி இந்த விருதை அறிவித்துள்ளது. 1

$2 மில்லியன் பரிசு தொகையாக வழங்கப்படவுள்ளது. சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டுப்படை ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த கூட்டுப்படையின் கடற்படையினர் ஹோடிடாவில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் ராணுவ தளவாடங்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. சனா மற்றும் சாடாவில் உள்ள ஏவுகணை மையங்களை முற்றிலும் அழித்ததாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. இதனிடையே துபாத், அல் மந்தாப் நகரங்கள் மீது சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டுப்படையினர் நடத்திய தாக்குதலை முறியடித்ததாக ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கூறியுள்ளனர். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் வெஸ்ட் இண்டீஸ் அணி சற்று முன்வரை 2 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 29 ரன் எடுத்துள்ளது. லக்னோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சேவை மற்றும் இரக்க குணத்துடன் மருத்துவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் 3 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு 10 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் பிஜேபி சார்பில் இன்று 8 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெல்ஜியம் விஞ்ஞானி பிரான்சிஸ் ஹால்சனுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டுப்படை ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: நிலையத்தின் நேரம் 7:25. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
1: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம், மூட்டு ஜவ்வுகளுக்கான சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு நம்பிக்கையான மருத்துவமனை ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:35 உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: சங்கர் பயோடெக், நகராட்சி அலுவலகம் அருகில், ஓசூர்.
4: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 8:30 ஆரோக்கியம் அனைவருக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
8: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
0: நிலையத்தில் நேரம் 7:27. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
9: நேயர்கள் இனி கேட்கலாம் வயல்வெளி அறிவிப்புகள். வேளாண்மை உழவர் நலத்துறை அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. வேளாண் இயந்திரங்கள் மற்றும் சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகளை பழுது நீக்கி பராமரிக்கும் மையங்கள் அமைத்தல் தொடர்பாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதற்கான தகுதிகள் தொழில் முனைவோர்கள் மற்றும் கிராமப்புற இளைஞர்கள் ஆவார்கள். வேளாண் இயந்திரங்கள் மற்றும் சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் பழுது நீக்கி பராமரிக்கும் மையங்கள் அமைக்க சொந்த இடம் மற்றும் மும்முனை மின் இணைப்பு அவசியமாகும். நடமாடும் பழுது நீக்கி பராமரிக்கும் மையங்கள் அமைக்க பயனாளியின் பெயரில் சொந்த வாகனம் அவசியம். இதற்கான மானியம் ₹15 லட்சம் மதிப்பிலான வேளாண் இயந்திரங்கள் பழுது நீக்கி பராமரிக்கும் மையங்கள் அமைக்க 50% அல்லது அதிகபட்சமாக ₹7.50 லட்சம் மானியம் வழங்குகிறார்கள். தொடர்பு மற்றும் விவரங்களுக்கு பொறியியல் துறையின் உதவி செயற் பொறியாளர் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும். இந்த தகவல் இயக்குனர் செய்தி மக்கள் தொடர்பு துறை அவர்களிடமிருந்து வந்துள்ளது. நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் வயல்வெளி அறிவிப்புகள்.

0: வயல்வெளி அறிவிப்புகள் இதோடு முடிந்தது. பண்பலையில் தொடர்வது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. என்றும் பண்பலையோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் 7:30. ஆகாஷ்வாணி.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடி தான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: முத்தழகு, இந்தா புள்ள, நீ கேட்ட பிளவுஸ், நீ கேட்ட மாடல்லே, நீ சொன்ன டிசைன்லயே தச்சு கொண்டாந்துருக்கேன். போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு.
5: பட்டக்கா கைவண்ணமாச்சே, எப்படி நல்லா இல்லாம போகும்? அதெல்லாம் சூப்பரா தான் கா இருக்கும்.
4: நீ சும்மா என்ன புகழாத, முதல்ல வாங்கி பாரு.
5: அக்கா, நீங்க தைக்கும் போதுதான் நான் வந்து பார்த்தேனே, ரொம்பவே அருமையா வந்திருக்கு.
4: சரி புள்ள, அப்ப நான் வாரேன். உங்க மாமா வேற வயல்லேருந்து வந்துருவாரு, அவருக்கு சாப்பாடு செய்யணும். அதோட மருதாணி வேற ஒரு சட்டைய தச்சு தர சொல்லி சொன்னா. நாளை கழிச்சு ஏதோ கல்யாணமா, இப்போ ஆரம்பிச்சாதான் நாளைக்கு கொடுக்க முடியும்.
5: பட்டக்கா எப்பவுமே பரபரன்னு இருக்கிற பட்டாம்பூச்சியா தான் இருக்கிறாங்க.
4: ஆமா ஆமா, சரி புள்ள, நான் வாரேன்.
5: அக்காக்கா ஒரு நிமிஷம் இருங்க.
4: என்ன புள்ள, எங்க போற?
5: இதோ வாரேன், இருங்க.
4: எங்க போச்சு இந்த புள்ள?
5: அக்கா இந்தாங்கக்கா.
4: என்ன புள்ள இது?
5: இது சுத்தமான தேனு. ஒரு 10 பாட்டில் அண்ணன் ஊர்ல இருந்து கொடுத்து அனுப்பினாரு.
4: அண்ணனுக்கு ஏது புள்ள தேன் பாட்டிலு? வெளியூருக்கு ஏதும் பயணம் போய் வாங்கிட்டு வந்தார என்ன?
5: அக்கா இது வாங்கலாம் இல்லை, அண்ணன் இப்போ தேனி வளர்ப்பு செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு, அதுல உற்பத்தி செஞ்சது தான் இந்த தேன்.
4: அட பரவாயில்லையே, அண்ணன் இயற்கை விவசாயத்தையும் பார்த்துக்கிட்டு இப்ப தேனி வளர்ப்பும் செய்யறாரா?
5: ஆமாங்கா, நான் கூட அண்ணன் கிட்ட இதை பத்தி கேட்டேன். விவரம் இருந்தா சொல்லுங்கன்னா நானும் முயற்சி பண்றேன்னு சொன்னேன். அதுக்கு அண்ணன் ஒரு பதிவை எனக்கு அனுப்பினாரு.
4: அப்படியா முத்தழகு, என்ன பதிவு அது?
5: தேனி வளர்ப்பு பத்தி திருவள்ளூர் மாவட்டம் பெரியநாகப்பூண்டி சி மோகன்தாஸ் அவங்க, பி சரவணன் அவங்க கேட்ட கேள்விகளுக்கு கொடுத்த விளக்கம் தான் அது. நானும் இன்னும் கேட்கல.
4: அப்படின்னா இப்பவே அதை வை முத்தழகு, நாம சேர்ந்தே கேட்போம்.
2: எவ்வளவு காலமா இந்த தேனி வளர்ப்புல ஈடுபட்டு இருக்கிறீங்க? ஏன் இதுல முதல்ல இறங்குனீங்க?
6: ஐயா, நான் வந்து பாத்தீங்கன்னா

0: 12 ஆண்டுகள் வந்து வெளிநாட்டில் வேலை பார்த்தேன். இந்த 12 ஆண்டுகளில் வெளிநாட்டில் வேலை பார்த்ததில் நிறைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டது. அந்த வேலையை விட்டுட்டு இந்தியாவுக்கே வந்துடலாம், நம்ம இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஈர்ப்புனால் வந்தேங்க. இயற்கை விவசாயத்தில் உள்ளே நுழைஞ்சப்போ நாம் நம்ம உடம்புக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் உற்பத்தி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் முதல்ல இறங்கணும். பூர்வீக சொத்து ஒரு 5 ஏக்கர் இருக்குது. அந்த 5 ஏக்கரில் முதல்ல ஆரம்பித்தோம். இந்த 5 ஏக்கரில் ஆரம்பித்தப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள், காய்கறிகள், பழங்கள், எண்ணெய் வித்துக்கள் இதெல்லாம் வந்து நம்மளே உற்பத்தி பண்ணிக்கிட்டோங்க. அதில் நான் என்னுடைய உடல் ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள்லாம் நான் ஏற்பட்டுச்சோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு குறைய ஆரம்பிச்சிது. அப்போ தான் நான் ரியலைஸ் ஆனேன், இது நமக்கு மட்டும் நிப்பாட்டக்கூடாது, நாட்டில் எல்லாருக்குமே நிறைய பிரச்சனைகள் இருக்குது, என் மூலியமாக அவங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்ட்டு இது ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தோம். ஆரம்பித்தப்போ பார்த்திங்கன்னா நிறைய எனக்கு வாண்டட் இருக்குது, நிறைய பேர் எனக்கு பாராட்டுகளும் தெரிவித்தாங்க, அதே மாதிரி ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு மக்கள்கிட்ட வந்து அவ்வளோ ஆர்வம் இருக்குது, அது இயற்கை பொருட்களை வாங்கிறதுக்கு மக்கள்கிட்ட அவ்வளோ ஒரு ஆர்வம் இருக்குது. ஏன்னா அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன மாதிரி எவ்வளோ பேர் வந்து ஒரு நோய்பட்ட ஒரு உடலோடு சேர்ந்து வாழ்ந்துகிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ தான் வந்து ஒன்று ஒன்றா நம்ம ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஒரு பொருட்களாக நம்ம ஈடுபடும்போது முதல்ல வந்து இந்த தேனியிலிருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். தேனீக்கள் ஏன் முக்கியமாக நம்ம பிளான் பண்ணி எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னாக்கா தேனீக்கள் மகரந்த சேர்க்கையை உண்டாக்குது. மகரந்த சேர்க்கை இல்லைன்னாக்கா நான் வந்து இயற்கை விவசாயம் பண்ண முடியாது. இயற்கை விவசாயத்தில் முக்கியமான ஒரு பொருள் பார்த்திங்கன்னா தேனீ வளர்ப்பு. அதனால தான் அதில் ஆரம்பித்தோம். முதல்ல ஒரு 10 பெட்டி வாங்கினோம். நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவூர் அப்படின்ற ஒரு ஊரில் தமிழ்நாடு அறிவியல் நிலையம் அவங்க தான் வந்து என்னை ஃபஸ்ட்டு ட்ரைனிங்கு
1: வேளாண் அறிவியல்
0: ஆமாம் அதில் தான் கூப்பிட்டாங்க. அதில் தான் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி 2022 நம்ம இதில் கலந்துக்கிட்டோம். அது மூலிமா ஒரு சின்ன ஒரு கான்டாக்ட் கிடச்சி அங்கே உங்ககிட்ட ஒரு 10 பெட்டி வாங்கினோம். அதிலிருந்து கற்றுக்கிட்டு அந்த 10 பெட்டியை இன்றைக்கி இந்த 5 ஆண்டுகளில் 300 பெட்டியாக மாற்றிருக்கோம். இந்த 300 பெட்டியிலிருந்து பெட்டிக்கு 1 கிலோ விதமாக ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை 300 கிலோ தேன் வந்து நம்ம அறுவடை பண்ணுறோம். இந்தியா முழுவதும் நமக்கு டெலிவரி அமைச்சிட்ருக்குறோம், கஸ்டமர் இருக்காங்க. கடந்த ஓராண்டுக்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் இயற்கை விவசாயிகளுக்காக ஒரு இயற்கை வேளாண் சந்தையை உருவாக்கணும்னு சொல்லிட்டு நம்ம உழவர் சந்தையில் திருவள்ளூரில் அது ஆரம்பித்து வச்சார். நமக்கும் அதில் ஒரு அங்கமாக இணைச்சிக்கிட்டோம். கடந்த 18 மாதங்களாக ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை அங்கே வந்து நாம் கடை அமைச்சு எந்த ஒரு புரோக்கர் இல்லாமல் நேரடியாக மக்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம்.
1: தேன்
0: நம்ம இயற்கை விவசாயத்தில் நம்ம தோட்டத்தில் விளையிற எல்லா பொருட்கள், வாழைப்பழம், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், கடலை பருப்பு, எள்ளு எண்ணெய் பார்த்திங்கன்னா ஊறுகாய் வகைகள் பண்ணுறோம். அதே மாதிரி சப்போட்டா, நம்மக்கிட்ட சப்போட்டா மரம் இருக்குது, அது ஒரு 800 கிலோ வருது, அது கொண்டு வரோம். அதே மாதிரி செம்பருத்தி வச்சுருக்கோம், அதை கொண்டு வந்து தேநீருக்காக கொடுத்துட்ருக்குறோம். இந்த சங்குப்பூன்னு சொல்லுவாங்க, அதை வந்து தேநீருக்காக கொடுத்துட்ருக்குறோம். முக்கியமான விஷயம் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் திப்பிலி மிளகு இது ரெண்டும் விளையாது, நீங்கள் பார்த்துருப்பீங்க, மக்கள் எல்லோரும் பார்த்துருப்பாங்க. அதை விளைய வச்சு காமிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தோட்டத்தில் அதை விளைய வச்சு சாதனை பண்ணியிருக்கோம். திருவூரில் இருக்கிற அறிவியல் விஞ்ஞானிகள் எல்லோரும் நம்ம தோட்டத்தை வந்து பார்த்துருக்குறாங்க, நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதனால் அதையும் கொண்டு வந்து விற்பனை செஞ்சிட்ருக்குறோம். வெற்றிலை விவசாயம் பண்ணி அதையும் கொண்டு வந்து விற்பனை செஞ்சிட்ருக்குறோம். வாழையில் அட்வான்டேஜாக பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம 5 வகையான வாழை வந்து இப்போது பிளான் பண்ணி இயற்கை விவசாயத்தில் விளைய வச்சு இப்போது கொண்டு வந்துட்ருக்கோம்.
1: மோகன்தாஸ் ஐயா வந்து தேனீ வளர்ப்பாளர்னு சொல்ல முடியாது.
0: இல்லைங்க, என்னுடைய ஃபேமிலிக்கு என்னென்ன தேவையோ அதை வரைக்கும் எல்லாமே பிளான் பண்ணி செய்யணும்னு தான் ஆரம்பித்தேன். அப்போ ஆரம்பித்தப்போ தான் எல்லாருக்குமே இது எல்லா விதமான பொருட்களும் கொடுக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் இப்போது நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இன்னொரு பார்த்திங்கன்னா ஒரு 60 ஏக்கர் நிலம் வந்து இப்போது லீஸுக்கு எடுத்து
1: 60 ஏக்கர்
0: அங்கே வந்து பல விதமான மரங்கள், பழ வகைகள் அந்த மாதிரிலாம் வச்சு அதையும் பண்ணிகிட்ருக்குறோம். அங்கே ஒரு 40 மாடு இருக்குது, அதில் நெய் உற்பத்தியும் பண்ணிகிட்ருக்குறோம். நமக்கு வந்து முக்கியம் வந்து திருவள்ளூர் மக்களுக்கு இயற்கையான பொருள், நல்ல பொருள் கொடுக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் இறங்கி இப்போது வேலை செஞ்சிட்ருக்குறோம். தேன்லேயும் நல்ல ஒரு நமக்கு சப்போர்ட் இருக்குது. அரசாங்கத்து மூலியமாகவும் நமக்கு நிறைய பேர் நமக்கு பெட்டிக்கு ட்ரைனிங்கு வாங்கி நமக்கு கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி பயிற்சியும் அளிச்சிட்ருக்குறோம். நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது.
1: தேனீ வளர்ப்புக்கு பயிற்சி கொடுக்குறீங்க?
0: கண்டிப்பாக.
1: 1 கிலோ தேன் என்ன ரேட்டுங்க
0: ஐயா? நான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய பேர் வந்து

0: இந்த தேனி சம்மந்தப்பட்ட ஒரு வியாபாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தில் வியாபாரமாக கொண்டு போயிட்டாங்க. உண்மையாக சொல்லணும்னா கலப்படம்,
1: வெள்ளைப்பாகு இருக்கும்,
0: வெள்ளைப்பாகு சர்க்கரை
1: ம்
0: ரெண்டுமே போடாமல் கூட வெறும் ஒரு ரெண்டு மூணு லிக்யூடை மிக்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுத்து தேன் அப்படின்ற மாதிரி கொண்டு வரத்துக்கும் ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்னுடைய பாலிசி எப்படின்னாக்கா, நம்ம பண்ணை அமைச்சிருக்கிற இடம் வந்து ஆர்கேபேட்டையில் அம்மையார் குப்பம்ன்ற ஒரு வில்லேஜில் பண்ணை அமைச்சிருக்கோம். அங்கே தான் நம்மளுடைய லீஸுக்கு எடுத்த ஒரு 60 ஏக்கர் நிலம் இருக்குது.
1: அதில் தான் தேனி வளர்க்குறீங்க?
0: வளர்க்குறோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து பள்ளிப்பட்டு 45 கிலோமீட்டர் வரைக்கும் ஃபாரஸ்ட்டு, அந்த ஃபாரஸ்ட்டோடு சேர்ந்த மாதிரி நம்ம பண்ணை இருக்கிறதுனால நாம் தேவையில்லாத ஒரு இன்க்ரீடியன்ட்ஸு ஃப்ளேவர்ஸு அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் இயற்கையோடு சேர்ந்து நம்ம வந்து அறுவடை பண்ணிகிட்ருக்குறோம். 15 நாளில் 10 கிலோ தேன் எடுப்பேன், 1 மாதத்தில் 1000 டன் தேன் எடுப்பேன்னு அந்த மாதிரிலாம் சாத்தியமே கிடையாது. நம்மக்கிட்ட வந்து 3 மாதத்துக்கு 1 முறை 1 கிலோவே வரும்.
1: எத்தனை புட்டியிலேருந்து?
0: ஒரு பெட்டியிலேருந்து 1 கிலோ.
1: ஒரு பெட்டியிலேருந்து 1 கிலோ தேன்
0: 3 மாதத்தில்
1: தான் கிடைக்கும்.
0: 3 மாதத்துக்கு அப்புறம் தான் கிடைக்கும். ப்ளஸ் வந்து நமக்கு பெட்டி வந்து பிரிக்கிறதுனால அதுலேருந்து ஒரு இதர வருமானம் கிடைக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 600 ரூபாய்க்கு டெலிவரியோடு சேர்ந்து கொடுத்துட்ருக்குறோம்.
1: 1 கிலோ தேன்
0: அவரேஜான பைசு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பொருள் வந்து ஏழை மக்களும் வாங்கி சாப்பிட்ணும், பணக்காரங்களும் வாங்கி சாப்பிட்ணும், நடுத்தர மக்களும் வாங்கி சாப்பிட்ணும். ஐயோ அவர் வந்து விலை அதிகமாக விற்கிறாரு, நம்ம வாங்க முடியலையே, ஆனால் பொருள் நல்ல பொருளாச்சேன்ற ஒரு எண்ணம் வந்து யாருக்கும் வரக்கூடாது. அதனால் நடுத்தரமான ஒரு விலையை நிர்ணயம் பண்ணி அதை நம்ம விற்பனை பண்ணிட்டு வரோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா கண்ணாடி பாட்டிலில் மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம், பிளாஸ்டிக்கே அவாய்ட் பண்ணுறதும்.
1: ஏன்னாக்கா
0: பிளாஸ்டிக் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், நாளடைவில் வந்து இது வந்து நம்ம உணவுப் பொருள் ஒரு ரெண்டு மாதம் மேக்ஸிமம் ஒரு மாதத்துலேருந்து 2 மாதத்துக்கு வரைக்கும் தான் தாங்கும். ஆனால் நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு 6 மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லான்னு வச்சுருப்பாங்க. குழந்தைக்கு அதிகமாக கொடுக்க வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் வச்சு கொடுக்கலான்னு ஒரு யோசனையில் இருப்பாங்க. அது வந்து சீக்கிரமாக வந்து அந்த பிளாஸ்டிக் கண்டென்ட் பிபின்னு சொல்லுவாங்க, அது கண்டென்ட் வந்து மெல்ட் ஆகி நம்ம தேனோடு கலக்க ஆரம்பிக்கும். அதனால் அந்த பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுன்ட்டு கண்ணாடி குடிவில் தான் கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி அதுக்கு சேஃப்டியாக போகணுன்றதுக்காக நிறைய சேஃப்டி ஐட்டம்லாம் பண்ணி பேக் பண்ணி தான் நம்ம டெலிவரி பண்ணிகிட்ருக்குறோம். நிறைய பேர் கஸ்டமருக்கு நான் டேரெக்டாகவே கொண்டு போய் கொடுத்துட்றேன். ஒரு 5 லிட்டர் 6 லிட்டர் ஆர்டர் போட்டாங்கன்னா டேரெக்டாக போனால் போது பஸ் ஃபேர் நமக்கு டேரெக்டாக கொடுத்துடலான்னு சொல்லிட்டு திருவள்ளூருக்கு பார்த்திங்கன்னா 80-90 கிலோமீட்டர் இருக்குது, பஸ்ஸு பிடிச்சி வந்து நேரிலே கொடுத்துட்டு வந்துடுறேன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது. ஏன்னா அவங்களும் கஷ்டப்படக்கூடாது, நாளைக்கு பாட்டில் உடஞ்சி போச்சு, நான் கொடுத்த காசு வீணாக போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் ஆகக்கூடாதுன்ட்டு நானும் வந்து நேரில் பார்க்கணும் அந்த கஸ்டமர் எப்படி இருக்காரு, என்ன அவருக்கு வேறு ஏதாவது தேவையா அப்படின்ற தேவைகளை பூர்த்தி செய்ய முடியுமா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால் நேரடியாக கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுறேன். அதுவும் அந்த மாதிரி கொடுக்கறதுனால அவங்களும் ஒரு ஹாப்பியான ஒரு இது பண்ணுறாங்க, நல்ல வரவேற்பு இருக்குது.
1: மோகன்தாஸ் ஐயாவுடைய தேன் வந்து தரமானது தாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்
0: ஐயா? நான் வந்து நம்ம அரசாங்கத்தில் டெஸ்டிங்க்கு கொடுத்துருக்குறேன். இன்னொன்று இப்போ அக்மார்க்குக்கு அப்ளை பண்ணியிருக்கேன்.
1: அக்மார்க் அப்ளை பண்ணியிருக்கேன்,
0: அது வந்துடும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்திய தேனி ஆராய்ச்சி நிலையத்தில் நம்ம மெம்பராக இணைச்சிடுறதுக்காக அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். எல்லா சர்டிஃபிகேட்டும் இருக்குது நம்மக்கிட்ட, ஜிஎஸ்டி இருக்குது, எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் வச்சுருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க எஃப்எஸ்எஸ்ஐ நாமினேஷன் பிரகாரம் அந்த இன்ஜெக்ஷன் மெடிசன் அதெல்லாம் வந்து கரெக்டாக எடுத்துகிட்ருக்குறோம். நம்மக்கிட்ட மிஷினரி வந்து பார்த்தா எதுவும் கிடையாது. நம்ம ஒன்றே ஒன்று அறுவடை பண்ணுறக்கூடிய இயந்திரமும் வடக்கட்டி இந்த ஃபில்டர்னு சொல்லுவாங்க, இது மட்டும் தான் நம்மகிட்ட இருக்குது. ப்ராசஸிங் யூனிட் கிடையாது. இயற்கையான பொருள் அதில் என்ன வருதோ அதை அப்படியே கொண்டு போய் கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு முடிவில் நம்ம இருக்கோம். எல்லா டெஸ்ட் ரிப்போர்ட்டெல்லாம் இருக்குது நம்மகிட்ட. இப்போ எவ்ரி 4 மந்த் ஒரு வட்டை நம்ம டெஸ்டிங்கு கொடுத்து அந்த ரிப்போர்ட்டெல்லாம் வாங்கி சம்பவிச்சிருந்தாலும்
1: உங்கள் ரிப்போர்ட்டெல்லாம் நாங்கள் பார்க்குறோம், அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கிறோம், மோகன்தாஸ் ஐயாவை நம்புகிறோம். ஆனாலும் வெளி மாநிலத்திலேருந்து ஒருத்தர் வரார்,
0: ஆமாம்,
1: உங்கள் தேனை வாங்குறார், அவர் வந்து உங்களுடைய தேன் சுத்தமான தேன் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது பரிசோதனை லோக்கலாக பண்ணி பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா?
0: கண்டிப்பாக இருக்குங்க. இதில் நிறைய பரிசோதனையை வந்து ஒரு கன்சூமர் வந்து டைரெக்டாக வந்து ஒரு பரிசோதனை பண்ணுறதுக்கு நிறைய பரிசோதனை இருக்குது. இதில் வந்து ஒரு பேப்பர் மேலே போட்டு காமிப்பாங்க, கீழே ட்ராப் ஆகக்கூடாதுன்னு வாங்க, நாய்க்கு ஊற்றுவாங்க, நாய் குடிக்கக்கூடாதுன்னு வாங்க, நெருப்பு வச்சு பார்ப்பாங்க, நெருப்பு எரியக்கூடாதுன்னு வாங்க, அதுக்கப்புறம் நிறைய இதுவும் வச்சுக்கலாம். ஆனால் இப்போ எங்கள் வீட்டில் ஒரு நாய் இருக்குது, குழந்தையிலேருந்து இருக்குது, நான் டெய்லி அதை ஹார்வெஸ்ட் பண்ணக்குள்ளே நான் கூட கூட்டிகிட்டு போகிறேன், அதுவும் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்குது. நாய் சாப்பிடுதுன்னு சொல்ல முடியாது இல்லையா, எறும்பு சாப்பிட்டுச்சுன்னா இது வந்து ஜீனி தண்ணி, இது எறும்பு சாப்பிடுதுன்னு வாங்க. தேனி வளர்ப்பில் முதல் எதிரியே எறும்பு தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாழை மரத்தில் ஒரு வாழைப்பூ இருக்குதுன்னு வச்சிங்க, அந்த வாழைப்பூவில் எறும்பும் இருக்கும் தேனியும் இருக்கும். ஏன் எறும்பு அங்கே போச்சு? வாழைக்காய் சாப்பிட போல இல்லை, எறும்பு வந்து வாழைக்காய் சாப்பிடாது. அப்போ ஏன் வாழைக்காயில் எறும்பு இருக்குது? ஏன்னா அந்த மகரந்தத்தில் இருக்கிற அந்த தேனை சாப்பிட்றதுக்கு தான் அந்த எறும்பு அங்கே போகுது. அப்போது அதையும் சாப்பிட்ட எறும்பு தேனி பெட்டிக்கும் வரும். அதுதான் முதல் எதிரியே வந்து எறும்பு தான், எங்களுக்கு சவாலாக இருக்கிறதே எறும்பு தான். அப்போ தேனை வந்து எறும்பும் சாப்பிடும், ஏன்னா இனிப்பு சம்மந்தப்பட்ட பொருள்.

0: அதனால் தேன் வந்து கண்டிப்பாக எறும்பு சாப்பிடும். அந்த பரிசோதனையெல்லாம் வந்து பார்த்துட்டு தேன் எறும்பு சாப்பிட்டு உங்களுக்கு போலி அப்படின்லாம் சொல்ல முடியாது. இதில் ஒரே ஒரு பரிசோதனை, ஒன்று லேபிளை கொடுத்து டெஸ்ட் பண்ணிக்கலாம், ரெண்டாவது நம்ம உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா ஒரு சில்வர் தட்டில் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு ரெண்டு சொட்டு மூணு சொட்டு தேனை சென்டராக ஊற்றிட்டு அந்த சில்வர் பாத்திரத்தை லேசாக ஆட்டினீங்கன்னா தேன் கூடில் இருக்கிற அந்த டைமண்ட் ஷேப்பு வந்து இந்த ஒரிஜினல் தேனில் வந்து அப்படியே உருவாகும். இது டூப்ளிகேட் தேனில் இந்த சக்கரை தண்ணி கொடுக்குறதுலலாம் உருவாகாது. நேச்சுரலாக இயற்கையாக வர தேனில் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுதான் முதல்ல இருக்கிற ஒரு டெஸ்டிங் பர்பஸ்.
1: ஒரு 300 தேனி பெட்டிகள் வச்சுருக்கிறதா சொல்கிறீங்க. இவ்வளவு தேனி பெட்டிகளுக்கும் அங்கங்கே பூக்கள் இருந்தால் தானே நமக்கு தேன் கிடைக்கும்?
0: கண்டிப்பாக இருக்குங்க ஐயா. நாங்கள் அதுக்கு மாதிரி தான் இருக்க விவசாயிகளை இப்போ தென்னந்தோப்பில் கொண்டு போய் வைக்கிறோம், வாழைத்தோப்பில் கொண்டு போய் வைக்கிறோம். நான் சொன்ன மாதிரி என்னோடய பண்ணை வந்து 60 ஏக்கர். 60 ஏக்கர் வந்து நாங்கள் மற்ற பயிர் வகைகள் எதுவும் பண்ணல, எல்லாமே மர வகைகள், காய்கறிகள், மாதிரி பழங்கள் தான். அப்போது வந்து ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி அங்கே மரங்கள் வந்து பூத்துக்கிட்டே இருக்குது. பக்கத்தில் வந்து எங்களுக்கு 40 கிலோமீட்டர் வந்து ஃபாரஸ்ட் இருக்குது. அதனால் எங்களுக்கு அந்த ஒரு இடையூறு இல்லை.
1: அது ஒரு அனுகூலம் உங்களுக்கு.
0: ஆமாம், அது உண்மையாகவே சொல்லணும்னா இயற்கை அதுக்கு ஒரு எனக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்குது. நான் நிறைய தேன் பண்ணை வச்சுருக்கவங்களெல்லாம் போய் பார்த்துருக்கேன். நிறைய இடத்துல ஒரு 10 தென்னை மரம் தான் இருக்கும், அங்கே ஒரு 40 பெட்டி வச்சுருவாங்க. நான் நல்லா தேன் எடுக்கிறேன், நல்லா வியாபாரம் நடக்குதுன்னு வாங்க. ஒரு ஒரு ஒரு 10 ஏக்கரில் மாமரம் இருக்கும், மாமரத்து ஃபுல்லாக வந்து தேன் பெட்டி வச்சுருப்பாங்க. நான் நல்லா வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னு வாங்க. அதில் ஒரு விஷயம் எனக்கு புரியல, மாமரம் வந்து வருஷத்துக்கு 2 முறை தான் பூக்கும். ஒரு முறை நல்ல ஒரு ஈல்டு, அந்த ஒரு மாதம் பூ இருக்கும். ரெண்டாவது கார்காயின்னு சொல்லுவாங்க, அது வந்து சிம்மா கொஞ்சமாக காய்க்கும். இது எப்படி சாத்தியமாகுதுன்னு நான் நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருக்கேன், நானும் யோசனை பண்ணுவேன்.
1: ஒரு பெட்டியில் தேனீக்கள், அந்த ராணி தேனி, வேலைக்கார தேனி, இப்படி பல்வேறு வகையான தேனீக்களை உண்டி விடுறீங்க. அந்த ஈக்கள் நமக்கு எங்கே கிடைக்கும்? ஒன்று, இந்த ஒரு பெட்டியில் வச்ச இந்த தேனீக்கள் வந்து எவ்வளவு காலம் அதிலே இருக்கும், தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், நமக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறை அதில் தேன் கிடைக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ எப்போ இந்த பெட்டிகளெல்லாம் சுத்தம் பண்ணுவீங்க
0: ஐயா? இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஜனவரியிலேருந்து டிசம்பர் ஒரு ஆண்டு, இந்த ஆண்டில் பார்த்திங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதம் வந்து தேன் கண்டினியூஸாக எடுக்கலாம். ஓகேங்களா? ஜனவரிலையும் தேன் எடுக்கலாம், பிப்ரவரிலையும் தேன் எடுக்கலாம், மார்ச்லேயும் தேன் எடுக்கலாம். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வறட்சி, இந்த டைமில் தேன் எடுக்க முடியாது. இந்த மாதம்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் பண்ணணும், பெட்டியை வந்து பிரிக்கணும். ராணியை ரெண்டு, ஒரு பெட்டியில் இருக்கிற ஒரு ராணி தான், அந்த ஒரு ராணியை வந்து ரெண்டு ராணியாக உருவாக்கணும், இன்னொரு ராணியை உருவாக்கி பெட்டியை பிரிக்கணும். பராமரிப்பு, நோய்கள் வரும், தேனீக்களுக்கு நோய்கள் அடிக்கடிக்கு வரும், அந்த நோய்களெல்லாம் பராமரிப்பு பண்ணணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா மெழுகுண்ணு பூச்சி அப்படின்னு இருக்குது, இது வந்து தேனீக்களில் பெரிய சவாலே. அதுதான் அது அதை வந்து அதெல்லாத்தையும் நீக்கி எல்லாம் க்ளீன் பண்ணி பெட்டிகளை வந்து டெவலப் பண்ணி அடுத்து வேறு எங்கேயாவது கொண்டு போய் வைக்கணும், மாற்றணும். இன்னும் அந்த மாதிரி அந்த 3 மாதங்கள் இதுக்கு சரியாக போயிடும். மறுபடியும் ஆகஸ்ட், செப்டம்பர் 2 மாதம் தேன் எடுக்கலாம். நவம்பரில் மழை, அதனால் தேன் எடுக்க முடியாது. மறுபடியும் டிசம்பர்லேருந்து மறுபடியும் மழை கொஞ்சம் கொஞ்சமாக நின்று நிற்க ஆரம்பித்து பூக்கள் ஒவ்வொன்றா பூக்க ஆரம்பித்து மறுபடியும் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மறுபடியும் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 6 மாதம் தேன் எடுக்கலாம். 6 மாதம் வந்து மெயின்டெனன்ஸ் தான் பண்ண முடியும். அப்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 மாதம் தேன் எடுக்கிறோம் இல்லையா, இந்த மீதி இருக்கிற 6 மாதத்தில் பெட்டிகளை உற்பத்தி பண்ணணும். தேனை உற்பத்தி பண்ண முடியாது, பெட்டிகளை உற்பத்தி பண்ணி பெட்டிகளை வந்து வியாபாரம் பண்ணலாம். இன்னொன்று வந்து, நீங்கள் பெட்டிகளுக்கு தேனீக்கள் எங்கே வாங்கலான்னு கேட்டிங்க, தமிழ்நாட்டில் நிறைய பேர் கொடுத்துட்ருக்குறாங்க. மெயினாக வந்து தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்ரி ஆராய்ச்சி நிலையங்களில் வந்து எல்லா இடத்துலையுமே, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே எல்லா கொடுத்துட்ருக்குறாங்க. அங்கேயும் ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க, சப்சிடியில் கொடுக்குறாங்க.
1: மெயினாக அறிவியல் நிலையம், ஆமாம், அப்புறம் வேளாண் ஆராய்ச்சி நிலையம்,
0: ஆராய்ச்சி நிலையம், ரெண்டு இடத்துலையும் வந்து சப்சிடியில் கொடுக்குறாங்க.
1: உங்கள்கிட்ட இருக்குமா?
0: எங்ககிட்டே இருக்குது, நாங்களும் கொடுக்குறோம்.
1: வேறு என்னென்ன உபப்பொருட்கள் கிடைக்கும்
0: தேன் பெட்டியில்? ஐயா, தேன் மெழுகு எடுக்கலாம். தேன் மெழுகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போது நிறைய லிப்ஸ்டிக், அழகு சாதன பொருட்கள் வந்து தயார் பண்ணுறாங்க, மெயினாக அது போயிட்டுருக்கு. இன்னொன்று வந்து மெழுகு கேண்டில்ஸ் தயாரிக்கலாம், அதுக்கு கொடுத்துட்ருக்குறோம். வெனம் எடுக்கிறாங்க தேன் பெட்டியிலேருந்து, இப்போ அதெல்லாம் வந்து குரோர் கணக்கில், ஒரு கிலோவே வந்து பார்த்திங்கன்னா 13-14 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் ஆகுது. அதுக்கு நான் இது வரைக்கும் அது இன்னும் ஈடுபடலை.
1: அது என்ன வெனம்?
0: அது பாய்சன்,
1: விஷம்,
0: விஷத்தை எடுத்து அந்த தேனியுடைய விஷத்தை எடுத்து இப்போ கேன்சருக்கு மருந்து தயாரிக்கிறதுக்கு நிறைய, அது ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆந்திராவில் 2 பேர் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று பார்த்திங்கனாக்கா அதனுடைய மகரந்தம் எடுத்து தனியாக விற்கிறாங்க. ராயல் ஜெல்லி, அதை எடுத்து தனியாக சேல் பண்ணலாம், அதுக்குண்டான ஒரு இது இருக்குது. வெறும் ராணியை மட்டுமே உற்பத்தி பண்ணி சேல் பண்ணுற ஒரு அமைப்பும் இருக்குது, தமிழ்நாட்டிலே இருக்குது. அதுக்கு அரசாங்கமும் ஒத்துழைப்பு கொடுத்து அதுக்கு ஒரு இன்குபேஷன் சென்டர்

0: மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. வெறும் ராணி மட்டும் டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க, அதுலேயும் வருமானம் இருக்குது.
1: வெளிநாட்டில் போய் வேலை பார்த்தீங்க, அங்கே கொஞ்சம் உடல் ரீதியான சிரமங்கள்லாம் ஏற்பட்டு திரும்ப வந்துட்டீங்க.
0: ஆமாம்.
1: அங்கே சம்பாதிச்ச சம்பார்த்தனை இங்கே கிடைக்குதா இப்போ?
0: இல்லையா, நான் சம்பாதித்த எதிர்பார்த்து இங்கே வரல. நான் முதல்ல ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உடலில் இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணுன்றதுக்காக தான் நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தோம். எனக்கு மூணு பேர் குழந்தைங்க இருக்காங்க, என் மனைவி, என் மூணு குழந்தைங்க, என்ன அம்மா. எங்களுக்கு வாழ்க்கையை நடத்துறதுக்கு உண்டான எல்லா வருமானமும் என்னுடைய விவசாயத்து மூலமா கண்டிப்பாக கிடைச்சிட்ருக்கு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்லா சந்தோஷமாக இருக்கும்.
2: என்ன பட்டக்கா, தேனி வளர்ப்பு பற்றி திருவள்ளூர் மாவட்டம் பெரியநாக பூண்டி சி மோகன்தாஸ் அவங்க பி சரவணன் அங்கே கேட்ட கேள்விகளுக்கு எம்புட்டு அருமையாக விளக்கம் கொடுத்துருந்தாங்கல்ல?
3: கேட்டேன் முத்தழகு, இயற்கை விவசாயத்தில் முக்கியமான ஒன்று இந்த தேனி வளர்ப்புன்னு ரொம்பவே அழகாக புரிய வச்சுட்டாரு.
2: அக்கா, இந்த தேனி வளர்ப்பை எப்படி செய்யணும், அதில் இருக்கிற இதர பயன்பாடு பற்றியும் தெளிவாக சொன்னார்.
3: மருத்துவ குணம் உள்ள இந்த தேனை நாமளே சுத்தமான முறையில் தேன் வளர்ப்பு செஞ்சு உற்பத்தி பண்ணால் அதில் நமக்கு நல்ல லாபம் தான் போலவே.
2: ஆமாங்க்கா, இதுக்கு பயிற்சியும் தாராங்க, கடன் உதவியும் செஞ்சு தாராங்க. இதை நாம நல்ல முறையில பயன்படுத்திக்கணும்க்கா.
3: நிச்சயமா முத்தழகு, இந்த தகவலை உங்க மாமா வந்த உடனே சொல்லி தேனி வளர்ப்புக்கான பயிற்சியை எடுத்துக்கிட்டு நல்ல முறையில தேனை உற்பத்தி பண்ணிடலாம்.
2: கண்டிப்பாக்கா.
4: அடுத்து வருவது வேளாண் செய்திகள்.
5: கால்நடைகளின் வளர்ச்சிக்கும் உற்பத்திக்கும் வழிகோலும் பயிர் வகை தீவன பயிர் ரகங்கள். பயிர் வகை தீவனங்கள் கால்நடைகளில் பால் மற்றும் இறைச்சி உற்பத்தியை அதிகரிக்கின்றன. இப்பயிர்களில் அதிக அளவில் புரத சத்து, வைட்டமின்கள், தாது உப்புக்களான பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் சத்துக்கள் உள்ளதால் கால்நடை தீவனத்தில் இச்சத்துக்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. புல் மற்றும் தானிய வகை தீவன பயிர்களை விட பயிர் வகை தீவன பயிர்களின் விளைச்சல் குறைவாக இருப்பினும் கால்நடைகளுக்கு தேவையான சத்துக்கள் குறிப்பாக புரத சத்து அதிகமாக இருப்பதால் இவ்வகை தீவன பயிர்களை இயற்கை புரத என்று அழைப்பது சாலச் சிறந்தது. இப்பயிர்கள் அடர் தீவனத்திற்கு ஒப்பாகவும் மேலும் அதற்கு மாற்று தீவனமாகவும் கருதப்படுகின்றது. புல் மற்றும் தானிய வகை தீவன பயிர்களுடன் பயிர் வகை தீவன பயிர்களை கலந்து கொடுப்பதால் தீவனத்தின் சுவை கூடுவதோடு உட்கொள்ளும் திறனையும் அதிகரிக்கின்றது. பயிர் வகை தீவன பயிர்களை தனி பயிராகவும் புல் மற்றும் தானிய வகை பயிர்களோடு கலப்பு பயிராகவும் பயிரிட்டு அதிக விளைச்சல் பெறுவதோடு சரிவிகித சத்துள்ள தீவனத்தை கால்நடைகளுக்கு அளிக்க முடியும். குறைந்த வயதுடைய பயிர் வகை பயிர்களை 50 முதல் 60 நாட்களில் அறுவடை செய்யலாம். பயிர் வகை பயிர்கள் காற்றில் உள்ள தலைசத்தினை வேர் முடிச்சுகளின் மூலம் மண்ணில் நிலைநிறுத்துவதால் மண்வளம் மேம்படுகிறது. கலப்பு மற்றும் ஊடு பயிராக பயிர் செய்வதற்கு மிகவும் ஏற்றது. அதிக சுவையுடன் இருப்பதால் கால்நடைகளின் உட்கொள்ளும் திறன் அதிகரிக்கிறது. புல்வகை தீவன பயிர்களை விட 2 முதல் 3 மடங்கு அதிக புரதச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், வைட்டமின்கள் மற்றும் தாது உப்புக்களை கொண்டது. கால்நடை தீவன விகிதாச்சாரத்தில் அடர்த்தீவன அளவை குறைத்து பயிர் வகை தீவனத்தை அதிகரிப்பதன் மூலம் தீவன செலவை குறைக்கலாம். பயிர் வகை தீவன பயிர்களில் குதிரை மசால், வேலி மசால், முயல் மசால், தீவன தட்டைப்பயிறு ஆகியவை தீவனத்திற்கென்றே பயிரிடப்படுகின்றன. தீவன தட்டைப்பயிரை தவிர ஏனைய பயிர்களை பல்லாண்டு பயிராக பயிரிடலாம். பொதுவாக பயிர் வகை தீவன பயிர்கள் அதிக வறட்சி, சத்து குறைபாடு, நீர்த்தேக்கம் மற்றும் தட்பவெப்ப நிலை மாற்றங்களை தாங்கி வளராது. முதலாவதாக குதிரை மசால். தீவன பயிர்களின் ராணி என்று அழைக்கப்படும் குதிரை மசாலை பல்லாண்டு பயிராக பயிரிடலாம். கால்நடைகள் அதிகம் விரும்பி உண்ணக்கூடிய தீவன பயிர்களில் முதன்மையானது குதிரை மசாலாகும். இப்பயிரில் அதிக புரதச்சத்தும் வைட்டமின் ஏ உயிர்ச்சத்தும் உள்ளதால் குதிரை, முயல் மற்றும் கோழிகளுக்கும் தீவனமாக அளிக்கலாம். தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் பெரும்பாலும் பயிரிடப்படுகிறது. அடுத்ததாக கோ3. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தீவன பயிர் துறையிலிருந்து 2017 குதிரை மசால் கோ3 என்ற ரகம் வெளியிடப்பட்டது. மிருதுவான மற்றும் கரும்பச்சை இலைகளுடன் கூடிய அதிக தண்டுகளை உடையது. 1 ஹெக்டேருக்கு 125 டன் பசுந்தீவன விளைச்சல் தரவல்லது. இந்த ரகத்தில் அதிக புரதச்சத்து மற்றும் அதிக உலரேடை விளைச்சலும் கிடைக்கிறது. அடர்த்தியாக பூக்கும் திறன் கொண்டதால் கூடுதல்

0: விதை உற்பத்தி கிடைக்கப்பெறுகிறது. விரைவாக தழைக்கும் திறனுடையதால் ஆண்டுக்கு 14 முறை அறுவடைகள் செய்யலாம். முதல் அறுவடை விதைத்த 60 முதல் 65வது நாட்களிலும், அடுத்தடுத்த அறுவடைகள் 20 முதல் 25 நாட்கள் இடைவெளியிலும் செய்யலாம். அதிக சுவையுடைய காரணத்தால் கால்நடைகள் மிகவும் விரும்பி உண்ணுகின்றன. அடுத்ததாக கோ4, குதிரை மசால் கோ4 என்னும் பயிர் வகை தீவன பயிர் வருடத்திற்கு ஒரு ஹெக்டேருக்கு 120 டன் பசுந்தீவன விளைச்சல் தரவல்லது. பல்லாண்டு பயிராக பயிரிடலாம். இதன் புரதச்சத்து 18.6% ஆகும். முதல் அறுவடை விதைத்த 60 முதல் 65வது நாட்களிலும், அடுத்தடுத்த அறுவடைகள் 20 முதல் 25 நாட்கள் இடைவெளியிலும் அறுவடை செய்யலாம். கால்நடைகளின் வளர்ச்சி மற்றும் பால் உற்பத்திக்கு தேவையான கால்சியம் மற்றும் முக்கிய வைட்டமின்கள் இப்பயிரில் உள்ளது. கால்நடைகளால் பெரிதும் விரும்பி உண்ணக்கூடியது. அடுத்ததாக வேலி மசால். குதிரை மசாலை போன்று இல்லாமல் இப்பயிர் எல்லா மண் வகைகள் மற்றும் பருவங்களிலும் நன்கு வளரும் தன்மை கொண்டது. வேலி மசால் பயிரை பல்லாண்டு பயிராக பயிரிடலாம். இரவையில் மிக நன்றாக செழித்து வளரும் தன்மை கொண்டது. விதைத்து ஒரு வருட வளர்ச்சிக்கு பிறகு நீர் பாய்ச்சாமல் மானாவாரியில் பராமரித்து பசுந்தீவன விளைச்சலை பெறலாம். வறட்சியை தாங்கி வளரக்கூடியதால் மானாவாரி மற்றும் மேய்ச்சல் நிலங்களில் கொழுக்கட்டை புல்லுடன் கலப்பு பயிராக பயிரிடலாம். இதனால் கால்நடைகளுக்கு சரிவிகித உணவளிக்க வழிவகுக்கிறது. அடுத்ததாக கோ1, தென் அமெரிக்காவை தாயகமாக கொண்ட இப்பயிர் 1976 தாய்லாந்து நாட்டிலிருந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த ரகம் 19.2% புரதச்சத்தும், 27% உலர்ச்சத்தும், 55.3% செரிக்கும் தன்மையும் கொண்டிருப்பதால் இதை கால்நடைகளுக்கு, குறிப்பாக ஆடுகளுக்கு சத்துள்ள தீவனமாக பயன்படுத்தலாம். பசுந்தீவன விளைச்சலாக ஒரு வருடத்தில் ஹெக்டேருக்கு 130 டன் கொடுக்கக்கூடியது. அடுத்ததாக கோ2, இந்த ரகம் வேலிமசால் கோ1 ரகத்தினை காமா கதிர் மூலம் சடுதி மாற்றம் செய்யப்பட்டு தேர்வு செய்யப்பட்டது. ஆண்டுக்கு ஒரு ஹெக்டேருக்கு 130 டன் பசுந்தீவன விளைச்சல் மற்றும் ஒரு ஹெக்டேருக்கு 33 டன் உலர் பொருட்கள் விளைச்சல் தரவல்லது. இதன் புரதச்சத்து 16.5% ஆகும். வெள்ளாடு மற்றும் செம்மறி ஆடுகளுக்கு ஏற்றது. அனைத்திந்திய அளவில் பயிரிட ஏற்றது. விதைத்த 70 முதல் 75வது நாட்களிலும் முதல் அறுவடை செய்யலாம். அடுத்தடுத்த அறுவடைகள் 40 முதல் 45வது நாட்கள் இடைவெளியில் செய்யலாம். வேலி மசால் விதைகள் நன்றாக முளைக்க மிதமான வெந்நீரில் வேலி மசால் விதைகளை போட வேண்டும். 5 நிமிடங்கள் கழித்து நீரை வடித்துவிட்டு விதைகளை நிழலில் உலர வைத்து விதைத்தால் சுமார் 80% முளைப்பு திறன் கிடைக்கும். அடுத்ததாக தீவன தட்டை பயிர் கோ9. புரதச்சத்து மிகுந்த நார்ச்சத்து குறைவாக இருப்பதால் கால்நடைகள் தீவன தட்டை பயிரினை கழிக்காமல் விரும்பி உண்ணுகின்றன. மேலும் தானிய வகை தீவன பயிர்களான தீவன சோளம் மற்றும் மக்காசோளம் ஆகியவற்றுடன் கலப்பு தீவனமாக பயிரிட ஏற்றது. தீவன பயன்பாடு தவிர பிரச்சினைக்குரிய நிலங்களில் பயிர் வகை தீவன பயிர்களை பயிரிடுவதன் மூலம் மண்வளத்தை மேம்படுத்தலாம். உவர் நிலத்தில் குதிரை மசால் மற்றும் வேலி மசால், கலர் உவர் நிலத்தில் வேலி மசால் போன்ற பயிர்களை தேர்வு செய்து வளர்ப்பதன் மூலம் தீவன உற்பத்தியை பெருக்கலாம். மேலும் விதை உற்பத்தி செய்து விதைகளை மற்ற விவசாயிகளுக்கு விற்பதன் மூலம் அதிக லாபம் பெறலாம். கால்நடைகளின் சரிவிகித உணவை உறுதிப்படுத்துவதில் பயிர் வகை தீவன பயிர்களின் பங்கு குறிப்பிடத்தக்கதாகும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
2: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
3: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
2: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
4: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
3: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
2: எப்படின்னா,
3: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள

0: விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
1: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 8:00. நேயர்கள் இனி கேட்கலாம் இளம் தென்றல். இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சியின் தலைப்பு என் பாட்டு எசப்பாட்டு. இளம் தென்றல் நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் புதிய நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னிணைப்போடு 244030 என்றும், மற்றொரு எண்களாக 94 86 81 10 25 என்ற எண்களிலோ 244 02 43 1 என்றும், மற்றொரு எண்களாக 94 86 65 20 25 என்ற எண்களில் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.

0: இணைப்பில் இணையும் முதல் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: ஐயா இரவு வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: காரிமங்கலம் வட்டம் எங்க சேத்துப்படி பீமராஜன்.
0: சரிங்க, உங்களுக்கான பாடல் ஒலிக்க செய்யலாங்களா?
1: கொடுங்க ஐயா, முயற்சி பண்றேன்.
0: சரிங்க, உங்களுக்கான பாடல்.
2: சித்திரம் பேசுதடி, உன் சித்திரம் பேசுதடி, எந்தன் சிந்தை

0: ஐயா, உங்களுக்கான எழுத்து சி.
1: சியா? சி.
0: விடை தெரியுங்களா?
1: வாய்ப்பு வாய்ப்பு நன்றிங்க.
0: நன்றி.
1: சி வரல.
0: நிகழ்ச்சியுடைய விதிமுறைகளில் பாடலை திரும்ப திரும்ப வந்த வார்த்தையை திரும்ப திரும்ப பாடக்கூடாது, அதே போல் வந்து நான் வந்து பிறழக்கூடாது, நீண்ட நேரம் இடைவெளி விடக்கூடாது. இணைப்புலனையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க. சரிங்க, உங்களுக்கான பாடல் கொடுக்கலாமா?
2: கொடுங்க.
0: இது உங்களுக்கான பாடல்.

0: ஐயா, உங்களுக்கான வார்த்தை நே.
1: சொல்லுங்க.
0: நே நே உங்களுக்கான வார்த்தை நே.
1: ஏவாங்களா?
0: நே நான் நீ நே.
1: ஏன் பெரும்பாய்
0: இல்லைங்க, தவறான இணைப்பு. இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: நல்லமன்.

0: இரவு வணக்கம்.
1: வணக்கம். உங்களுக்கான பாடல் கொடுக்கலாமா?
0: பேரை சொல்லிய
1: சொல்லிருங்க.
0: பண்பலையோடு இணைந்து இருக்கும் கிருஷ்ண மாவட்டம் அரசம்பட்டி பக்கம் காவாகட்டி தென்னை விவசாயி ஏ முருகன்.
1: சரிங்க, உங்களுக்கான பாடல்
0: கொடுங்க.

0: ஐயா உங்களுக்கான வார்த்தை மா.
1: மாவா சார்?
0: மா, ஆமா.
1: நல்ல பாட்டு ஒன்று பாடுறேன் சார்,
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: மன்னிக்க வேண்டுகிறேன், உந்தன் ஆசையை தூண்டுகிறேன், உன்னை சிந்திக்க வேண்டுகிறேன், மன்னிக்க வேண்டுகிறேன், சித்திக்கும் இதழ் உனக்கு, என்றென்றும் இதழ் உனக்கு, மன்னிக்க வேண்டுகிறேன்.
0: சரிங்கய்யா, உங்களுக்கு நான் அடுத்த பாடல் கொடுக்கலாமா?
1: கொடுங்க சார்.
0: சரிங்க.

0: ஐயா, உங்களுக்கான வார்த்தை டி.
1: டியா சார்? எம்ஜிஆர் பாட்டு பாடுங்க சார். பாட்டா சார்?
0: பாடுங்க.
1: டிக் டிக் டிக் டிக், இது மனசுக்கு தாளம். டக் டக் டக், இது உறவுக்கு தாளம். தாளம் மனசுக்கு கோலம், மனசுக்கு தாளம். டிக் டிக் டிக், இது மனசுக்கு தாளம்.
0: ஏன் நிறுத்திட்டீங்க?
1: அர்த்தம் கொடுங்க சார். ரெண்டு வரி பாடினா அர்த்தம் கொடுங்க சார்.
0: ஐந்து வரிகளை பாடணுங்க ஐயா.
1: சார்,
0: இனிப்பணியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: தருமபுரி மாவட்டம் பம்பல் செட்டி, செல்வியங்கய்யா.
0: சரிங்கம்மா. செல்வியம்மா, உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாமா?
2: கொடுங்க ஐயா.
0: உங்களுக்கான வார்த்தை

0: உங்களுக்கான வார்த்தை சி.
1: என்னங்க
0: சி, சாசி.
1: ஐயா, சீக்கிரம் வரலைங்க.
0: சீல வரலீங்களா? சரிங்கம்மா, நன்றி.

0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
1: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவக் குழுவும் அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு, பெட் சிடி, காமா கேமரானு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
2: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சீலநாயக்கன்பட்டி, சேலம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
5: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90° கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய், 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229-7555.
7: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங் குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
8: தொடர்புக்கு 9500-8488-20.
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல்

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 8:14. இளம் தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்குபெறும் நேயர் வருக. வணக்கம்
1: ஐயா. வணக்கம்யா.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: நான் தருமபுரி மதிவன் பாளையம் மோகன் பேசுறேன்.
0: நலமா இருக்கிறேங்க ஐயா. உங்களுக்கான பாடல் ஒலிக்க செய்யலாங்களா?
1: முயற்சி பண்ணலாம்.
0: உங்களுக்கான பாடல்

0: ஐயா உங்களுக்கான வார்த்தை தோ,
1: ஐயா
0: தொட்டு அந்த தோ.
1: தோ
0: ம்,
1: தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தே, தொட்டால் பொன் சிவக்கும் தொடாமல் கண் சிவந்தே, கண்கள் படாமல் கைகள் தொடாமல் காதல் வருவதில்லை, நேரில் வராமல் நெஞ்சை தராமல் ஆசை விடுவதில்லை, ஆசை விடுவதில்லை.
0: சரிங்க, உங்களுக்கான அடுத்த பாடல் கொடுத்துடலாமா?
1: ம், கொடுங்க.
0: உங்களுக்கான அடுத்த வார்த்தை பூ. பூ, பூ, பாப்பி பூ. ஐயா பூங்க ஐயா. ம், பூ இல்லைங்க, பூ.
1: பூ
0: ஐயா,
1: இன்னும் ஒரு டைம் தெளிவா சொல்லுங்க, புரியல.
0: பாப்பி பூ அந்த பூ.
1: ம், புத்தமுது மலரே கேளாய், மலரே கேளாய்.
0: ஐயா பாட்டு தவறா பாடிட்டீங்க. இணைப்பினையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: ஐயா வணக்கம்.
0: வணக்கம்.
2: சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் செலவடி கிராமத்தில் ராம்ஜோதி.
0: சரிங்க, உங்களுக்கான பாடல் ஒலிக்க செய்யலாங்களா?
2: கொடுங்க.
0: உங்களுக்கான பாடல்

0: உங்களுக்கான வா
1: சிவ குருவே கொடுத்து வளர்த்தோம் ஐயா, கட்டையுடன் பாதம் பாணியே பற்றி எனிச்சைய சாரும் ஐயா.
0: சரிங்க, உங்களுக்கான அடுத்த பாடல் கொடுத்துடலாமா? இன்னொரு தகவல், ஒரு பாடல் நம்ம ஒரு எழுத்து சொல்கிறோம் அப்படின்னா திரும்ப திரும்ப அதை கேட்கக்கூடாது, கவனமாக கேட்கணும். அப்படி நீங்கள் கேட்கலன்னா நாங்கள் வந்து இணைப்பை துண்டிச்சிருவோம். கவனமாக கேளுங்கள்.

0: உங்களுக்கான வார்த்தை கு.
1: கூடது மலை காற்றில் வரும் பாட்டு கேக்குதா, ஏதோ நினைந்த பறக்குது, என்னோட மனசுதான் கண்டபடி தவிக்குது,
0: சரிங்க. உங்களுக்கான அடுத்த பாடல் ஒலிக்கு செய்யலாங்களா?
1: நான் பாடும்
0: ஐயா கவனிங்க.
1: பூவே பொழுதே
0: இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், வணக்கம்
2: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: நாகலாபுரம் கன்னியப்பன்.
0: சரிங்க, உங்களுக்கான பாட்டு ஒலிக்கு செய்யலாங்களா?
2: கொடுங்க, முயற்சி பண்ணி பாருங்க.
0: உங்களுக்கான வார்த்தை வா.
1: வஞ்சி கொடி என்னை கொஞ்சிங்கிடி, உன்னை தப்படி என்னை கட்சி சொடி.

சரிங்க, உங்களுக்கான அடுத்த பாடல்

0: உங்களுக்கான வார்த்தை சி.
1: சி. சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு இப்ப ஜில்லுன்னு ஏறுது, இப்ப எனக்கு அதுக்கு மேல தெரியலங்கய்யா.
0: நன்றி.

0: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
4: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 8:22. இளம் திண்டல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்
6: சார். வணக்கம். நான் உலகத்துல இருந்து கிருஷ்ணன் பேசுறேங்க.
5: சரிங்க, உங்களுக்கான பாடல் ஒலிக்க செய்யலாங்களா?
6: சொல்லுங்க.
5: உங்களுக்கான பாடல்

0: உங்களுக்கான வார்த்தை ஓ.
1: ஒளி மயமான எதிர்காலம் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகம் பாடும் கல்லோசை காலிருக்கிறது.
0: அதுக்கு மேல வரலீங்களா?
1: ஆமா.
0: நன்றி. இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம். வணக்கம், பெயர் சொல்லுங்க.
2: தூத்துக்குடி மாவட்டம் விளக்காடு பாபு.
0: சரிங்க, உங்களுக்கான வார்த்தை உங்க பாடல் ஒலிக்க செய்யலாங்களா? உங்களுக்கான பாடல்
3: தும்பிழி சூடரே சுட்டும் விழி சூடரே என் உலகம் உன்னை சுற்றுது.
0: உங்களுக்கான வார்த்தை சு. நீண்ட நேரம் எடுத்துக் கூடாது,
2: ரொம்ப டக்குனு பாடல் வரல,
0: முயற்சி செய்ய. நன்றி. இனிப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
4: நான் திருப்பூர் மாவட்டம் குறிநகர்ல இருந்து கஸ்தூரி.
0: சரிங்க, உங்களுக்கான பாடல்
5: அம்மா கண்ணு சும்மா.

0: உங்களுக்கான வார்த்தையும் சு.
1: ஏனுங்க
0: சு, சாசி சு.
1: சுங்களா? சும்மா விடல நிலத்தை கொட்டி சோபில்லாமையே
0: ஐயா, உங்க இணைப்பு சரியா கேட்கல.
1: கேக்கலீங்களா?
0: இப்ப மீண்டும் பாடுங்க.

0: சோம்பலில்லாமையே நடத்தி அம்மா கரைய ஓட்டத்தில் கட்டி காடு விளைஞ்சிருக்கேயுள் நெல் விளைஞ்சிருக்கு வரப்பும் உள்ள மறைஞ்சிருக்கு நெல் விளைஞ்சு நம்ம
1: கையங்காலும் தான் நமச்சோம்
0: கையங்காலும் தான் நினைச்சோம்
1: பாடுங்க அவ்வளவுதானா நன்றி இனிப்பிரணியும் அடுத்த நேயரை வரவேற்போம் வருக வணக்கம்

0: நிலையத்தில் நேரம் இரவு 8:30. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: அதியமான்கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
2: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
1: இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் அதியமான்கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை. எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
2: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
1: வழங்குகிறார் டாக்டர் ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
3: பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை டாக்டர் ஏ கே ஸ்ரீனிவாசன் பேசுகிறேன். பலகாலமாக மக்களுக்கு காமனாக ஒரு விஷயம் இருக்கும், அது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த விவசாய முள்ளுன்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும், அதாவது வறண்ட பகுதிகளில் அதிகமாக இருக்கும் இந்த முள். ஏன்னா இது வந்து வறட்சியை மிக எவ்வளோ வறட்சி இருந்தாலும் தாங்கக்கூடிய முள் இது. ஸோ விவசாய முள்ளுன்னு சொல்லுவாங்க. இது பற்றிய ஒரு சுவாரஸ்யமான கதையும் இருக்குது. அதாவது என்னென்னா வந்து பிரிட்டிஷ் பீரியடில் வந்து அவங்க கொண்டு வந்து போகிறான், தூவிட்டு போயிட்டான் ஹெலிகாப்டரில் இந்த விதையை, அதனால் போகிறான் நிறைய இடத்துல இருக்கும், அங்கிருந்து வந்தது தான் இது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் ஆனால் இந்த முள் குத்துனா அவ்வளோதான், விவசாய முள் அதாவது விறகு வெட்ட போவாங்க, இந்த முள்ளையே விறகு வெட்டுவாங்க, விறக வெட்டுவாங்க, வெட்டி விற்பாங்க அல்லது வீட்டுக்கு பயன்படுத்துவாங்க. அப்போ என்ன இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா இந்த முள் குத்தி காயமாயிடும். யூஸ்வலாக கிராமப்புறத்தில் இந்த மாதிரி இருக்கிற மக்கள் வந்து வைத்தியம் பண்ணிக்கிறதுக்காக போக மாட்டாங்க. கொஞ்ச நாள் விட்டுட்டாங்கன்னா அது வந்து சீ பிடிச்சிரும், பிரச்சனை ஆயிரும். அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த முள் குத்திருச்சுன்னா அவ்வளோதான், பிழைக்க வைக்கிறது கஷ்டம், செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மித்து தான், ஒரு மூட நம்பிக்கை மாதிரி வச்சுக்கோங்களேன். அது மாதிரி ஆக்சுவலாக இப்போ இருக்கிற மாடர்ன் மெடிசன் டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இதை ஏன் பேசுகிறேன் அப்படின்னா சில பேர் அதை நம்பிட்டு வந்து வீட்லேயே இருப்பாங்க, போய் எழுதி பண்ணிக்க மாட்டாங்க, அவ்வளோதான் விவசாய முள் குத்திருச்சுன்னு அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனைக்கு போக மாட்டாங்க. லோக்கலில் மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்களோ, எந்த விஷயம் புழக்கத்தில் இருக்கோ அதை மட்டும் பண்ணிப்பாங்க. கட்டு போகிறதா, அல்லது வந்து ஊக்கில் குத்துறது, அல்லது வந்து சூடாக கம்பி காய வச்சு சூடு வைக்கிறது, இது மாதிரி பல விஷயங்கள் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண தேவையில்லை. இதை வந்து முற்றிலுமாக குணமாக்கலாம். நீங்கள் ஆரம்ப நிலையிலே வந்துட்டிங்கன்னா அந்த முள் உள்ளே இருந்தாலும் அதையும் வந்து நம்ம ஒரு மினி சர்ஜரி சின்னதாக கிழிச்சு விட்டு அதை வெளியே எடுத்துடலாம், அதை வந்து முற்றிலும் குணமாக்க முடியும். ஸோ வந்து நம்ம அவ்வளோதான் முள் குத்திருச்சு இது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி யாரும் நினைக்க வேண்டாம். மாடர்ன் மெடிசன்லாம் எல்லா விஷயம் ஆல்மோஸ்ட் 99% மேலான பிரச்சனைகள் எல்லாவற்றிற்குமே தீர்வு இருக்குது. ஸோ இந்த ஒரு தவறான நம்பிக்கையில் உயிரிழப்பு ஏற்படி தடுக்கணும். இதை பெருசாக நீங்கள் நம்ப வேண்டாம். அருகில் உள்ள அரசு மருத்துவமனையோ அல்லது தனியார் மருத்துவமனைக்கு சென்று இதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த தவறான நம்பிக்கையின்பால் நம்பிக்கை வைத்து சென்று விடாதீர்கள். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கிய
2: ஆரோக்கியம் அனைவருக்கும்
1: கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ஸ்ரீனிவாசன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் அதியமான்கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
6: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: நிலையத்தில் நேரம் 8:34. இளம் தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க.
7: நான் தர்மபுரி உடவசந்தையில வானொலி பிரிவு முடிப்பது. நலமா
0: இருக்கிறீங்களா? நலமா இருக்கிறேங்க ஐயா. உங்களுக்கான பாடல் ஒலிக்க செய்யலாங்களா?
7: கொடுங்க கொடுங்க, முயற்சி பண்ணுவோம்.
0: சரிங்க, உங்களுக்கான பாடல்

0: இல்லன்னா பட்டி கடை.
1: உங்களுக்கான வார்த்தை வா.
2: ஐயா
1: வா
2: வா வின் பிடிலா உன்னை தானே வானம் தேடுதே, வா வின் பிடிலா உன்னை தானே வானம் தேடுதே, உருகோலமாய் போலவே. சரி அடுத்தது கொடுங்கயா.
1: தவறா பாடிட்டீங்கயா, நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
3: ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
3: எம்எல் முருகேசன்.
1: சரிங்க, உங்களுக்கான பாடல் கொடுக்கலாமா?
3: கொடுங்கய்யா.

0: உங்களுக்கான வார்த்தை ஏ.
1: ஏவாயா?
0: ம்
1: என் திறந்தான்
0: ஐயா, உங்க நீங்க பாடத்தை ஒழுங்கா கேட்கல, உங்க இணைப்பு சரியா இல்லைங்க. தெளிவா நல்ல இணைப்பு கிடைக்கிற இடத்துல இருந்து பாடுங்க பாடுங்க பாடுங்க. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம்.
2: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். ஐயா
0: சரிங்க சந்திரசேகர், உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாங்களா?
2: கொடுங்க ஐயா, முயற்சிக்கிறேன்.
3: நீ என்ன கண்ணரா, நான் என்ன கம்சரா, நீ நடிக்கும் நாடகத்தில் நான் ஒரு அம்சமா.
0: உங்களுக்கான வார்த்தை நா.
2: ஓகே, நெடு நா இல்லையா? ஓகே, நானானையிட்டால் அது நடந்து விட்டால் இந்த ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிருள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். நானானையிட்டால் அது நடந்து விட்டால்.
0: சரிங்க, உங்களுக்கான அடுத்த பாடல்

0: உங்களுக்கான வார்த்தை ஈ.
1: ஓகே. இன்பமே உந்தன் பேத்தென்மையோ, இன்பமே உந்தன் பேத்தென்மையோ, என் இதயக்கனி நீ சொல்லும் சொல்லில் மழலி கிளி, என் நெஞ்சில் நாடும் பருவக்கொடி. இன்பமே
0: பாடுங்க.
1: ஓகேவா ஐயா?
0: இல்ல பாடுங்க.
1: என்னய்யா?
0: இல்ல பாடுங்க, தொடர்ந்து பாடுங்க.
1: சக்கரை பந்தல் நான் தேன்மலர் சிந்தவா, சக்கலை பந்தல் நான் தேன்மலர் சிந்தவா.
0: சரியான வார்த்தை அது. இனிப்புலனையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
2: நல்லங்கிறது முருகன்.
0: சரிங்க, உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா?
2: முருகன்யா.

0: வந்து போச்சு.
1: உங்களுக்கான வார்த்தை
2: கூங்களாங்கய்யா. குண்டூரே குண்டுமலி கொண்டையிலே வச்சுக்கிட்டு குண்டூசி போல வந்து குத்துற சுத்தாலச்சாரிலே தென்காசி தோரலிலே மத்தாப்பு போல வந்து குத்துற. ஐயா போதுமா ஐயா?
1: இன்னும் பாடுங்க
2: ஐயா, அதுக்கு மேல.
1: நன்றி. ஏனிப்பழனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம். வணக்கம்.
3: அலங்கரித்து தொகுத்து படி.

0: கொண்டிருக்கும் அன்பு சோதருக்கு பணிவான முன்னிறக்கம் கூறுவது திருப்பூர் மாநகர் மன்னரை பாளையத்திலிருந்து சேரங்க.
1: சரிங்க, உங்களுக்கான பாடல்
2: மங்களத்து தொங்கும
1: ஐயா, உங்களுக்கான வார்த்தை இப்போ. என்னங்க என்னங்க ஐயா, உங்க இணைப்பு சரியா கேட்கல. பாடுங்க ஐயா. பாப்பி பாப்பி போ, அந்த போ பாடுங்க. ஐயா வந்து ரொம்ப முயற்சி செய்யறாரு, ஆனா பாவம் அவருக்கு வந்து இணைப்பு சரியா கேட்கல.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 6:55 மழலை மொழி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நிலையத்தில் நேரம் இரவு 8:49. ஏலம் தின்றல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
2: ஹலோ சார். இரவு வணக்கம் சார்.
1: வணக்கம். பெயர் சொல்லுங்கம்மா.
2: தர்மபுரி மாவட்டம் பச்சையம்மாங்க சார்.
1: சரிங்கம்மா பச்சையம்மா, உங்களுக்கான பாடல் ஒலிக்க செய்யலாங்களா?
2: கொடுங்க சார்.

0: உங்களுக்கான வார்த்தை கே. பாடுங்க பாடுங்க, ட்ரை பண்ணுங்க. சரிங்கம்மா, நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.

0: கோயம்புத்தூர்லேருந்து ரவி சார், முளத்தார் ரவி.
1: சரிங்க.
0: இந்த லைன் பிடிக்கிறதுக்கு சார் 8 மணிக்கு சுத்த தோசை ஆறிய போச்சு.
1: சரிங்க, உங்களுக்கான பாடல்,
0: கூப்பிட்டு இருக்கேன் வாவான்னு.
1: உங்களுக்கான பாடல்
0: போடுங்க.

0: உங்களுக்கான வார்த்தை ரா.
1: ராங்களா?
0: ம்,
1: ராசிதான் இது, ராசிதா முகமே ராசிதான். அவளா
0: முயற்சி செய்யுங்க.
1: முயற்சியா? ராசு அண்ணன் வேற பாட்டு பாட்டீங்களா?
0: இல்லைங்க. நன்றி. இனிப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம். சரிங்க ரகுபதி ஐயா, உங்களுக்கான பாடல் ஒலிக்க செய்யலாங்களா?

0: உங்களுக்கான வார்த்தை பா. பா பா பா.
1: பாடும் நிலாவே தேன் கவிதை பூமலர. நன்றி நன்றி
0: நன்றி. ஏனிப்புலினியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். பேர் சொல்லுங்க.
2: கீதா பாலா, தர்மபுரி. ரெண்டு பேர்.
0: என்ன படிக்கிறீங்க?
2: ஹவுஸ் வைஃப்.
0: ஓ, அப்படிங்களா. சரிங்க. உங்களுக்கான பாடல் ஒலிக்க செய்யலாங்களா?

0: உங்களுக்கான வார்த்தை மே. முயற்சி செய்யுங்க. நன்றி. இனிப்புலனையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம். தீன்றாம் தேனாமரத்தை பற்றி.
0: சரிங்க, உங்களுக்கான பாடல் ஒலிக்க செய்யலாங்களா?
1: கொடுங்க.

0: உங்களுக்கான வார்த்தை ஆ. என்னங்க ஐயா, நீண்ட யோசனையா? நன்றி. இணைப்பில் இனியும் அடுத்த நிகரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். பெயர் சொல்லுங்க.
1: ஜெயந்தி, எடப்பாடியில இருந்து.
0: எடப்பாடியில இருந்து ஜெயந்தி. ஜெயந்தி, உங்களுக்கான பாடல் கொடுக்கலாமா?
1: கொடுங்க ஐயா.
0: உங்களுக்கான வார்த்தை சா.
1: சாவம். சத்தம் இல்லாத இந்த பாட்டு வருங்க ஐயா.
0: பாடுங்க பாடுங்க பாடுங்க.
1: அஜித் பாட்டுங்க ஐயா. டக்குன்னு வரமா. சத்தம் இல்லாத மௌனம் கேட்டேன்.
0: நன்றி
1: நன்றி.
0: இனிப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம். சரி, உங்களுக்கான பாடல் கொடுக்கலாமா?
2: மங்களத்து குங்கும பொட்டு வந்ததின் நெற்றியை தொட்டு.
0: உங்களுக்கான வார்த்தை கு. முடிச்சிட்டீங்களா? சரிங்க, உங்களுக்காக இன்னொரு பாட்டு கொடுக்கலாம்.

0: உங்களுக்கான வார்த்தை பா.
1: பாலூட்டி வளர்த்தி பழம் கொடுத்து பார்த்து நண்பர் செல்லமா.

நிறைவு பெற்றது இன்றைய இளம் தென்றல். இன்றைய இளம் தென்றலின் தலைப்பு என் பாட்டு எசப்பாட்டு. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் இரவு 9:30.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங்
3: பனி அண்ட் சன் பிரீஃப். கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: என் கைகளில் சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை
1: சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை

0: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: அணில் ரவை. எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை. அணில் ரவை
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 10:01. சுகமான ராகங்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள், புதிய நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னணிப்போடு 244-0300 என்றும், மற்றொரு எண்களாக 94-86-81-10-25 என்ற எண்களிலோ, மற்ற நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னணிப்போடு 244-0301 என்றும், மற்றொரு எண்களாக 94-86-65-20-25 என்ற எண்களில் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். காவிய கானங்களை காற்றடையில் கேட்டு ரசிக்கும் நேரம் இது சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் சேலம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல் ஒழிக்கப்படும். இணைப்பிலினையும் முதல் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
1: நான் மாணிக் பேசுறேங்க ஐயா, சேலம் ரெட்டியை சேர்ந்த. நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கிறேங்க ஐயா. என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் உங்களுக்கு கொடுக்கலாம்?
1: ஐயா படம் வந்து தாய் மீட்சி சத்தியம். அந்த படத்துல இருந்து நேரம் வந்தாச்சு, நல்லா யோகம் வந்தாச்சுங்கிற பாடல்.
0: இது உங்களுக்கான பாடல்.

0: நிலையத்தில் நேரம் 10:06. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
1: எடப்பாடி குங்கணாமன் சாணாத பத்தி மு கனகராஜன்.
0: சரிங்க, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: மாட்டுக்கார வேலை.
0: என்ன பாடல்?
1: சத்தியம்.
0: இது உங்களுக்கான பாடல்.
1: சரிங்க, நன்றி.

0: குழந்தை வடிவே தெய்வ மகளே, குழந்தை வடிவே தெய்வ மகளே.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.

0: நேரம் இரவு 10:12. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம். பெயர் சொல்லுங்க.
1: சேலம் மாவட்டம், சேலம் மாவட்டம் ஆத்தூர்லேருந்து, ஆனைக்கிழமை காமராஜர்லேருந்து முருகேசன் சார்.
0: சரிங்க சரிங்க. என்ன திரைப்படத்துலேருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: எங்கள் வெட்டுப்பிள்ளையிலேருந்து நான் ஆணையிட்டால் பாடல் கொடுங்க சார்.
0: இது உங்களுக்கான பாடல்.
2: நான்

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: நிலையத்தில் நேரம் இரவு 10:19. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்குபெறும் நேயர் வருக. வணக்கம்
1: சார். வணக்கம் சார். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அறிஞர் ராமர்ச்செட்டி கிராமம் பள்ளிகொண்டானவளர் வந்து ரஜினின்னு பேசுறேங்கண்ணா.
0: சரிங்க, உங்க என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: நாலுவேலி படத்துல, நாலுவேலி நிலம் படத்தில் ஊராறு உறங்க இல்லை அந்த பாடல்.
0: இது உங்களுக்கான பாடல்.
1: ரொம்ப நன்றி. நன்றி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 10:24. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: கோபால் பேசுறேன்.
0: சரிங்க, என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: என்ன மாதிரி
0: இது உங்களுக்கான பாடல்?
2: பொன்னாரமே நீ.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 10:29. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்குபெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
1: சேலம், நாளிக்கல் பட்டி, போப்பன் நகர், எழில் முத்துசாமி.
0: சரிங்க, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: புரட்சி தலைவர் MGR நடித்த படத்தில் இருந்து அரசிலங்குமரி என்னும் திரைப்படத்தில் சின்ன பயலே சின்ன பயலே செய்தி கேளடா என்னும் பாடல். இரு நண்பர்கள் பெயர் மட்டும் சொல்லிக்கிறேன்.
0: உங்களுக்கான பாடல் இதோ.

0: நிலையத்தில் நேரம் இரவு 10:33. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
1: சேலம் மாவட்டம் தாராளம் சுவாரியாலிருந்து பேசுறேங்க.
0: சரிங்க, என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: நினைத்தது நூறு படத்திலிருந்து கண்ணன் நம்பாதேங்கிற பாட்டு.
0: இது உங்களுக்கான பாடல்.

0: நிலையத்தில் நேரம் இரவு 10:37. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்கய்யா.
1: தேவராஜன்.
0: சரிங்க, என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: நீருக்கு தலை வணங்க படத்திலிருந்து கனவுகளே ஆயிரம் கனவுகளே.
0: இது உங்களுக்கான பாடல்.
1: நன்றி.

0: நிலையத்தில் நேரம் இரவு 10:49. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
1: சேலம். ஆரம்பத்துலேருந்து கோயிலாந்து சார்.
0: சரிங்க, என்ன திரைப்படத்திலேருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்
1: சார்? உண்மைகள் பார்த்தது நேற்று போத்தாவது பாட்டுங்க.
0: இது உங்களுக்கான பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 10:51. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: சேலம் மாவட்டம் பெத்தநாயகமலை வட்டம் ஏ கரடிப்பட்டி பாலகிருஷ்ணன் விவசாய பம்பு செட் மெக்கானிக்.
0: சரிங்க. ஒரு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு?
1: விவசாயி. நான் ஒரு விவசாயி. விவசாயி படத்துல இருந்து விவசாயி பாட்டு வேணுங்க.
0: இது உங்களுக்கான பாடல்.
1: நன்றிங்க ஐயா.
2: விவசாயி

0: நிலையத்தில் நேரம் இரவு 10:56. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: சார், சேலம் மாவட்டம் ஆத்தூர்ல இருந்து கண் பார்வையற்ற செந்தில்குமார் பேசுறேங்க சார்.
0: சரிங்க, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்
1: சார்? எங்கள் தங்கராஜாவில வந்து இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, அந்த பாட்டு.
0: இது உங்களுக்கான பாடல்.
1: நன்றி சார், நன்றி.

0: நிலையத்தில் நேரம் 11:11. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். பெயர் சொல்லுமா?
1: சேலங் சார்.
0: பெயர் சொல்லுமா?
1: ரவீந்திரிங்க சார்.
0: சரிங்கம்மா. என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல்?
1: வசந்த மாளிகையிலிருந்து யாருக்காக அந்த மாளிகை போடுங்க சார்.
0: இது உங்களுக்கான பாடல்.
1: சரிங்க சார்.

படுக்கை என் கல்லறையில் அவள் இரக்கமில்லாதவள் என்று, படுக்கை என் கல்லறையில் இவன் பைத்தியக்காரன் என்று. கண்கள் தீட்டும் காதல் என்பது அது கண்ணில் நீரை

ஒலித்த பாடலுடன் நிறைவு பெறுகிறது இன்றைய சுகமான ராகங்கள். இதுவரை உங்களோடு இணைந்திருந்தது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் நல்லம்பள்ளி எம் நவீன் மகேந்திரன். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: Part of today's opposition protest, the Election Commission has clarified that no political party had sought an appointment till 4 p.m. to meet the Commission through its representatives. In a press statement, the Commission said that, however, at around 4 p.m. it received information from Delhi Police that a delegation of members of Parliament led by the leader of opposition in the Lok Sabha, Rahul Gandhi, wants to meet the Commission and submit a memorandum. The Election Commission considered this request unusual, which could not be accepted. Voting concluded peacefully for by-elections to 5 assembly constituencies in Tamil Nadu, Puducherry and West Bengal, along with a Lok Sabha seat in Assam. Polling took place for Madurandagam and Dharmapuram seats in Tamil Nadu, Tattanjavadi in Puducherry and Rajinagar and Nandigram in West Bengal. Voting was also held for Nagaon Lok Sabha seat in Assam. The counting of votes will be taken up on Friday. Shreyash Iyer's unbeaten 102 and debutant Naman Dheer's 3-wicket haul powered India to an 8-wicket win over the West Indies in the opening T20 in Lucknow tonight. And that is the end of this news bulletin.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் இரவு 11:10. நேயர்கள் இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சி நிரல். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. 6:35 ஓசூர் சங்கர் பயோடெக் நிறுவனம் வழங்கும் உழவர்களுக்காக. 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மலரி முடி. 7 காலை வணக்கம். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக தருமபுரி JK குழந்தை நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம். தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம். தருமபுரி குண்டல்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியவை கேட்கலாம். நாளை காலை 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷ சாரல். 8 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. 8:30 தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். 8:45 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். நாளை காலை 9 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லமுது. 9:05 வானொலியில் வசந்தம். 9:30 ஆரணி CMR ஒளிவிளக்கு அரிசி வழங்கும் ஆளுமை சிறக்க நிகழ்ச்சி கேட்கலாம். 10 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் என்றே கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை கட்சவியில் விருப்ப பாடலை தனது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி. 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகையில் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். 11:05 பூவே பெண் பூவே. 12:10 உங்கள் களம் களத்தில் சந்திப்போம். சதுரங்க பயிற்றுனர் எம் அப்பாஸ் அவர்களுடன் நேர்முகம். ஒன்று நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 2:00 விவசாய அரங்கம். 2:30 பூங்கொத்து. 3:00 கட்சவியல் கலக்கல் பாடல்கள். 4:00 விடை தரும் வினாக்கள். 5:00 தருமபுரி டாக்டர் தீபக் நியூபான் அண்ட் சைல்டு கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். 5:00 மாலை தென்றல். 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:10 இசை மின்னல். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:55 சேலம் புதிய பேருந்து நிலை மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 தரை இசை. 7:25 வயல்வெளி. 8:00 இளம் தென்றல் தலைப்பு விளையாட்டு வினாடி வினா. 9:30 இடைவிடாத இசை மலை. 10:00 சுகமான ராகங்கள் திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல். உறங்கும் ஓர் சிந்தனை. நீங்கள் எதை செய்தாலும் உங்கள் உள்ளத்திற்கும் உலகத்திற்கும் உண்மையாகவே நடந்து கொள்ளுங்கள். மகாத்மா காந்தியடிகள். ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 மெகஹெர்ட்ஸில் இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:53 தொடங்கும். சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 மெகஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.